நேரம் 5:32:25. சென்னை வானொலியின் 100.1 எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் புலரும் பொழுது நிகழ்ச்சியில் பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்து தேவியின் திருவிளையாடல் என்ற படத்திற்காக பி. சுசீலா குழுவினர் பாடியுள்ள பாடல்.

0: கைது செய்யப்பட்டவர்களில் இரண்டு பேர் மகாராஷ்டிர மாநிலம் அஹில்யா நகர் மற்றும் நாசிக்கை சேர்ந்தவர்கள் என்றும், மூன்று பேர் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரை சேர்ந்தவர்கள் என்றும், மற்றொருவர் குருகிராமைச் சேர்ந்தவர் என்றும் சிபிஐ அதிகாரிகள் தெரிவித்தனர். தமிழகத்தில் தாவேக்கு அரசு மக்கள் நலன் சார்ந்து செயல்படும் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், மக்களுக்கு தேவையான திட்டங்களும் சட்டங்களும் இயற்றப்படும் என்று கூறியுள்ளார். திமுக தம் மீது கூறிய குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்துள்ள அவர், தோல்வியில் சிக்கி திணறிக் கொண்டிருக்கும் அக்கட்சி சேற்றை வாரி இறைக்கத்தான் செய்யும் என்றும், அதுகுறித்து கண்டுகொள்ளப் போவதில்லை என்றும் தெரிவித்துள்ளார். பெரும்பான்மை மக்களின் ஆதரவை பெறாத அக்கட்சியைச் சேர்ந்த சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் வழக்கம்போல் பழைய வாதத்தையே வைத்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். திமுகவுக்கு யதார்த்தம் புரியாமல் வாக்கு சதவீதம் குறித்து தெரிவிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள கணக்கின்படி தாவேக்க பெற்ற வாக்குகள் 34.92% என்றும், திமுக பெற்ற வாக்குகள் 24.19% என்றும் அவர் கூறியுள்ளார். மதச்சார்பற்ற நிலைப்பாட்டில் தமது அரசு உறுதியாக இருப்பதால்தான் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகள் ஆதரித்ததாக திரு ஜோசப் விஜய் குறிப்பிட்டுள்ளார். நீலகிரி மாவட்டம் உதகை ரோஜா பூங்காவில் ரோஜா கண்காட்சி இன்று தொடங்குகிறது. 5 நாட்கள் நடைபெறவுள்ள இக்கண்காட்சியில் ஆயிரக்கணக்கான ரோஜா மலர்களைக் கொண்டு பல்வேறு வடிவங்கள் காட்சிப்படுத்தப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நீலகிரி மாவட்டத்தில் கோடை சீசனை ஒட்டி நாள்தோறும் சுற்றுலாப் பயணிகளின் வருகை அதிகரித்து வருகிறது. சுற்றுலாப் பயணிகளை மகிழ்விக்கும் பொருட்டு கோடை விழாவின் முதல் நிகழ்ச்சியான 21வது ரோஜா கண்காட்சி இன்று உதகை ரோஜா பூங்காவில் துவங்குகிறது. 2 லட்சம் ரோஜா மலர்களைக் கொண்டு பறவைகளின் சொர்க்கம் என்ற கருப்பொருளில் பல்வேறு பறவை இனங்களின் பிரம்மாண்ட வடிவங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. 60,000 ரோஜாக்களைக் கொண்டு அன்னப்பறவைகள் மற்றும் கழுகு, இருவாச்சி பறவை, புல்புல், ஆங்கிரி பேர்ட் உள்ளிட்ட 14 வடிவங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இதைத் தவிர பூங்கா முழுவதும் சுற்றுலாப் பயணிகள் கண்டு ரசிக்க 4,310 ரகங்களில் 33,000 செடிகளில் பல வண்ண ரோஜா மலர்கள் பூத்து குலுங்குகின்றன. கடந்த ஆண்டு 3 நாட்கள் ரோஜா கண்காட்சி நடைபெற்ற நிலையில் இந்த ஆண்டு 5 நாட்கள் நடைபெறுகிறது. எனவே கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அதிக அளவில் சுற்றுலாப் பயணிகள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. உதகையிலிருந்து சரவணன்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் கீழ் இயங்கும் ராமேஸ்வரம் ஹோட்டலில் நாளை முதல் 3 நாட்கள் கொங்கு நாட்டு உணவு திருவிழா நடைபெறவுள்ளது. உள்ளூர் மற்றும் வெளியூர் சுற்றுலா பயணிகள் இந்த உணவு திருவிழாவில் பங்கேற்குமாறு சுற்றுலாத்துறை அழைப்பு விடுத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் கீழ் இயங்கும் ராமேஸ்வரம் ஹோட்டல் தமிழ்நாட்டில் வரும் 15, 16 மற்றும் 17 ஆகிய தேதிகளில் கொங்கு நாட்டு உணவு திருவிழா நடைபெற உள்ளது. கொங்கு மண்டலத்தின் தனித்துவமான சுவைகளை அறிமுகப்படுத்தும் வகையில் ஹோட்டல் அமுதகத்தில் மதியம் 12 முதல் 2 வரை இந்த திருவிழா நடைபெறும். இதில் கொங்கு உணவுகளுக்கே உரிய மிதமான காரம் மற்றும் இயற்கையான நறுமணத்துடன் கூடிய பாரம்பரிய உணவுகள், உயர்தர சைவ உணவு பரிமாறப்பட உள்ளன. இந்த உணவு திருவிழாவிற்கு வருகை தருபவர்களுக்கு தலா ஒருவருக்கு 250 ரூபாய் வசூல் செய்யப்படும். உணவகத்தில் பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை அனைவரும் விரும்பி உண்ணக்கூடிய கொங்கு நாட்டு சமையல் செயற்கை நிறமூட்டிகளோ சுவையூட்டிகளோ சேர்க்கப்படாமல் தரமானதாக தயார் செய்து வழங்கப்பட உள்ளது. இவ்விழாவிற்கு இருக்கைகள் முன்பதிவு செய்வதற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய கைபேசி எண் 9566968130, 7358103076 ஆகிய எண்களில் தொடர்பு கொள்ளலாம் என சுற்றுலாத்துறை மூலம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராமேஸ்வரத்தில் இருந்து கார்த்திகேயன்.
0: இருவரி செய்திகள். அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப், சீன அதிபர் திரு ஷி ஜின்பிங் இடையே நடைபெறவுள்ள 2 நாள் பேச்சுகள் பெய்ஜிங்கில் இன்று தொடங்குகிறது. இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நேதன்யாகு நேற்று ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் சென்று அந்நாட்டு அதிபர் திரு ஷேக் முகமது பின் சையத் அல் நஹியானை சந்தித்து பேசினார். லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 12 பேர் கொல்லப்பட்டனர். மேற்குவங்கத்தில் முந்தைய திரிணாமுல் காங்கிரஸ் அரசால் ஓய்வுக்கு பிறகு மீண்டும் பணியமர்த்தப்பட்ட அரசு பணியாளர்களை அம்மாநில அரசு நீக்கியுள்ளது. அசாம் சட்டப்பேரவையில் இம்மாதம் 26ஆம் தேதி பொது சிவில் சட்ட மசோதா அறிமுகப்படுத்தப்படும் என்று அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மழை தொடர்பான சம்பவங்களில் கடந்த 24 மணி நேரத்தில் 43 பேர்

0: உயிரிழந்தனர். மணிப்பூர் மாநிலத்தில் அடையாளம் தெரியாத ஒருவர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 3 பேர் கொல்லப்பட்டனர், 4 பேர் காயமடைந்தனர். சிபிஐ இயக்குநர் திரு பிரவீன் சூதின் பதவிக்காலத்தை மேலும் ஓராண்டுக்கு மத்திய அரசு நீட்டித்துள்ளது. தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தரும் எழுத்தாளருமான பேராசிரியர் சுந்தரமூர்த்தி நேற்று காலமானார். அவருக்கு வயது 84. ராமநாதபுரம் அரசின தொழிற்பயிற்சி நிலைய வளாகத்தில் இம்மாதம் 18ஆம் தேதி பிரதமரின் தேசிய தொழில் பழகுநர் பயிற்சி தேர்வு முகாம் நடைபெறவுள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் தடையில்லா குடிநீர் விநியோகம் தொடர்பாக ஆட்சியர் திரு பிரதாப் துறை சார்ந்த அலுவலர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். விளையாட்டுச் செய்திகள். வஉசி துறைமுக ஆணைய கோப்பைக்கான மாவட்ட அளவிலான ஹாக்கிப் போட்டியில் சென்னை அணி கோப்பையை வென்றது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் சென்னை அணி 5-1 என்ற கோல் கணக்கில் அரியலூரை வென்றது. மூன்றாம் இடத்திற்கான போட்டியில் தூத்துக்குடி அணி 7-1 என்ற கோல் கணக்கில் தஞ்சாவூர் அணியை வென்றது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் கொல்கத்தா அணியை வென்றது. ராய்ப்பூரில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த கொல்கத்தா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 192 ரன் எடுத்தது. 193 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பெங்களூரு அணி 19.1 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 194 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. அதிகபட்சமாக விராட் கோலி 60 பந்துகளில் 105 ரன்னுடன் ஆட்டமிழக்காமல் இருந்தார். தரம்ஷாலாவில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பஞ்சாப் அணி மும்பையை எதிர்கொள்கிறது. பெங்களூருவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கலியந்தா புனாச்சா சாக்கெட் மைனின் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை 6-4, 6-1 என்ற செட் கணக்கில் ஜப்பான் இணையை வென்றது. மற்றொரு இந்திய இணையான அதில் கல்யாண்பூர் சசிகுமார் முகுந்தும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை 6-2, 0-6, 10-8 என்ற செட் கணக்கில் தைவானின் குவான் மலேசியாவின் மிட்சுகி இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதற்கு மத்திய அரசு தொடர்ந்து முக்கிய முடிவுகளை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் 2 நாள் கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. தமிழகத்தில் தாவேக அரசு மக்கள் நலன் சார்ந்து செயல்படும் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தெரிவித்துள்ளார். நீட் வீணாத்தாள் முறைகேடு தொடர்பாக இதுவரை 6 பேரை சிபிஐ கைது செய்துள்ளது. வஉசி துறைமுக ஆணையக்கோப்பைக்கான மாவட்ட அளவிலான ஹாக்கிப் போட்டியில் சென்னை அணி கோப்பையை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: நேரம் காலை 6:55. விளம்பரத்தினை தொடர்ந்து நாம் கேட்கலாம் சூழல் காப்பது சுகம் நிகழ்ச்சி.
2: சைட்வாரின் இன்று ஒரு தகவல். தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக சைபால். நேயர்களுக்கு வணக்கம். இது சூழல் காப்பது சுகம். சூழல் துளி வழங்குகிறார் திருநெல்வேலி மாவட்ட பசுமை தோழர் ஜே ரூஜன் அவர்கள்.
4: அனைவருக்கும் வணக்கம். இயற்கை தந்த வளங்கள் சிறப்பானதாகவும் சீரிய பெருமையும் கொண்ட வளமாக திகழ்ந்து வருகிறது கடலும் கடல் சார்ந்த வளங்களும். பவளப்பாறைகள் என்றால் என்ன என்ற கேள்விக்கு விடைதேட ஆராயும் பொழுது பவளப்பாறைகள் என்பது பவள உயிரினங்கள் எனப்படும் சிறிய கடல் உயிரினங்கள் உருவாக்கும் சுண்ணாம்பு அமைப்புகளால் உருவாகும் கடல்சார் சூழல் அமைப்பாகும். உலகின் கடல் பரப்பில் வெறும் 0.1% மட்டுமே பவளப்பாறைகள் உள்ளன. ஆனால் அவை கடல் உயிரினங்களில் சுமார் 25 விழுக்காடு உயிரினங்களுக்கு வாழிடமாக திகழ்கிறது. இதனால்தான் இந்த பவளப்பாறைகளை ரெயின் ஃபாரஸ்ட் ஆஃப் த சீ என்று அழைக்கிறோம். இந்தியாவின் முக்கிய பவளப்பாறைகளாக கல்ஃப் ஆஃப் மன்னார், லட்சத்தீவ் ஐலாண்ட்ஸ், அந்தமான் அண்ட் நிக்கோபார் தீவுகள் மற்றும் கல்ஃப் ஆஃப் கச் ஆகியவை காணப்படுகின்றன. தமிழ்நாட்டில் குறிப்பாக மன்னார் வளைகுடா பகுதியில் சுமார் 117 வகையான பவளப்பாறைகள் காணப்படுகின்றன. உயிரின பல்வகைமையை இது பாதுகாக்கிறது. பவளப்பாறைகள் ஆயிரக்கணக்கான கடல் உயிரினங்களுக்கு வாழிடமாக இருக்கின்றன. மீன்கள், நண்டு, இறால், கடல் பாசி, கடல் குதிரை போன்ற பல உயிரினங்கள் இங்கு வாழ்கின்றன. உலகளவில் 4000க்கும் மேற்பட்ட மீனினங்கள் பவளப்பாறைகளை சார்ந்தே வாழ்கின்றன. பவளப்பாறைகள் மீன்வளத்துறைக்கு முக்கிய ஆதாரமாக விளங்குகிறது. பவளப்பாறைகள் மீன்கள் இனப்பெருக்க மையமாக செயல்படுகின்றன. உலகளவில் 500 மில்லியன் மக்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை பவளப்பாறைகள் சார்ந்த மீன் வளத்திலிருந்து பெறுகின்றனர். தமிழ்நாட்டில் கல்ஃப் ஆஃப் மன்னார் பகுதியில் மட்டுமே

0: 100,000 மேற்பட்ட மீனவர்கள் இந்த கடல்சார் வளத்தை சார்ந்து வாழ்கின்றனர். பவளப்பாறைகள் சுற்றுலா மற்றும் பொருளாதார மையங்களாக திகழ்கின்றன. பவளப்பாறைகள் சுற்றுலாத்துறைக்கு முக்கிய ஆதாரமாக விளங்குவதோடு உலகளவில் கோரல் ரிஃப் டூரிசம், அதாவது பவளப்பாறைகளின் சுற்றுலா, ஆண்டுக்கு 36 பில்லியன் அமெரிக்க டாலர் வருமானத்தை உருவாக்கி தருகிறது. இந்தியாவில் அந்தமான் மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் பவளப்பாறைகளின் சுற்றுலா வளர்ச்சி அடைந்து வருகிறது. பவளப்பாறைகள் சுற்றுலாவிற்கு மட்டுமல்லாமல் மருத்துவ பயன்பாட்டிற்கும் பெரிதளவில் உதவி வருகிறது. பவளப்பாறைகள் மருந்து உருவாக்கத்திற்கும் பயன்பட்டு வருகிறது. கடல் தந்த இயற்கை வளங்களுள் ஒன்றான இந்த பவளப்பாறை தற்போதைய காலத்தில் பல அச்சுறுத்தல்களை சந்தித்து வருகிறது. காலநிலை மாற்றம், கடல் வெப்பநிலை அதிகரிப்பு, கடல் மாசுபாடு, கடலில் பிளாஸ்டிக் மற்றும் எண்ணெய் கசிவு, அளவுக்கு மீறிய மீன்பிடித்தல், அனுமதியற்ற பவளப்பாறைகளை சேகரித்தல், கடற்கரை அபிவிருத்தி திட்டங்கள் மூலம் 50% மேற்பட்ட பவளப்பாறைகள் ஏற்கனவே சேதமடைந்துள்ளன. இந்த பவளப்பாறைகளை பாதுகாக்கும் நோக்கில் கடல் பாதுகாப்பு பகுதிகளாக கல்ஃப் ஆஃப் மன்னார் மெரைன் நேஷனல் பார்க் போன்ற பகுதிகள் கோரல் ரிஃப் பாதுகாப்பிற்காக அறிவிக்கப்பட்டுள்ளன. கோரல் ரிஃப் ரீஸ்டோரேஷன் எனப்படும் பவளப்பாறைகள் மீளுருவாக்க திட்டத்திற்காக சில இடங்களில் ஆர்டிபிஷியல் ரீஃப் மற்றும் கோரல் டிரான்ஸ்பிளான்டேஷன் மூலம் பவளப்பாறைகள் வளர்ச்சி மீண்டும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் தனிநபர் செயல்பாடுகளாக கடலில் பிளாஸ்டிக் வீசாமலும் எண்ணெய் கழிவுகளை கலக்க விடாமல் இருப்பதன் மூலமாகவும் பவளப்பாறைகளை நம்மால் பாதுகாக்க முடியும். சட்டப்படி அனுமதிக்கப்பட்ட மீன்பிடி முறைகளை மட்டுமே பயன்படுத்த மூலமாகவும் பவளப்பாறைகளை நாம் பாதுகாக்கலாம். அவை உயிரினங்களை பாதுகாப்பதோடு மட்டுமல்லாமல் மனித சமூகத்திற்கும் பொருளாதார மற்றும் சுற்றுச்சூழல் நன்மைகளுக்கும் மிகுந்த முக்கிய பங்காற்றுகின்றன. ஆனால் இன்று அவை பெரும் அச்சுறுத்தல்களுக்கு எதிர்கொண்டு வருகின்றன. எனவே நாம் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து பவளப்பாறைகளை பாதுகாக்க வேண்டும். கடலை பாதுகாப்போம், பவளப்பாறைகளை பாதுகாப்போம், இயற்கையை பாதுகாப்போம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது சூழல் துளி. வழங்கினார் திருநெல்வேலி மாவட்ட பசுமை தோழர் ஜே. ரூஜன் அவர்கள்.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6. அனைவருக்கும் அன்பான உற்சாகமான இனிய காலை வணக்கங்களுடன் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் யோ. நேரம் காலை 7 மணி. நம் இனி மின் நிகழ்ச்சி வணக்கம் பரணி. 8 மணி வரைக்கும் அட்டகாசமான பாடல்களோட அற்புதமான தகவல்களை அளித்தரும் இந்த நிகழ்ச்சியில நாம கேட்டுடலாம் நிகழ்ச்சியின் முதல் பாடல். அலகானமான் வேட்டையாடுற விலங்குக்காக மட்டுமே ஒரு இரையா படைக்கப்பட்டு இருந்துச்சுன்னா அதுக்கு வேகமாக ஓடுற கால்கள் இருந்திருக்காது தானே? நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளும் அப்படிதான். உங்களுக்கு புரியுதா? உங்ககிட்ட இருக்கிற அந்த மான் மாதிரியான பிரச்சனைகளை சமாளிக்கிற திறமையும் இருக்கு. தைரியமாக துணிஞ்சு வாங்க, உங்களால் நிச்சயம் முடியும்.

ஜகமே தந்திரம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம். நேரம் காலை 7:05. சிறுகதைகள், நாடக பனுவல்கள், கட்டுரைகள் பல எழுதிய தமிழ் எழுத்தாளரும் நாடக கலைஞருமான ந. முத்துசுவாமி அவர்கள் பற்றிய தகவல்களை இன்னைக்கு தமிழை அமுதை நிகழ்ச்சியில் நாம் கேட்க போகிறோம்.

0: திசையெல்லாம் புகழ் மணக்கும் எங்கள் தமிழே,
1: அள்ளி பருக பருக திகட்டாத அமுதே,
0: தமிழே
1: அமுதே.
2: சென்னையில் கூத்துப்பட்டறை அப்படின்ற நாடக அமைப்பை நிறுவி நாடக கலைஞர்களையும் சினிமா நடிகர்களையும் உருவாக்கி இருக்கிறாரு எழுத்தாளர் ந. முத்துசாமி. தன்னோட நாடக ஆர்வத்தையும் தாண்டி எழுத்து ஆர்வம் கொண்டவராகவும் இருந்தார். இலக்கிய வாழ்வோட தொடக்க காலத்தில் இவருக்கு சிசு சிலப்பா அவங்களுடைய அறிமுகம் கிடைக்கிது. சிலப்பா அவர்கள் ஆசிரியராகவும் அமைகிறார். 1966 எழுத்து அப்படின்ற இதழில் இவரோட முதல் சிறுகதையான யார் துணை வெளிவந்துச்சு. கனையாளி போன்ற சிற்றிதழ்களில் கதைகள் எழுத ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் தன்னோட முழு கவனத்தையும் நாடக கலை பக்கம் திருப்ப மீண்டும் 2004 சிறுகதைகள் எழுத ஆரம்பித்தார். மேற்கத்தி கொம்பு மாடுகள், நீர்மை, இந்த மாதிரியான தொகுப்புகள் எல்லாமே இவரோட சிறுகதைகளோட தொகுப்பு தான். இதை ஆங்கிலேயத்திலையும் மொழிபெயர்த்து வெளியிட்டு இருக்கிறாங்க. அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது இந்த தொகுப்புகள். இப்படி இலக்கியங்களுக்கு புத்தகங்கள் இருந்தாலும் இவரோட நாடகங்களுக்கும் புத்தகம் இருக்குது. இவரோட 21 நாடக ஆக்கங்களை ந. முத்துசாமி நாடகங்கள் அப்படின்ற பெயரில் புத்தகமாக வெளியிட்டு இருக்கிறாங்க. சரி, இவருக்கு நாடகம் மேலே ஆர்வம் எப்படி வந்துச்சு தெரிஞ்சுக்கலாமா? 1975 தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றம் கலைவாணர் அரங்கில் நடத்தின கிராமிய கலை விழாவில்

0: கர்ணன் அப்படின்ற தெருக்கூத்தை பார்த்தது நான் முத்துசுவாமிக்கு உந்துதலாக இருந்துச்சான். அதுக்கப்புறம்தான் தெருக்கூத்தை தமிழ் கலைகளோட முக்கிய அடையாளமாக்குறதுக்காக உழைக்கிறாரு. கூத்துப்பட்டறை அப்படின்ற நாடக அமைப்பையும் நிறுவுறாரு. இவர் நாடகங்களுக்கான மேடை ஒலி அமைப்பில் புது முயற்சிகள் செய்தார். சினிமா உலகத்திலையும் கால் பதிச்சு இருக்கிறாரு நான் முத்துசுவாமி. கூத்து கலையை பற்றி வெளிவந்த தமிழ் படமான அவள் பெய தமிழரசி படத்திலையும் நடிச்சிருக்கிறார். இந்திரா பார்த்தசாரதி அவர்கள் எழுதிய குருதி புனல் நாவலை கண் சிவந்தால் மண் சிவக்கும் அப்படின்ற படமாக எடுத்திருக்கிறாங்க. அப்போது அந்த படத்தோட வசனகர்த்தாவாக வேலை பார்த்தும் இருக்கிறாரு. 2012 இவரோட கலை சேவையை பாராட்டி இந்திய அரசு பத்மஸ்ரீ விருது வழங்கி இருக்கிறாங்க. 2000 சங்கீத நாடக அகாடமியோட விருதும் வாங்கியிருக்கிறாரு. நேர்லே இன்றைய தமிழே அமுதே நிகழ்ச்சியில் நாடக கலைஞரும் தமிழ் எழுத்தாளருமான பத்மஸ்ரீ விருது பெற்ற நான் முத்துசுவாமி அவர்கள் பற்றிய சில தகவல்களை நாம் கேட்டறிந்தோம். விளம்பரத்தினை தொடர்ந்து நாம் கேட்கலாம் பாடல் காப்பான் திரைப்படத்திலிருந்து.
1: இன்று ஒரு தகவல், தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 சைபால்.
3: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: சரி சரி,
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: ஊர் நடப்புகள், உலக நடப்புகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்டேட்டடா இருங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேளுங்க.
1: நேர்களின் நினைவிற்கு இன்று காலை 9:02 ஒலிபரப்பாக இருக்கக்கூடிய ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியின் தலைப்பு நேர்மறை வார்த்தைகள் செய்யும் மாயம். நேர்களே, உங்களுடைய கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம். இன்னும் சில நொடிகளில் நாம் கேட்கலாம் தமிழில் செய்திகள்.

வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். தென்னாப்பிரிக்கா, பிரேசில் மற்றும் மாலத்தீவு வெளியுறவு அமைச்சர்களுடன் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் இருதரப்பு பேச்சு நடத்தினார். புதுமை கண்டுபிடிப்புகள், ஆராய்ச்சி, உற்பத்தி மற்றும் சேவை துறைகளில் இந்தியாவின் வளர்ச்சியை உலக நாடுகள் உற்று நோக்கி வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மழை தொடர்பான சம்பவங்களில் கடந்த 24 மணி நேரத்தில் 43 பேர் உயிரிழந்துள்ளனர். பெய்ஜிங் சென்றுள்ள அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் சீன அதிபர் திரு ஷி ஜின்பிங்குடன் இன்று பேச்சு நடத்துகிறார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் கொல்கத்தா அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரிக்ஸ் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் 2 கூட்டம் இன்று தொடங்குகிறது. இக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக ஈரான் வெளியுறவு அமைச்சர் திரு சையத் அப்பாஸ் அராக்ஷி, தாய்லாந்து வெளியுறவு அமைச்சர் திரு ஷிகாஷக், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அமைச்சர் திரு கலீஃபா ஷஹின் அல் மரார் உள்ளிட்ட தலைவர்கள் புதுதில்லி வந்துள்ளனர். இதற்கிடையே பிரிக்ஸ் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக புதுதில்லி வந்துள்ள தென்னாப்பிரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு ரொனால்டு லமோலா, பிரேசில் வெளியுறவு அமைச்சர் திரு மௌரா வியேராவுடன் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் நேற்று பேச்சு நடத்தினார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், பரஸ்பரம் நலன் சார்ந்து பல்வேறு விவகாரங்கள் குறித்தும் இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான கூட்டாண்மை குறித்தும் தாங்கள் விவாதித்ததாக குறிப்பிட்டுள்ளார். பிரேசில் வெளியுறவு அமைச்சருடன் இருதரப்பு உறவுகள், பிராந்திய மற்றும் சர்வதேச விவகாரம் குறித்து திரு ஜெய்சங்கர் விவாதித்தார். முன்னதாக ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் திரு செர்ஜி லாவ்ரோவ் தலைமையிலான பிரதிநிதிகளை வரவேற்று பேசிய திரு ஜெய்சங்கர், இந்தியாவும் ரஷ்யாவும் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையில் விரிவான ஒத்துழைப்பை கொண்டுள்ளதாக தெரிவித்தார். இரு நாடுகளுக்கிடையே கடந்த சில ஆண்டுகளாக இருதரப்பு உறவில் சீரான வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இந்நிலையில் புதுதில்லி வந்துள்ள மாலத்தீவு வெளியுறவு அமைச்சர் திரு இருதிஷாம் ஆடம் உடனும் திரு ஜெய்சங்கர் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை என்ற அடிப்படையில் இந்தியா மாலத்தீவின் வளர்ச்சிக்கு உறுதிபூண்டுள்ளதாக குறிப்பிட்டாா்.

0: புதுமை கண்டுபிடிப்புகள், ஆராய்ச்சி, உற்பத்தி மற்றும் சேவை துறைகளில் இந்தியாவின் வளர்ச்சியை உலக நாடுகள் உற்று நோக்கி வருவதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், உலகளாவிய போட்டித்தன்மையை மேலும் வலுப்படுத்துவதற்கும் நாட்டை கட்டமைப்பதற்கும் அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். நாட்டில் உள்ள புத்தொழில் நிறுவனங்கள் சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் நாட்டின் பொருளாதார சாத்தியக்கூறுகளை வலுப்படுத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியாவின் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் உலக வர்த்தகத்தில் 1/3 அதிகமானதை உள்ளடக்கியுள்ளதாக திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சிபிஐ இயக்குநர் திரு பிரவீன் சூதின் பதவிக்காலத்தை மேலும் ஓராண்டுக்கு மத்திய அரசு நீட்டித்துள்ளது. நியமனங்களுக்கான அமைச்சரவைக் குழு இதற்கு ஒப்புதல் அளித்துள்ளதாக பணியாளர் நலன் மற்றும் பயிற்சித்துறை தெரிவித்துள்ளது. நீட் வினாத்தாள் வெளியான முறைகேடு தொடர்பாக இதுவரை 6 பேரை சிபிஐ கைது செய்துள்ளது. இது தொடர்பாக நாட்டின் பல்வேறு இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் சிபிஐ இந்நடவடிக்கையை எடுத்துள்ளது. கைது செய்யப்பட்டவர்களில் 2 பேர் மகாராஷ்டிர மாநிலம் அகில்யா நகர் மற்றும் நாசிக்கைச் சேர்ந்தவர்கள் என்றும், 3 பேர் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரைச் சேர்ந்தவர்கள் என்றும், மற்றொருவர் குருகிராமைச் சேர்ந்தவர் என்றும் சிபிஐ அதிகாரிகள் தெரிவித்தனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நாட்டில் விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதற்கு மத்திய அரசு தொடர்ந்து முக்கிய முடிவுகளை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், கரீப் பயிர்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை அதிகரிப்பதற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் மூலம் நாட்டில் உள்ள கோடிக்கணக்கான விவசாயிகள் தங்கள் விளைபொருட்களுக்கு உரிய லாபகரமான விலை பெறுவதை உறுதி செய்ய முடியும் என்று தெரிவித்துள்ளார். நிலக்கரி வாயு வாக்கத்தை ஊக்குவிப்பதற்கு வகை செய்யும் திட்டத்திற்கு ஒப்புதல் வழங்கியுள்ளதன் மூலம் எரிசக்தி பாதுகாப்புக்கு வகை செய்யும் என்றும், முதலீட்டிற்கு ஊக்கமளித்து இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். நாக்பூர் சர்வதேச விமான நிலையத்தை நவீனமயமாக்குவதற்கு ஒப்புதல் அளித்ததன் மூலம் போக்குவரத்து மற்றும் வர்த்தகம் மேம்படும் என்றும், வளர்ச்சிக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் என்றும் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மழை தொடர்பான சம்பவங்களில் கடந்த 24 மணி நேரத்தில் 43 பேர் உயிரிழந்துள்ளனர். அதிகபட்சமாக பதோகி மாவட்டத்தில் 15 பேர் உயிரிழந்தனர். காயமடைந்த 10க்கும் மேற்பட்டவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மிர்சாபூரில் 10 பேரும், ஃபத்தேபூரில் 9 பேரும், பதாயூனில் 5 பேரும், பரேலியில் 4 பேரும் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மின்னல் தாக்கியதால் அதிக எண்ணிக்கையில் உயிரிழப்புகள் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. புயல் மற்றும் மழையால் சுவர்கள் இடிந்து விழுந்தும் மரங்கள் விழுந்தும் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களில் மின்கம்பங்கள் மற்றும் மரங்கள் சாய்ந்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் மின் விநியோகமும் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளது. மழை காரணமாக பயிர்களும் கடுமையாக சேதமடைந்துள்ளது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 24 மணி நேரத்திற்குள் உரிய நிவாரணம் அளிக்குமாறு உயரதிகாரிகளுக்கு அம்மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அறிவுறுத்தியுள்ளார். மத்திய பிரதேசத்தின் மேற்கு பகுதி மற்றும் ராஜஸ்தானின் மேற்கு பகுதிகளின் சில இடங்களில் இன்று மிக கடும் வெப்பம் நிலவக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிழக்கு ராஜஸ்தான், குஜராத், மகாராஷ்டிரா மாநிலங்களின் குறிப்பிட்ட பகுதிகளில் அதிக வெப்பநிலை இருக்கும் என்றும் அம்மையம் கூறியுள்ளது. இதற்கிடையே அருணாச்சல பிரதேசம், அஸ்ஸாம், மேகாலயா மாநிலங்களின் சில பகுதிகளில் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று அம்மையம் தெரிவித்துள்ளது. அந்தமான் நிக்கோபார் தீவுகள், கேரளா, நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா, மேற்கு வங்கம், சிக்கிம் மாநிலங்களின் சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப், சீன அதிபர் திரு ஷி ஜின்பிங் இடையே நடைபெறவுள்ள 2 நாள் பேச்சுக்கள் பெய்ஜிங்கில் இன்று தொடங்குகிறது. ஈரானுடனான மோதல், தைவானுக்கு அமெரிக்கா ஆயுதங்களை விற்பனை செய்தல், வர்த்தகம், செயற்கை நுண்ணறி

0: உள்ளிட்ட முக்கிய விவகாரங்கள் குறித்து இரு தலைவர்களும் விவாதிக்க உள்ளனர். அதிபர் திரு டிரம்புடன் அந்நாட்டைச் சேர்ந்த பல்வேறு முன்னணி தொழிலதிபர்களும் தொழில்நுட்ப பிரதிநிதிகளும் சீனா சென்றுள்ளனர். தமது இந்த சீன பயணத்தின் மூலம் இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகள் வலுப்படுவதற்கு வழிவகைகள் ஏற்படும் என்று திரு டிரம்ப் தெரிவித்துள்ளார். கடந்த 2017 பிறகு திரு டிரம்ப் சீனா சென்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் கொல்கத்தா அணியை வென்றது. ராய்ப்பூரில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த கொல்கத்தா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 192 ரன் எடுத்தது. 193 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பெங்களூரு அணி 19.1 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 194 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. அதிகபட்சமாக விராட் கோலி 60 பந்துகளில் 105 ரன்னுடனும் ஆட்டமிழக்காமல் இருந்தார். தரம்ஷாலாவில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பஞ்சாப் அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. பெங்களூருவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கலியந்தா பூனாச்சா சாக்கெட் மைனின் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை 6-4, 6-1 என்ற செட் கணக்கில் ஜப்பான் இணையை வென்றது. மற்றொரு இந்திய இணையான அதில் கல்யாண்பூர் சசிகுமார் முகுந்தும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை 6-2, 0-6, 10-8 என்ற செட் கணக்கில் தைவானின் கவுன் மலேசியாவின் மிட்சுகுய் இணையை வென்றது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா சந்தோஷ் ராமராஜ் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் அஷ்மிதா சாலிகா 21-19, 21-14 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் சாக்குரா மட்சுக்கியை வென்றார். மற்றொரு ஆட்டத்தில் சந்தோஷ் ராமராஜ் 21-13, 21-15 என்ற செட் கணக்கில் மற்றொரு இந்திய வீராங்கனையை வீழ்த்தினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தென்னாப்பிரிக்கா, பிரேசில் மற்றும் மாலத்தீவு வெளியுறவு அமைச்சர்களுடன் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் இருதரப்பு பேச்சு நடத்தினார். புதுமை கண்டுபிடிப்புகள், ஆராய்ச்சி, உற்பத்தி மற்றும் சேவை துறைகளில் இந்தியாவின் வளர்ச்சியை உலக நாடுகள் உற்றுநோக்கி வருவதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மழை தொடர்பான சம்பவங்களில் கடந்த 24 மணி நேரத்தில் 43 பேர் உயிரிழந்துள்ளனர். பெய்ஜிங் சென்றுள்ள அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் டிரம்ப் சீன அதிபர் திரு ஷி ஜின்பிங்குடன் இன்று பேச்சு நடத்துகிறார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் கொல்கத்தா அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: நேரம் காலை 7:25.
2: இன்று ஒரு தகவல், தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக சைபால்.
1: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: சரி சரி.
1: உடனுக்குடன் உள்ளூர் செய்திகள் முதல் உலக செய்திகள் வரை மக்களுக்கு கொண்டு சேர்க்கும் உன்னத சேவையில் ஆகாஷ்வாணி 90வது ஆண்டிலும் தொடர்கின்றது தன் சேவையை. இவ்வருடத்தினை சிறப்பிக்கும் விதமாக நாம் கேட்க இருக்கின்றோம் வானொலியும் நானும் என்ற சிறப்பு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட தூத்துக்குடி மாவட்டம் முல்லக்காடு பகுதியில் இருந்து நேயர் பாபு அவங்களுடைய அனுபவங்களை பகிர இருக்கிறாங்க, கேட்போமா? வணக்கம் சார்.
6: வணக்கம் மேடம்.
1: நம்மளுடைய ஆகாஷ்வாணியில உங்க பயணத்தை பத்தி பல தகவல்களை எங்க கூட பகிர இருக்கீங்க, நாங்களும் ரொம்ப ஆர்வமா இருக்கிறோம். உங்களுடைய தகவல்களை சொல்லுங்க சார்.
6: வணக்கம். நான் தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு கிராமத்துல இருந்து பாபு. நான் கடந்த 20 வருடங்களுக்கு மேலாக அனைத்து ஆல் இண்டியா ரேடியோவும் ஆகாஷ்வாணியும் கேட்டு வருகிறேன். வானொலி கேட்கும் நேரம் உங்கள் வாழ்வில் ஒரு உன்னதமான நேரம் என்ற கவிஞர் வைரமுத்துவின் வரிகளுக்கு ஏற்ப நான் வானொலி கேட்டு வருகிறேன். அதாவது இந்த காட்சி உலகம் மட்டும்லாம் இருக்கலாம் மேடம், அதுதான் நம்மளுடைய வேலையை கெடுக்கும். ஆனா பட் இந்த கேட்கும் உலகம் வரும்போது நம்ம வேலையை கெடுக்காது. அது அதில் நம்ம வேலையை பார்த்துக்கிட்டே நம்மளுடைய வானொலி கேட்கும் போது அதுல கிடைக்கிற மகிழ்ச்சி வேற எதுலையுமே கிடைக்காது. நம்ம பாட்டுல நம்ம வேலையை பார்த்துட்டே இருப்போம், வானொலியும் கேட்டுக்கிட்டே இருப்போம். அந்த வகையில எனக்கு தமிழகம் முழுவதும் இன்று முகம் தெரியாத நண்பர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களோட அவங்களை எனக்கு கொடுத்தது இந்த வானொலி. அதுக்கு இந்த வானொலிக்கு நான் எப்பவும் நன்றி சொல்கிறேன், கடமைப்பட்டுள்ளேன். அதுக்கப்புறம் மேடம், வானொலியில வந்து சில பொது இடங்கள்ல வந்து சில நம்ம எப்படி பேசணும், எப்படி பேசக்கூடாது அப்படிங்கறது கற்றுக்கொண்டதான் வானொலி நிகழ்ச்சி தான். பல்வேறு தரப்பட்ட கருத்து நேயர்களோட கருத்துக்கள் நமக்கு வந்து வரும்போது அதுல இருந்து நமக்கு நல்ல பல கருத்துக்களை நம்ம எடுத்துக்கிட முடியுது. அதுக்கு இந்த வானொலிக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டுக்கிறேன். அப்புறம் மேடம், வானொலியோடு இணைந்து பணி செய்யும் போது நம்ம கலைப்பு வந்து நமக்கு தெரியாது. பல நல்ல கருத்துக்களை வந்து கிடைக்கும் போது அது பாட்டுக்கு வேலை ஒரு வாக்கு போயிட்டே இருக்கும், அது கலைப்பு வந்து தெரியாது. அப்புறம் விவசாயம் சம்பந்தப்பட்ட தகவல்

0: வானிலை அறிக்கைகள் பேரிடர் காலங்களில் இந்த வானொலி வந்து எங்களுக்கு ரொம்ப உதவிகரமா இருக்கு. அப்புறம் ஒவ்வொரு மணி நேரத்துக்கு வர்ற வர செய்தியும் எங்களுக்கு ரொம்ப பயன்படுதா இருக்கு. உள்ளூர் செய்தி உடனே உடனே வருது, அது எங்களுக்கு ஒரு மிக்க மகிழ்ச்சி. இப்படியாக நம்மளுக்கு வந்து வானொலி வந்து கேட்கறதுனால எவ்வளவு பயன்கள் கிடைக்கணும், ஒவ்வொருவரும் உணர்த்து ஆகாச வானொலி கேட்டா அவள் நம்மளும் பயன்பெறலாம், அடுத்தவங்களுக்கும் பயன் கிடைக்கும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம்.
1: நன்றி சார், நன்றி. வானொலியும் நானும் நிகழ்ச்சியில் உங்கள் இனிமையான தருணங்களை எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப மகிழ்ச்சி சார். நேரம் காலை 7:28 நிமிடமாகுது. கேட்கலாம் நிகழ்ச்சியில் அடுத்ததா சூப்பரான பாடல், பொன்னியின் செல்வன் திரைப்படத்திலிருந்து.

0: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: நிகழ்ச்சி வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் நம்ம அடுத்ததாக கேட்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ளக புகார் குழு அமைக்கப்படாத நிறுவனங்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்டர்னல் கம்ப்ளிகேஷ் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ICC அப்படின்ற இந்த குழு கட்டாயமாக நிறுவப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் 10 நபர்களுக்கு மேலே பணிபுரியக்கூடிய அனைத்து நிறுவனங்கள்லையும் இந்த ICC கமிட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த குழுவில் குறைந்தபட்சமாக 4 உறுப்பினர்கள் இருக்கணும். அந்த குழுவோட தலைவராக அந்த நிறுவனத்தில் பணிபுரியக்கூடிய மூத்த பெண் பணியாளராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த குழுவில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களில் 50% பெண்கள் தான் இருக்கணும் அப்படின்ற தகவலையும் கொடுத்துருக்கிறாங்க. இந்த குழுவோட ஒரு உறுப்பினர் தன்னார்வ தொண்டு நிறுவனத்திலிருந்து வரக்கூடிய மகளிர் நலம், மகளிர் பிரச்சனைகள் பற்றிய அக்கறையும் சட்டத்தை பற்றின அறிவும் பெற்றவராக இருக்கணும் அப்படின்ற தகவலையும் கொடுத்துருக்கிறாங்க. நம்ம மாவட்டத்தில் 10 நபர்களுக்கு மேலே பணிபுரியக்கூடிய அனைத்து அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள், அலுவலகங்கள், கடைகள், பள்ளிகள், கல்லூரிகள், அப்புறம் மருத்துவமனைகள், வங்கிகள், தொழிற்சாலைகளில் இந்த ICC அமைக்கணும் அப்படின்ற தகவலை சொல்லியிருக்கிறாங்க. இதை பற்றி அமைக்கலை, இதுக்கு முன்னால் நாங்கள் அமைக்கலை, இப்போ தான் அமைக்க போகிறோம் அப்படின்னாலோ, இல்லைனா இதுக்கு முன்னால் நீங்கள் அமைச்சிருக்கிறீங்க அப்படின்னாலோ, அதற்கான அந்த ஆண்டு அறிக்கையையும் நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டும். நீங்கள் புதிதாக குழு அமைச்சிங்க அப்படின்னாலும் அந்த விவரத்தையும் நீங்கள் சமர்ப்பிக்கணும். சமர்ப்பிக்க வேண்டிய மின்னஞ்சல் முகவரி சோசியல் வெல்ஃபேர் டிவிஎல் ICC@gmail.com அப்படின்ற இந்த மின்னஞ்சல் முகவரியில் நீங்கள் சமர்ப்பிக்கணும். இல்லை நீங்கள் மின்னஞ்சல் முகவரியில் சமர்ப்பிக்கலைன்னா நேரில் கூட போய் சமர்ப்பிக்கலாம். அது எங்கே அப்படின்னா, மாவட்ட ஆட்சியர் அலுவலக மணிமுத்தாறு வளாகத்தில் இயங்கக்கூடிய மாவட்ட சமூக நல அலுவலகத்தில் போய் நீங்கள் சமர்ப்பிக்கணும். சமர்ப்பிக்கிறதுக்கு கடைசி தேதியாக 31 மே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை மத்திய அரசு வலைத்தளத்துலேயும் நீங்கள் போய் பதிய வேண்டியது இருக்கும். அதுலேயும் தனியார் நிறுவனங்களாக இருந்தால் நீங்கள் கட்டாயமாக பதிய வேண்டும். மத்திய அரசு வலைத்தளம் என்ன அப்படின்னா shebox.wct.gov.in அப்படின்ற இந்த வலைத்தளத்தில் போய் நீங்கள் பதிவிடணும். ஒருவேளை இந்த மாவட்ட சமூக நல அலுவலகத்தில் நீங்கள் பதிவிடலை, உங்கள் ICC கமிட்டி நீங்கள் அமைக்கலை அப்படின்னா 50,000 ரூபாய் வரைக்கும் அபராதம் விதிக்கப்படும் அப்படின்ற தகவலையும் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்காக நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் வந்துட்டே இருக்குது. குட் பேட் யூக்லி திரைப்படத்தில் இருந்து கேட்டுட்டு வாங்க.

Dardano.

நேர்களை நம்ம வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கிறோம். நேரம் காலை 7:39 ஆகுது. அடுத்து தான் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, நம்ம திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை மகாராஜா நகரில் உழவர் சந்தையில் இன்றைய காய்கறி பழங்களுடைய விலைப்பட்டியல் தான். கிலோ எவ்வளவு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். தக்காளி 40 ரூபாய், கத்தரிக்காய் 30 ரூபாய், வெண்டைக்காய் 26 ரூபாய், புடலங்காய் 35 ரூபாய், சுரைக்காய் 12 ரூபாய், பீர்க்கங்காய் 40 ரூபாய், பூசணிக்காய் 18 ரூபாய், தடியங்காய் 12 ரூபாய், அவரைக்காய் 85 ரூபாய், கொத்தவரை 20 ரூபாய், பாகற்காய் 50 ரூபாய், பச்சை மிளகாய் 34 ரூபாய், முருங்கைக்காய் 24 ரூபாய், பெரிய வெங்காயம் 25 ரூபாய், சின்ன வெங்காயம் கிலோ 64 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. காராமணி 40 ரூபாய், கோவைக்காய் 45 ரூபாய், தேங்காய் 50 ரூபாய், இஞ்சி 130 ரூபாய், மாங்காய் 20 ரூபாய், நார்த்தங்காய் முள்ளங்கி கிலோ 30 ரூபாய்க்கு விற்கிறாங்க. உருளைக்கிழங்கு 22 ரூபாய், ரிங் பீன்ஸ் 130 ரூபாய், சவுச்சவ் 40 ரூபாய், முட்டைக்கோஸ் 34 ரூபாய், பீட்ரூட் கிலோ 40 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. பூண்டு ரகங்கள் வாரியாக 120 ரூபாயிலிருந்து 200 ரூபாய் வரைக்கும் இருக்கிறாங்க. பச்சை பட்டாணி 180 ரூபாய், சோயா பீன்ஸ் 160 ரூபாய், சேம்பு 50 ரூபாய், சேனைக்கிழங்கு 30 ரூபாய், கருணைக்கிழங்கு 100 ரூபாய், சிறுகிழங்கு 60 ரூபாய்க்கு விற்கிறாங்க. பழங்களுடைய விலைப்பட்டியல் நம்ம தெரிஞ்சுக்கலாம். எலுமிச்சை 90 ரூபாய், ஆப்பிள் 240 ரூபாய், அன்னாசி 70 ரூபாய், மாதுளை 240 ரூபாய், கொய்யா 80 ரூபாய், சப்போட்டா 60 ரூபாய், திராட்சை 110 ரூபாய், கிருணிப்பழம் 50 ரூபாய், மாம்பழம் 80 ரூபாய்க்கு கொடுக்கறாங்க. தர்பூசணி கிலோ 30 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. வாழைப்பழங்களில் செவ்வாழை 100 ரூபாய், ஏலக்கி 90 ரூபாய், மட்டி 70 ரூபாய், நேந்திரன் 50 ரூபாய், கற்பூரவல்லி, கோழிக்கோடு, நாடு, பச்சை வாழைப்பழங்கள் கிலோ 60 ரூபாய்க்கு கொடுக்கறாங்க. நேரின் தகவல்களை பாளையங்கோட்டை மகாராஜா நகர் உழவர் சந்தை நிர்வாக அலுவலரிடமிருந்து பெறப்பட்டது. இன்னும் சில தகவல்கள்லாம் உங்களுக்காக காத்துட்டே இருக்கு. அதுக்கு முன்னால் பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். நம்ம தி வாரியர் திரைப்படத்தில் இருந்து

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
4: நேரம் காலை 7:45. உங்க மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுறீங்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறப்பு வாய்ப்பு தான் இது. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான தரமான கல்வி இப்போ உங்க பக்கத்துல. தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறைக்கு கீழே 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருது. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்காக 10 பள்ளிகளும், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்காக 10 பள்ளிகளும், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு ஒரு சிறப்பு பள்ளியும், அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்காக ஒரு அரசு நிறுவனமும் செயல்பட்டு இருக்குது. இந்த பள்ளிகளில் தற்போது தகுதி வாய்ந்த சிறப்பு மிக்க பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்பட்டு வருது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்குது. திருவள்ளூர், திருச்சி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர், இந்த மாதிரியான பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்பட்டு வருது. இந்த கல்வி ஆண்டுக்கான மாணவர் சேர்க்கை இப்போ நடைபெற்றுட்டு வருது. அதனால் உங்கள் குழந்தையின் திறமையை நீங்கள் வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவற விடாதீங்க. அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்க. உங்கள் குழந்தையோட எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்க. மேலும் விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரை நீங்கள் அணுகலாம். இன்னும் சில தகவல் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கு. அதுக்கு முன்னால் பாடலும் காத்துட்டே இருக்குது. நம்ம வீட்டு பிள்ளை திரைப்படத்துலேருந்து பாடல் கேட்டுட்டு வாங்க. அதனை தொடர்ந்து நாம் கேட்கலாம் இன்றைய குறுஞ்செய்தி.
5: உனக்கு நான் மினிஸ்ட்ரியில் இடம் பார்க்குறேன்.

last 60 games. வெண்ணிலவில் லாண்டு வாங்கி

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒளிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: சரி சரி.
0: இன்றைய குறுஞ்செய்தி. மன்னர் வேந்தே, யானைப்படை குதிரைப்படைகளை எல்லாம் உடனே தயாராக கூறிவிட்டீர்களா? வீரர்கள் எல்லாம் தயாரா? சேனாதிபதியார் எங்கே?
3: மந்திரியாரி, பொறுமை. கடந்த வாரம் தானே காட்டிற்கு சென்று வந்தோம். அதற்குள் காய்கள் கனிந்து விட்டதா
0: என்ன? மீண்டும் முதலில் இருந்தா? மன்னா, போருக்கு புறப்பட வேண்டாமா? மன்னா,
3: போருக்கு யார் போகிறார்கள்?
0: இது என்ன கேள்வி? நான் தானே மன்னா.
3: எதற்காக செல்ல வேண்டும்?
0: எதிரிகள் அரண்மனை தாக்கி விடுவார்கள் என்றுதானே அரண்மனை மேலே வலையை விரித்து அரண்மனை முழுக்க வலையால் மூடி வைக்க வேண்டும் என்று தாங்கள் உத்தரவிட்டதாக வாயில் காப்போன் கூறினானே. தாக்க வரும் எதிரிகளை வலை போட்டு பிடிக்க வேண்டும் என்பதுதானே தங்களது யோசனை?
3: துரோகி, செய்தியை தவறுதலாக தெரிவித்து இருக்கிறான். எனக்கென்றே இப்படிப்பட்ட பணியாட்கள் வந்து சேர்கிறார்கள். மந்திரியாரி, பதட்டம் அடைய வேண்டாம். படையெடுத்து வரும் எதிரிக்காக அல்ல, படையெடுத்து வரும் கொசுக்களுக்காகத்தான் இந்த வலையை விரிக்க கூறினேன். ராஜமாதா கொசுக்கடி அதிகமாக இருக்கிறது என்று புகார் தெரிவித்தார். அதனால் தான் இந்த ஏற்பாடு.
0: என்ன, அதற்கென்று கொசு வலையா? நானும் இந்த மன்னருக்குத்தான் ஏதோ வீராவேசம் ஏற்பட்டு போருக்கு தயாராகி விட்டாரோ என்று ஏமாந்து விட்டேன். ஏன் மன்னா, கொசுவை ஒழிக்க ஏதேதோ வழிகள் எல்லாம் இருக்க ஏன் இந்த கொசு வலையை மட்டும் ஆயுதமாக பயன்படுத்துகிறீர்கள்?
3: மந்திரியாரி, மழைக்காலம் ஆரம்பித்து விட்டது. அதனால் கொசுகளின் படையெடுப்பு அதிகரித்து விட்டது. கொசுகளை விரட்டுவதற்காக கொசுவத்தி சுருள், கொசு விரட்டி போன்றவற்றை பயன்படுத்தினால் ராஜமாதாவுக்கு தலைவலி, ஒவ்வாமை ஏற்படுகிறது என்று கூறுகிறார்கள். மாஸ்கிட்டோ பேட் வாங்கி இந்த கொசுக்களை விரட்டலாம் என்று நினைத்தால் கொசுக்கள் மடிகிறதோ இல்லையோ.

0: பேட்டரி அதற்குள் மடிந்து விடுகிறது. அதனால் தான் பட்ஜெட்டுக்குள் வருவது போல கொசு வலையை பயன்படுத்தி இருக்கிறோம்.
1: மன்னா, எதற்காக இப்படி கஷ்டப்பட வேண்டும்? கொசுக்களை விரட்டவும் அதே நேரத்தில் நமக்கு பின் விளைவுகளை எதுவும் தராத ரசாயன கலப்பில்லாத ஒரு மாயாஜால மூலிகை பொடி இருக்கிறது. இந்த மூலிகை பொடியை பயன்படுத்தி தூபமிட்டால் கொசுக்களை விரட்டி விடலாம். கொசுக்களை மட்டுமல்ல, இது விஷப்பூச்சிகளையும் விரட்டி விடுமா?
0: என்ன மாயாஜால பொடியா? அப்படி என்ன மூலிகை பொடி அது? அதன் பெயர் என்ன மந்திரியாரே?
1: மன்னா, இது நமது வேதங்களில் சொல்லப்பட்ட ஒரு மூலிகை பொடி. அபராஜித தூபம் என்பது இதன் பெயர். வசம்பு, நான்முகப்புல், அகில், வேம்பு, எருக்கு, தேவதாறு, குங்கிலியம், செல்சிலியம் ஆகிய மூலிகைகள் சேர்ந்த பொடியைத்தான் அபராஜித தூபம் என்று அழைக்கிறார்கள். பக்க விளைவுகளை தராத இந்த மூலிகை பொடியை தூபம் இடும் போது அதனுடன் இட்டு புகையை காட்டினால் கொசுக்கள் மட்டுமல்ல விஷப்பூச்சிகளையும் இது விரட்டி விடுமாம்.
0: எங்கே அந்த மூலிகைகளை திரும்ப கூறும்?
1: வசம்பு, நான்முகப்புல், அகில், வேம்பு, எருக்கு, தேவதாறு, குங்கிலியம், செல்சிலியம்.
0: மந்திரியாரே, வசம்பு, வேம்பு, எருக்கு இதெல்லாம் கேள்விப்பட்ட பெயர்களாக இருக்கிறது. ஆனால் இந்த நான்முகப்புல், அகில், தேவதாறு, குங்கிலியம், செல்சியம் இதெல்லாம் பெயர்களை வித்தியாசமாக இருக்கிறது. ஆனாலும் மந்திரியாரே, ஒன்றை கவனித்தீரா? நான் அனைத்து பெயர்களையும் சரியாக கூறிவிட்டேன்.
1: இதே ஆர்வத்தை மன்னர் குருகுலத்தில் காண்பித்திருந்தால் எல்லா பாடங்களும் பாஸ் ஆகியிருக்கலாம்.
0: என்ன முணுமுணுப்பு அங்கே?
1: அது ஒன்றுமில்லை மன்னா, அரண்மனை மீது விரித்திருந்த கொசுவலை எடுக்கலாமா வேண்டாமா?

நேர்லே வணக்கம். பரணி நிகழ்ச்சியோட நிறைவான பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவான பாடலை தான் நிகழ்ச்சியில் கேட்க இருக்கிறோம். பாடலை தொடர்ந்து 8 மணிக்கான செய்தி சுருக்கமும் அதனை தொடர்ந்து திரையரவு நிகழ்ச்சியும் உங்களுக்காக காத்துட்ருக்குது. அதுபோல் நேர்களின் நினைவிற்கு இன்று காலை 9:02 ஒலிபரப்பாக இருக்கக்கூடிய ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியிலையும் நீங்கள் கலந்துக்கலாம். 10:02 ஒலிபரப்பாக இருக்கக்கூடிய மனம் விரும்புதே நிகழ்ச்சியிலையும் நீங்கள் கலந்துக்கலாம். இந்த 3 நிகழ்ச்சியிலையும் நீங்கள் கலந்துக்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 0462256113333 மற்றும் 3 2 அப்படின்ற இந்த எண்களில் நீங்கள் அழைக்கலாம். வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் இவ்வளவு நேரம் உங்களுடன் இணைந்திருந்தேன். நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ரியோ.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். நாட்டில் விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதற்கு மத்திய அரசு தொடர்ந்து முக்கிய முடிவுகளை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் இரண்டு நாள் கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. பிரிக்ஸ் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக புதுதில்லி வந்துள்ள தென்னாப்பிரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு ரொனால்டோ நமோலா பிரேசில் வெளியுறவு அமைச்சர் திரு மௌரா வியோராவுடன் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் நேற்று பேச்சு நடத்தினார். நீட் வினாத்தாள் வெளியான முறைகேடு தொடர்பாக இதுவரை 6 பேரை சிபிஐ கைது செய்துள்ளது. தமிழகத்தில் தாவேக அரசு மக்கள் நலன் சார்ந்து செயல்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். கடந்த ஆட்சியின் திட்டங்களை தற்போதைய ஆளும் அரசு தொடர்ந்து செயல்படுத்தும் என்று அறிவிக்கப்பட்டது திமுகவின் வெற்றி என்று சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். நீலகிரி மாவட்டம் உதகை ரோஜா பூங்காவில் 5 நாள் ரோஜா கண்காட்சி இன்று தொடங்குகிறது. திருவள்ளூர் மாவட்டத்தில் தடையில்லா குடிநீர் விநியோகம் தொடர்பாக ஆட்சியர் திரு பிரதாப் துறை சார்ந்த அலுவலர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் சீன அதிபர் திரு ஷி ஜின்பிங்குடன் இடையே நடைபெறவுள்ள இரண்டு நாள் பேச்சுக்கள் பெய்ஜிங்கில் இன்று தொடங்குகிறது. லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 12 பேர் கொல்லப்பட்டனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் கொல்கத்தா அணியை வென்றது. தரம்ஷாலாவில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பஞ்சாப் அணி மும்பையை எதிர்கொள்கிறது. பெங்களூருவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கலியந்தா பூனாச்சா சாகேத் மைனனி இணையும் அதில் கல்யாண்பூர் சசிகுமார் முகுந்த் இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா சந்தோஷ் ராம்ராஜ் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். வவுசி துறைமுக ஆணையக்கோப்பைக்கான மாவட்டங்களுக்கிடையேயான ஹாக்கிப் போட்டியின் இறுதியாட்டத்தில் சென்னை அணி 5-1 என்ற கோல் கணக்கில் அரியலூரை அணியை தோற்கடித்து கோப்பையை கைப்பற்றியது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: இனிய காலை வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 நேரமிட்ட மணி 3 நிமிடம். திரையறிவு நிகழ்ச்சிக்கு உங்க எல்லாரையுமே ஹாப்பியா வெல்கம் பண்றோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில உங்க கூட பேசுறதுக்காக ரொம்ப சந்தோஷமா ரெடியா காத்துட்டு இருக்கோம். நான் உங்கள் லிசி ஜெகன் மற்றும்
1: நான் உங்கள் நண்பர்வீப்பாளர் ரியோ.
0: ரியோ எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: ரொம்ப நல்லா இருக்கேன். உங்களை பார்த்ததுமே வந்து நம்ம சேம் கலர்ல ட்ரெஸ் போட்டு வந்தோம் பாத்தீங்களா?
1: ஆமா,
0: அதுல ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிடுச்சு பாருங்க. அதுலயே நினைச்சிட்டேன் இன்னைக்கு வந்து ப்ரோக்ராம் வந்து சூப்பரா இருக்க போகுது அப்படின்னு.
1: கண்டிப்பா அட்டகாசமா இருக்க போது நேர்களும் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம என்ன மாதிரியான டாபிக் நேருக்கு கொண்டு வந்திருக்கோம் சொல்லிடுவோமா?
0: சில பேர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்குள்ளும் ஒரு ஒரு தனித்திறமை இருக்கும்.
1: ஆமா,
0: ஆனா சில பேருக்கு மட்டும் நிறைய தனித்திறமை இருக்கும். அது வந்து மல்டி டேலண்டட் பர்சன் அப்படின்னு வியந்து பார்ப்போம் இல்லையா?
1: ஆமா, என்ன மாதிரி?
0: கரெக்ட் கரெக்ட். பார்த்தீங்கன்னா அழகா சிரிப்பீங்க, நல்லா கியூட்டா பேசுவீங்க, நல்லா பாடுவீங்க, இந்த மாதிரி நிறைய தனித்திறமைகள் இருக்கும் இல்லையா? அது மாதிரி என்னன்னா நடிகைகள் வந்து அவங்க ஆக்டிங்லேயே வந்து பெஸ்ட்டாக கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி பாடலும் பாடியிருப்பாங்க. அந்த வகை நடிகைகள் பாடிய பாடல்களை தான் இன்னைக்கு திரையறிவு நிகழ்ச்சியில் நம்ம வந்து கொஸ்டினாக கேட்க போகிறோம்.
1: சூப்பர், நேயர்களும் ரெடியாக இருப்பாங்க. இன்னைக்கு நம்ம எதை பற்றி சொல்ல போகிறோன்றதையும் சொல்லிட்டோம் இல்லையா? உடனே இப்போ அப்படின்னு ஞாபகம் வந்திருக்கு, அந்த படமா இந்த படமா இந்த பாட்டில் பாடியிருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லி நிறைய லிஸ்ட் எடுத்து வச்சிருப்பாங்க. அந்த லிஸ்ட்டு நம்ம லிஸ்ட்டோட மேட்ச் ஆகுதான்றதை பார்த்துடலாம். நேரில் நீங்களும் திரையறிவு நிகழ்ச்சியில் கலந்துக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா அழைக்கலாம். 0462256111 மற்றும் 32 என்ற எண்களுக்கு.
0: நம்ம நிகழ்ச்சியோட முதல் நேயர் வாங்க. வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம் தேவிஸ்ரீ.
2: தேவிஸ்ரீ பேசுறேன்.
0: தேவிஸ்ரீமா, முதல் நேயர வாய்ப்பு கிடைச்சிருக்கு உங்களுக்கு.
2: ஆமா, ட்ரை பண்ணிட்டே இருந்தேன்.
0: சரி, பாடல் கொடுத்துடலாமா?
2: கொடுங்க. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்.
0: காலை வணக்கம்மா, பாடல் கேளுங்க.
2: போடுங்க.

0: கேட்டீங்களா?
1: கேட்டேன் படம் 3 ஸ்ருதிஹாசன் பண்ணது அனிருத் மியூசிக், தனுஷ் ஸ்ருதிஹாசன் நடிச்ச படம்,
2: நடிச்ச திரைப்படம்.
1: க்வெஸ்சன் கேளுங்க.
2: மகிழ்ச்சியமா நம்ம கொடுக்கக்கூடிய பாடல்கள் வந்து யாரு பாடியது, அதான் எந்த நடிகை பாடியது அப்படின்றதுதான் நிகழ்ச்சியோட கேள்வியே.
0: அடுத்த நேயர்
2: பேசலாம். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
3: பாடல்

0: சந்திரசேகர் சார் கண்டுபிடிச்சிங்களா?
1: ஆனாலும் அந்த பாடல் உள்ள ரெண்டு வார்த்தை வரிகளை கேட்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க
2: அப்பதானே?
1: சரி சொல்லுங்க.
2: இது வந்து அமர்க்களம் திரைப்படத்துல ஷாலினி அவர்கள் பாடியது. சொந்த குரலில் பாடு. சோ ஷாலினி தான் சரியானவரை. அமர்க்களம்.
0: நன்றி.
1: நன்றிங்கய்யா. வாழ்த்துக்கள்.

0: இன்னைக்கு வந்த ரெண்டு நேயருமே கரெக்டான பதிலை
1: ம்
0: கரெக்டாக சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு நம்ம வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். இது போல தான் இன்னைக்கு திரையர்வி நிகழ்ச்சி வலம் வர இருக்குது நேர்களே. அதனால தவறாமல் கால் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா டக்குன்னு ஃபோன் பண்ணிடுங்க.
1: இப்போ நம்ம நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். ஸ்ருதிஹாசன், அனிருத் அவங்க பாடிய பாடல் மான்கரத்தை திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக.

நேரம் 8 மணி 13 நிமிடம் ஆயிட்டிருக்கு. எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்டு இருக்கீங்க. இது திரையறிவு நிகழ்ச்சி. இன்றைக்கு நிகழ்ச்சியில் நடிகைகள் பாடிய பாடல்கள் கொடுத்துட்ருக்கோம். நேயர்கள் சூப்பராக கண்டுபிடிச்சி நம்மளுக்கு பதிலும் சொல்லிட்டு இருக்காங்க. நேர்களே, இது உங்கள் நினைவிற்கு. இன்னைக்கு காலையில் 9:00 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கு. இன்றைக்கி நிகழ்ச்சியில் இது பற்றி பேச இருக்கிறோம் அப்படின்னா, நேர்மறை வார்த்தைகள் செய்யும் மாயம். இது பற்றி எவ்வளோ தான் நம்ம ஒரு வேலையை வந்து செஞ்சாலும் நம்மளுக்கு ஊக்கப்படுத்துகிற மாதிரி ரெண்டு வார்த்தைகள் நம்ம காதில் விழும்போது அந்த வேலையை செய்கிற ஸ்பீடு வந்து இன்னுமே அதிகமாகும் இல்லையா? அதுவும் பாசிட்டிவான வார்த்தைகள் நம்ம வாயிலிருந்து வருது. இன்றைக்கு காலகட்டத்தில் எவ்வளோ ஊக்கமும் உற்சாகமும் தருது, என்னெல்லாம் மேஜிக் நம்மக்கிட்ட பண்ணுது, இதெல்லாம் பற்றி நேர்கள் ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் நேரலையில உங்களோட கருத்துக்களை எங்ககிட்ட ஷேர் பண்ணலாம். நீங்கள் அழைக்கலாம் 2561132 மற்றொரு 2561133 இணைப்பெண் 0462. இன்னும் சில நொடிகளை கேட்கலாம். ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல் தொடர்ந்து 8:30 திரையறிவு நிகழ்ச்சியோடு இணையலாம்.

0: இட்லையே நேரம் காலை 8:30 மறுபடியும் நம்ம திரையறிவி நிகழ்ச்சியில் இணையிறோம். இன்றைக்கி நம்ம திரையறிவி நிகழ்ச்சியில் நடிகைகள் பாடிய பாடல்களை தான் கொடுத்துட்ருக்குறோம். நேர்களும் பதில் சொல்லிகிட்ருக்குறாங்க. நீங்களும் நாங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் தெரியும் அப்படின்னா உடனே அழைக்கலாம். 0462-2561-3332 அப்படின்ற இந்த எண்களுக்கு.
1: நம்ம நிகழ்ச்சியில இணைய அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: சென்னையில இருந்து மாலினிதேவி பேசுறேன்.
1: மாலினிதேவி அம்மா,
2: சொல்லுங்கம்மா.
1: நிகழ்ச்சியில கலந்துக்க ரெடியா வந்துட்டீங்க போல இருக்கு. உங்களுக்கான பாடல் கொடுத்துடலாமா?
2: ஈஸியா கொடுங்க.
1: ஈஸியா கொடுத்துடலாம். சரிங்களா?
2: சரி.
0: என்னாச்சு? ஒரே
1: சிரிப்பு வந்துருச்சு.
0: இன்னும் ஈஸியான கேள்விகள்லாம் காத்துட்டு இருக்குது. நம்ம கூட பேச போற மற்றும் ஒரு நேயர் வணக்கம்.
1: வாங்க. வணக்கம்.
3: வணக்கம்.
0: தென்காசி ரவி உங்களுக்காக பாடல் வருது, கேளுங்க.

0: ரவி கண்டுபிடிச்சிங்களா?
1: சரி நீங்க கேளுங்க, நேயர் என்ன பதில் சொல்றாங்கன்னு. சரிங்களா, நன்றிங்க.
0: இல்லை, இந்த பாடல் பாடியது எந்த நடிகை அப்படின்றத நீங்களும் யோசிச்சுட்டே இருங்க. அதுக்கு முன்னால் உங்களுக்காக நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்குது, கேட்டுடலாம்.

0: நேரமட்டு மணி 39 நிமிடம். திரையரவி நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். இன்றைக்கி நிகழ்ச்சியில் நடிகைகள் பாடிய பாடல்களை நம்ம கேள்விகளாக கொடுத்துட்ருக்கோம். நேர்கள் கண்டுபிடிச்ச அட்டகாசமாக நம்மளுக்கு பதில் சொல்லிட்டுருக்காங்க. ரியோ, அடுத்த நேரம் நம்ம சந்திக்கலாமா?
1: நிச்சயமாக, அவங்களும் வெயிட் பண்ணிட்டுருக்காங்கல்ல, பேசிடலாம். வணக்கம். வணக்கம், இனிப்பில் இருக்கிறீங்க, யார் பேசுகிறீங்க?
2: வணக்கம்.
1: வணக்கம்,
0: சொல்லுங்கள், யார் இங்கே பேசுகிறீங்க?
2: ஐயப்பன்.
1: ஐயப்பன் சார், பாடலுக்கு முன்னால ஒரு கேள்வி கேட்டோம்.
2: இல்ல, இப்பதான் நாங்க போன் ஆப்ல கேட்டுக்கிட்டு இருக்கோம்.
1: ஆப்ல கேட்டாலும் இதுக்குள்ள உங்களுக்கு கிடைச்சிருக்கும், பரவாயில்ல. மறுபடியும் நாங்க வந்து பாடல் ஒளிபரப்புறோம், நீங்க கேளுங்க. இது என்ன திரைப்படம், யாரு பாடிய பாடல்னு கண்டுபிடிங்க. ஓகேவா?
2: கொஞ்சம் ஈஸியா கொடுங்க.
1: ஈஸியாவே வந்துட்டு இருக்கு, கேளுங்க.

0: கேட்டிங்களா சார்?
1: பாண்டிய நாடு
0: ஆ
1: பை பை சாங்கு
0: சரி.
1: யார் பாடினதுன்னு ஏதாவது க்ளூ கொடுத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம்.
0: பாடியது ஒரு நடிகை.
1: நடிகையா?
0: ஆமா.
1: தெரியல, அடுத்த யாராவது சொல்றாங்க.
2: சரியா, நன்றி.
0: நம்மளே சொல்லிடலாமா? ஏற்கனவே ஒரு நேருக்கும் நம்ம வாய்ப்பு கொடுத்துருந்தோம்ல. ஆமா, பாடல் பாடினது யாரு?
2: இதை பாடியிருக்காங்க நடிகை ரம்யா நம்பீசன் அவர்கள். க்ளூ கேட்டாங்க இல்லையா, நம்ம சேதுபதி படம் மட்டும் சொல்லியிருந்தோம்னா கண்டுபிடிச்சிருப்பாங்க. சரி, இது வந்து சூப்பரான ஒரு பாடல், நல்ல ஒரு துள்ளலிசையோடு உள்ள பாடல். அடுத்த நேயர் யாரு, இங்கேருந்து பேசுகிறாங்க கேட்கலாம். வாங்க, வணக்கம்.
0: நேர் இணைப்பில் இல்லை, நம்ம அந்த நேருக்கான பாடலை கொடுத்துடலாம். அவங்க வந்து தெரியும் அப்படின்னா உடனே ஃபோன் பண்ணிடுவாங்க இல்லையா. நம்ம வந்து
2: சரி, அடுத்த பாடல் ரியோ நான் நினைக்கிறேன். ஒரு பழைய பாடல் கொடுக்கலாமா?
0: பழைய பாடல் கண்டிப்பாக கொடுக்கலாமே.
2: சரி, கேளுங்க நேயர்களே, இது என்ன பாடல், யார் எந்த நடிகை பாடியிருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் கால் பண்ணுங்கள். சரிங்களா,
0: பாடல் கேட்கலாம்.

0: இந்த பழைய பாடல் வந்து யார் பாடியது, எந்த திரைப்பட பாடல்ன்றதை நேயர் சொல்ல போகிறாங்க. இணைப்பில் இருக்கிறாங்களா நேயர்? பேசிடலாம். வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம்மா, யார் பேசுகிறீங்க? விஜயம்மா, நல்லா இருக்கிறீங்களா? பாடல் கேட்டிங்களா?
1: நல்லா இருக்கும். நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பராக இருக்கும். பாடல் கண்டுபிடிச்சிட்டீங்களா? ம்
1: ஆ, பானுமதி பாடினது.
0: ஆ,
1: பாடம் பேர் தான் ஞாபகம் வரல.
0: பேர் தான் ஞாபகம் இல்லை, ஆனால் பானுமதி அவங்க பாடிய பாடல்னு கரெக்டாக சொல்லிட்டீங்கம்மா, அதுக்கு ஒரு வாழ்த்துக்கள் கொடுத்துடலாம்.
2: விஜயம்மா, எப்படி உங்களுக்கு பழைய பாடல் ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு, சட்டுன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க?
1: எப்படியா ஜிக்கி பண்ணாதான் பான்மதி பண்ணாதான் நமக்கு வரணும்
2: கல்வனின் காதலி திரைப்படத்துல.
0: இந்த படமா அப்படின்னு
2: சரி, நாம இப்போ

0: நேர்களை நம்ம திரையரவு நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கிறோம். நடிகைகள் பாடிய பாடல்களை நேர்களுக்காக கொடுத்துட்ருக்கிறோம். நம்ம கூட இனியும் அடுத்த நேயர் யாருன்னு கேட்டுடலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுகிறீங்க?
1: ரெடியிலேருந்து வசந்தா. நல்லா இருக்கீங்களா?
2: நல்லமாக இருக்கோம் வசந்தாம்மா. உங்களுக்கான பாடல் கொடுத்துடலாமா?
1: ஆ, கொடுங்க.

0: வசந்தாமா கேட்டீங்களா பாடல்? சரி,
1: மனோரமா பாடிப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
0: அவங்களே தான் நாங்க அதை குடுக்காம கேட்டோம். பரவாயில்ல, சூப்பரா நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. வாழ்த்துக்கள்.
2: நன்றி, நன்றி.
0: நேயர்களுக்கு நம்ம வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். நேர்ல இன்னைக்கு நம்ம திரையரவி நிகழ்ச்சியில நேயர்களோட பேசினோம். இன்னைக்கு வந்து நடிகைகள் பாடிய பாடல்களை தான் கேள்விகளா கொடுத்திருந்தோம். இன்னும் நிறைய கேள்விகள்லாம் காத்துட்டு இருக்கு, ஆனா அதுக்கான நேரம் நம்ம கிட்ட இல்லை. இருந்தாலும் நம்ம நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு பங்கு பெற்ற ஒவ்வொரு நேயர்களுக்கும் நம்ம வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். வீட்டில்

0: அசந்தாமா கேட்டீங்களா பாடல்? சரி,
1: மனோரமா பாடிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
0: அவங்களே தான்
2: நினைச்சது.
0: கொடுக்காம கேட்டோம், பரவாயில்ல, சூப்பரா நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. வாழ்த்துக்கள். நேயர்களுக்கு நம்ம வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். நேர்ல இன்னைக்கு நம்ம திரையரவி நிகழ்ச்சியில நேயர்களோட பேசினோம். இன்னைக்கு வந்து நடிகைகள் பாடிய பாடல்களை தான் கேள்விகளாக கொடுத்துருந்தோம். இன்னும் நிறைய கேள்விகள்லாம் காத்துட்டு இருக்கு, ஆனால் அதுக்கான நேரம் நம்மக்கிட்ட இல்லை. இருந்தாலும் நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பங்கு பெற்ற ஒவ்வொரு நேயர்களுக்கும் நம்ம வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். வீட்டிலேருந்து முயற்சி பண்ண அத்தனை உள்ளங்களுக்கும் நம்ம வாழ்த்துக்கள் சொல்லிடலாம்.

0: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நியம் ரெயின்போ 102.6 நேரம் 8:50.
1: சைபாலின் இன்று ஒரு தகவல்.
2: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
3: சைபால்
4: முகத்தில் பருவா சைபால் சொரியா திரங்கா சைபால் இதையில் படையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
3: சைபால்
5: தென்கட்சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து.
6: ஐயா, உங்க பேரை தொடர்ந்து தினம் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னார் ஒருத்தர். தொடர்ந்து கேட்குறீங்களே, உங்களுக்கு காது வலிக்கலையா அப்படின்னு கேட்டோம். பேசுகிற உங்களுக்கே வாய் வலிக்கல அப்படிங்கிறப்போ கேட்குற எங்களுக்கு எப்படி காது வலிக்கும் அப்படின்னார். நம்ம உடம்புல ஒரு அதிசயம் என்ன தெரியுமா? ரொம்ப நேரம் நாம் நடக்கிறோம்னு வச்சுக்கோங்க, கால் வலிக்கும். ரொம்ப நேரம் வேலை செஞ்சால் கை வலிக்கும், உடம்பு வலிக்கும். ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தால் கண் வலிக்கும். ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருந்தால் வாய் கூட வலிக்கும். ஆனால் ரொம்ப நேரம் கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால காது வலிக்கிறது இல்லை. அதனால் கேட்கறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க நம்ம பெரியவங்க. திருவள்ளுவர் வந்து தேவையில்லாமல் வார்த்தைகளை உபயோகப்படுத்த மாட்டார். ஒரு திருக்குறள்னு எடுத்துக்கிட்டாவே அதில் மொத்தம் 7 வார்த்தைகள், அவ்வளவுதான். அப்படி 7 வார்த்தைகள் மட்டுமே உள்ள ஒரு திருக்குறளில் வள்ளுவர் ஒரே வார்த்தையை 5 தடவை உபயோகப்படுத்தியிருக்கிறார், திரும்ப திரும்ப பயன்படுத்தியிருக்கிறார். அப்படின்னா அதை எந்த அளவுக்கு வலியுறுத்தி சொல்கிறார் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். அது என்ன குறள்? செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. செவிச்செல்வம்ங்கிறது அவ்வளவு முக்கியமானது. கற்றலின் கேட்டல் நன்று. அதிகம் கேட்கணுங்கிறதுக்காக தான் எவ்வளவு கேட்டாலும் காது வலிக்கிறது இல்லை. குறைச்சலாக பேசணும், அதிகமாக கேட்கணும். இன்னொரு விஷயம் கவனிங்க, நம்ம உடம்பில் கண்ணுக்கு வந்து மூடி இருக்குது, எதையாவது நாம் பார்க்க விரும்பலைன்னா உடனே கண்ணை மூடிக்கலாம். நம்ம வாய்க்கு மூடி இருக்குது, பேச விருப்பம் இல்லையா, வாயை மூடிக்கலாம். மூக்குக்கு கூட மூடிக்கிற வசதி இருக்குது, எதையாவது முகர விருப்பம் இல்லையா, மூச்சை அடக்கிக்கலாம். ஆனால் பாருங்கள், காதுக்கு வந்து மூடி கிடையாது, அதை கையால் தான் மூட முடியும். யார் என்ன சொன்னாலும் அது நல்லதோ கெட்டதோ காதில் விழுந்துக்கிட்டு தான் இருக்கும். அறிவு தான் நல்ல விஷயங்களை எடுத்துக்கிட்டு கெட்ட விஷயங்களை விட்டுடணும். நல்ல கருத்துக்கள் நம்ம காதில் நிறைய விழுந்துக்கிட்டே இருக்கணும். அதை கேட்டு நாம் நல்லபடியாக வாழணுங்கிறது தான் படைப்பின் விருப்பம். ஆன்மீகவாதிகள் கூட ஒன்று சொல்லுவாங்க, அதாவது ஆன்மீக பாதையில் நீங்கள் முன்னேறணும்னா முதல்ல சிரவணம் செய்யணும்பாங்க. அதாவது பெரியவங்க சொல்கிற நல்ல கருத்துக்களை கேட்கணும் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். அதனால் யார் நல்ல கருத்துக்களை சொன்னாலும் அதை காது கொடுத்து கேளுங்க. இவ்வளவு கருத்துக்களையும் நம்ம நேயர் ஒருத்தர்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தோம். அவரும் சரி சரின்னு தலையாடிக்கிட்டே இருந்தார். அப்புறம் சொன்னார், நீங்கள் சொல்கிறது சரி தான் சார், காதுக்கு மூடி இல்லைங்கிறது ரொம்ப சரி. அதனால தான் உங்கள் தகவல் கூட நாங்கள் விரும்புகிறோமோ இல்லையோ தினம் காதில் விழுந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னார். எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. அப்படியா அப்படின்னோம். ஆனாலும் என்ன மாதிரி சில பேர் நீங்கள் தகவல் சொல்கிற சமயத்தில் காதில் மூடி இல்லையேன்னு சொல்லி கவலைப்படுறதில்ல சார் அப்படின்னார். ஏன்னு கேட்டோம். காதை மூடுறதுக்கு தானே வசதி இல்லை, ரேடியோ மூடுறதுக்கு வசதி இருக்குது இல்லை, அதனால் டக்குன்னு அதை மூடி வச்சுருவோம் அப்படின்னார்.
5: நேர்கள் இதுவரை எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து தென்கட்சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள்.
1: சைபாலின் இன்று ஒரு தகவல்,
2: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: சைபால்
4: முகத்தில்

0: ஒழித்த பாடலுடன் நிறைவு பெறுகின்றது திரையரவி நிகழ்ச்சி.
1: நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு இணைந்திருந்தோம் நான் எஸ் லிசி ஜெகன் மற்றும்
0: நான் உங்கள் அன்பு அறிவி பலரியோ.
1: நேர்களை இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம். 9 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலில், அதனைத் தொடர்ந்து 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி நேரலையா உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம பேசியிருக்கிறோம் நேர்மறை வார்த்தைகள் செய்யும் மாயம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். நாட்டில் விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதற்கு மத்திய அரசு தொடர்ந்து முக்கிய முடிவுகளை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் 2 நாள் கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. பிரிக்ஸ் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக புதுதில்லி வந்துள்ள தென்னாப்பிரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு ரொனால்ட் அமோலா பிரேசில் வெளியுறவு அமைச்சர் திரு மௌரா வியோராவுடன் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் நேற்று பேச்சு நடத்தினார். நீட் வினாத்தாள் வெளியான முறைகேடு தொடர்பாக இதுவரை 6 பேரை சிபிஐ கைது செய்துள்ளது. தமிழகத்தில் தாவேக்க அரசு மக்கள் நலன் சார்ந்து செயல்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். கடந்த ஆட்சியின் திட்டங்களை தற்போதைய ஆளும் அரசு தொடர்ந்து செயல்படுத்தும் என்று அறிவிக்கப்பட்டதே திமுகவின் வெற்றி என்று சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் திருக்கோவிலில் சித்திரை தேரோட்டம் வெகு விமரிசையாக தொடங்கியது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மழை தொடர்பான சம்பவங்களில் கடந்த 24 மணி நேரத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 60 அதிகரித்துள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகை ரோஜா பூங்காவில் 5 நாள் ரோஜா கண்காட்சி இன்று தொடங்குகிறது. திருவள்ளூர் மாவட்டத்தில் தடையில்லா குடிநீர் விநியோகம் தொடர்பாக ஆட்சியர் திரு பிரதாப் துறை சார்ந்த அலுவலர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் சீன அதிபர் திரு ஷி ஜின்பிங் இடையே நடைபெறவுள்ள 2 நாள் பேச்சுக்கள் பெய்ஜிங்கில் இன்று தொடங்குகிறது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பஞ்சாப் மும்பை அணியை எதிர்கொள்கிறது. பெங்களூரில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கலியந்தா புனாஜா சாகேத் மைனனி இணையும் அதில் கல்யாண்பூர் சசிகுமார் முகுந்த் இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். வஉசி துறைமுக ஆணையக்கோப்பைக்கான மாவட்டங்களுக்கு இடையேயான ஹாக்கிப் போட்டியின் இறுதியாட்டத்தில் சென்னை அணி 5-1 என கோல் கணக்கில் அரியலூர் அணியை தோற்கடித்து கோப்பையை வென்றது. செய்திச் சுருக்கமித்துடன் நிறைவு பெற்றது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய உற்சாகமான காலை வணக்கம் நேர்களே, இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி எஃப்எம் ரெயின்போ 102.6. நேரம் 9:03. ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சிக்கு நேயர்களே உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறோம்.

0: நாம பேச இருக்கிற தலைப்பு நேர்மறை வார்த்தைகள் செய்யும் மாயம். ஒரு வார்த்தையால் மனுஷனை உயர்த்தவும் முடியும், உடைக்கவும் முடியும். அதனால தான் பெரியவங்க சொல்வாங்க, வார்த்தைக்கு உயிருண்டு அப்படின்னு. ஒருத்தங்க கிட்ட இது உன்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறப்ப அவங்க மனசு ஹர்ட் ஆகுது. அதோட அவங்களுக்கு கிட்டே இருக்கக்கூட தன்னம்பிக்கையுமே குறையும் நிலை உருவாகுது. ஆனால் அதே இடத்துல ஒருத்தங்க ஏதோ ஒரு நிலையில் முயற்சி செய்துட்டுருக்கப்போ நாம் இது உன்னால் முடியும், கண்டிப்பாக முடியும், இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணு, கண்டிப்பாக முடியும் அப்படி இந்த மாதிரியான பாசிட்டிவ் வேர்ட்ஸை நம்ம கொடுக்குறப்போ அவங்க காது அந்த வார்த்தைகளை கேட்கும்போது மனசு அவங்களே அறியாமல் முன்னேற்ற பாதையில் முயற்சி செய்ய ஆரம்பிக்குது. ரொம்ப வேகமாக பயணிக்க ஆரம்பிப்பாங்க இல்லையா. இதுதான் வார்த்தைகளுக்கு இருக்கக்கூடிய பவர் அப்படின்னு கூட சொல்லலாம். இது மாதிரி உங்கள் வாழ்க்கையிலையும் நேர்மறை வார்த்தைகளை நீங்கள் கொடுத்த அனுபவமோ இல்லை பெற்ற அனுபவமோ இருக்குதா? இது என்னெல்லாம் மேஜிக் உங்ககிட்ட பண்ணிச்சு, இதெல்லாம் நீங்கள் நேரலையில் எங்கள் கூட ஷேர் பண்ணலாம். அதுக்காக நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 256-111-32 மற்றொரு எண் 256-111-33. நம்ம நிலையோட இணைப்பு எண் 0462. நம்ம நிகழ்ச்சியோட முதல் நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் இனிய சகோதரிக்கு, உற்சாகமான காலை வணக்கம். நாகர்கோயில் கலில் ரஹ்மான் சகோதரி, நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும் ஐயா, சொல்லுங்க.
1: வாழ்த்துக்கலாமா? ஆமா, நேர்மறை வார்த்தைகள் செய்யும் மாயம் ஒரு அருமையான தலைப்பம்மா. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நேர்மறையா ஒரு மனிதன் வாழ்ந்தாச்சு, ஒரு மனிதர் பேசினா அந்த வார்த்தைக்கு மதிப்பு இருக்கும். அந்த நேர்மறைக்கான ஒரு எண்ணங்களை வந்து ஒரு மனிதன் வாழ்க்கையில நம்ம நடந்தாச்சு உண்டுமானா, எதற்கும் நம்ம பயப்பட வேண்டாம், துணிச்சலா நம்ம நடக்கலாம். எதிர்மறையான எண்ணங்களை இல்லாம நேர்மறையான எண்ணங்களை கொண்டு வாழ்ந்தாச்சு உண்டுமானா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பல படிப்புகள் உருவாகும். நம்முடைய வாழ்க்கையை பார்த்து பிறரும் அதை மாதிரி வாழறதுக்கு ஒரு தெரிஞ்சதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குமா. அதனால நேர்மறையான எண்ணங்களை எண்ணுவோம், நேர்மறையாக வாழ்வோம் என்று கூறி என்னுடைய ஒரு நெல்லை நிறைவு செய்யறமா. வாய்ப்பளித்த நன்றியம்மா.
0: நன்றிங்கய்யா. நேயர்கள் பார்த்தீங்கன்னா, நேர்மறை எண்ணங்கள் மனசுல இருந்தாலே நேர்மறை வார்த்தைகள் தானா வரும். இந்த மாதிரி நம்ம நிகழ்ச்சியை கொண்டு போயிட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியில் நேயர்கள் என்னென்ன கருத்துக்களை சொல்ல போகிறாங்க அப்படின்னு நானுமே ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நானும் உங்க கூட பேசிட்டு இருக்கேன். எஸ் லிசி ஜெகன். அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
2: வணக்கம்,
0: சொல்லுங்க, யாருங்க இது பேசுறீங்க?
2: வணக்கம், தேனி மாவட்டம் பெரியோளம், டாக்டர் எம்ஏ இளங்கொண்டு சேனல். காலை வணக்கங்க.
0: வணக்கங்க ஐயா, சொல்லுங்க ஐயா.
2: பார்த்தீங்கன்னா, நான் நேர்மறை வார்த்தைன்னு பாத்தீங்கன்னா, மத்தத்துல சில டாக்டர் பாத்தீங்கன்னா, சில நோய்களுக்கு யார் வரைக்கும் மருந்து சாப்பிடணுமா அப்படின்னு சொல்லுவாங்கம்மா. அப்படி சொல்லக்கூடாதுமா, வாழும் வரை மருத்துவ வைத்தியம் மாதிரி சொல்லுவாங்கம்மா. இப்ப கூட சயின்ஸ்ல பாத்தீங்கன்னா, நோயாளின்னு சொல்லாம மருத்துவ பயனாளிகள் வார்த்தையை பயன்படுத்தி
0: இருக்காங்க.
2: அந்த மாதிரின்றப்ப அந்த நோயாளிங்கிறது மருத்துவ பயனாளிங்கிறப்ப அவங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்டா இருக்குமா. அதே மாதிரி அந்த மாணவர்களை பாத்தீங்கன்னா, கொஞ்சம் சுணங்கி இருக்க பிறப்ப அந்த விளக்கு லைட்டா தூண்டி விடுவோம் பாத்தீங்களா, குச்சி வச்சு அந்த மாதிரி கிரியா ஊக்கியமா நம்ம அவங்க மேல் நோக்கி வாழ்ந்து போயிட்டே இருப்பாங்க. முதுகுக்கு பின்னாடி செய்யக்கூடிய ஒரே வேலை தட்டி கொடுக்க மட்டும்தான் போதும்.
0: நல்ல கருத்துக்கள் சொல்லிருக்கீங்க ஐயா, நன்றி.
2: நன்றி, வணக்கம்.
0: நிறைய புதிய புதிய கருத்துக்களை நேயர்கள் நம்ம கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு இடத்துல நம்ம கொஞ்சம் அப்படி சோர்வாக ஃபீல் பண்ணுவோம் இல்லையா. ஒருத்தங்க சொல்கிற நேர்மறையான வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா, பரவாயில்ல விடு, நீ இன்னும் முயற்சி பண்ணினா கண்டிப்பாக உன்னால் முடியும், இந்த மாதிரியான பாசிட்டிவ் வார்த்தைகள் நமக்குள்ளே நம்மளுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு புதிய உற்சாகத்தை தரும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமே இல்லைங்க. இன்றைக்கி நாம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேச இருக்கிறோம், கூடவே சூப்பரான பாடல்களுமே கேட்க இருக்கிறோம். நிகழ்ச்சியோட முதல் பாடல் ஐ திரைப்படத்திலிருந்து வந்துட்டு இருக்கு. கபிலன் வரிகளுக்கு ஏ ஆர் ரஹ்மான் இசையில் அனிருத் ரவிச்சந்தர், நீதி மோகன் பாடியிருக்காங்க.

0: நேரம் 9:11. நேர்மறை வார்த்தைகள் செய்கிற மாயம், இது பற்றி ஆனந்த பூங்காற்ற நிகழ்ச்சியில் பேசிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில இணையரடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
1: இனிய காலை வணக்கம்.
0: சொல்லுங்கம்மா.
1: நல்லா இருங்கப்பா.
0: நல்லா இருக்குமா? நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும்பா. இந்த நேர்மறை வார்த்தை தான்ப்பா மாயத்தை ஏற்படுத்துது, நம்ம சுறுசுறுப்பா வைக்குது.
0: உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிருங்கம்மா.
1: நான் வந்து தேனி மாவட்டம் சின்னமனூர் சசிகலா.
0: சொல்லுங்க.
1: மேல்நிலை பள்ளியில தலைமை ஆசிரியர் பெற்று பணி நிறைவு
0: பெற்றாங்க.
1: நேர்மறை வார்த்தை வந்து மனசுக்குள்ள புகுந்தாலே நம்மளுக்கு ஒரு பெரிய சக்தி கிடைக்கும்பா. அத சக்திய பிடிச்சிட்டு உயரை பறப்பது போன்ற உணர்வு நமக்கு ஏற்படும்பா. நான் பணி நிறைய பெற்றாலும் சரி, பணி நிறைய பெற்றீங்க, நீ என்ன அப்படியே சோம்பேறித்தனமா இருக்கீங்க அப்படிங்கறத யாரும் பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க. நான் வந்து என் மனசுக்குள்ள ஒரு வார்த்தை எப்பயுமே ஒழிச்சுக்கிட்டு இருக்கும்பா, என்னால முடியும் என்ற தன்னம்பிக்கை வார்த்தை வந்து எனக்கு தைரியத்தை கொடுக்கும்பா. அதை என் மகன் சொல்லுவா, அம்மா உனக்கு விழிப்பு ரொம்ப ஜாஸ்திமா, வயசுலயும் இவ்வளவு சுறுசுறுப்பா இருக்கேன்னு சொல்லி என்ன பாராட்டுவாப்பா. அதாவது அந்த நேர்மறை வார்த்தை வந்து நம்ம வந்து ஒரு செயலை வந்து சிந்தித்து நிதானமாக பணியாற்ற உதவுதுப்பா. அப்ப நம்மளுக்கு வந்து மன அழுத்தம் குறைந்து உற்சாகம் அடையுதுப்பா, மனமும் உடலும் மேம்படுதுப்பா. உறவுகளை வந்து மேம்படுத்த கூட நேர்மறை வார்த்தை உதவுதுப்பா. நான் வந்து எப்பயும் யாரு கூடயும் உறவுகளோடு பயிர்கின்ற போது எதிர்மறை ஆற்றலை வந்து குறைப்பதற்காக நேர்மறையில தான் பேசியிருப்பா. ஏப்பா இத பத்தி வருத்தப்படாதப்பா, நீ நல்ல முறையில வாழ்வைப்பா அப்படின்னு சொல்லும் போல அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துப்பா. என்னோட பேசுவதற்கு வந்து அதிகம் எல்லாமே விருப்பம் முதுப்பாங்கப்பா. ஏன்னா அவங்ககிட்ட பேசுற வார்த்தையால வைத்தியம்

0: வந்துருவாங்க, டாக்டர்கிட்ட கூட போக தேவையில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உற்சாகத்தை வந்து இந்த நேர்மறை வார்த்தை வந்து எங்க உறவுகளை வந்து மாயம் செய்து விடுகிறது.
1: நிறைய கருத்துக்கள் சொல்லிருக்கீங்க, நன்றிமா, நன்றி. வாங்க, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
1: சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: உலகம், மனோகரன் பேசுறேன்.
1: மனோகரன் ஐயா, சொல்லுங்க.
2: அதாவது நம்ம வந்து ஒருத்தரை நம்ம நினைச்சா கூட அவங்க நல்லா இருக்கணும், எப்பயுமே நல்லா இருக்கணும் நினைச்சா கூட அவங்களுக்கு நல்லா இருப்பாங்க. நம்ம மனசுல கிட்டத்தை வச்சுக்கிட்டு அடுத்தவங்களுக்கு போய் நம்ம ஒண்ணு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கே அது பாதிப்பா ஆயிரும். அதனால அப்படி சொல்லக்கூடாது. மாற்றுத்திறனாளிகள் வந்து வரலாம் வந்து ஊன விட்டுறவங்க, பார்வையற்றவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக தான் இப்ப வந்து மாற்றுத்திறனாளிகள், அதாவது மாற்றுத்திறனாளிகள்னா அவங்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ள அந்த இது அவங்களுக்கு இருக்கு. இந்த பார்வையில்லன்னா கூட அவங்க மத்த செயல்கள்ல வந்து அவங்க வந்து நல்லா இருப்பாங்க. அதனாலதான் வந்து அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம யாருக்கிட்ட பேசினாலும் நல்லதே பேசணும்னா நல்லதே நடக்கும். நம்ம மனசு நல்ல மனசோட அவங்கள வாழ்த்தணும்னா கண்டிப்பா அவங்க வாழ்க்கையில எப்பயுமே சிறப்பா இருப்பாங்க. அவங்க எப்பயுமே வந்து உயர்வு உயர்ந்த இடத்துக்கு எல்லாம் போவாங்க. அதனால வந்து எந்த கிட்ட என்ன பேசணும்னா வாழ்க்கை எப்பயுமே மத்தவங்களுக்கு சிறப்பா இருக்கும், நம்மளுக்கும் சிறப்பா இருக்கும். என்னுடைய கருத்து, நன்றி, வணக்கம்.
1: நன்றிங்கய்யா. வாங்க, வணக்கம்.
3: வணக்கம்,
1: சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: நான் ஈரோடு சோர்முட்டி வளத்துல இருந்து இளங்கோ பேசுறேன்மா.
1: இளங்கோ ஐயா, சொல்லுங்க.
3: இப்ப என் நண்பர் யாராவது ஒருத்தது உங்க திருநெல்வேலியில இருந்து ஈரோடு வர்றாருன்னு வச்சுக்கோங்க. எங்க ஈரோடு வந்தா நம்ம ஏதாவது வேலை கிடைக்குமா, தொழில் பண்ணி சம்பாதிக்க முடியுமா, வாழ முடியுமான்னு கேட்டோமா, ஈரோட எங்க நீங்க ஈரோடு வரீங்க, வேணாங்க, வேற எங்கேயாவது பாருங்கன்னா அந்த எண்ணங்கள் மாறி போயிருமா. அவங்க நல்ல என்ன நீங்க வாங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க,
1: வாங்க பாத்துக்கலாம் அப்படின்னு ஒரு உற்சாகமான வார்த்தை கொடுக்கணும் இல்லையா?
3: அது மட்டும் இல்லைங்கம்மா, ஈரோட்டுல வந்து பொழைக்க தெரியாது, எங்கேயும் பொழைக்க முடியாதுன்னு ஒரு உற்சாகத்தை படுத்து பாருங்க. அவங்க ஆட்டோமேட்டிக்கா எண்ணங்கள் தோணும். நம்ம மனிதர்கள் என்னன்னா, இப்ப நம்ம எங்க வெள்ளக்கிழப்ப சின்ன பிள்ளைங்களும் யாராவது எங்க போறோம்னா நம்ம மனசு கொஞ்சம் மாறி போயிருமா, நம்ம நினைக்கலாம், அதனாலதான் போலாம்.
1: நம்ம மைண்ட்ல நீங்க கொடுக்கக்கூடிய அந்த நேர்மறை வார்த்தைகளை அவங்களுக்கு வாய்ப்புகளையுமே உருவாக்கி கொடுத்துரும் இல்லையா?
3: கருத்துக்களோடு சொன்னீங்க.
1: நன்றி. நேயர்கள் பார்த்துட்டிங்கன்னா நிறைய எடுத்துக்காட்டுகளோட நம்மளுக்கு இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு வார்த்தைகளை நல்ல பாசிட்டிவாக கொடுத்து பாருங்கள், அவங்களோட எனர்ஜி லெவலே வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதோட ஒரு ஒரு இடத்துலையும், நம்ம வீட்லையாக இருக்கட்டும், வேலை செய்கிற இடத்துலையாக இருக்கட்டும், பள்ளி கல்லூரி இந்த மாதிரி நம்ம போகிற எல்லா இடத்துலையுமே நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையுமே பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சுற்றி இருக்கவங்களுமே வந்து நம்மளை மாதிரியே பாசிட்டிவான வார்த்தைகளையும் நேர்மறையான செயல்களையுமே செய்ய ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. நேர்களை நிகழ்ச்சியில் இப்போ பாடல் கேட்கலாம். மனிதன் திரைப்படத்திலிருந்து மதன் கார்கி, வரிகளில் சந்தோஷ் நாராயணன், இசையில் அனிருத் ரவிச்சந்தர் பாடிய இந்த பாடல் உங்களுக்காக.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: சரி சரி,
3: நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்குமே உயிர் இருக்குதுங்க. சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம பேசுகிற வார்த்தைகள் வந்து ஒரு விதை மாதிரி. நல்ல வார்த்தைகளை விதைக்கிறப்போ ஒரு பெரிய நம்பிக்கை மரமாகி நம்மளை வந்து வெற்றி கனிகள் நிறைய நிறைய பறிக்க செய்யும். அது நம்மளுக்கும் சந்தோஷமாக இருக்கும். நம்ம யாருக்கு அந்த நல்ல வார்த்தைகளை கொடுத்தோமோ அவங்களும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. இன்றைக்கு நிகழ்ச்சியில் நம்ம அதான் பேசிகிட்ருக்கோம். ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கீங்க நேர்களே. நேர்மறை வார்த்தைகள் செய்யும் மாயம், இது பற்றி நேர்கள் தங்களோட கருத்துக்களை நேர்களையில் ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
1: அன்பு தோழி அவர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆழ்வார்குறிச்சி பரமசிவானந்தம். நலம் நலமறியாமல்.
0: நலமா இருக்கும் ஐயா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கும் மேம்.
0: சொல்லுங்க ஐயா.
1: அதாவது நேர்மறையான வார்த்தைகளும் சரி சிந்தனைகளும் சரி எப்போதுமே ஒரு வளர்ச்சி பாதைக்கு நம்மளை எடுத்துச்சோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சில விஷயங்களை வந்து ஒருத்தர் செய்யும் போது நம்ம அவங்களுக்கு நேர்மறையா சொல்லும் போது அவங்கள அடுத்த கட்ட ஒரு நடவடிக்கைக்கு தூண்டுதலா இருக்கும். முதல்ல நம்ம சில வார்த்தைகளை சொல்லி முட்டுக்கட்டையை போட்டோம்னா அவங்களுக்கு வந்து மனச்சோர்வும் ஏற்பட்டு அதுல தோல்வி ஏற்படும். சிலவங்க பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த செய்யும் போது கேட்டா இது எப்படி உனக்கு லாபத்தை கொடுக்கும், இது பார்த்து யோசனை பண்ணி செய்யணும்னு ஒரு சஞ்சலத்தை உண்டு பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி இல்லாம நீ செய்யப்பா, அதெல்லாம் சில பிரச்சனைகள் வரும், அதெல்லாம் தாண்டி உனக்கு அது வந்து லாபத்தை கொடுக்கும், நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு நேர்மறையா சொல்லும் போது அவனுக்கு வந்து கூட கொஞ்சம் ஒரு ஆர்வத்தை தோணும். இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கண்டிப்பா நம்ம ஃபாலோ பண்ணுறது நம்ம வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கும். இதை மற்றவங்களுக்கு சொல்லும் போது அவங்களும் ஒரு நேர்முறையான சிந்தனை செய்யும் போது பல்வேறு வார்த்தைகளை உருவாக்குவதற்கான ஒரு வடிகாலம்.
0: நல்ல கருத்துக்கள்.
1: எப்போதுமே நம்ம நேர்முறையா தான் நம்ம சிந்தனைகளுமே இருக்கணும். இந்த செல்போனே இருக்குன்னா இதை நேர்மறையா நம்ம எப்படி சிந்திக்கணும், இதுல என்னென்ன கத்துக்கள்லாம், இதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு அந்த மாதிரி விஷயங்களை நம்ம சிந்தனை பண்ணணும்.
0: நன்றிங்க, நல்ல தகவல் தந்திருக்கீங்க. நன்றி.
1: நன்றிமா. நன்றி மகிழ்ச்சி.
0: வாங்க. வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம், சொல்லுங்க, யாருங்க இருந்து பேசுறீங்க?
2: வணக்கம் மேடம், நான் கோவையில இருந்து பேசுறேன். ராஜேஷ்.
0: ராஜேஷ் ஐயா சொல்லுங்க.
2: அதாவது நேர்மறையான வார்த்தைகள் வந்து எவ்வளவு வலிமையை கொடுக்குங்கிறது இப்ப வந்து மாணவர்களோட தேர்வு காலம் தேர்வுகள் வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி நேரங்கள்ல நம்ம மாணவர்கள் கிட்ட ஒவ்வொருத்தர்கிட்டயும் மேடம் ஒரு 50% நல்லது இருக்கும், 50% கெட்டது இருக்கும். நாம வந்து ஒருத்தங்கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம திரும்ப திரும்ப நல்லா சொல்றோமோ, உன்னால முடியும், உனக்காக செய்ய முடியும்னு நம்ம பேச பேச நல்ல விஷயங்கள் 50 பாசிட்டிவா இருக்கிறது 50-80 ஆகும், நெகட்டிவான

0: 50-20 ஆகும். ஆனா நம்மள பலர் என்ன பண்றோம்னா நேர்மறையா அவங்க கிட்ட பேசாம நீ எப்படி பண்ணல நீ இப்படி பண்ணலன்னு எதிர்மறையான வார்த்தைகளை அதிகமா பயன்படுத்துறோம். அதோட விளைவு என்ன ஆகுதுன்னா அந்த எதிர்மறையான வார்த்தைகள் அதிகரிக்குது. ஒரு நேரம் பாத்தீங்கன்னா அது அதிகரிச்சு அவங்க கிட்ட இருக்கிற பாசிட்டிவ் குறையுது. அதனால நல்ல விஷயங்கள், அதனாலதான் நல்ல விஷயங்கள் பேசுறது ஒரு வைப்ரேஷன் சொல்லுவாங்க. இப்ப வந்து நல்ல முறையில சொல்லணும், நீங்க வந்து இந்த தடவை உனக்கு மார்க் குறைஞ்சு போயிடுச்சா, அடுத்த தடவை உன்னால முடியும், இல்ல இது இல்லைன்னா இன்னொன்னு அப்படின்னு நம்ம வந்து ஒருத்தங்களை ஊக்குவிக்கணும். மாணவர்களா இருந்தாலும் சரி, வாழ்க்கையில நம்மள ஒவ்வொருத்தருமே சொல்றேன், ஒரு வீட்டுல ஒரு பொண்ணு சமையல் பண்றாங்க, நம்ம மனைவி சமையல் பண்றாங்கன்னா அந்த சமையல்ல உப்பு சரியில்லைன்னா நீ நேத்து பாரு அது சரியில்லை, முந்தானத்து இது சரியில்லைன்னு சொல்றதோ, இன்னொருத்தர ஈக்குவல் பண்ணி பேசுறதோ, அது பேசும்போது நமக்கு இந்த அளவுக்கு சமையல் பண்ணி கூட ஏண்டா போடணும்னு அவங்களுக்கு தோணும். ஆனா அதே கொஞ்சம் நேர்மறையா இல்லம்மா இது நல்லா தான் இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு, உப்பு மட்டும் கம்மியா இருக்கு, கொஞ்சம் புளிப்பு மட்டும் கம்மியா இருக்குன்னு சொன்னோம்னு வைங்களேன்,
1: நம்ம சொல்ற முறையில இருக்கு இல்லையா, அதை எப்படி எடுத்து சொல்றோங்கிறது இருக்கு,
0: நம்ம எப்படி சொல்லணும் அடுத்தவங்களை மனசை வலிக்காம சொல்லணும், அந்த மாதிரி நேர்மறையா சொல்லும் போது எல்லாருக்குமே அவங்க கிட்ட இருக்கிற தவறுகள் மறைந்து நம்ம தவறா நினைக்கிறது கூட மாறும். அதெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி நாம அடுத்தவங்களை எதிர்மறையான வார்த்தைகளை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி நம்ம கிட்டயும் எத்தனையோ தவறுகள் இருக்கும் அப்படிங்கறத நம்ம மனசுல புரிஞ்சுக்கிட்டா நிச்சயமா நம்ம நேர்மறையான வார்த்தைகளை தான் மத்தவங்களை பார்த்து சொல்லுவோம் மேடம்.
1: நிறைய நல்ல தகவல்கள் சொன்னீங்க ராஜேஷயா, நன்றி.
0: தேங்க்யூ.
1: வாங்க, வணக்கம்.
2: வணக்கம்,
1: சொல்லுங்க, யார் எங்க பேசுறீங்க?
2: நேர்மறையான வார்த்தைகள் நிறைய இருக்கும். அந்த நேர்மறையான வார்த்தைகள் இல்லாம இல்லாம நம்ம எதிர்மறையா திசையில வந்து நட்புகள்லாம் வந்து நம்மளோட கோடி பேச மாட்டாங்க, அது வந்து ஒரு பெரிய பாதிப்பா இருக்கும். இந்த வார்த்தைக்கு அவ்வளவு வழிமுறை உண்டுங்கிறது என்னுடைய கருத்து.
1: நன்றிங்கய்யா.
2: நன்றி.
1: நம்ம நேயர்கள் வந்து நேர்மறை வார்த்தைகளோட கருத்துக்களை அள்ளி வீசிட்டு இருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிற ஒவ்வொரு கருத்துக்களுமே ப்ராக்டிக்கலாக இருக்குது நம்மளோட டெய்லி லைஃப்பில், இது இது மாதிரி இருந்துச்சுன்னா இன்னுமே நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஒரு ஆசிரியரோட நேர்மறை வார்த்தை பார்த்துட்டிங்கன்னா ஒரு மாணவனை சாதனையாளர் ஆக்கும். ஒரு தாயோட ஊக்கமளிக்கிற நேர்மறை வார்த்தை அந்த குழந்தைய தைரியசாலியாக மாற்றும். ஒரு நண்பனோட நம்பிக்கையான நேர்மறை வார்த்தை உடைந்து இருக்கக்கூடிய நண்பனை கூட மீண்டும் எழுந்து வெற்றி பாதையில் பயணிக்க வைக்கும். இந்த மாதிரி நாம் கொடுக்குற ஒவ்வொரு நேர்மறை வார்த்தைகளுக்குமே ஆற்றல் உண்டு அப்படின்னு நேரலையில் நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம தொடர்ந்து நேர்கள்கிட்ட பேசலாம். இப்போ நிகழ்ச்சியில் வந்துட்டுருக்க பாடல் சேதுபதி திரைப்படத்திலேருந்து நான் முத்துக்குமார் வரிகளுக்கு கே எஸ் சித்ரா ஸ்ரீராம் பார்த்தசாரதி பாடியிருக்காங்க.

0: நேர்மறை வார்த்தைகள் செய்யும் மாயம் பற்றி ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் பேசிட்டு இருக்கோம். நேரம் 9:31. நம்ம நிகழ்ச்சியில பேசுற அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்
1: மேடம். காலை பணிவான வணக்கம் மேடம். ரவிக்குமுகம் ஊடகிரவிக்கு மேடம்.
0: சொல்லுங்க சார்.
1: மேடம், பிள்ளைகளுக்கு எங்க அப்பா அம்மா எல்லாம் சொல்லி கொடுத்தது என்னன்னா பணிவு. ஏதாவது குற்றங்கள் இருந்தாலும் சகிச்சுக்கிட்டோம். அந்த ஆரம்பத்திலேயே சொல்லி கொடுத்தாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒரு இடத்துல பேசும்போது ஒரு மரியாதை இருக்கணும். பெரியவங்க வராங்கன்னா வேட்டை கையில இறக்கி விடணும்ப்பா, கை எடுத்து அவங்களை கும்பிடணும்ப்பா. அது வீட்டுல இருந்தே தோன்றும். அப்ப என் பிள்ளைகளுக்கு அப்படிதான் பள்ளியில ஓய்கிற காலத்துல சில தொழில்கள் எல்லாம் பாத்துருக்காங்க. எதுவா இருந்தாலும் காலையில தூங்குப்பா, காலையில பாத்துக்கலாம். அதே மாதிரி மனைவிட்டு வந்து அன்பா நடந்தான் கோவப்பட்டு பாத்துருங்க, உடச்சாலும் சரிமா உன் பொருள் நீ உடைக்க அப்படின்னு நம்ம வெளியே போயிடணும். அப்பங்கும்போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். சரி, இவ்வளவு சொன்னாலும் நம்ம பொறுமையா இருக்காங்களா? அப்ப அந்த வார்த்தையை அவங்க கத்துக்கிடுவாங்க. யார்கிட்ட எப்படி பேசணும், பொது இடங்கள்ல எப்படி பேசணும். நம்ம பிள்ளைகளும் பாருங்க, படிப்புல ரெண்டு பேரும் நம்பர் ஒன்னா ஆயிட்டாங்க. அதுக்கு பணிவு. அவங்க வேட்டி கட்டிட்டு போனாங்கன்னா பெரியவங்களை பார்த்தா அந்த வேட்டி இறக்கி விட்டு கையை எடுத்து கும்பிட்டுவாங்க. பேண்ட் போட்டு போனா ரெண்டு கையை எடுத்து கும்பிட்டுடுவாங்க, கையை கட்டிடுவாங்க. அப்படிங்கும்போது ஒரு வேலை இடத்துக்கு ஒரு வேலைக்கு போகும்போது அந்த பணிவை பார்த்து அவங்களுக்கு வேலை கொடுக்காங்க. முக்கியமா நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும் மேடம். கண்டிப்பா எல்லாரும் ஒவ்வொரு மனிதர்களும் சில நேரத்துல இருக்கும், ஆதங்க இருக்கும். அதை நம்ம மாத்திக்கிடணும். அதுக்குதான் நம்ம முன்னோர்கள் இருக்காங்களா, அப்பா அம்மா வழியை நம்ம நடத்திக்கணும். அவங்களை ஒரு நிமிஷம் நினைக்கணும். வாய்ப்பு கொடுத்து ரொம்ப நன்றி மேடம்.
0: நன்றிங்க. நிகழ்ச்சியோட அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
2: வணக்கம்.
0: சொல்லுங்க ஐயா.
2: வணக்கம். தூத்துக்குடி மாவட்டம் சிவகலையில இருந்து கே தாமஸ் பேசுறேம்மா.
0: சொல்லுங்க தாமஸ் ஐயா.
2: நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும் ஐயா, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நான் ரொம்ப ரொம்ப சிறப்பா நலமா இருக்கேம்மா. அதாவது நேர்மறை வார்த்தைகள் வந்து நம்ம கூடுமானவரை, குறிப்பா இந்த நோயாளிகள், கல்வியில சுகம் ரொம்ப குறைவான, ஸ்லோ லேர்னர்ஸ் சொல்லுவாங்க பாத்தீங்களா, ரொம்ப குறைவான படிப்பா படிச்சிருப்பான், பாஸ் ஆறதே கஷ்டங்கிறமா, அவங்க கிட்ட எல்லாம் நம்ம நேர்மறை வார்த்தையை சொல்லலாம். ரொம்ப சிலவங்க வந்து சில பிரச்சனைக்குள்ள இருக்கிறவங்கள்ட்ட போய் நீங்க எங்க ஒப்பேற அப்படிங்கிற மாதிரி எதிர்மறையா சொல்லக்கூடாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன்ட்ட பொறுத்த மட்டும் 90s ஒரு சம்பவம் சுருக்கமா சொல்லிடுறேன். அவனை வந்து அவங்க பாட்டி சாதகம் பார்க்கும்போது இவன் வாழ்க்கையில 10வது பாஸ் பண்ணவே மாட்டாங்கிற மாதிரி சொல்லிட்டாங்களாம். ஆனா அது இன்னொரு பையன்

0: சொல்லி இருந்தாங்கன்னு நான் அது தெரியாத மாதிரி இருந்து அந்த பையன் வந்தவொடனே நல்லா உட்காரு உட்காருங்கிற மாதிரி டியூ என்னுடைய தனிப்பயிற்சிக்கு வர்ற பையனை நான் அவனை ஆறுதல் படுத்தி அந்தது தெரியாத மாதிரியே எப்பா நீ ரொம்ப சிறப்பான மார்க் எடுக்கிற மாதிரி எனக்கு ஒரு சிறப்பு தெரியுதுப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். பாருங்க அந்த அந்த பையன் அந்த 10th வகுப்பு பாஸ் பண்ணி பிஏ கூட படிச்சுட்டான் இது நேரம். ஆனா அவனுக்கு அந்த சாதாரணக்காரன் என்ன சொல்லியிருக்காருன்னா வாழ்க்கையில நீ 10th வகுப்பே பாஸ் பண்ண மாட்டான்னு சொல்லியிருந்தாங்க. அதனால நம்ம அவங்கள்ட்ட நேர்மறை வார்த்தைகளை சொல்லும் போது அவங்களுக்கு அது நேர்மறையா தாக்கம் உண்டாகி நல்ல ஒரு சிறப்பு உண்டாகும்னு என்னுடைய கருத்தை பதிவு செய்யறேன்.
1: நல்ல கருத்து சொல்லிருக்கீங்க ஐயா, நன்றி.
0: நன்றி.
1: வாங்க, வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம், நான் நாகூர்ல இருந்து பாண்டியன் பேசுறேன்.
1: சொல்லுங்க ஐயா.
2: அதாவது அறிவுரை, அதாவது நேர்மறையான வார்த்தைக்கு எந்த அளவுக்கு நமக்கு உதவுது அப்படிங்கறத ஒரு உதாரணம், நம்ம ஆசீர்வாதம் பண்றோம். இந்த ஆசீர்வாதம்ங்கிறது இந்த நேர்மறையான சிந்தனையுடைய தாற்பயம் தான். இப்போ நம்ம நிறைய நம்ம குழந்தைங்க மேலாம் நம்ம ட்ரஸ்ட் வச்சுக்கிறோம், நம்ம இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா இந்த அறிவுரைகள் வந்து இந்த நல்ல நேர்மறையான சிந்தனைகள் சுயநலம் இல்லாத வார்த்தைகள் அது இருக்கணும். நேர்மையான சிந்தனையை கொடுக்கறோம்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு சுயநலத்தை கொண்டு போயோ இல்லைன்னா ஒரு தப்பான விஷயங்களை கொண்டு போய் நம்ம நம்மளோட ஜென்ரேஷனுக்கு நம்ம சொல்லி கொடுத்தோம்னு
1: வச்சுக்காங்களேன்,
2: அதனோட பலனை நாமும் அனுபவிச்சிருவோம், அந்த குழந்தையும் அதை அனுபவிச்சு. அதனால கூடுமான வரையில நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தாமலும் இருக்கணும், அதே சமயத்துல நம்ம குழந்தைக்கு அது வாழ்க்கைக்கு அது உதவணுங்க. இன்னைக்கு நிறைய பேர் வந்து வாழ்க்கைய வாழணும்னு நினைக்கணும், ரொம்ப மெக்கானிக்கலா யோசிக்கிறாங்க. குழந்தைய வந்து வீடு வாங்கணும், கார் வாங்கணும், பைக் வாங்கணும், சரி இதெல்லாம் வாங்கிடுறான், அவன் வாழ்றானா, அந்த வாழ்க்கைய அவன் அனுபவிக்கிறானா, இதை யோசிக்கணும்ல.
1: நல்ல தகவல் சொல்லிருக்கீங்க.
2: நல்ல சிந்தனைகள், நல்ல வார்த்தைகள் இவைகள் தான் வாழ்க்கைக்கு ரொம்ப நேர்மறையான சிந்தனைகள்ங்கிறது இதுதாங்க.
1: நன்றி.
2: இதை நாம நம்ம ஜென்ரேஷனுக்கு சரியான முறையில கொடுக்கணுங்க.
1: நன்றிங்க.
2: நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட கருத்துக்களை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிட்டுருக்காங்க. பணிவு அப்படின்னு ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில் இருக்கும்போது நேர்மறையான சிந்தனைகள் நம்மளுக்கு கிடைக்கும். நேர்மறையான சிந்தனைகள் கிடைக்கிறப்போ தானாகவே நேர்மறையான வார்த்தைகள் கிடைக்கப்பெறும். இதனால் லைஃப்பில் நம்ம சூப்பரான ஒரு இடத்து நம்மளுக்குன்னு ஒரு தனியிடம், இவங்களா இவங்க கூட இருந்தாவே எப்பவும் பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம கூட இருந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட மாணவர்கள் வந்து ஆசிரியர்கள் மாணவர்களை வந்து எப்படி தேற்றணும், விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நேர்மறை வார்த்தைகள் கூட நிறைய இடங்களில் நிறைய மேஜிக் பண்ணி நம்மளுக்கு வெற்றியும் கூட பெற்றுத்தரும் அப்படின்னு நிறைய நிறைய கருத்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசலாம். இப்போ நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டு இருக்கு, கனா திரைப்படத்திலிருந்து அருண் ராஜா வரிகளுக்கு பாடியிருக்காங்க அனிருத் ரவிச்சந்தர்.

காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நேரம் 9:41. ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் நேர்மறை வார்த்தைகள் செய்யும் மாயம். நம்ம நிகழ்ச்சியில நேர அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
1: தமிழ் சொல்லுக்கு சுவை வள ஓட்டி அமுத தமிழை இனிதே பொழிந்து தமிழோடும் தமிழ் சொல்லோடும் ஆனந்த பூங்காற்றே எனும் அற்புதமான நிகழ்ச்சியை உறவுகளோடு கலந்து சிறப்பிக்கும் அன்பு அறிவிப்பாளருக்கு அன்பு கலந்த வணக்கம், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். குமரி மாவட்டம் இரணியர் ஜெகதீசன் அம்மா.
0: ஜெகதீசன் ஐயா சொல்லுங்க.
1: அதாவதுமா, எதிர்மறை சிந்தனையை தவிர்த்து நேர்மறை சிந்தனையோட இருந்த அவனுடைய எண்ணங்கள் நல்லா இருக்கும் போது அவனுடைய செயல்கள் நல்லா அமையும். அவருடைய செயல்கள் நல்லா அமையும் போது அவனுடைய வாழ்க்கை ஒளிமயமாக அமையும். இப்ப நான் தான் ஒருத்தன்தான் அன்பு நண்பர் தாமஸ் ஐயா சொன்னது போல, அடுத்தவன் ஒரு நண்பனை கெடுத்து சொன்னாலும் நம்ம அதை தவிர்த்து ஒண்ணுமே கவலைப்படாத, உனக்கு என்ன வேணாலும் நான் செய்யறேன், நான் இருக்கிறவன்ல உனக்கு என்ன தேவை அது நமக்கு அது அது வர பின்னாடி பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஆக்கமும் ஊக்கமும் அவனுக்கு கொடுத்தா அவன் விடா முயற்சியிலே அவன் நினைச்ச காரியத்தை வெற்றி பெறுவான். வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றிங்க. வாங்க வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம்.
2: வணக்கம் மேடம். முகூர்ல இருந்து ஜோதி பேசுறேன் மேடம்.
0: ஜோதிமா சொல்லுங்க.
2: மேடம் இப்ப வந்து நம்ம குடும்பத்திலே எடுத்துங்க, நம்ம குடும்பத்திலே ஒரு நல்ல நல்ல நேர்மறையான எண்ணங்கள் கருத்துக்களை பேசினாலே அந்த வீட்டுல ஃபுல்லா பாசிட்டிவான வைப்ரேஷன் பரவும். நல்லா பேசிட்டு நேர்மையான எண்ணங்களை கத்து ஒவ்வொருத்தரும் நம்ம குடும்பத்துல பேச பேச அந்த பாசிட்டிவான வைப்ரேஷன் பரவப்பற நல்ல அந்த தீ சக்தி போய் நல்ல சக்தி நம்ம கண்ணுக்கு தெரியாவே அந்த குடும்பத்துக்கு கிடைக்கும், குடும்பம் இன்பமாக வாழும்.
0: நல்ல ஒரு கருத்து சொல்லிருக்கீங்கம்மா. நன்றி
2: மேடம்.
0: நன்றி. வாங்க வணக்கம்.
3: வணக்கம்மா
0: சொல்லுங்கம்மா.
3: நான் பரமக்குடியில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேன்.
0: ராஜேஸ்வரிமா சொல்லுங்க.

0: அதாவது நம்ம வார்த்தை எண்ணங்கள் எண்ணங்களும் பாசிட்டிவா இருக்கணும், எண்ணங்களும் பாசிட்டிவா இருக்கா இருக்கணும், வார்த்தைகளும் பாசிட்டிவா இருக்கணும், செயல்களும் பாசிட்டிவா இருக்கணும், எல்லாமே ஒன்னா இருந்தா தான் அது வெளியில வரும்போது நல்லதா வரும். மனசை வந்து ஒரு நிலைப்படுத்தி நம்ம பேசும்போது பேசுற வார்த்தைகள் வந்து சரியான முறையில வடிவமைக்கப்படும் இல்லையா. நம்ம பேசும்போது சில நேரம் வெறுப்பா பேசும்போது என்ன ஆகுதுன்னா யாருமே எந்த பேசுமே கேக்குற நிலைமை இருக்காது. குழந்தைகள்கிட்ட கூட பாருங்களே, ஏப்பா இதை செய்ப்பா முடியல அப்படின்னு சொல்லி பாருங்க, உடனே செஞ்சிருங்க. ஏ இதை நீ செய்யத்தான் வேணும் அப்படின்னு சொல்லி அதிகாரமா பேசும்போது அதுங்க செய்யறதுக்கு தயங்குங்க இல்லையா. குழந்தைகள்கிட்ட இருந்தே நம்ம வந்து நல்ல ஒரு பாசிட்டிவான வார்த்தைகளை சொல்லி நம்ம ஏன்னா நம்ம வந்து எண்ணங்களை நம்ம செயல்படுத்துறப்போ வடிகட்டித்தான் நம்ம வார்த்தைகளை கொண்டு வரணும். மூளை வந்து எப்பவுமே வந்து ஒரே நிலையில, மனசு வந்து ஒரே நிலையில இருக்காது, குரங்கு குரனே. அது எண்ணங்களை வந்து உருவாக்குறது மனசுதான். அதை உருவாக்கும் போது அதை பூரா வடிகட்டி வார்த்தைகள் வழியா வார் வழியா கொண்டுட்டு வரும்போது அது நல்ல வார்த்தைகளா வரும். வரும்போது நம்ம பிள்ளைகள்கிட்டயோ பெரியவங்கள்டையோ வீட்டுல இருக்கிறவங்கட்டையோ நல்ல விதமா நம்ம பேசும்போதுதான் அது ஒரு வெறுப்பு இல்லாத வாழ்க்கையா, ஒரு அன்பான வாழ்க்கையா, ஒரு ஒற்றுமைய கொடுக்குற வாழ்க்கையா மாறுங்க. அம்மா எல்லாருமே நம்ம வீட்டுல கடைபிடிச்சோம்னா வீடும் நல்லா இருக்கும், நாடும் நல்லா இருக்கும். வெளியில நம்ம போகும்போதும் ஆபீஸ்லயோ நிறுவனத்திலயோ வேலை பாக்குறவங்களுமே ஒரு அன்பான வார்த்தைகளை சொல்லும் போதுதான் அவங்க ஊழியர்களுக்குமே மகிழ்ச்சி கிடைக்கும். சரி நம்ம நல்ல முதலாளி, நல்ல முதலாளி, நல்லா பேசுறாரு, இவருக்கு கூட கொஞ்சமே கூடுதலா நம்ம பணிகள் செய்யணும் அப்படின்னு செய்வாங்க.
1: நன்றிங்கம்மா, நன்றி,
0: நன்றி.
1: நிறைய நேர்கள் சொன்ன கருத்துக்கள் பார்த்துட்டிங்கன்னா வந்து வீட்டில் வந்து நம்ம தினமும் கோபம், குறை கூறுதல், எதிர்மறை பேச்சு இந்த மாதிரியான விஷயங்களை வந்து தவிர்க்கிறப்போ, நம்மளை அறியாமலே வந்து பாராட்டு, உற்சாகம், நம்பிக்கை இதெல்லாம் கொடுக்குறப்போ வீடும் மகிழ்ச்சியான ஒரு இடமாக மாறும். நல்ல மாற்றம் உண்டாகணும் அப்படின்னா அது நம்மளோட வார்த்தைகள் இருந்தால் தொடங்குது. மனுஷ வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா வார்த்தைகளுக்கு பெரிய பெரிய சக்தி இருக்குது. ஒரு நல்ல வார்த்தை வந்து சோர்ந்து போன மனத்தையுமே ஒரு புத்துணர்ச்சி தர இடமாக அது மாற்றும். ஊக்கமான வார்த்தை பயந்த மனதிற்கும் தைரியம் தரும். ஒரு அன்பான வார்த்தை உடைஞ்ச உறவுகளையும் கூட இணைச்சிரும். எவ்வளோதான் சண்டைகள் பிரச்சனைகள் இருந்தாலும் வாங்க உட்காருங்க, நடந்ததெல்லாம் போடும் விடுங்க, இனி பார்த்துக்கலாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லி பாருங்கள், உடைஞ்ச உறவுகளுமே ஒன்றாயிடுங்க. நாம் தினமும் நிறைய பேர்கிட்ட நிறைய வார்த்தைகளை பேசுகிறோம் இல்லையா. நாம் நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்குற மாதிரியான வார்த்தைகளை நம்ம கொடுக்குறோமா, இல்லை மன வருத்தம் தர மாதிரியான வார்த்தைகளை கொடுக்குறோமா அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலையுமே நம்ம ஒவ்வொருத்தங்கக்கிட்ட பேசும்போது சிந்திச்சு பாருங்கள். இனி இனி நல்ல நல்ல மாற்றங்கள் வரும். நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து நேயர்களை சந்திக்கலாம். இப்போ நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டுருக்கு அசல் திரைப்படத்திலிருந்து, பரத்வாஜி செய்யலாம் இந்த பாடல் உங்களுக்காக.

நினைவுகளின் வெளிப்பாடாய், இனிய நினைவுகளை மீட்டுத் தரும் நண்பனாய் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நேர்மறை வார்த்தைகள் செய்கிற மாயம் பற்றி பேசிட்டு இருக்கோம். ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் நேரம் 9:52. நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த நேயர் வாங்க. வணக்கம். வணக்கம்.
1: நேய நெஞ்சங்களை கொள்ளையடிக்கும் நெல்லை பண்பலைக்கு காலை வணக்கம்.
0: சொல்வது
1: ஈரோடு மாவட்டம் பெருந்திரை திருவாஜி சினியம்பாளையம் சோமசுந்தரம்.
0: சோமசுந்தரம் ஐயா சொல்லுங்க.
1: எதிர்மறை சொற்களை நாம் எப்படி பயன்படுத்தி மாயமா இருக்குன்னு கேக்குறீங்க?
0: நேர்மறை
1: நேர்மறை ஆமா, எதுவுமே நம்ம உச்சரிக்கிற வார்த்தையில தான் எல்லாமே இருக்கு. ஏன்னா நம்ம பேசுறத வந்து ஒரு கரெக்டா கொண்டு போனோம்னா எதுலயுமே கரெக்டா போயிடலாம். ஏன்னா வாய் தவறி ஏதாச்சும் பேசி போட்டா நம்ம முறைய எதிர்மறை சொற்களை நம்ம பயன்படுத்துற சூழ்நிலையே ஆயிருக்கு. அதனால எப்பவுமே நம்ம கரெக்டா பேசி கரெக்டா பயன்படுத்தினா நம்மளுடைய எதிர்வாரி வாழ்க்கையும் நல்லா இருக்கும், சொற்களும் நல்லா இருக்கும்.
0: நன்றி.
1: நன்றி மேடம்.
0: வாங்க. வணக்கம். வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம் மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும் ஐயா. யாருங்க பேசுறீங்க?
2: ஊரங்கால இருந்து முத்தாதிரி பேசுறேன், குமரி மாவட்டம்.
0: சொல்லுங்க ஐயா.
2: அவங்க எதிர்மறை சொல்லிட்டே மாயவனை கேட்டு உண்மையிலேயே அழகான தர வாழ்த்து பெற்றாரு. வாழ்த்துக்கள். எதிர்மறை நீங்க சொல்லச்சுல
0: நேர்மறை. நேர்மறை
2: ஒவ்வொரு ஆளுக்கும் நல்ல ஒரு இயற்கையான டானிக் மாதிரி அதெல்லாம் பயன்படுத்தி உண்மையில் நமக்கு நல்ல முறையில் இருக்கலாம் சொல்லிக்கொண்டு வாழ்க்கை பெறுகிறேன். நன்றி நன்றி நன்றி. வணக்கம்.
0: வாங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம்.
0: சொல்லுங்க யாருங்க பேசுங்க?
3: சத்தியமங்கலம் கே என் பாளையம் பேச்சுமுத்து.
0: பேச்சுமுத்து ஐயா சொல்லுங்க.
3: இந்த நேர்மறையான வார்த்தைகள் வந்து தொடர் முயற்சிக்கு உறுதுணையா இருக்கணும் தான் நான் சொல்லுவேன் மேடம். பாத்தீங்கன்னா ஒரு மாணவன் வந்து ஒரு 100க்கு 100 மார்க் எடுக்கிறவனை தான் பாராட்டணும் அப்படிங்கறதெல்லாம் இல்ல. 100க்கு 75 மார்க் எடுக்கிறவனையும் பாராட்டினா அவன் தொடர்ந்து முயற்சி செய்யறதுக்கு உறுதுணையா இருக்கணும் என்னுடைய ஒப்பீனியன் மேடம்.
0: நன்றிங்கய்யா.
3: நன்றிங்க.
0: நேர்கள் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நிறைய நிறைய நல்ல கருத்துக்கள், அனுபவ கருத்துக்கள், டெய்லி லைஃப்பில் நம்ம என்னெல்லாம் பண்ணணும் இந்த மாதிரி நிறைய நிறைய கருத்துக்கள் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்கங்க. வீட்லேயும் வேலை செய்கிற இடங்கள்லையும் நண்பர்கள்கிட்டையும் நம்ம பேசுகிற போது முக்கியமாக நம்ம சில வார்த்தைகளை

ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு சின்னதாக ஒரு உதவி பண்ணாங்கன்னு நன்றி, எனக்காக பண்ணியிருக்கீங்க நன்றி அப்படின்னு சொல்லுங்கள். ஏதாச்சும் நீங்கள் தப்பு பண்ணிட்டாலும் யார் என்ன இடம் பொருள் இப்படிலாம் யோசிச்சுட்டு ஐயோ நம்ம சாரி கேட்கணுமா மன்னிக்கணும் கேட்கணுமா இவங்ககிட்ட அப்படின்னு யோசிக்கவே செய்யாதுங்க. நீங்கள் பண்ணதை தப்பு அப்படின்னு உங்கள் மனசு சொல்லிடுச்சுனாலே மன்னிப்பு கேட்டுருங்க. அதே மாதிரி யாராச்சும் ஒரு விஷயம் உங்களுக்காக பண்ணாங்க அப்படின்னா அருமை, நீங்கள் ரொம்ப அருமையாக எனக்காக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள். யாராச்சும் ரொம்ப சோர்வாக இருக்காங்கன்னா கவலைப்படாதீங்க, இதெல்லாம் எல்லாத்துக்கும் வரதான், உங்களை நம்புகிறேன், நீங்கள் உங்களை நம்புங்க, நாங்களும் நம்புகிறோம், தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள், உங்களால் முடியும். இப்படி பாசிட்டிவான வார்த்தைகளை கொடுக்க கண்டிப்பாக மறக்காதீங்க. சில சமயங்களில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம கொடுக்குற பண உதவியை விட நம்ம பேசுகிற அன்பான வார்த்தைகள் பெரிய பெரிய ஆறுதலாக இருக்குங்க. ஏன்னா உடைஞ்சவங்களுக்கு முதல்ல தேவைப்படுறது நம்பிக்கை தான். இது எதுலேருந்து கிடைக்குதுன்னா நம்ம கொடுக்குற நேர்மறையான வார்த்தைகள்லேருந்து தான் கிடைக்குது. நேர்மறையான வார்த்தைகள் பேசுகிறதால அடுத்தவங்களுக்கு மட்டும்தான் பயன்களா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. நம்மளுக்கும் நிறைய நிறைய பயன்கள் இருக்குது. நம்மளோட மன அழுத்தம் குறையுது, உறவுகள் வலுப்படுது, தன்னம்பிக்கை அதிகரிக்குது, குடும்பத்தில் மகிழ்ச்சி வளருது, குழந்தைகள் நம்ம குழந்தைகளும் தைரியமாக வளருவாங்க, வேலை செய்யும் ஆர்வமும் கூடும். பொதுவாக சொல்லணும்னா நம்மளுடைய வார்த்தைகளை நம்மளோட குணத்தை வந்து காட்டி கொடுத்துரும். அன்பாக பேசுகிற மனுஷங்க வந்து ஒரு இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களை எல்லாருமே கண்டிப்பாக விரும்புவாங்க இல்லையா. கடுமையாக பேசுகிறவங்கள மக்கள் வந்து அந்த இடத்துல வந்து தவிர்க்கணும் அப்படி தான் நினைப்பாங்க. இதனால் நேயர்களே இனியிலேருந்து ஒரு சின்னதாக ஒரு முயற்சி செய்யுங்க. யாரையாச்சும் நம்ம ஒரு குறை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட் யோசித்து நல்ல வார்த்தைகளை சொல்ல முயற்சி பண்ணுங்கள். கோபமாக பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு செகண்ட் யோசித்து அமைதியாக இருக்க முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா ஒரு நல்ல வார்த்தை ஒருவரோட முழு நாளையே ரொம்ப மகிழ்ச்சியாக மாற்றிடும். நேர்மறை வார்த்தைகள் பேசும் உதடுகள் பல இதயங்களில் நம்பிக்கையை மலர செய்து, இதனால் நம்முடைய வார்த்தைகளில் எப்போதுமே ஒரு பாசிட்டிவ் வைப் இருந்துக்கிட்டே இருக்கட்டும். அது உங்களுடைய ஆள் மனசிலிருந்து முழு மனசோட வர்ற வார்த்தைகளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிகழ்ச்சியை நிறைவு செய்துக்கிறோம். நிகழ்ச்சியில் இதுவரை பேசிட்டு இருந்தேன் நான், எஸ் லிசி ஜெகன். நிகழ்ச்சியில் உங்களுக்காக நிறைவான பாடல் வந்துட்டுருக்கு. பாடலை தொடர்ந்து கேட்கலாம். 10 மணிக்கான செய்தி சுருக்கம் தொடர்ந்து மனம் விரும்புதே நிகழ்ச்சி நீரலையாக உங்களுக்காக காத்துட்ருக்கு.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் இரண்டு நாள் கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. சர்க்கரை ஏற்றுமதி செய்ய செப்டம்பர் மாதம் அல்லது அடுத்த அறிவிப்பு வரும் வரை மத்திய அரசு தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது. நீட் வினாத்தாள் வெளியான முறைகேடு தொடர்பாக இதுவரை 6 பேரை சிபிஐ கைது செய்துள்ளது. தமிழகத்தில் தாவேக அரசு மக்கள் நலன் சார்ந்து செயல்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். கடந்த ஆட்சியின் திட்டங்களை தற்போதைய ஆளும் அரசு தொடர்ந்து செயல்படுத்தும் என்று அறிவித்துள்ளது திமுகவின் வெற்றி என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் கோவில் சித்திரை தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மழை தொடர்பான சம்பவங்களில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 60 அதிகரித்துள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகை ரோஜா பூங்காவில் 5 நாள் ரோஜா கண்காட்சி இன்று தொடங்குகிறது. திருவள்ளூர் மாவட்டத்தில் தடையில்லா குடிநீர் விநியோகம் தொடர்பாக ஆட்சியர் திரு பிரதாப் துறை சார்ந்த அலுவலர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் சீன அதிபர் திரு ஷி ஜின்பிங் இடையே நடைபெறவுள்ள 2 நாள் பேச்சுக்கள் பெய்ஜிங்கில் இன்று தொடங்குகிறது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் மெய்ராபா லுவாங் மெய்ஸ்னம், மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பி வி சிந்து ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பஞ்சாப் அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. பெங்களூருவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கல்யாந்தா பூனாச்சா சாகேத் மைனேனி இணையும் அதில் கல்யாண்பூர் சசிகுமார் முகுந்த் இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. வஉசி துறைமுக ஆணையக் கோப்பைக்கான மாவட்டங்களுக்கு இடையேயான ஹாக்கிப் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் சென்னை அணி 5-1 என்ற கோல் கணக்கில் அரியலூர் அணியை தோற்கடித்து கோப்பையை வென்றது. இத்துடன் செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு நேர்கள் அனைவருக்கும் மீண்டும் அன்பான உற்சாகமான இனிய காலை வணக்கங்களுடன் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் யோ. நிலை 11 மணி வரைக்கும் உங்கள் விருப்பமான பாடல்களை அள்ளித்தரும் மனம் விரும்பதே நிகழ்ச்சியில் தான் நாம் இணைகிறோம். இந்த நிகழ்ச்சியில் கூடவே நம்ம பொது அறிவு கேள்விகளையும் தெரிஞ்சிட்ருக்கிறோம். இன்றைக்கும் கூட சூப்பரான கேள்விகள்லாம் உங்களுக்காக காத்துட்ருக்குது. அதுவும் அத்தனையும் இன்றைக்கி விளையாட்டுத்துறை சார்ந்த கேள்விகள் தான் நான் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கிறேன். நிறைய தகவல்களையும் சொல்ல காத்துட்ருக்கிறேன். அதுக்கு முன்னால் நிகழ்ச்சியில் நம்ம கேட்டுடலாம் கொம்பன் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: சரி, நம்ம மனம் வரும்பதே நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறோம். நேரம் காலை 10:08 ஆகுது. நம்ம கூட நிகழ்ச்சியில் பேச இருக்கும் நேயர் யாரு கேட்போம், என்ன விருப்ப பாடல் கேட்கறாங்கன்றதையும் கேட்கலாம். வணக்கம்
1: அனைவருக்கும், இனிய காலை வணக்கம்.
0: காலை வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நாகர்கோவில் புன்னை நகர், ஜெயக்குமார்.
0: ஜெயக்குமார் சார், என்ன பாடல் நிகழ்ச்சியில கேட்க போறீங்க?
1: படம் வந்து தென்மேற்கு பருவகாப்பு.
0: அப்படின்ற பாடல் நம்ம கண்டிப்பா கேட்டுடலாம். உங்களுக்கு ஒரு ஜிகே கேள்வி கேட்டுருவோமா? சரி, டெவிஸ் கோப்பை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கோப்பை எந்த விளையாட்டோட தொடர்புடையது? ஆப்ஷன் சொல்லட்டுமா? ஒன்னு வந்து டென்னிஸ், இன்னொன்னு ஹாக்கி.
1: டென்னிஸ்
0: சரியான பதில். வாழ்த்துக்கள் சார்.
1: நன்றி.
0: டெவிஸ் கோப்பை அப்படின்ற இந்த சர்வதேச விளையாட்டோட தொடர்புடையதுன்னா டென்னிஸ் தான். டென்னிஸ்லையும் ஆண்கள் விளையாடக்கூடிய அந்த போட்டிக்கான கோப்பை தான் டெவிஸ் கோப்பை. ஓகே, அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, ஒலிம்பிக் போட்டியில் தனிநபர் பிரிவில் தங்கம் வென்ற முதல் இந்தியர் யார்? ஒலிம்பிக் போட்டியில் தனிநபர் பிரிவில் தங்கம் வென்ற முதல் இந்தியர் யார் அப்படின்ற கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரியும் அப்படின்னா உடனே ஃபோன் பண்ணுங்கள். 0462256113332 அப்படின்ற இந்த எண்களுக்கு கூடவே உங்கள் விருப்ப பாடலையும் கேட்டு ரசிங்க.

0: நிகழ்ச்சியில் நம்ம கூட பேச இருக்கும் நேயர் எங்கிருந்து என்ன பாடல் கேட்குறாங்கன்னு கேட்டுருவோம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம், சுரண்டையிலிருந்து பாப்பா பேசுகிறேன்.
0: சொல்லுங்க பாப்பா, காலை வணக்கம். என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: எனக்கு இன்னைக்கு தோரணை அப்படிங்கிற படத்துல இருந்து வாச்சிலம் வா வாச்சிலம்.
0: கண்டிப்பா நம்ம கேட்டுடலாம், சரியா? நம்ம ஜிகே கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரியுமா? ஒலிம்பிக் போட்டியில தனிநபர் பிரிவுல தங்கம் வென்ற முதல் இந்தியர் யாருன்னு?
1: அபிநய்.
0: அபிநவ். ஓகே, சூப்பர். வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. அபிநவ் பிந்த்ரா அப்படின்றவங்க தான் தனிநபர் பிரிவில் முதல் முறையாக இந்தியாவுக்காக ஒலிம்பிக் போட்டியில் தங்கம் வென்றாங்க. 2008 இவங்க வின் பண்ணியிருக்காங்க. பீஜிங்கில் நடைபெற்ற அந்த ஒலிம்பிக்கில் தான் அவங்க வின் பண்ணாங்க இந்த அவார்டை. சரி, அடுத்த கேள்வி என்ன? இந்தியாவின் தேசிய விளையாட்டு தினம் என்று கொண்டாடப்படுகிறது? நம்ம இந்தியாவில் தேசிய விளையாட்டு தினம் எப்போ அப்படின்றது தான் கேள்வி. உங்களுக்கு தெரியும் அப்படின்னா உடனே ஃபோன் பண்ணுங்கள். சூப்பரான பாடலையும் கேட்டிருச்சிங்க.
2: I think my heart just skipped a beat. Guess I'm falling in love with you.

0: நேர்களை மனம் விரும்புவதே நிகழ்ச்சியில் நம்ம இணைஞ்சிருக்கிறோம். சூப்பரான பாடல்களை நேர்கள் கேட்டுட்ருக்கிறாங்க. அவங்க விருப்ப பாடலை நாமளும் கேட்டு ரசிச்சிட்ருக்கிறோம். அடுத்து தான் நம்ம கூட பேச இருக்கும் நேயர் யாருன்னு கேட்கலாம். என்ன பாடல் கேட்குறாங்கன்னு கேட்போம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நான் சுதா பேசுகிறேன், உடையாமிலேருந்து.
0: சொல்லுங்க சுதா. காலை வணக்கம். என்ன பாடல் நிகழ்ச்சியில் கேட்க இருக்கிறீங்க?
1: உங்களுக்கு காலை வணக்கம். எனக்கு என்றென்று புன்னகை படத்துலேருந்து என்னை சாய்த்தாலே அந்த சாங்
0: கண்டிப்பா நம்ம கேட்டுடலாம். நிகழ்ச்சியில பாடலுக்கு முன்னால நம்ம பொது அறிவு கேள்வி கேட்டிருந்தோம், உங்களுக்கு பதில் தெரியுமா?
1: ஆகஸ்ட் 19
0: கன்ஃபார்மா?
1: ஆமா
0: இல்லையே?
1: ஆப்ஷன்
0: சொல்லிடவா? ஓகே. இந்தியாவின் தேசிய விளையாட்டு தினம் என்னைக்கு அப்படின்னா ஆகஸ்ட் 19 ஆகஸ்ட் 29. ஆமா சரிங்களா, 19 இல்ல. நன்றிமா, முயற்சி பண்ணீங்க, வாழ்த்துக்கள்.
1: நன்றி
0: நன்றி. ஆகஸ்ட் வந்து 29 தான் சரியான பதில். ஏன் அப்படின்னா, நமக்கு வந்து அன்னைக்கு ஹாக்கியோட ஒரு ஜாம்பவான், அவங்க பேர் என்ன, மேஜர் தியான் சந்த், அவங்களோட பிறந்த தினம் அன்னைக்கு வந்து இருக்கு. அதனால் நம்ம வந்து ஆகஸ்ட் மாதம் 29 தேசிய விளையாட்டு தினமாக கொண்டாடிட்டுருக்குறோம். ஒலிம்பிக்கில் 3 அவார்ட் மெடல் வாங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. ஹாக்கி வந்து தங்கப்பதக்கம் வாங்கியிருக்குது, அதுக்கு உதவி பண்ண நம்ம தயான் சந்த், அவங்களுடைய பிறந்த தினத்தை தான் தேசிய விளையாட்டு தினமாக நம்ம கொண்டாடிட்டுருக்குறோம். அது ஆகஸ்ட் மாதம் 29. அடுத்த ஜிகே கேள்வி என்ன தெரியுமா? சந்தோஷ் கோப்பை அப்படின்ற இந்த கோப்பை எந்த விளையாட்டோட தொடர்புடையது? சந்தோஷ் கோப்பை எந்த விளையாட்டுடன் தொடர்புடையது அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கு முன்னால் பாடல் கேட்டுடலாம் நேயர்களோட விருப்பத்தில்.

0: நேர்களை நீங்கள் கேட்டுட்ருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6. 10:28 நம்மிடம் ஆகுது. மனம் விரும்புதே நிகழ்ச்சி தான் நாம் இணைஞ்சிருக்கிறோம். நம்ம கூட பேசிருக்கும் நேரியாரை கேட்போம். வணக்கம்.
1: அன்பு அறிவிப்பாளர் ரியோவுக்கு உற்சாகமான காலை இனிய வணக்கம். நான் தருமபுரி ராஜாபேட்டையிலிருந்து வாக்கு கிடக்கிற விஜயகிருஷ்ணன் மேடம்.
0: காலை வணக்கம் விஜயன் சார், நல்லா இருக்கிறோம். நீங்க நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்க போறீங்க சார்?
1: படம் விசுவாசம் பாடல் வந்து கண்ணன கண்ணு என்ற பாடல் கொடுங்க.
0: கண்டிப்பா சார், நம்ம கேட்டு ரசிக்கலாம். பாடலுக்கு முன்னால ஒரு பொது அறிவு கேள்வி கேட்டிருந்தேன், உங்களுக்கு அதுக்கு பதில் தெரியுமா சார்?
1: சொல்லுங்க. இன்னொரு முறை
0: சொல்லிடுறேன். சந்தோஷ் கோப்பை எந்த விளையாட்டுடன் தொடர்புடையது? ஆப்ஷன் உங்களுக்கு சொல்றேன். ஒன்னு கால்பந்து, இன்னொன்னு கிரிக்கெட்.
1: கால்பந்து.
0: சரியான பதில். வாழ்த்துக்கள் சார்.
1: நன்றி.
0: சரியான பதில நீர் சொல்லிட்டாங்க. நமக்கு அடுத்த கேள்வியும் காத்துட்டு இருக்குது. என்ன அப்படின்னா, இதுவும் ஒரு விளையாட்டு சம்பந்தமான ஒரு கேள்வி தான். சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில், அதாவது ஐசிசின்னு சொல்லுவோம் இல்லையா, இதோட தலைமையகம் எங்கே அமைஞ்சு இருக்குது? ஐசிசியோட தலைமையகம் எங்கே அமைஞ்சு இருக்குது? இதுதான் கேள்வி. பதில் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா மறக்காமல் ஃபோன் பண்ணுங்கள். 0462225611.

0: 10:34 ஆகுது. மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் நேயர்களோட விருப்பத்தில் சூப்பரான பாடல்கள் கேட்டு வச்சுட்டு இருக்கிறோம். விருப்ப பாடல் கேட்க நேர் காத்துட்டு இருக்கிறாங்க. பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்மா, யார் பேசுறீங்க?
1: விச்சால்பட்டியிலிருந்து ரேணுகா தேவி. நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும் ரேணுகா தேவி. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும் மேடம்.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் நிகழ்ச்சியில கேட்க இருக்கீங்க?
1: எனக்கு வந்து திருமலைபுரத்துல இருந்து வாடியம்மா செக்கம்மா.
0: சூப்பர் பாட்டு கேட்டுருவோம். சரிங்களா?
1: ஆ சரி மேடம்.
0: அதுக்கு முன்னால ஜிகே கேள்விக்கு பதில் சொல்லிடலாமா?
1: ஆ சரி.

0: கேளுங்களேன்.
1: கேளுங்களேன், கேட்டுருவோம். சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் அதாவது ஐசிசி இதோட தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்றது தான் கேள்வி. ஆப்ஷன் உங்களுக்கு சொல்கிறேன், ஒன்று துபாய், இன்னொன்று லண்டன்.
0: துபாய்.
1: துபாய் கரெக்டாக சொல்லிட்டீங்க. எப்படி மருமக கண்டுபிடிச்சு கொடுத்தாங்களா? சரி, ரெண்டு பேருக்கும் வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்க, உங்க விருப்பமான பாடலும் வந்துட்டு இருக்குது. அடுத்த கேள்வி என்ன தெரியுமா? டென்னிஸ் போட்டிகள் நடைபெறக்கூடிய விம்பிள்டன் மைதானம் எங்க இருக்குது? விம்பிள்டன் மைதானம் எந்த இடத்துல அமைஞ்சிருக்குது? இங்கே வந்து டென்னிஸ் போட்டிகள் நடைபெறும், சரிங்களா? இது எங்கே இருக்குது அப்படின்றது அடுத்த கேள்வி. அது உங்களுக்கு தெரியும்னா கால் பண்ணி சொல்லுங்கள், இல்லை தெரியாதுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், பாடலுக்கு அப்புறமா நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
2: பகவதி மலையாள பகவதி மருதாணி வாயால மந்திரத்தை சொன்னேனே, மனம் போல வாழ்கின்ற மகராச நீதானே, குருமேடு கோபுரமாய் தனரேகை தாராளமாய், ஜாதகத்தில் உள்ளதையா சங்கடங்கள் இல்லையா, சந்திரராய் சூரியராய் உம்பேறு நிலச்சிருக்க, ஜெக்கம்மா வாக்கு சொல்ல ஜாமத்தில் வந்தாளையா.

0: உதித் நாராயணன் குரலில் ஒரு பெப்பியான சாங்கரை கேட்டுட்டு வந்துட்டோம். நேரம் காலை 10:41. நேர்லை மனம் விரும்பத நிகழ்ச்சி நம்ம இணைஞ்சிருக்கிறோம். விருப்ப பாடல் கேட்க இருக்கும் நேர் யார் கேட்கலாம்? வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? முருகன் சார், என்ன பாடல் கேட்க போறீங்க? நல்லா இருக்கும் சார். நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் மேடம்.
0: சொல்லுங்க, பாடல் சொல்லுங்க. நடைபெறும் விம்பிள்டன் மைதானம் எங்கு உள்ளது? ஆப்ஷன் சொல்றேன். 1 லண்டன், இன்னொன்னு நியூயார்க். எங்க இருக்கு?
1: லண்டன்
0: தான். கரெக்டா சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள் சார். நன்றி நன்றி. அடுத்த கேள்வியும் நம்ம கேட்டுடலாம். ரஞ்சி கோப்பை எந்த விளையாட்டுடன் தொடர்புடையது? ரஞ்சி கோப்பை எந்த விளையாட்டுடன் தொடர்புடையது? நீங்கள நிறைய பேருக்கு பதில் தெரியும், அது உங்களை பார்க்குறப்பவே நல்லா தெரியுது. ஆனால் பதில் தெரியும் அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். 0462251332332 அப்படின்ற இந்த எண்களுக்கு கூடவே உங்கள் விருப்பமான பாடலையும் நிகழ்ச்சியில் கேட்கலாம். இப்போ பாடல் வந்துட்டுருக்குது, முருகன் அவர்களுடைய விருப்பத்தில் நம்ம எல்லாரும் கேட்டு ரசிக்கலாம்.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்பலை 102.6. இட்லியே 10:47 ஆயாச்சு. மனம் விரும்புதே நிகழ்ச்சியில நம்ம கூட விருப்ப பாடல் கேட்க இருக்கும் நேர் யார் கேட்கலாம்? வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: மேடம், கோயம்புத்தூர் கருப்பத்தை பற்றி வெள்ளிங்கிரி பேசுறேன். மேடம், நலமா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கிறோம் சார், நீங்க நல்லா இருக்கிறீங்களா?
3: ஓ, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கீங்க.
2: ரொம்ப மகிழ்ச்சி. வெயில் எல்லாம் இப்ப எங்களுக்கு கம்மியா ஆயிடுச்சு.
3: என்ன
2: பாடல் கேக்க போறீங்க?
3: இன்னைக்கு தங்கலான் படத்துல இருந்து மினிக்கி மினிக்கி பாட்டு கொடுங்க.
2: கண்டிப்பா நம்ம கேட்டுருவோம். ஜிகே கல்வி, பதில்.
3: பதில் வந்துங்க, தமிழ்ல வந்து மட்டை பந்துன்னு சொல்லுவாங்க, கிரிக்கெட் விளையாட்டு.
2: சூப்பர், வாழ்த்துக்கள் சார்.
3: நன்றி நன்றி
2: நன்றி நன்றி. வணக்கம். ரஞ்சி கோப்பை வந்து எந்த விளையாட்டோட தொடர்புடையது அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தோம். சரியான பதில் நேர் சொல்லிட்டாங்க, கிரிக்கெட் அப்படின்றது கரெக்டான பதில். அது தமிழில் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி மட்டைப்பந்து அப்படின்னு சொன்னாங்க. வாழ்த்துக்கள் சொல்லிடலாம் நேயருக்கு. அடுத்த கேள்வியும் உங்களுக்காக காத்துட்ருக்கு. என்ன அப்படின்னா, தேசிய ஜூனியர் பிசி ராய் ட்ராஃபி எந்த விளையாட்டோட தொடர்புடையது? தேசிய ஜூனியர் பிசி ராய் ட்ராஃபி எந்த விளையாட்டுடன் தொடர்புடையது? இதுக்கு பதில் தெரியும்னா எங்களுக்கு கால் பண்ணுங்க. சூப்பரான பாடலும் கேட்டுருசிங்க. இப்போ கேட்டுடலாம் தங்கலான் திரைப்படத்துலேருந்து பாடல்.

0: நேர்களை நாம் மனம் வரும்பதே நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கிறோம். நேரம் காலை 10:52. மனம் வரும்பதே நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் என்ன பாடல் கேட்க இருக்கிறாங்கன்னு கேட்போம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: விருதுநகர் மாவட்டம் அம்மாட்டிலிருந்து ராஜ் பேசுறேன். நல்லா இருக்கலாம் மேடம்.
0: நல்லா இருக்கிறோம் ராஜ் சார், நீங்க நல்லா இருக்கிறீங்களா?
1: நல்லா இருக்கேன் மேடம். நேத்து வார்த்தை கேட்டதா சொல்லுங்க மேடம்.
0: நிச்சயமா கேட்டலாம், சொல்லிடலாம். சொல்லுங்க, என்ன பாடல் கேட்க போறீங்க? கண்டிப்பா கேட்டலாம் சார். மதகத ராஜா திரைப்படத்துல இருந்து பாடல் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னால் நம்ம ஜிகே கேள்விக்கு பதில் தெரிஞ்சுக்கலாம். தேசிய ஜூனியர் பிசி ராய் டிராஃபி எந்த விளையாட்டோட தொடர்புடையது? க்ளூ இல்ல, ஆப்ஷன் கொடுக்கற ரெண்டு. ஓகேவா? ஒன்னு வந்து கால்பந்து, இன்னொன்னு ஹாக்கி.
1: ஹாக்கி பாடம்?
0: ஹாக்கி இல்ல சார், கால்பந்து தான் கரெக்டான பதில். பரவாயில்ல, நீங்க புதுசா ஒரு தகவலை தெரிஞ்சிருக்கீங்க இல்லையா?
1: கண்டிப்பா
0: கண்டிப்பா. வாழ்த்துக்கள் சார் உங்களுக்கு.
1: நன்றி மேடம்,
0: நன்றி. 15 வயதிற்கு உட்பட்ட அந்த வீரர்களுக்கு விளையாடக்கூடியதான் இந்த பிசி ராய் டிராஃபி. கால்பந்து சரிங்களா, கால்பந்து விளையாட்டோட தொடர்புடையது தான் இந்த பிசி ராய் டிராஃபி. ஓகே, அடுத்த கேள்வி உங்களுக்காக காத்துட்ருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு கால்பந்து அணியில் எத்தனை வீரர்கள் இருப்பார்கள்? ஒரு கால்பந்து அணியில் எத்தனை வீரர்கள் இருப்பார்கள்? இதுக்கு பதில் தெரியும்னா நீங்களும் கால் பண்ணி நிகழ்ச்சியில் பேசலாம். அதுக்கு முன்னால் பாடல் வந்துகிட்டே இருக்குது, மதுகத ராஜா திரைப்படத்தில் இருந்து.

காற்று அலைகளில் இனிமை சேர்க்கும் நம் இன்னிசை நண்பன் ஆகாஷ்வாணி இப்பொழுது 90வது ஆண்டில். இல்லை, நம்ம மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் பாடலுக்கு முன்னால் ஒரு ஜிகே கேள்வி கேட்டிருந்தோம், அதுக்கான பதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு கால்பந்து அணியில் எத்தனை வீரர்கள் இருப்பார்கள்? இதுதான் நம்ம கேட்டிருந்த பொது அறிவு கேள்வி. இதுக்கு சரியான பதில் என்னென்னா 11 பேர் இருப்பாங்க. கிரிக்கெட்டில் எப்படி 11 பேர் இருக்காங்களோ அதே போல தான் கால்பந்துலையும் அந்த அணியில் 11 வீரர்கள் இருப்பாங்க. நேர்களின் நினைவிற்கு இன்று பிற்பகல் 1:55 ஒலிபரப்பாகும் நலம்தானா நிகழ்ச்சியில் கோடை காலத்தில் உடலின் உஷ்ணத்தை தணிக்கக்கூடிய ஆலோசனைகளை நமக்காக வழங்க இருக்கின்ற ஆயுர்வேத மருத்துவர் ராஜ் கபூர் அவர்கள். நிகழ்ச்சியினை தவறாமல் கேளுங்கள். இல்லை, மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் இவ்வளவு நேரம் உங்களுடன் நினைந்திருந்தேன் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ரியோ. தொடர்ந்து நாமினி கேட்கலாம் 11 மணிக்கான செய்தி சுருக்கமும், அதனைத் தொடர்ந்து வெளிச்சம் நிகழ்ச்சியும்.

வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பேரிடர் மீட்பு படையினர் 140 கோடி மக்களின் நம்பிக்கையை பெற்றுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புதுமை கண்டுபிடிப்புகளில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். தமிழகத்தின் நிதிநிலை குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொள்கிறார். திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெறுகிறது. அஇஅதிமுக விவகாரத்தில் 4ம் தர அரசியல்வாதி போல் முதலமைச்சர் திரு விஜய் செயல்படுவதாகவும், இதுதான் தூய சக்தியா என்றும் அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் திரு கே பி முனுசாமி வினவியுள்ளார். நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்தியுள்ளதற்காக மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். நீலகிரி மாவட்டத்தில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து மகளிர் ஒற்றையர் பிரிவிலும், சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை ஆடவர் இரட்டையர் பிரிவிலும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இஸ்தான்புல் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுதிர்தா முகர்ஜி அயிகா முகர்ஜி இணை மகளிர் இரட்டையர் பிரிவில் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் ஒற்றையர் பிரிவில் அங்கூர் பட்டாச்சார்ஜி மற்றும் பயஸ் ஜெயின் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மேரபா லுவாங் மெய்ஸ்னம் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

இசையோடு இனிய நண்பனாய் உங்கள் இதயம் தொடும் ஆகாஷ்வாணி 90 ஆண்டுகளில் நேரம் 11:03. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி எஃப்எம் ரெயின்போ 102.6 நேரம் 11:03 நம்ம கேட்க இருக்கிற இந்த நிகழ்ச்சி வெளிச்சம். வெளிச்சம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு அரசு திட்டம் பற்றி தகவல்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நாம் இன்றைக்கி தெரிஞ்சுக்க இருக்கிறது ஆயுஷ்மான் பாரத் வே வந்தனா கார்ட்ஸ். இந்த திட்டம் யாருக்கானது, என்னென்ன பயன்கள்லாம் இந்த திட்டத்தில் இருக்குது, இந்த திட்டத்தில் நாம் பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னென்ன வழிமுறைகள் இருக்குது, இதெல்லாம் இன்றைக்கு நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்க இருக்கிறோம். இடையிடையே அழகான இடைக்கால பாடல்களும் உங்களுக்காக காத்துட்ருக்கு. நிகழ்ச்சியோட முதல் பாடல் ஒன்று நினைச்சேன் பாட்டு படித்தேன் திரைப்படத்திலிருந்து வாலிவரிகளுக்கு இளையராஜா இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் ஸ்வர்ணலதா பாடியிருக்காங்க.

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
4: நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நேரம் 11:10. வெளிச்சம் நிகழ்ச்சியில் நாம இப்போ ஆயுஷ்மான் பாரத் வந்தனா கார்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம்.

இந்திய அரசோட மிகப்பெரிய சுகாதார பாதுகாப்பு திட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஆயுஷ்மான் பாரத் மூலமாக செயல்படுத்தக்கூடிய மூத்த குடிமக்களுக்கான திட்டம். மருத்துவ பாதுகாப்பு அப்படிங்கிற வசதியை மூத்த குடிமக்களுக்கு ரொம்ப எளிதாக கிடைக்க செய்கிற உருவாக்கப்பட்ட ஒரு சிறப்பு அடையாள அட்டை தான் இந்த வே வந்தனா கார்ட்ஸ். குறிப்பாக 70 வயதுலேருந்து இல்லை அதற்கும் மேற்பட்ட வயதுள்ள முதியவர்களுக்கு தரமான மருத்துவ சேவையை நம்பிக்கையோடு பெற உதவுற முயற்சி தான் இந்த ஆயுஷ்மான் பாரத் வே வந்தனா கார்ட்ஸ். இந்த திட்டத்தில் சேர்ந்தாச்சுன்னா என்னெல்லாம் பயன்கள் கிடைக்கும், எப்படி இந்த திட்டத்தில் இணைகிறது, இது மாதிரி நிறைய தகவல்கள் இன்றைக்கி வெளிச்சம் நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியில் இப்போ பாடல் வந்துட்டுருக்கு உங்களுக்காக வேதம் புதிய திரைப்படத்திலிருந்து. வைரமுத்து வரிகளுக்கு, தேவேந்திரன் இசையில் கே சித்ரா, எஸ்பிபி பாடியிருக்காங்க.

0: நம்மை ஒன்றும் செய்யாது.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக கழிய வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

ஆயுஷ்மான் பாரத் வே வந்தனா கார்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி வெளிச்சம் நிகழ்ச்சியில். இதை பற்றி சொல்லும்போது நம்ம ஏற்கனவே சொன்னோம், இது மூத்த குடிமக்களுக்கான ஒரு மருத்துவ பாதுகாப்பை உறுதி செய்கிற ஒரு கார்டு அப்படின்னு. நம்ம வீட்டில் இருக்கிற தாத்தா பாட்டிகள் சில சமயத்தில் உடல்நலக்குறைவு ஏற்பட்டால் கூட ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அதிக செலவாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவமனைக்கு போகவே கொஞ்சம் தயங்குவாங்க. அப்படிப்பட்ட பயத்தை குறைச்சி உங்களுக்காக அரசு இருக்குது அப்படின்னு உறுதியளிக்கும் ஒரு பாதுகாப்பு கவசமாக தான் இந்த ஆயுஷ்மான் பாரத் வே வந்தனா கார்ட்ஸ் இருக்குது. இந்த திட்டத்தோட மிகப்பெரிய சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, பல மருத்துவ சிகிச்சைகள், பரிசோதனைகள், மருத்துவமனை செலவுகள், இது எல்லாத்துக்கும் ஆகக்கூடிய நிதி உதவி கிடைக்குது. இதனால் குடும்பத்தினரோட பொருளாதார சுமை குறையுது. சரி, இந்த திட்டத்தில் நாம் சேரணும் அப்படின்னா நம்மளுக்கு என்னெல்லாம் ஆதாரங்கள் வேணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இதனால் என்னெல்லாம் பயன்கள் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற விவரத்தையும் தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியில் இப்போ வந்துட்டுருக்க பாடல் என் ஜீவன் பாடுது திரைப்படத்திலிருந்து பஞ்சு அருணாச்சலம் வரிகளுக்கு இளையராஜா இசையில் எஸ் ஜானகி பாடியிருக்காங்க.

நினைவுகளின் வெளிப்பாடாய், இனிய நினைவுகளை மீட்டு தரும் நண்பனாய் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நேரம் 11:24. நோய் வந்த பிறகு நம்ம கவலைப்படுறதை விட முன்கூட்டியே பாதுகாப்பாக இருக்கிறது புத்திசாலித்தனம் அப்படிங்கிறத நம்மளுக்கு சொல்கிறது தான் இந்த ஆயுஷ்மான் பாரத் வே வந்தனா கார்ட்ஸ். இதில் நம்ம இணையிறதுக்கு என்னெல்லாம் நம்மக்கிட்ட இருக்கணும் அப்படின்னா, ஆதார் அட்டை, மொபைல் நம்பர், வயது ஆதாரம், குடும்ப விவரம் இதெல்லாம் நம்ம வந்து கொடுக்கணும். எங்கே அப்படின்னா, அரசு மருத்துவமனையில் உள்ள காமன் சர்வீஸ் சென்டர், சிஎஸ்சி அப்படிங்கிற சென்டரில் வந்து கொடுக்கணும். அங்கீகரிக்கப்பட்ட சேவை மையத்திற்கு போயும் நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அதோட ஆப் மூலமாகவும் நீங்கள் வந்து இதில் இணையலாம். ஆயுஷ்மான் ஆப் மூலமாக தகவல்களை பெற்று ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் மிஷன் இதில் வந்து நீங்கள் சேர்ந்தீங்கன்னா, இந்த ஆயுஷ்மான் பாரத் வே வந்தனா கார்ட்ஸ் மூலமாக

பயன்பெறலாம். இதுக்காக வெப்சைட்டுமே இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத நம்ம பாடலுக்கு அப்புறமா தெரிஞ்சுக்கலாம். நேர்களை, உங்களுக்காக இந்த பாடல் மெல்ல திறந்தது கதவு திரைப்படத்திலிருந்து கங்கை அமரன் வரிகளுக்கு MS விஸ்வநாதன் SL S ஜானகி பாடியிருக்காங்க.

0: பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: சரி சரி,
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

ஆயுஷ்மான் பாரதுவே வந்தனா கார்ட்ஸ் திட்டம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். நேரம் 11:30. வெப்சைட்டில் வந்து நம்ம இதுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இதற்கான அதிகாரப்பூர்வமான தளங்களான ஆயுஷ்மான் பாரத் PMJ அஃபீஷியல் வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு அதில் இருக்கக்கூடிய பெனிஃபிஷரி போர்ட்டலில் போயிட்டு இதில் உங்களுடைய பெயர், மொபைல் நம்பர், ஆதார் கார்டு இந்த மாதிரி விவரங்கள் எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். வயது கூடலாம், ஆனால் நம்பிக்கை குறையக்கூடாது. உடல்நல பாதுகாப்பு இருந்தால்தான் முதியோரும் வந்து மகிழ்ச்சியாக வாழ முடியும். நாம் பெரியவங்களை மதிக்கிறது அப்படிங்கிறது வார்த்தைகளில் மட்டும் இருக்கக்கூடாது, அவர்களோட ஆரோக்கியத்தை நம்ம எப்படி பாதுகாக்கிறோம் அப்படிங்கிற உண்மையான அன்பலையும் இருக்கணும். அதற்கான ஒரு அழகான வாய்ப்பாக தான் இந்த வேவ் வந்தனா கார்ட்ஸ் திட்டம் அமைஞ்சிருக்கு. இந்த பயனுள்ள ஆயுஷ்மான் பாரத் வேவ் வந்தனா கார்ட்ஸ் திட்டம் பற்றி உங்கள் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் பகிருங்க. ஆரோக்கியமான முதியோர், மகிழ்ச்சியான குடும்பம், முன்னேறும் நாடு. நேர்களே, இதுவரைக்கும் வெளிச்சம் நிகழ்ச்சியில் ஆயுஷ்மான் பாரத் வேக் வந்தனா கார்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இனி பாடல் வந்துட்டுருக்கு, பாடலை தொடர்ந்து உள்ளூர் செய்திகளை தெரிஞ்சுக்கலாம். ஒலிக்கும் இந்த பாடல் தீபம் திரைப்படத்திற்காக புலமைப்பு தன் வரிகளுக்கு இளையராஜா இசையில் KJ சுதாஸ், S. ஜானகி பாடியிருக்காங்க.

0: நேரம் 11:37 வெளிச்சம் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் இப்போ உள்ளூர் தகவலை சொல்கிறதுக்காக தயாராகிட்ருக்கோம். நான் உங்கள் லிசி ஜெகன் மற்றும்
1: நான் உங்கள் நண்பர் அறிவிப்பாளரியோ. இன்றைக்கி முதல் தகவலை என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, வெப்ப அலையிலிருந்து பயிர்களை எப்படி பாதுகாக்கலாம் அப்படின்னு விவசாயிகளுக்காக சில தகவல்களை நம்ம இப்போ சொல்ல போகிறோம். நம்ம இப்போ வெயில் ஓரளவு குறைஞ்சிடுச்சு அப்படின்னாலும் வெப்ப அலைகள் வந்து இருந்துட்டு தான் இருக்குது, நமக்கு அந்த வெப்பத்தோட தாக்கம் இருக்குது. இந்த நேரத்தில் பயிர்களை பாதுகாக்கிறதுக்காக ஒரு சில வழிகள் இருக்குது. ஒன்று ஒன்றா நம்ம நேயர்களுக்கு சொல்லுவோமா?
0: சொல்லிடலாம்.
1: முதல்ல நமக்கு இந்த கோடை நேரத்தில் சரியான பயிரை தேர்ந்தெடுக்கணும். நம்ம மண்ணுக்கு எந்த மாதிரியான பயிர் வரும், நமக்கு இருக்கிற தண்ணி எப்படி இருக்குது, இதை சார்ந்து நம்ம சரியான பயிரை நம்ம தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னாலே முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய பயிர்களை காப்பாற்றிட முடியும். இந்த நேரத்தில் பொதுவாக சிறுதானியங்களை பயிரிடுவாங்க. சோளம், கம்பு, கேழ்வரகு, உளுந்து, பாசிப்பயிர், தட்டைப்பயிர், இந்த மாதிரியான பொருட்களை நம்ம பயிரிட்டோம் அப்படின்னா அதோட தண்ணீர் தேவை குறைவாக தான் இருக்கும். அதனால் நமக்கு சரியான முறையில் அந்த பயிர்களை காப்பாற்றி நம்ம விளைச்சல் பார்க்க முடியும். இன்னொரு விஷயம் வந்து நீரை பயன்படுத்துகிற முறை. சரியான நேரத்தில் நம்ம நீரை வந்து பாய்ச்சணும். அதாவது பகலில் இல்லைன்னா சாயங்காலம் அந்த மாதிரி டைம் பார்த்து நம்ம பாய்க்கிறது தான் பெட்டர். மதியம் 12 மணிலேருந்து இந்த 3 மணி வரைக்கும் நம்ம வயலில் போகிறதையே தவிர்த்துடணும். தண்ணி பாய்க்கிறது என்ன, வயலுக்கு போகிறதையே முடிஞ்சளவு நம்ம தவிர்த்துடுறது ரொம்பவே நல்லது. அப்புறம் மண்ணோட ஈரப்பதத்தை நம்ம சரியான முறையில் பாதுகாக்கணும். தண்ணி பாய்ச்சிட்டோம் சரி, அந்த தண்ணி கரெக்டாக நம்ம பாதுகாப்பாக அந்த செடிக்கு போகுதா அப்படின்றத நம்ம உறுதிப்படுத்தணும். என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு வந்து ஒரு மூடாக்கு மாதிரி போடலாம். அந்த மண்ணை ஈரப்பதம் எப்பயும் இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மூடாக்கு போட்டு நம்ம செடிக்கு பக்கத்துலேயே ஒரு 2-3 அங்குல உயரத்துக்கு தண்டு பகுதியில் கொஞ்சம் இடைவெளி விட்டு அதுக்கு சரியான அளவு நார் கழிவையோ இல்லை மரத்தூளையோ நம்ம போட்டு வைக்கிறது மூலமாக அந்த மண்ணோட ஈரப்பதத்தை நம்ம பாதுகாக்கலாம்.
0: அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பயிர்களை வந்து கோடை நேரத்தில் பாதுகாக்கிறதுக்கு PPFM அதாவது பிங்க் பிக்மெண்டட் ஃபெக்கல்டேட்டிவ் மெத்தைலோட்ரோப்ஸ் அப்படிங்கிறது நுண்ணுயிர் தெளிப்பு. இதை வந்து நீர் வந்து குறைவாக இருக்கக்கூடிய அல்லது வறட்சியான காலகட்டத்தில் பயிர்களுக்கு கொடுக்குற ஒரு நுண்ணுயிர் தெளிப்பு அப்படின்னு சொல்லலாம். இதை நம்ம கொடுக்கறதன் மூலமாக பயிர்கள் வந்து வறட்சியும் தாங்கி வளரக்கூடிய ஒரு சக்தி வந்து கிடைக்குது. இது எந்த அளவில் தெளிக்கணும் அப்படின்னா, ஒரு ஏக்கருக்கு 200 மில்லி PPFM இதை வந்து 200 லிட்டர் நீரில் கலந்து விசை தெளிப்பான கொண்டு நம்ம தெளிக்கலாம். அடுத்ததாக கோடை உழவு செய்தல் அப்படிங்கிறதும் முக்கியமாக சொல்லப்படுது. கோடை

உழவு அப்படிங்கிறது பருவமழைக்கு அப்புறமா நாம் கொடுக்குற இந்த உழவு முறைகள். இந்த கோடை காலத்தில் சிறப்பான கருவிகளை பயன்படுத்தி ரொம்ப ஆழமாக உழவு செய்வது தான் இந்த கோடை உழவு. இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உழவு நாம் பண்ணும்போது பூச்சிகளோட கூட்டுப்புழுக்கள் பல்லாண்டு களைகளோட வளர்ச்சியை நம்மளால் கட்டுப்படுத்த முடியும். கோடையில் ஆழமாக உழும்போது மண்ணில் இருக்கக்கூடிய சில பூச்சிகள் நோய் காரணிகள் இதெல்லாம் புதைக்கப்படுது. அதோட நம்ம ரொம்ப ஆழமாக உழவு செய்யும் போது சில பூச்சிகள் வந்து மேலே மண்ணோட மேலே கொண்டு வரப்பட்டு அது பறவைகளால் சாப்பிடப்படுது. இந்த மாதிரி சில வழிமுறைகளை நம்ம பின்பற்றும் போது நம்ம பயிர்களை வந்து இந்த கோடை காலத்தில் பாதுகாக்க முடியும். இன்னும் அடுத்ததா ஒரு முறையும் இருக்குது, நிழல் வலை அமைத்தல். பச்சை வெள்ளை நிறங்களில் கிடைக்கப்படுற இந்த வலைகளை வந்து நம்ம அமைக்கும்போது சுற்றுப்புறத்தில் அதிகமாக வெப்பம் இருக்குது, அதிலிருந்து இந்த பயிர்களை வந்து பாதுகாக்கணும், சீரான ஒரு சூழலை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக பயன்படுத்தப்படுறது தான் இந்த நிழல் வலை அமைத்தல். இது பார்த்துட்டிங்கன்னா காய்கறி சாகுபடி மாடி தோட்டங்களுக்கு சிறந்த முறையாக பயன்படுத்தப்படுது. இதனால் பயிர்களோட நீர் தேவை குறைவதோட பூச்சி அப்புறமா நோய் தாக்குதலுக்கு பாதுகாக்கப்படுது. நேர்களையே, இன்னும் நிறைய செய்திகள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. இப்போ பாடல் கேட்கலாம், புதிய வார்ப்புகள் திரைப்படத்திலிருந்து.

0: நேரம் 11:46. வெளிச்சம் நிகழ்ச்சியில் உள்ளூர் வட்டார செய்திகளை கேட்டுட்ருக்கோம். அடுத்த செய்தி என்ன சொல்ல போகிறீங்க ரியோ?
1: ஆமாம், முக்கியமான ஒரு செய்தி தான் நம்ம இப்போது தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம நெல்லை அரசு மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவை இப்போ அரசு பல்நோக்கு மருத்துவமனைக்கு மாற்றியிருக்காங்க. அதாவது பழைய கட்டிடத்தில் செயல்பட்டுட்டு வந்த இந்த அறுவை சிகிச்சை பிரிவு இப்போ புதிய கட்டிடத்திற்கு மாற்றி இருக்கிறாங்க. ஏன்னா இப்போ புதிய கட்டிடத்தில் வந்து எல்லா பணிகளும் முடிஞ்சு அந்த கட்டிடம்லாம் திறந்துட்டாங்க. அதனால் இப்போது அவசர சிகிச்சை பிரிவை அந்த பக்கம் மாற்றியிருக்கிறாங்க. இது நேற்றில் இருந்து தான் நடைமுறைக்கு வந்திருக்கு. புதன்கிழமையிலிருந்து தான் பல்நோக்கு மருத்துவமனை வளாகத்தில் அதிதீவிர சிகிச்சை பிரிவு இப்போ செயல்பட துவங்கி இருக்குது. இந்த 108 ஆம்புலன்ஸில் வரக்கூடிய நோயாளிகள் எல்லாருமே இந்த புதிய வளாகத்துக்கு தான் அழைத்து செல்லப்பட்டு சிகிச்சை அளிக்க இருக்கிறாங்க. அதே இடத்துல புறக்காவல் மையமும் புதிய வளாகத்தில் செயல்பட்டுருக்குது. விபத்து மாதிரியான உடல்நல குறைவு ஏற்பட்டு பொதுமக்கள் நீங்கள் 24 மணி நேரமும் இந்த புதிய வளாகத்தில் செயல்படக்கூடிய அதிதீவிர சிகிச்சை பிரிவுக்கு வரலாம் அப்படின்னு மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க.
0: அடுத்ததாக நான் சொல்ல போகிற நியூஸ் பார்த்துட்டிங்கன்னா, இந்த கோடை விடுமுறைக்கு ஏற்ற மாதிரியான ஒரு செய்தி அப்படின்னு சொல்லலாம். கன்னியாகுமரி அப்படின்னாலே நம்மளுக்கு ஞாபகம் வர்றது என்ன சொல்லுங்கள்?
1: கன்னியாகுமரினாலே ஒரு சுற்றுலாத்தலம் அப்படின்றது தான் நம்மளுக்கு ஞாபகம் வரும்.
0: கடல் நடுவேனா
1: போட்டு,
0: உயரமான சிலைனா
1: திருவள்ளுவர் சிலை.
0: அந்த திருவள்ளுவர் சிலை அப்புறம் விவேகானந்தர் மண்டபம் ரெண்டையும் இணைக்கிற மாதிரி இப்போ ஒரு கண்ணாடி பாலம் ஒன்று திறந்தாங்க இல்லையா?
1: ஆமாம்.
0: அதில் இருந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரிக்கு கூட்டம் வந்து ஏகப்பட்ட கூட்டம் வந்துட்டுருக்கு. அதுலேயும் இப்போ வந்து சம்மர் சீசன், பிள்ளைங்களுக்கெல்லாம் லீவு, அதனால் நிறைய பேர் வந்து இந்த கன்னியாகுமரிக்கு போகிறதுக்கு பிளான் பண்ணி போயிட்டுருக்காங்க. அதுலேயும் அவங்க போட்டிங் போகிறதுக்கு வசதியாக என்ன அப்படின்னா, இந்த பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம் சார்பாக போட்டிங்குமே விட்டுட்ருக்காங்க. அது எப்போ டைமிங் பார்த்துட்டிங்கன்னா, காலையில் 8 மணிலேருந்து சாயந்தரம் 4 மணி வரைக்கும் இந்த படகு போக்குவரத்து வந்து இருக்குது. இப்போ விடுமுறை நாள் அப்படிங்கிறதால பயங்கரமாக நெரிசல் இருக்குது இந்த படகு போட்டிங் போகிறதுக்காக.
1: ஆமாம்,
0: நிறைய பேர் பார்த்துட்டிங்கன்னா காலையிலே வந்து க்யூவில் நின்றுட்டு அன்னைக்கு போக முடியாமல் ஏமாற்றத்தோடவும் திரும்பி போகிறவங்களும்
1: இருக்கிறாங்க. நிஜமாக தான், நிறைய பேர் வந்து வர்றதே இந்த படகு பார்க்கணும், அங்கே போய் நம்ம அந்த கண்ணாடி பாலத்தை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான்.
0: இப்போ என்னன்னா, அதனால இந்த சுற்றுலா பயணிகள்லாம் சேர்ந்து அவங்க வந்து ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க, எங்களுக்கு டைமை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு. இதை ஏற்றுக்கிட்ட கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அழகுமீனா அவர்கள் வந்து ஒரு செய்தியை சொல்லியிருக்காங்க. என்னென்னா, காலை 8 மணிலேருந்து செயல்பட்டு வந்த பூம்புகார் படகு போக்குவரத்து கழகம் வந்து 7 மணிலேருந்து செயல்பட ஆரம்பிச்சிருக்கு, நேற்று முன்தினத்துலேருந்து.
1: சூப்பரில்.
0: அதனால் நீங்கள் வந்து கன்னியாகுமரிக்கு போகணும் அப்படின்னு பிளான் பண்ணிங்கன்னா, இந்த டைமிங்கை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 7 மணிலேருந்தே வந்து போட்டிங் வந்து ஆக்டிவேட் ஆயிரும். அதனால் நீங்கள் 7 போயிட்டு கூட்டம் இல்லாமல் நல்ல அழகாக உங்களுடைய சுற்றுலாவை நீங்கள் வந்து கழிக்கலாம் அப்படிங்கிற செய்தியை சொல்லிக்கிறோம். நிகழ்ச்சியில் இப்போ பாடல் உங்களுக்காக வந்துட்டுருக்கு.

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும் சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.

0: 30ஆம் தேதிக்குள்ளே விண்ணப்பிச்சுடுங்க. இது குறித்த மற்ற விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9486647753 அப்படின்ற இந்த எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் நேராக கல்லூரிக்கு கூட வந்து விவரங்களை கேட்கலாம். இதுவரைக்கும் இப்போது மகளிர் மட்டும் அப்படின்னு பண்ணக்கூடிய சில பாடப்பிரிவுகளும் இங்கே இருக்குது. ஐஆர்டி பாலிடெக்னிக்கில் நமக்கு மகளிருக்கு மட்டும், அதாவது மாணவிகள் மட்டும் பங்கு பெறதுக்காகவும் சில கல்வி திட்டங்கள்லாம் வச்சுருக்கிறாங்க. இது குறித்த தகவல்களை நீங்கள் பெறுறதுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. அப்படி இல்லைனா நீங்கள் நேரில் போய் கேட்கலாம். இது குறித்த மேலும் விவரங்களை நீங்கள் இணையதளத்துலேயும் தெரிஞ்சுக்கலாம். இணையதள முகவரி சொல்கிறேன், www.tnpoly.in அப்படின்ற இந்த வெப்சைட்டில் போய் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த வெப்சைட்லேயும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம்.
1: அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, மாணவர்கள் வந்து இப்போ 12th முடிச்சுட்டு அடுத்ததாக என்ன படிக்கலாம் அப்படின்னு ஒரு சில சந்தேகங்களோடு இருப்பாங்க. அதை சார்ந்த ஒரு தகவல் அப்படின்னே சொல்லலாம். இதை பார்த்துட்டிங்கன்னா அரசு அப்புறமா அரசு உதவி பெற பள்ளிகளில் +2 முடித்த மாணவங்க 100% உயர்கல்வி பெறுவதை உறுதி செய்யும் பொருட்டு மாணவர்களுக்காக ஏற்படுத்தப்பட்டது தான் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் செயல்படுற உயர்கல்வி வழிகாட்டி மையம். இது வந்து நம்மளோட கலெக்டர் ஆஃபீஸில் செயல்பட்டு வருது. இங்கே வந்து மாணவர்கள் என்னெல்லாம் கேட்கலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து என்ன மாதிரி படிப்புகளை தேர்வு பண்ணால் என்ன மாதிரி வேலை வாய்ப்புகள் இருக்குது, இல்லை உங்களுக்கு பிடிச்ச படிப்புகளை படிக்கணும்னா நீங்கள் எந்த துறையை சூஸ் பண்ணணும், இந்த மாதிரி உங்களுடைய கேள்விகளை இந்த மையத்தில் நீங்கள் தொலைபேசி வழியாக கேட்டுக்கலாம். அதுக்கு 2 நம்பர் கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 9500324417, 9500324417 மற்றொரு எண் 9500524417, 9500524417. இந்த 2 நம்பர்லேயும் நீங்கள் வந்து உங்களோட சந்தேகங்களை கேட்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நேர்லேயுமே போய் கலெக்டர் ஆஃபீஸில் போயிட்டு இந்த உயர்கல்வி வழிகாட்டி மையத்தில் போய் கேட்கலாம். அங்கேயுமே உங்களை கைட் பண்ணுவாங்க. நேர்களே, வெளிச்சம் நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் நம்ம நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். முதல்ல பார்த்துட்டிங்கன்னா ஆயுஷ்மான் பாரத் உபே வந்தனா கார்ட்ஸ், இது பற்றி தகவல்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததாக உள்ளூர் வட்டார செய்திகள் நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். நிகழ்ச்சியில் இதுவரை உங்கள் கூட பேசிகிட்டு இருந்தோம் நான் உங்கள் லிசி ஜெகன் மற்றும்
0: நான் உங்கள் நண்பர் அறிவிப்பாளர் யோ.

0: நேரம் 11:54 நிமிடம். வெளிச்சம் நிகழ்ச்சியில் அடுத்து என்ன நியூஸ் சொல்ல போறீங்க ரியோ?
1: அடுத்ததா என்ன தகவல் நம்ம சொல்ல போறோம்னா, இப்போ மாணவர் சேர்க்கை நடைபெற்றுட்டு இருக்குது இல்லையா? அதாவது இந்த வருஷம் இப்போ கல்வியாண்டு நிறைவு பெற்று ரிசல்ட் எல்லாம் வந்துடுச்சு. அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சில பேர் குழப்பத்தில் இருப்பாங்க. அவங்களுக்கான தகவலை நீங்கள் சொல்லிடுங்க. ஆனால் எங்கே சேரலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கான நம்பரை நீங்கள் சொல்ல போறீங்க, எனக்கு அது நல்லா தெரியும். இருந்தாலும் நான் இன்னொரு தகவலை தான் இப்போ உங்களுக்காக சொல்ல போறேன். நெல்லையில் இருக்கக்கூடிய ஐஆர்டி பாலிடெக்னிக்ல சேரணும் அப்படின்னு விருப்பப்படக்கூடிய மாணவர்களுக்கான ஒரு தகவல் தான் இது. வர மே மாதம் 30 வரைக்குமே நம்ம விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நெல்லை ஐஆர்டி அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் சேர விருப்பப்படுறவங்க மே

தோழிகளே, இது உங்களுக்கான நேரம். இன்னைக்கு நண்பகல் 12:10 ஸ்நேகிதியை நிகழ்ச்சி நேரலையாக உங்களுக்காக காத்துட்ருக்கு. இன்றைக்கு நிகழ்ச்சியில் நம்ம எதை பற்றி பேச இருக்கிறோம் அப்படின்னா, 24 மணி நேரத்தை இனி 25 மணி நேரம் அப்படின்னு ஆக்குறோன்னா, நீங்கள் அந்த ஒரு மணி நேரத்தை எதற்காக செலவழிப்பீங்க அப்படின்னு நீங்கள் நேரலையில் பங்கு பெற்று உங்களோட கருத்துக்களை எங்கக்கிட்ட ஷேர் பண்ணலாம்.

இனிய வணக்கம் நேயர்களே, நேரம் 12:01. கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6. நேயர்களே, இன்று இனி ஒளிபரப்பாகக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை தான் கேட்க இருக்கிறீங்க. இன்று பிற்பகல் 12:10 மற்றும் 12:50 ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில் 24 மணி நேரத்தை இனி 25 மணி நேரம் ஆக்கப்போகிறோம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் அந்த 1 மணி நேரத்தை எதற்காக செலவழிப்பீங்க அப்படிங்கிற தலைப்பில் ஸ்நேகிதிகள் கலந்து கொண்டு பேசலாம். 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்களில் இந்திர தனுஷ் இலவச தடுப்பூசி திட்டம் குறித்து தெரிந்து கொள்ளலாம். 1:10 நலம்தானா நிகழ்ச்சியில் ஜடாமஞ்சியின் மருத்துவ பயன்கள் குறித்து சித்த மருத்துவர் ரோகிணி ராஜா அவர்களுடன் தொலைபேசி வழி நேரலை. 1:55 கோடை காலத்தில் உடலின் உஷ்ணத்தை தணிக்க ஆலோசனைகள் வழங்குபவர் ஆயுர்வேத மருத்துவர் ராஜ் கபூர் அவர்கள். 2:15 மணித்திருநாடு நிகழ்ச்சியில் டார்ஜிலிங் தும் மடாலயம் குறித்து தெரிந்து கொள்ளலாம். 3:02 குக்கு நேயர் விருப்ப பாடல்கள். 4:00 பொதிகை தும்பி. 5:02 படமும் பாடலும் 1980. 6:00 நிகழ்ச்சி குறிப்புகள். 6:10 மற்றும் 6:40 பக்தி மாலை. 7:00 திரை இசை. 7:10 தேனி மாவட்ட செய்திகள் எழுதியவர் ராஜ்குமார். 7:25 நம்மை சுற்றி. 7:30 ஆசை அஞ்சல். எட்டு குக்கு நேயர் விருப்ப பாடல்கள். 9:15 திரை இசை. 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் தமிழ் இலக்கியத்தில் நாட்டுப்புற கலைகள் குறித்து தெரிந்து கொள்ளலாம். 10:00 தாலாட்டும் தென்றல். 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள். நேயர்களே, இன்று ஒளிபரப்பாகக்கூடிய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்க மறவாதீர்கள்.

0: 12 மணி 10 நிமிடத்தில் கேட்டு யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6 ஸ்நேகிதியை நிகழ்ச்சி ஆரம்பிச்சாச்சு. இன்னைக்கு ஸ்நேகிதியை நிகழ்ச்சியில் ஏன் கூட பேசுறதுக்காக வந்திருக்காங்க. 12 மணிக்கு மேலே எடுத்துரும் பசி, பாசமாக பேசுனா அவங்க தான் மேரி லிசி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்திருக்கிறாங்க. மேரி லிசி தான் என் கூட பேச போகிறாங்க ஸ்நேகிதி நிகழ்ச்சியில். லிசி, உங்களுக்கு ஒரு பயங்கரமான ஓப்பனிங்லாம் கொடுத்துருக்கேன். கையில் வச்சுருக்க சாக்லேட்டை போகும்போது ஏன்ட்ட கொடுத்துட்டு போயிருங்க.
1: தொடக்கத்திலயும் இப்படி சொன்னா எப்படிங்க
0: தரமாட்டீங்க அப்படிதானே?
1: ஆமா, சரி, நம்ம ரெண்டு பேரும் இன்னைக்கு சேம் கலர் டிரெஸ் போட்டிருந்தனால இந்த சாக்லேட் ரசமா வாங்கிட்டு போயிடலாம்
0: அப்படி. ஓஹோ, சரி சரி. அதாவது இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான தலைப்பு நம்ம ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில கொடுத்துருக்கோம், கொடுக்க போறோம். ஏன்னா நேயர்களுக்கு அப்பவே நம்ம நிகழ்ச்சி குறிப்பிலேயே தலைப்பு சொல்லியிருப்போம். அதுலயும் கூடவே இன்னைக்கு என்ன தலைப்பு அப்படின்னா, பொதுவா வந்து ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், அந்த 24 மணி நேரத்தை வந்து 25 மணி நேரமா இனி ஆக்க போறோம். ஒரு மணி நேரம் வந்து எல்லாருக்கும் வந்து அதிகமா ஒரு மணி நேரம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ஒரு மணி நேரத்தை நீங்க எதுக்காக செலவழிப்பீங்க அப்படிங்கிறது தான் நம்ம ஸ்நேகிதிகள் கிட்ட கேட்க இருக்கிறோம். சில பேர் மைண்ட் வாய்ஸ் 24 மணி நேரம் கொடுக்குறதே தாங்க முடியலை, எப்படா நேரம் போகும்னு இருக்குது, ஏன் இதில் 25 மணி நேரம் அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க. சில பேர் அந்த ஒரு மணி நேரமாக, ஒரு மணி நேரம் தான் கொடுப்பீங்களா, கூட ஒரு மணி நேரம் கொடுக்க மாட்டிங்களா அப்படின்னு நேரம் தேவைப்படுறவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி ரெண்டு விதமாக இருப்பாங்க. ஸோ யார் யாருக்கு என்னென்ன, அதாவது இந்த ஒரு மணி நேரத்தை நீங்கள் எதுக்கு பயன்படுத்துவீங்க அப்படிங்கிறத வந்து இன்னைக்கு ஸ்நேகிதியே நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பேசலாம். நிகழ்ச்சியில் கலந்துக்கணும் அப்படின்னா 0462251132251 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க, பேசலாம். நம்ம நிகழ்ச்சியில் பேசக்கூடிய முதல் நேயர் யாருன்னு பார்த்துடலாமா? என்னாஜி, முதல் நேயரை
1: பார்த்துக்கலாம்.
0: வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார், எங்கேருந்து பேசுறீங்க? சுதா சொல்லுங்க.
2: ஒரு மணி நேரம் கூடுதல்னா அந்த டீடி சுத்தம் அலுவலுக்கு கம்பெனில டீடி சுத்தவங்களுக்கு ஒரு கூட ஒரு மணி நேரம் கொடுத்தா எங்களுக்கு ஒரு இதா இருக்கும்.
0: கூட ஒரு மணி நேரத்துல கூட ஒரு 100 துள் சுத்திடுவீங்க என்ன?
2: ஆமா, அவர் கூட பத்துக்கிட்டு ஆக்கிடலாமேன்ட்டு வீட்டுல உள்ள வேலையை பார்த்துட்டு அதுல வந்து இந்த வேலை டயத்துல வந்து பாக்க முடியல, சின்ன குழந்தைகளும் பேரம் பேத்தி எல்லாம் பார்த்துட்டு அந்த டைம் முடிஞ்சு போகுது. அதனால எங்களுக்கு அந்த டைம் ஒரு மணி நேரம் எங்களுக்கு கொடுத்தது கொடுத்தா அவரு சந்தோஷமா இருக்கும்.
0: நன்றிமா, நன்றி, நன்றி,
2: நன்றிமா.
0: ஒரு மணி நேரம் கொடுத்தீங்க அப்படின்னா நாங்கள் பார்த்துட்டு இருக்கேன் எங்கள் கைத்தொழில் வேலைகளை வந்து கூட அதையும் வேலை பார்ப்போம், அதுக்கும் வேலைக்காக தான் செயல்படுத்துவோம் அப்படின்னு ஒரு பெண் சொல்லிட்டாங்க. அடுத்து யார் சொல்றாங்கன்னு கேட்டுலாம். வணக்கம்.
3: வணக்கம். சுபகலாம், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கும், நல்லா இருக்கும்.
1: நலமா இருக்குமா, சொல்லுங்கம்மா.
3: ஆரம்பத்துல சாந்தி.
0: சாந்தி சொல்லுங்க.
3: வாங்க, கரவாட்டு குழம்பு வச்சிருக்கேன், சாப்பிட்டு போலாம்.
0: சச்சோ, எனக்கு கூட ஒரு மணி நேரம் கொடுத்தா நான் வந்து அந்த ஒரு மணி நேரத்தை வந்து மூணு மணி நேரம், மூணு வேளை சாப்பாடா கொடுக்குறீங்களா, அந்த ஒரு மணி நேரம் எக்ஸ்ட்ராவா சாப்பிட்டுக்கோங்க விருப்பப்படுறவங்க அப்படிங்கிற லெவல்ல நான் சாப்பிடக்கு தான்ப்பா
3: செலவழிப்பேன்.
0: சரி, நீங்க என்ன சொல்ல போறீங்க சொல்லுங்க.
3: நான் வந்து என்னக்கு புதிய தும்பி கூட ஒரு மணி நேரம் கொடுத்தா அதை கேட்கறதுக்கு அது ஒரு மணி நேரம் வந்து 5 நிமிஷம் டப்புன்னு போயிடுவேன்.
0: ஒரு மணி நேரம் உங்களுக்கு கொடுத்தாதான், புதிய தும்பிக்கு வந்து கூட ஒரு மணி நேரம் ஆக்கல.
3: எனக்கு அதான் தெரியும், எனக்கு கொடுத்தா நான் அப்படி ஒரு மணி நேரம் கூட ஒரு மணி நேரமா ஆச்சுன்னு சொல்லுவேன்.
0: அந்த ஒரு மணி நேரத்தையும் எங்க கூட கோத்து விடுவீங்க?
3: நம்ம உங்களுக்கு நம்ம கூட பேசுறது நல்லா இருக்கலாம். அதுவும் பொதிய தும்பி வந்து ஒரு 4 மணிங்க டப்புல சீக்கிரமா 5 மணி ஆயிருது.
0: ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு மாதிரி வந்து பேசிட்டு இருக்காங்க. ஒருத்தங்க வேலைக்காக வந்து தன்னோட நேரத்தை செலவழிக்கணும்னு சொன்னாங்க. இவங்க நான் நினைச்சேன் யாராவது நம்ம எஃப்எம் ரிலேட்டடா ஒரு மணி நேரத்தை கேட்பாங்க, அதே மாதிரி முதல் நேரம் வந்து சொல்லிட்டாங்க. இப்போ நிகழ்ச்சியில ஒரு பாடல் கேட்டுடலாம். எஸ்பி பாலசுப்ரமணியம் குரல்ல உல்லாசம் திரைப்படத்துல இருந்து பாடல்.

ஈஸியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.

0: 12:21 கேட்டுட்டு இருக்கிறீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6 ஸ்நேகிதியே ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில இன்னைக்கு 24 மணி நேரத்தை 25 மணி நேரமாக மாற்றுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த 1 மணி நேரத்தை நீங்கள் எதுக்காக செலவழிப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்நேகிதிகள் கிட்ட கேட்டுட்டு இருக்கிறோம். அந்த வகையில் அடுத்து யார் எங்கேருந்து என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுடலாமா?
1: கேட்டுடலாம்.
0: வணக்கம். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
2: பெருமாள்புரத்திலிருந்து கோமதி நமச்சிவாயம்
0: பேசுறேன்.
2: அதாவது பிஎம் 11:59 மொபைல் ஆஃப் பண்ணி ஒரு ஓரமா வச்சிருவேன். அடுத்த 1 மணி நேரம் என்னோட நேரம் தான்.
0: சரி,
2: 3:2:1 அப்படி பிரிச்சிருவேன்.
0: சரி,
2: 3ங்கறது வந்து முதல்ல ஒரு 30 நிமிஷம். எனக்கு வாசிக்க ரொம்ப பிடிக்கும், நிறைய புக்ஸ் வாசிக்கிறதுக்கு சம்மந்து கிடக்கு. அது 1 மணி நேரம் வாசிச்சா போர் அடிச்சிடும், 1/2 மணி நேரம் அனுபவிக்கணும். நாம் படிச்சதுல பிடிச்சதெல்லாம் ஒரு A4 பேப்பர்ல எழுதி அதை ஸ்பைரல் பைண்ட் பண்ணி ஒரு நூலகத்துக்கு கொடுத்துருவேன். அதாவது 3000 ஆண்டுல இது 2026 கோமதிங்கிறவங்க எழுதினாங்களா, அப்ப வந்து கையெழுத்தெல்லாம் இருந்ததுன்னு
0: வைக்கணும். இப்படித்தான் இருந்துச்சு தமிழ் கையெழுத்து அப்படின்னு.
2: ஆமா, இது தமிழ் கையெழுத்து இப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருக்கு. அந்த 10 நிமிஷம் என்னன்னா, என்னதான் நம்ம தமிழ வளர்த்தாலும் எங்க போனாலும் ஆங்கிலம் தேவைப்படுது. நீங்க இங்கிலீஷ் நியூஸ் சொன்னா கூட சில வார்த்தைகளுக்கு மீனிங் தெரிய மாட்டாங்க.
0: எனக்குமே அந்த இங்கிலீஷ் நியூஸ்ல அந்த அக்கா பெயர் சொல்லுவாங்கல்ல, அது மட்டும் தான் தெரியும். This is Walls of India அப்படினு, அது மட்டும் தான் எனக்கு தெரியும்.
2: அதனால அந்த 10 நிமிஷத்துல ஒரு டிக்ஷனரி எடுத்து ஒரு 5 நிமிஷம் டிக்ஷனரியில உள்ள வேர்ட்ஸ், ஒரு 5 நிமிஷம் ஏதோ ஒண்ணு இங்கிலீஷ்ல உள்ள ஒரு கண்டென்ட், புக்ல படிக்கணும், மொபைல்ல படிக்க கூடாது.
0: சரி,
2: புக்ல படிக்கணும். என்கிட்ட வந்து அந்த புக்கும் இருக்கு, இங்கிலீஷ் புக்கும் நிறைய கதைகள்லாம் இருக்கு. அதே மாதிரி பாக்கெட் டைரி இருக்கு, பாக்கெட் டிக்ஷனரி இருக்கு, சின்ன குட்டி டிக்ஷனரி இருக்கு, லிங்கோ டிக்ஷனரி எல்லாம் இருக்கு. எல்லாம் பத்திர மாதிரி இருக்கு, அதெல்லாம் எடுத்து தூசி தட்டணும். ஆமா, அந்த 25 மணி நேரம் எண்ணெயில இருந்தே
0: கொடுக்கப்பட்டது. எண்ணெயில இருந்தே கொடுத்தாச்சு உங்களுக்கு, அதான நீங்களே வந்து கேட்டிருக்கோம். இன்னைக்கு கொடுத்தாச்சு, என்ன பண்ண போறீங்கன்னா கேட்டோம், பண்றது சொல்லிட்டீங்க, ஆரம்பிங்க எண்ணெயில இருந்து உங்க வேலையை. நன்றி. நிகழ்ச்சியில வந்து வித்தியாசமா பேசிட்டு போயிட்டாங்க. ஆமா,
1: 1 மணி நேரம் பாத்தீங்கன்னா படிப்பு சார்ந்த வேலைகளுக்கும், எழுதுறது படிக்கிறது இந்த மாதிரி வேலைகளுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அடுத்த நேயர் என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம்.
0: வணக்கம்.
3: அருணா
0: சொல்லுங்க, உங்களுக்கு வந்து 1 மணி நேரம் கிடைச்சா என்ன பண்ணுவீங்க நீங்க?
3: அடியா,
0: சுக்காப்பி சுண்டல் போடுறீங்க கூட 1 மணி நேரம் கழிச்சா? ஆமா, 1 மணி நேரம் சுக்காப்பி சுண்டல், அடுத்த 1 மணி நேரம் மசாலா பட்டாணி அப்படின்னு சொல்லி போட ஆரம்பிச்சிருவீங்க.
3: நன்றிமா,
0: நன்றி, நன்றி, நன்றி. நிகழ்ச்சியில் நேயர்கள் கலந்துக்கிட்டாங்க. அதில் நம்ம பேசின நேயர்களில் 2 நேயரை அவங்க பார்க்கக்கூடிய வேலை, அதாவது தொழிலுக்காக கூட 1 மணி நேரத்தை செலவழிப்போம் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு நேயர் வந்து நம்ம எஃப்எம்காக சொன்னாங்க, ஒரு நேயர் புத்தகத்தை வாசிப்புக்கும் எழுத்துக்கும் பயன்படுத்துவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் நேயர்கள் என்னென்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்கலாம். அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் பாடல் வருது, ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து. என்ன பாடல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரியமுடன் திரைப்படத்திலிருந்து பாடல் வருது, கேட்கலாம்.
4: ஏனா, புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
5: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

ஈஸியா ஏசி வாங்க வசந்தன் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டுக்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்தன் கோ.

0: 12:31 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில இன்னைக்கு 24 மணி நேரத்தை இனி 25 மணி நேரமாக போறோம் அப்படின்னு சொன்னா நீங்க அந்த ஒரு மணி நேரத்தை எதுக்காக செலவழிப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்நேகிதிகள்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறோம். ஸ்நேகிதிகள் எல்லாரும் பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா வந்து யார் என்ன சொல்றாங்கன்னு கேட்டலாம். வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? ஒரு முடிவுக்கு வாங்க.
1: பார்க்க வேண்டிய வசந்த நலமா இருக்கீங்களா? நீண்ட இறைக்கு பண்ண போனதே பதட்டமா இருக்கு. குழந்தைகளை எழுப்பினா அதே ஒரு மணி நேரம் இருக்கமா, கொஞ்சம் கழிச்சு நிக்கலாம். ஏன்னா எத்தனை மணி நேரம் கொடுத்தாலும் அதே செலவுதான் மேடம் வரும்.
0: அப்ப அந்த ஒரு மணி நேரம் எக்ஸ்ட்ராவா எதுக்குமே புதுசா யோசிச்சு எதுக்காக செலவு பண்ணும் அப்படிங்கற இந்த எண்ணமும் இல்ல.
1: இருந்தாலும் அதே தான் நடக்கும். நீங்க எத்தனை ஒரு மணி நேரம் 10 மணி நேரம் கொடுத்தாலும் அதே வேலைதான். ஒரு நாளைக்கு என்ன வேலை நடக்கணுமோ அந்த வேலைதான் மேடம் நடக்கும். வீட்டுல இருக்க சகோதரி என்ன நினைப்பாங்க, கொஞ்சம் கூட ஒரு மணி நேரம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க, கூட ரெண்டு சீரியல் போட்டா அதை நம்ம பாத்துட்டு நினைப்பாங்க. தூங்குறவங்க என்ன ஒரு மணி நேரம் எடுத்துக்கலாம்னு அவங்க அப்படி நினைப்பாங்க. ஆனா எத்தனை மணி நேரம் கொடுத்தாலும் நடக்க வேண்டிய வேலைதான் நடக்கும். அது ஒரு சிலவங்க தான் அதை யூஸ் பண்ணுவாங்க, ஒரு சிலவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. நாங்க தோட்டத்துல வரவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணா ஒரு ரெண்டு மூணு வயல் தண்ணி பாய்க்கலாம்னு
0: நினைப்போம். செய்கிற வேலையை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி வேலை பார்க்கணும்னு நீங்கள் நினைப்பீங்க, இல்லை வீட்டுக்கு போகிறது சீக்கிரம் போய்க்கலாமே அப்படின்னு நினைப்பீங்க இல்லையா?
1: ஆமாம், இதான் நடக்க போகுது.
0: கண்டிப்பாக எவ்வளோ மணி நேரம் கொடுத்தா என்ன, என்னனாலும் அதுதான் நடக்கும். போங்க மேடம் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டீங்க. நன்றி மேடம்.
1: நன்றி.
0: அடுத்த நேயர் வணக்கம்.
2: ஹலோ
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: வந்துட்டோம்ல. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நான் நல்லா இருக்கேம்மா.
0: சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லுங்க.
2: லலிதா, தாளையூத்துல இருந்து.
0: தாளையூத்து லலிதா, சொல்லுங்க.
2: ஒரு இன்ட்ரஸ்டிங்கா ஒரு ப்ரோக்ராம் போட்டீங்கன்னாக்கா நாங்க கேட்டுட்டு இருப்போம்.
0: என்ன இன்ட்ரஸ்டிங்கா ஒரு ப்ரோக்ராம் போட்டா ஒரு மணி நேரம் கேட்டுட்டு இருப்பீங்களோ?
2: ஆமா, இப்ப பொதுவே தும்பி எல்லாம் இருக்குது, அது மாதிரி இன்னொன்னு ஷோ ஆரம்பிச்சீங்கன்னா கேட்டுட்டு
0: இருக்கோம். அதான் நீங்க பயன்படுத்த போறீங்க, கேட்டு செலவழிக்க போறீங்க நேரத்தை பொழுதுபோக்கிற்காக.
2: போக முடியல
0: சொன்னா இருக்க நேரத்தையே போக முடியலன்னு யாராவது சொல்லுவாங்க. அதே மாதிரி சொல்லிட்டீல. காலம் பொன் போன்றது.
2: என்ன
0: செய்ய போறேன், அதனால இங்க எஃப்எம் கேப்பீங்க.
2: நல்லா இருக்கீல்ல?
0: நல்லா இருக்கும், நல்லா இருக்கும், நல்லா இருக்கும்.
2: சரிம்மா, சரிம்மா.
0: நன்றி, நன்றி,
2: நன்றி.
0: லிசி, நான் சொன்ன மாதிரியே சொல்லிட்டாங்க.
3: ஆமா, நீ இருக்க நேரத்துல சொன்னீங்க.
0: அதே மாதிரி யாராவது சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னோம், அதே மாதிரி சொல்லிட்டாங்க. ரெண்டு நேர்கள் வந்து நம்ம பண்பலையில் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு மணி நேரம் கொடுத்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் ஸ்பெஷலாக ஒரு ப்ரோக்ராம் கொடுத்தீங்கன்னா அதுக்காக செலவழிப்போம் அப்படிங்கிற லெவலில் கேட்டிருக்காங்க. அதாவது பொழுதுபோக்குக்காக அவங்களோட எஃப்எம்மோடவே செலவழிப்போம் அப்படின்னு. நிறைய நேர்கள் தொழிலுக்காக, இப்போ செய்யக்கூடிய தொழிலுக்காக சொன்னாங்க. ஒரு நேயர் வந்து என்னத்தை போட்டு போங்க, எவ்வளோ மணி நேரம் கொடுத்தாலும் சரி அது நடக்கிற வேலை தான் நடக்க போகுது, அதில் எந்த மாற்றமும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, கரெக்டாக யோசிச்சிங்களா, நான் வந்து சீக்கிரம் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு நினைப்பேன், ஆனா தோட்டம் வேலை கொடுக்குறவர் கூட ஒரு மணி நேரம் வேலை பார்க்க சொல்லலாமே அப்படின்னு அவர் நினைப்பாரு அப்படிங்கிற அவங்கவுங்க பிரச்சனை அப்படிங்கிற லெவலில் சொல்லியிருக்கிறாங்க. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பேசியிருக்கிறாங்க. நம்ம நிகழ்ச்சியின் நிறைவாக வந்து பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். பாடல் கேட்டுட்டு மீண்டும் அதுக்கப்புறம் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் பேசலாம்.

0: ஸ்நேகிதியை நிகழ்ச்சி கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: சரி சரி,
3: ஈஸியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.

செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். தேசிய பேரிடர் மீட்பு படை 140 கோடி மக்களின் நம்பிக்கையை பெற்றுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். விவசாயிகள் நலனில் மத்திய அரசு அக்கறையுடன் உள்ளதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளாா்.

கேரள முதலமைச்சராக திரு வி டி சதீசன் பொறுப்பேற்பார் என்று காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங் உடன் இன்று பீஜிங்கில் பேச்சு நடத்தினார். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். தேசிய பேரிடர் மீட்புப் படை நாட்டு மக்களின் நம்பிக்கையை முழுமையாக பெற்றுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். தேசிய பேரிடர் மீட்புப் படையில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கான குடியரசுத் தலைவரின் விருதுகளை காசியாபாத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வழங்கி அவர் பேசினார். பேரிடர் காலங்களில் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் செல்லும்போது மக்கள் நிம்மதி அடைவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தேசிய பேரிடர் மீட்புப் படை கடந்த 20 ஆண்டுகளில் பல்வேறு சாதனைகளை படைத்துள்ளதாகவும் அவர் கூறினார். கோடை வெயில் பாதிப்பு காரணமாக உயிரிழப்புகள் ஏற்படாமல் இருப்பதை உறுதி செய்வதற்காக திட்டம் ஒன்று வகுக்கப்பட்டுள்ளதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்தார். விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 14 பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை உயர்த்தப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதில் அதிகபட்சமாக சூரியகாந்தி விதைகளுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 622 ரூபாயும், பருத்திக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 577 ரூபாயும், எள்ளுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 500 ரூபாயும் உயர்த்தப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இது விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். மேற்காசிய விவகாரம் காரணமாக பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கு உதவிட பிரிக்ஸ் அமைப்பில் இடம்பெற்றுள்ள நாடுகள் முன்வர வேண்டும் என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். பிரிக்ஸ் வெளியுறவு அமைச்சர்கள் நிலையிலான 2 நாள் கூட்டத்தை இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்து அவர் பேசினார். எரிசக்தி, உணவு மற்றும் உர தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கு உதவிட வேண்டும் என்று அவர் கூறினார். தீவிரவாதத்திற்கு எதிரான சர்வதேச ஒத்துழைப்பு மேம்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தையும் டாக்டர் ஜெய்சங்கர் வலியுறுத்தினார். புதுமை கண்டுபிடிப்புகளில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். புதுதில்லியில் இது தொடர்பான மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், செமிகண்டக்டர் மற்றும் மருத்துவ தொழில்நுட்ப துறைகளில் இந்தியா சிறந்து விளங்குவதாக அவர் கூறினார். புதுமை கண்டுபிடிப்புகளுக்கு மத்திய அரசு தொடர்ந்து ஊக்கமளித்து வருவதாகவும் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார். நமது பாதுகாப்பு படையின் வலிமையை ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை உலகிற்கு எடுத்துரைத்துள்ளதாக பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்பட்ட பாதுகாப்பு தளவாடங்கள் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் முக்கிய பங்கு வகித்ததையும் சுட்டிக்காட்டினார். ஆபரேஷன் சிந்தூரின் வெற்றி வரலாற்று சிறப்பு மிக்கது என்றும் திரு சஞ்சய் சேத் தெரிவித்தார். சர்க்கரை ஏற்றுமதிக்கு மத்திய அரசு தடை விதித்துள்ளது. இந்த தடை உத்தரவு செப்டம்பர் இறுதி வரை செயல்பாட்டில் இருக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தில்லி செங்கோட்டை அருகே நேரிட்ட குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பான வழக்கில் குற்றப்பத்திரிகையை தேசிய புலனாய்வு அமைப்பு தாக்கல் செய்துள்ளது. 7500 பக்கங்களை கொண்ட இந்த குற்றப்பத்திரிகை விரிவான விசாரணைக்கு பிறகு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தேசிய புலனாய்வு அமைப்பு கூறியுள்ளது. 588 சாட்சிகளின் அறிக்கைகள், 395 ஆவணங்கள் இதில் இடம்பெற்றிருப்பதாகவும் புலனாய்வு அமைப்பின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் தில்லி செங்கோட்டை அருகே நேரிட்ட இந்த கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் 11 பேர் உயிரிழந்தனர். கேரள முதலமைச்சராக திரு வி டி சதீசன் பொறுப்பேற்பார் என்று காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திருமதி தீபா தாஸ் முன்ஷி இதற்கான அறிவிப்பை வெளியிட்டார். கேரள காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் கடந்த 7ஆம் தேதி நடைபெற்றதாகவும், இதில் சட்டப்பேரவை கட்சித் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான அதிகாரம் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு வழங்கப்பட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இதன் அடிப்படையில் இதற்கான அறிவிப்பு வெளியிடப்படுவதாகவும் திருமதி தீபா தாஸ் முன்ஷி தெரிவித்தார். இதற்கிடையே கேரளாவில் காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் திருவனந்தபுரத்தில் இன்னும் சற்று நேரத்தில் நடைபெறவுள்ளது. இதில் சட்டப்பேரவை காங்கிரஸ் கட்சித் தலைவராக திரு வி டி சதீசன் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்றும், இதனைத் தொடர்ந்து ஆளுநரை சந்தித்து புதிய அரசு அமைக்க அவர் உரிமை கோருவார் என்றும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். 140 உறுப்பினர்களை கொண்ட கேரள சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி 102 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.

0: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழகத்தின் நிதிநிலை குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். நிதிநிலை தொடர்பாக வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்று பதவியேற்றபோது அறிவித்திருந்த நிலையில் முதலமைச்சர் தற்போது இந்த ஆலோசனையை மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதற்கிடையே இம்மாதத்திற்கான மகளிர் உரிமைத் தொகை விரைவில் விடுவிக்கப்படும் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த திட்டத்தை சீரமைப்பு செய்வதற்கு கால அவகாசம் தேவைப்படுவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் நேற்று பலத்த காற்றுடன் பெய்த மழை காரணமாக உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 89 அதிகரித்துள்ளது. மின்கம்பங்கள் சரிந்தது, மரங்கள் முறிந்து விழுந்தது மற்றும் வீடுகள் சேதம் அடைந்ததன் காரணமாக உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதில் 53 பேர் காயமடைந்துள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 114 கால்நடைகள் உயிரிழந்துள்ளதாகவும் 87 வீடுகள் சேதமடைந்திருப்பதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரயாக்ராஜ் மாவட்டத்தில் மட்டும் 17 பேரும், பதோய் மாவட்டத்தில் 16 பேரும், ஃபத்தேபூர் மாவட்டத்தில் 9 பேரும் உயிரிழந்தனர். மழையினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உடனடியாக மீட்பு பணிகளை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். மேற்குவங்கத்தில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளிலும் காலை இறைவணக்க கூட்டத்தில் வந்தே மாதரம் பாடுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதற்கான உத்தரவினை பள்ளிக் கல்வித்துறை பிறப்பித்துள்ளது. இந்த உத்தரவு உடனடியாக செயல்பாட்டிற்கு வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் இது பொருந்தும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆன்லைன் விளையாட்டு முறைகேடு தொடர்பான வழக்கில் அமலாக்கத்துறை பல்வேறு இடங்களில் சோதனை மேற்கொண்டு வருகிறது. தில்லி, குஜராத், மத்திய பிரதேசம் மற்றும் ஜம்மு காஷ்மீரில் இந்த சோதனைகள் நடைபெற்று வருவதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. 14 பேருக்கு சொந்தமான இடங்களில் இந்த சோதனை நடைபெறுவதாகவும் அந்த செய்திகள் கூறுகின்றன. குஜராத்தில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர், 10 பேர் காயமடைந்தனர். சுரேந்திரா நகர் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் சென்று கொண்டிருந்த பேருந்து டேங்கர் லாரி மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாகவும் இதில் பேருந்து தீப்பிடித்து எரிந்ததாகவும் அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப், சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங் இடையேயான பேச்சுகள் இன்று பீஜிங்கில் நடைபெற்றன. இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்தும் பல்வேறு சர்வதேச விவகாரங்கள் குறித்தும் இரு தலைவர்களும் பேச்சு நடத்தியதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. முன்னதாக இந்த பேச்சுவார்த்தை அமெரிக்கா சீனா இடையேயான நல்லுறவில் புதிய அத்தியாயத்தின் தொடக்கமாக இருக்கும் என்று திரு டொனால்டு டிரம்ப் சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருந்தார். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-13, 21-15 என்ற செட்கணக்கில் டென்மார்க்கின் அமலி ஸ்கல்ஸை வென்றார். ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை 21-12, 21-19 என்ற செட்கணக்கில் மலேசியாவின் ஹைக்கல் முகமது கூன்டிங் பிரையன் ஜெரேமி இணையை வென்று காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய பேரிடர் மீட்பு படை 140 கோடி மக்களின் நம்பிக்கையை பெற்றுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். விவசாயிகளின் நலனில் மத்திய அரசு அக்கறையுடன் உள்ளதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். கேரள முதலமைச்சராக திரு வி டி சதீசன் பொறுப்பேற்பார் என்று காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங்குடன் இன்று பீஜிங்கில் பேச்சு நடத்தினார். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணணும் சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
4: செவிகளில் விழுந்து இதயத்தில் நிறையும் ஆகாஷ்வாணி மக்கள் பணியில் 90 ஆண்டுகள். பனிரெண்டு மணி 51 நிமிடத்தில் கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 ஸ்நேகிதியே ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில. இன்னைக்கு 24 மணி நேரத்தை இனி 25 மணி நேரமாக போறோம் அப்படின்னு சொன்னா நீங்க அந்த 1 மணி நேரத்தை எதுக்காக செலவழிப்பீங்க அப்படின்னு சொல்லி கேள்விகளை சிநேகிதிகள் கிட்ட கேட்டுட்டே இருக்கிறோம். செய்திக்கு முன்னாடி நிறைய பேர் பேசுனாங்க இல்லையா லிசி?
5: ஸ்நேகிதிகளும் ஒரு மாதிரியான பதில்களை நமக்கு

0: 24 மணி நேரத்தை இனி 25 மணி நேரமாக போகிறோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த ஒரு மணி நேரத்தை எதுக்காக செலவழிப்பீங்க அப்படின்னு சொல்லி கேள்விகளை சிநேகிதிகள்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கிறோம். செய்திக்கு முன்னாடி நிறைய பேர் பேசுனாங்க இல்லையா அலிசி,
1: சிநேகிதிகளும் ஒவ்வொரு மாதிரியான பதில்களை நமக்கு சொன்னாங்க.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த வகையில் வந்து நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்க?
1: நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படின்னா, பெண்களே பொதுவாக பார்த்துட்டிங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடியெல்லாம் நாங்கள் ஒல்லியாக இருந்துப்பா, இப்போ வந்து ரெண்டு குழந்தை பிறந்தப்புறம் கொஞ்சம் குண்டாயிட்டோன்னு கொஞ்சம் நிறைய பேர் வந்து அப்படி ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா. அதனால இந்த ஒரு மணி நேரம் கிடச்சுன்னா அவங்களோட ஆரோக்கியம், நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்னு, எக்ஸசைஸு இல்லைன்னா ஏதாச்சும் ஒன்று, நல்ல மைண்டையோ இல்லைன்னா
0: உடம்பையோ, யோகா மெடிடேஷன் எக்ஸசைஸு ஆரோக்கியமா சமைச்சு சாப்பிடுறது.
1: கண்டிப்பா என்னன்னா, நம்ம கேட்கும் போது உடனே தோழிகள் சொல்றது எங்களுக்கு டைமே இல்லப்பா அப்படிதான் சொல்லுவாங்க. அந்த ஒரு மணி நேரத்தை அதுல செலவழிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
0: சூப்பரா சொல்லிட்டீங்க, போங்க. அடுத்த நேரம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டுலாம். வணக்கம்.
2: வணக்கம்மா.
0: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: காரைக்குடி புதுக்குடியில இருந்து கனகா பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறோம் கனகா, சொல்லுங்க.
2: ஒரு மணி நேரம் கொடுத்தாச்சுன்னா பால்காரர் எப்பவுமே 6:30 வருவாரு.
0: இனிமேலு
2: தயவு செஞ்சு 7:30 வாங்கினு சொல்லிடுவோம்.
0: அவங்கவங்களுக்கு அவங்கவங்க கவலை, இவங்களுக்கு எப்படி கவலை பாத்தீங்களா? காலையில சீக்கிரம் எழுப்பி விட்டுறீங்கன்னு.
2: ஆமா, நமக்குள்ளதானே நம்ம சொல்ல முடியும், அடுத்தவங்களுக்கு சொன்னா இவன் வம்பு பேசுறான்னு சொல்லிடுவாங்கல்ல. அப்புறம் வந்து அந்த ஒரு மணி நேரம் வேற என்ன யூஸ் பண்ண முடியும்னா, எப்பவுமே காலையில இருந்து வீட்டுல வேலை செஞ்சுட்டே இருக்கும் அப்படிங்கிறப்போ பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட ஒரு மணி நேரம் சந்தோஷம் என்ன நடந்ததுன்னு பேச எக்ஸ்ட்ரா ஒரு மணி நேரம் தாங்க போதும். அந்த ஒரு மணி நேரம் நீங்க தந்துட்டீங்களா, அதுக்கான இது அவ்வளவுதான்.
0: எப்படி பிளான் போட்டு வச்சிருக்கீங்க? சரி, பால்காரர் ஒருவேளை வரலன்னா என்ன பண்ணுவீங்க? எனக்கு எந்திக்கவே மாட்டீங்களா, தூங்கிட்டே இருப்பீங்களா?
2: நன்றி.
0: நிகழ்ச்சியில ரொம்ப அருமையா கலந்துகிட்டு சொன்னாங்க. அதான் சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு வந்து அந்த காலையில எந்திக்க கூடிய, அதாவது கூட கொஞ்ச நேரம் வந்து தூங்கலாமே. இப்ப பொதுவாகவே இந்த தலைப்பை ஏன் பெண்களுக்காக கொடுத்தோம் அப்படின்னா, வந்து நீங்க சொன்ன மாதிரி பெண்கள் தான் எங்களுக்கு வந்து நேரம் பத்தல, நேரம் இல்லைன்னு சொல்றாங்க. ஏன்னா வீட்டு வேலைகளுக்குள்ள மூழ்கிடுறாங்க காலையில நேரங்கள்ல. முடிச்சுட்டு அடுத்து அலுவலகம் போறவங்க இருப்பாங்க, இல்ல வீட்டுல இருக்கிறவங்களும் இருப்பாங்க, அடுத்தடுத்து வேலைகள் இருக்கும். ஸோ அவங்களுக்குன்னு சொல்லி அந்த ஒரு மணி நேரமாவது வந்து இல்ல, ஒதுக்க முடியல அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துட்டே இருக்கும். அதனாலதான் வந்து இந்த ஒரு மணி நேரத்தை கொடுத்தா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டு பார்ப்போம்னு கேட்டேன். அதுல நிறைய பேரோட விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. நிறைய பேர் வந்து அந்த வேலைக்காகவே தான், இன்னும் அதான் பெண்களோட குணம்ங்கிறது.
1: பெண்களுக்கே பாத்தீங்கன்னா எவ்வளவு நேரம் கொடுத்தாலும் பத்தாது, அப்படி கால சக்கரத்தை கட்டிட்டு ஓடிட்டே இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. நல்ல ஒரு தலைப்பு. தோழிகளும் பாத்துட்டீங்கன்னா நிறைய கருத்துக்கள் நம்ம கிட்ட
0: ஷேர் பண்ணாங்க இன்னைக்கு. அந்த வகையில எல்லாருமே சொல்லியிருக்காங்க. சில பேர் வந்து நீங்க சொன்ன மாதிரி அந்த ஓய்வு தேவைப்படுது, கூட கொஞ்ச நேரம் தூங்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம், அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அந்த ஒரு மணி நேரத்தை எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அதனால வந்து இனிமேல் 25 மணி நேரமா ஆக்கிட்டாங்க, சுபகலா சொல்லிட்டாங்க, லிசி சொல்லிட்டாங்கன்னு நினைச்சுக்காதீங்க. நாங்கள் பொறுப்பு இல்லை, 24 மணி நேரம் தான். அதை வந்து நீங்கள் 25 மணி நேரம் மாதிரி நினைச்சி காலம் பொன் போன்றது அப்படிங்கிறத மைண்டில் வச்சு நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் பேசினேன் நான் சுபகலா.
1: நான் உங்கள் லிசி ஜெகன்.
0: நிகழ்ச்சியில் நிறைவா பாடல் வருது, கேளுங்க. காதல் மன்னன் திரைப்படத்திலிருந்து.

0: முப்பது நொடி.
1: நேயர்களே, பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று அறிந்து கொள்வோம் இந்திர தனுஷ் திட்டம் குறித்த சில தகவல்களை. 1978 ஆண்டு விரிவாக்கப்பட்ட நோய் தடுப்பு திட்டம் மத்திய சுகாதார குடும்ப நல அமைச்சகத்தால் அறிமுகப்படுத்தப்பட்டது. இத்திட்டம் 1985 ஆண்டு விசாலமான நோய் தடுப்பு திட்டமாக மாற்றப்பட்டு நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் செயல்படுத்தப்பட்டது. இது உலகிலேயே மிகப்பெரிய சுகாதார திட்டம் என கூறப்படுகிறது. பல வருடங்களாக இத்திட்டம் அமலில் இருந்தும் 65% குழந்தைகளை மட்டுமே அவர்கள் பிறந்த முதல் வருடத்திற்குள்ளாக இதற்குள் கொண்டு வர முடிந்தது. இத்திட்டத்தின் கீழ் தடுப்பு மருந்தால் தடுக்கப்படக்கூடிய தொண்டை அழற்சி, கக்குவான் இருமல், வில்வாத ஜன்னி, போலியோ, தட்டம்மை, கடும் குழந்தை பருவ காசநோய் வடிவம், மூளைக்காய்ச்சல், நிமோனியா

0: குருதியுறையா, நச்சு காய்ச்சல், பி தொற்று ஆகிய நோய்களுக்கு இந்திய அரசு இலவசமாக தடுப்பு மருந்து அளிக்கிறது. ஜப்பானிய மூளை அழற்சி, ஜாப்பனீஸ் என்செபலைட்டிஸ் இடம்சார் நோயாக இருக்கும் மாவட்டங்களில் ரோட்டா வைரஸ் தடுப்பூசி, ஒருங்கிணைந்த போலியோ தடுப்பூசி, பெரியவர்களுக்கான ஜப்பானிய மூளை அழற்சி தடுப்பூசி, நியூமோகாக்கல் இணைப்பு தடுப்பூசி பிசிவி மற்றும் தட்டம்மை ரூபல்லா தடுப்பூசி ஆகிய புதிய தடுப்பு மருந்துகளும் இத்திட்டத்தின் கீழ் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. இத்திட்டத்தை பலப்படுத்தி புத்தாற்றல் பெற வைப்பதற்காகவும் துரிதமாக குழந்தைகளுக்கும் கர்ப்பிணிகளுக்கும் முழு தடுப்பு மருந்து அளித்தலை உறுதி செய்வதற்காகவும் இந்திய அரசு டிசம்பர் 2014 இந்திர தனுஷ் திட்டத்தை தொடங்கியது. இந்திர தனுஷ் திட்டத்தின் இலக்குகள் என்ன தெரிந்து கொள்வோமா? 2 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கும் அனைத்து கர்ப்பிணிகளுக்கும் தேவையான அனைத்து தடுப்பு மருந்துகளையும் முழுமையாக அளிப்பதே இறுதியான இலக்காகும். குழந்தைகளுக்கு தடுப்பு மருந்து அளிக்கப்படாத அல்லது குறையாக தடுப்பு மருந்து அளிக்கப்பட்ட நாட்டின் 28 மாநிலங்களில் உள்ள 201 அதிக கவனம் செலுத்தப்பட வேண்டிய மாவட்டங்கள் இனம் காணப்பட்டுள்ளன. முன்னர் முழு தடுப்பு மருந்து அளித்தல் ஆண்டுக்கு 1% அதிகரித்தது. ஆனால் இந்திர தனுஷ் திட்டத்தின் மூலம் 2 கட்டங்களுக்கு பிறகு இதுவே ஆண்டுக்கு 6.7% அதிகரித்தது. ஆகஸ்ட் 2017 வரை இந்திர தனுஷ் திட்டத்தின் 4 கட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன. 2,53,00,000 குழந்தைகளுக்கும் 68,00,000 கர்ப்பிணிகளுக்கும் தடுப்பு மருந்து அளிக்கப்பட்டுள்ளது. தடுப்பு மருந்து அளித்தல் திட்டத்தை மேலும் தீவிரப்படுத்துவதற்காக பிரதம மந்திரி நரேந்திர மோடி அவர்கள் அக்டோபர் 8, 2017 தீவிரப்படுத்தப்பட்ட இந்திர தனுஷ் திட்டத்தை தொடங்கி வைத்தார். பிப்ரவரி 2022 இதன் 4ஆம் அலகு துவக்கப்பட்டது. இதன் மூலம் இதுவரை தடுப்பு மருந்து அளிக்கப்படாத பகுதியாக அளிக்கப்பட்ட குழந்தைகளையும் கர்ப்பிணிகளையும் கண்டறிந்து தடுப்பு மருந்து அளிக்கப்படும். 2 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் இதில் அடங்குவர். கொரோனாவால் தடுப்பு மருந்து அளித்தலில் ஏற்பட்ட தொய்வை நிவர்த்தி செய்ய 4ஆம் அலகு உதவும். தேசிய குடும்ப சுகாதார ஆய்வுகள் 5 படியும் சுகாதார தகவல் மேலாண்மை கட்டமைப்பின்படியும் தேர்ந்தெடுக்கப்பட்ட 416 மாவட்டங்களில் தீவிரப்படுத்தப்பட்ட இந்திர தனுஷ் 4ஆம் அலகு செயல்படுத்தப்படும். இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இந்திர தனுஷ் திட்டம் குறித்த சில தகவல்களை கேட்டோம்.
1: இன்று 7:30 நமது உழவர் உலகத்தில்
2: இப்போ நம்ம அரிசியில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அரிசியில் மாவுச்சத்தும் இருக்குது, புரதச்சத்தும் இருக்குது. இப்போ ஒரு முட்டைன்னு எடுத்திங்கன்னா முட்டையிலையும் மாவுச்சத்து இருக்குது, புரதச்சத்து இருக்குது. பட் எதில் எது நிறையா இருக்குது அதை நம்ம ஒன்றிணைத்து சாப்பிடணும். அதுதான் வந்து நம்ம பேலன்ஸ்டு ஃபுட்னு சொல்கிறோம், சரி விகித உணவுன்னு சொல்கிறோம். நம்ம உடம்புக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து சத்துக்களும் அனைத்து வேலைகளிலும் நம்ம சாப்பிட்றது தான் சரி விகித உணவு அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம்.
3: ஆரோக்கியமான வாழ்விற்கு சரிவிகித உணவு குறித்து சென்னை அலமாதி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் கே மாதங்கி அவர்களுடன் நேர்முகம்.
1: இன்றிரவு 7:30 நமது உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறுங்கள்.
4: இனி ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
5: Healthcare, clean energy, manufacturing and technology. Mr. Goyal was addressing the curtain raiser for the India-Africa Business Dialogue and Exhibition and the India-Africa Forum Summit in New Delhi yesterday. The minister also expressed confidence that the India-Africa Business Dialogue and Exhibition to be held in New Delhi from the 29th to the 31st of this month alongside the 4th India-Africa Forum Summit will be a success. The Enforcement Directorate, ED, is conducting an investigation in the case of the Guard Technologies Private Limited and others and is carrying out searches under the provisions of Foreign Exchange Management Act at premises belonging to 14 individuals and entities. In its statement, the ED said the investigation was initiated on the basis of information received that the company, the Guard Technologies, has been collecting funds from individuals through payment aggregators for online gaming activities. The bilateral talks between US President Donald Trump and Chinese President Xi Jinping is underway in Beijing. In his opening remarks, President Xi called for China and the US to be partners, not rivals. In his opening remarks, US President Trump described his Chinese counterpart as a great leader and said the relationship between the two superpowers will be better than ever before. In IPL cricket, Punjab Kings will take on Mumbai Indians in Dharamshala this evening.

0: ஒரு மணி 10 நிமிடத்தில் கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6. நேர்களே, நீங்கள் கேட்க இருக்கிறீங்க நலம்தானா நலம்தானா நிகழ்ச்சியில். இன்னைக்கு ஜடா மாஞ்சில் மருத்துவ பயன்கள் குறித்து சித்த மருத்துவர் ரோஹிணி ராஜா அவர்கள் வந்து நம்மளோட தொலைபேசி வழியில் இணைஞ்சிருக்கிறாங்க. அவங்க கிட்ட ஜடா மாஞ்சில் பற்றி அதோட மருத்துவ பயன்கள் என்னென்ன அப்படிங்கிறது தான் இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்க இருக்கிறோம். வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் டாக்டர், எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கிறோம், நல்லா இருக்கிறோம். இன்னைக்கு வந்து ஜடா மாஞ்சில் அதோட மருத்துவ பயன்கள் பத்தி தான் வந்து சொல்றத சொல்லியிருக்கிறீங்க. இந்த ஜடா மாஞ்சில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பெயரை கேட்டாலே ஒரு வித்தியாசமான ஒரு பெயரா இருக்கு. முதல்ல இந்த ஜடா மாஞ்சில் பெயருக்கான அர்த்தம் இது என்ன அப்படிங்கறத சொல்லுங்க.
1: ஆக்சுவலா இந்த ஜடா மாஞ்சில் அப்படிங்கிற மூலிகை வந்து நம்மளோட இமயமலை பகுதிகளில் தான் அதிகமா வளரும். குளிர் பிரதேசங்கள்லயும் இமயமலை மலை பகுதிகளில் தான் அதிகமா வந்து இது விளையக்கூடியது. ஏன் இதுக்கு இந்த பேர் வந்தது அப்படின்னா, சடா அப்படின்னாலே நம்ம முடி அப்படிங்கிற மீனிங் தான். ஸோ இந்த மூலிகையோட முக்கியமான பகுதி நாங்க என்ன பயன்படுத்துறோம் அப்படின்னா, அதோட வேர்த்தண்டு கிழங்கு தான்.
0: ஓ, வேர்த்தண்டு.
1: ரைஸும் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதுதான் வந்து உபயோகப்படுத்துறோம். ஸோ அதுல வந்து ஒரு நார்கள் மாதிரி முடி வேர்கள் வந்து அந்த மாதிரி இருக்கிறதுனால, தாடி மாதிரி இருக்கிறதுனால அதுக்கு வந்து சடா மாஞ்சில் அப்படிங்கிற பெயர் வந்தது. அது மட்டும் இல்லாம இந்த ஜடா மாஞ்சில் வந்து அதோட மனம் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மனம் இருக்கும். அது எந்த டைம்ல இருக்கும் அப்படின்னா, அந்த வேர் வந்து பச்சையா இருக்கும் போது அதோட இது வந்து நல்ல மனமா இருக்கும். அதே மாதிரி அதோட சுவைன்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த வேர் வந்து பச்சையா இருக்கும்போது இனிப்பு சுவையா இருக்கும். அது நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு கார்ப்பு சுவை, அதாவது காரத்தன்மையோட இருக்கும். இது வந்து முக்கியமா இதோட தன்மை என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து ஒரு வெப்பத்தன்மையை கொண்டது. ஏன் அப்படின்னா, குளிர் பிரதேசங்கள்ல வந்து அங்க அதிகமா குளிர் இருக்கிறதுனால அவங்களுக்கு வெப்ப தன்மை கிடைக்கணும் அப்படிங்கறதுக்காக இயற்கையாவே வந்து அந்த மாதிரியான மூலிகைகள் வந்து அங்க விளையும். சோ அதனால இந்த மூலிகை வந்து கொஞ்சம் வெப்ப வீரியம் கொண்டது. இதுக்கு வந்து வேறு பெயர்னு பார்த்தோம் அப்படின்னா, பைசாசி, நடிலை, மாமிசி பூத சேதிரி சேதினி, அந்த மாதிரி நிறைய வேறு பெயர்கள் வந்து இதுக்கு இருக்கு. ஆயுர்வேதால என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, தபஸ்வாணி அப்படின்னு சொல்லுவாங்க.
0: தபஸ்வாணி.
1: அதே மாதிரி ஆங்கிலத்துல வந்து பைக்னாட் அப்படின்னு சொல்லுவாங்க.
0: இந்த ஜடா மாஞ்சில் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, இது வந்து இதோட வேர் பகுதி, வேர் தண்டு, இது வந்து ஒரு வேர் அப்படிதானே?
1: ஆமா.
0: இந்த வெட்டி வேர் இதெல்லாம் நம்ம எப்படி பயன்படுத்துறோமோ அதே மாதிரி வந்து இந்த ஜடா மாஞ்சிலும் பயன்படுத்தப்படுது. ஸோ இந்த வேரோட முக்கியமான மருத்துவ பண்பு அப்படின்னா என்ன?
1: முக்கியமா இந்த வேரோட மருத்துவ பண்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இதுக்கு வந்து சித்த மருத்துவத்துல வந்து ஒரு பாடலாவே சொல்லியிருக்காங்க. குட்டம் சிலந்திவிடம் போர புராணசுரம், உட்டினங்கால் வேதி கண்ணோய், ஒட்டிருமல் சொட்டு ரத்த பித்த மிதை போக்கும், பெருங்கோரை என்றுரைக்கும் சுத்த சடா மாஞ்சிலை சொல் அப்படின்னு சொல்லி பாடல்ல சொல்லியிருப்பாங்க. இந்த சடா மாஞ்சிலோட வேர் வந்து இதோட குணம் என்ன அப்படின்னு இந்த பாடல் மூலமா வந்து சித்த மருத்துவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க, சித்தர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. என்னன்னா, சிலந்தி மஞ்சின்னு சொல்லுவாங்க இல்லையா,
0: சிலந்தி

0: சொல்லு
1: கட்டி.
0: கடிச்சிச்சுன்னா அதனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அதே மாதிரி உடல் சூடு, வாய்வு தொல்லைகள், தெரியாமை, அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறது, கழிச்சல், கண்ணோய்கள், இருமல், அதே மாதிரி ரத்த அழுத்தம் இருக்கும் இல்லையா, குருதியால என்ன சொல்லுவாங்க, சோ இறைப்பு, ஆஸ்துமா, இது எல்லாமே நீக்கக்கூடியது இந்த மூலிகை அப்படின்னு சொல்லி இந்த பாடல் மூலமா சொல்லியிருக்காங்க. இந்த மூலிகை வந்து நிறைய பிரச்சனைகளுக்கு வந்து இத வந்து பயன்படுத்தலாம். முக்கியமா வந்து இது வந்து நரம்பு மண்டலத்தை வந்து வலுப்படுத்தக்கூடியது. நரம்பு பிரச்சனைகள் இருக்கிறவங்க, இந்த மாதிரி மன அழுத்த பிரச்சனை, தூக்கம் இல்லாம ஒரு பதட்டம், ஒரு கவலையோட இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி மூலிகைகளை வந்து நம்ம வந்து மருந்துகள்ல வந்து சேர்த்து பயன்படுத்துறாங்க சித்த மருத்துவர்கள். அதே மாதிரி முடி வளர்ச்சிக்கு வந்து இதை வந்து நம்ம உபயோகப்படுத்தலாம். முக்கியமா இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு வந்து இந்த மூலிகை வந்து பயன்படுது.
1: கண்டிப்பா. இப்போ ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து ஒரு பாடலை தொடர்ந்து மீண்டும் பேசலாம், லைன்ல இருங்க.
2: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால் புதூர், நாகர்கோவில்.

0: ஒரு மணி 21 நிமிடத்தில் கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 நலம் தானா. நலம்தானா நிகழ்ச்சியில் இன்னைக்கு ஜடா மாஞ்சிலோட மருத்துவ பயன்கள் குறித்து சித்த மருத்துவர் ரோகிணி ராஜா தொலைபேசி வழி நேரலையில் தகவல்களை பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து அவங்களோட பேசிடலாம். சொல்லுங்க டாக்டர். இந்த ஜடா மாஞ்சில் மருத்துவ பயன்கள் பத்தி பேசிட்டு இருக்கோம். இந்த ஜடா மாஞ்சில் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு வேர் வகை அப்படின்னு சொன்னீங்க. இந்த வேர்ல வந்து என்னென்ன வேதிப்பொருட்கள் இருக்குது?
1: அதாவது இதுல வந்து முக்கியமா வந்து வேதிப்பொருட்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜடா மாஞ்சூன் அப்படின்னு சொல்லி ஒரு வேதிப்பொருள் இருக்கு. இது முக்கியமா எதுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நரம்புகளை வந்து வலுப்படுத்தக்கூடியது இந்த கெமிக்கல் காம்பவுண்ட். அதே மாதிரி கலாரின் அப்படின்னு சொல்லி ஒரு வேதிப்பொருள் இருக்கு. இது வந்து அந்த அந்த வேர்களுக்கு வந்து நறுமணத்தை கொடுக்குது இல்லையா, அந்த தன்மையை கொடுக்கக்கூடியதுதான் இந்த கலாரின்ங்கிறது. அதே மாதிரி இதுலயும் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. அதே மாதிரி நாடோ டாக்கூன் அப்படின்னு சொல்லி அந்த ரைசோன்ல முக்கியமா அந்த வேர் தண்டு கிழங்குல இருக்கு. அடுத்து ஜடாமான்சின் அப்படின்னு சொல்லி ஒரு வேதிப்பொருள் இருக்குது. இது எல்லாமே எதுக்காக அப்படின்னா நம்மளோட நரம்புகளை வலுவூட்டுறதுக்கு, அதே மாதிரி மூளையில உள்ள நரம்புகளை வந்து பலப்படுத்துறதுக்காகவும் வந்து இந்த வேதிப்பொருட்கள் வந்து இந்த மூலிகையில நிறைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய ஊட்டச்சத்துக்கள் வந்து இந்த மூலிகைகள்ல நிறைய இருக்கு. அதே மாதிரி இப்ப வந்து விட்டமின் ஏ நிறைஞ்ச கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த மூலிகைகள்லயும் இருக்கு. முக்கியமா வந்து இந்த மூலிகைகள்ல வந்து நான் அந்த பாடல்கள்லயும் சொன்னேன் இல்லையா, இது வந்து கோழைகளை வந்து அகற்றுது அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி நுரையீரல்ல தங்கக்கூடிய அந்த சளி கோழை கட்டுது இல்லையா, அத ஃபுல்லாவே வந்து நம்ம இந்த மூலிகைகளை நம்ம எடுத்துக்கும் போது அந்த சளியை ஃபுல்லாவே வந்து வெளியேற்றிடும். அது இப்போ நம்மளுக்கு நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அடிக்கடி தும்மல் வருது, இருமல் வருது, சளி வெளியே வராம உள்ளுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி இருக்கிற பிரச்சனை, தொண்டை கட்டுற பிரச்சனை, இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு வந்து இந்த ஜடா மாஞ்சில் மூலிகையை வந்து நம்ம எடுத்துக்கலாம்.
0: கண்டிப்பா இது வந்து நீங்க இமயமலை பகுதிகளில் கிடைக்கும் குளிர் பிரதேசங்கள்ல இருக்குன்னு சொன்னீங்க. ஸோ குளிர்காலத்துல குளிர்னால ஏற்படக்கூடிய இந்த சளி, நீங்க சொல்ற மாதிரி இந்த இருமல், இந்த பிரச்சனைகளுக்கு வந்து ஒரு மருந்தாக இதுவும் பயன்படுத்தப்படுது அப்படிதானே? கண்டிப்பா. இப்போ இந்த ஜடா மாஞ்சில் அப்படின்னு சொன்னீங்க, இந்த வேர் இப்போ நமக்கு வந்து தெரிஞ்ச வேர்லயே பாத்தீங்கன்னா இந்த வெட்டி வேரா இருக்கட்டும், நன்னாரி வேர், இது எல்லாமே எப்படி பயன்படுத்துவோம், தண்ணியிலயோ இதுலயோ போட்டு எடுத்து பயன்படுத்துறது நமக்கு தெரியும். இந்த வேர் அதாவது ஜடா மாஞ்சில் வேரை வந்து மருத்துவத்துல எப்படி பயன்படுத்துறாங்க சித்த மருத்துவத்துல?
1: சித்த மருத்துவத்துல எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதோட வேரை வந்து நல்லா சுத்தம் பண்ணி நிழல்ல, அதாவது வெயில் இல்லாம நிழல்ல உலர்த்தணும். நல்லா உலர்த்திட்டு அதை பொடி பண்ணி வச்சு அந்த பொடியை வந்து நம்ம ஒரு ஸ்பூன், அதாவது அரை ஸ்பூன்ல இருந்து ஒரு ஸ்பூன் வரைக்கும் நம்ம

0: காலையிலயும் நைட்டும் வந்து நம்ம இள வெந்நீர்லயோ இல்ல தேன்லயோ நம்ம கலந்து சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அது கொஞ்சம் கொஞ்சமா சரியாகும். சித்த மருத்துவத்துலன்னு பார்த்து எடுத்துக்கும் போது நாங்க எப்படி எல்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்னா இதை வந்து நிறைய மருந்துகளோட கலந்து வந்து உபயோகப்படுத்துறோம்.
1: ஒரு துணை மருந்தா உபயோகப்படுத்துறீங்க?
0: ஆமா, தனி மருந்தா இல்லாம மற்ற மருந்துகளோட சேர்ந்து வந்து நிறைய மருந்துகள்ல உபயோகப்படுத்துறோம். சோ இது மட்டும் இல்லாம இப்போ இது வந்து முடி வளர்ச்சிக்குன்னு சொன்ன இல்லையா, சோ அதனால இந்த வேர்களை வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெயில நம்ம ஒரு கைப்பிடி அளவு இந்த சடாமாஞ்சன் வேரை வந்து கொஞ்சம் நல்லா நசுக்கி அந்த எண்ணெயில போட்டு காய்ச்சி அந்த எண்ணெய வந்து நம்ம உபயோகப்படுத்திட்டு வந்தோம் அப்படின்னா இந்த பொடுகு சார்ந்த பிரச்சனை, முடி உதிர்தல், அதே மாதிரி இன்னைக்கு சின்ன பசங்களுக்கே வந்து இளநரை பிரச்சனை வந்து இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கு இல்லையா, சோ அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இத வந்து நம்ம தொடர்ந்து உபயோகப்படுத்திட்டு வந்தோம் அப்படின்னா நல்ல முடி வந்து கருப்பா வளரும், அடர்த்தியாகும். அதே மாதிரி பொடுகு தொல்லை இருந்தாலும் அந்த பொடுகு தொல்லையும் வந்து சரியாகும்.
1: சரி, இந்த ஜடாமஞ்சள் வேர் வந்து பச்சையாகவும் வந்து அதோட நறுமணம் இருக்கும் அதை பயன்படுத்தலாம், இல்லை உலர்த்தியும் பயன்படுத்தலாம். இப்போ எண்ணெயில் நீங்கள் போடுறத பற்றி சொல்லியிருக்கீங்க தலைமுடிக்காக, இது வந்து நம்ம பச்சையாக வந்து அந்த வேரை நசுக்கி போடணுமா இல்லை உலர்த்தி அதுக்கப்புறம் போடணும்?
0: இல்லை, இப்போ நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடியது வந்து உலர்ந்தது தான் வந்து கிடைக்கும். ஸோ உலர்ந்ததை வந்து நம்ம உபயோகப்படுத்தலாம். எண்ணெய்களில் வந்து நம்ம உலர்ந்ததையே வந்து இடிச்சு நம்ம அதை பவுடரு ஃபார்ம்லையும் பண்ணி பண்ணலாம். இல்லை அப்படின்னா டைரக்டாகவே வேற நம்ம எண்ணெயில் காய்ச்சாமையும் எண்ணெயில போட்டு ஊற வச்சு கூட நம்ம தேய்க்கலாம். இன்னைக்கு நிறைய ஹேர் ஆயில் மூலிகைகள் வந்து கடையில ரெடிமேடாவே வச்சிருக்காங்க இல்லையா, சோ அந்த மூலிகைகள்ல இந்த ஜடாமாஞ்சலும் சேர்ந்திருக்குது.
1: தலைமுடிக்கான அந்த எண்ணெய்கள்ல வந்து ஜடாமாஞ்சல் வேரும் சேர்க்கப்படுது அப்படிங்கறது சொல்றேன்.
0: ஆமா, கண்டிப்பா. அதே மாதிரி கூந்தல் தைலங்கள் எல்லாத்துலயுமே வந்து இந்த ஜடாமாஞ்சல் சேர்ந்த மூலிகைகள் கலந்த எண்ணெய் வந்து உபயோகப்படுத்துறாங்க. அதே மாதிரி ஜடாமாஞ்சல வந்து நீங்க காய்ச்சாமையே எண்ணெயிலேயே கூட ஊற வச்சு கூட நம்ம தேய்ச்சிட்டு வரலாம் ரெகுலரா.
1: சரி, இப்போ வந்து தலைமுடிக்கு வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க கருமையாக்குறது, பொடுகு இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு சொல்லியிருந்தீங்க, அதே மாதிரி வந்து கோழை அகற்றுறதுக்கு நுரையீரல் பிரச்சனைகளுக்கு சொல்லியிருந்தீங்க, இது போக வேற வேற என்ன நோய்களுக்கு வந்து இந்த ஜடாமாஞ்சல் வேர் வந்து பயன்படுத்தப்படுது?
0: இப்ப இது வந்து வாத சம்பந்தமான நோய்களுக்கும் இதை வந்து உபயோகப்படுத்தலாம். வாத சம்பந்தமான நோய் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மூட்டுகள்ல ஏற்படக்கூடிய பிரச்சனை, சதைகள்ல பிடிப்பு வரும் இல்லையா, சதை இசைவுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான பிரச்சனை, சவ்வு விலகி போகிறது, ஜவ்வுல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு வந்து இந்த ஜடாமாஞ்சல் சேர்ந்த எண்ணெய்களையும் உபயோகப்படுத்தலாம். அதே மாதிரி ஜடாமாஞ்சல் சேர்ந்த மருந்துகளையும் உள்ளுக்கு எடுத்துக்கலாம். நான் சொன்னேன், அந்த பொடியை வந்து காலையிலயும் நைட்டும் ஒரு ஸ்பூன் தேன்ல இல்லைன்னா வெந்நீர்ல எடுத்துக்கலாம்னு சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி வாத பிரச்சனைகள் இருக்கிறவங்க, தசைகள்ல பிடிப்பு வலி வலி வலி பிரச்சனைகள் இருக்கிறவங்க இந்த மாதிரி உபயோகப்படுத்திக்கலாம். அதே மாதிரி மூளைகள்ல ஏற்படக்கூடிய நரம்பு பிரச்சனைகளுக்கும் வந்து இதை உபயோகப்படுத்தலாம். என்ன அப்படின்னா இன்னைக்கு நிறைய இந்த காக்கை வலிப்பு, பக்கவாதம், வலிப்பு நோய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, எபிலெப்சி, ஃபிக்ஸ், இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்க இந்த ஜடாமாஞ்சல வந்து அவங்க ரெகுலரா எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அந்த பிரச்சனைகளை வந்து சரி பண்ணிடலாம்.
1: இப்போ நீங்கள் வந்து கை கால் அந்த வலிகளுக்கு, தசை பிடிப்புக்கு, வாத நோய்களுக்கு வந்து இந்த வேரை வந்து எண்ணெயாக நம்ம செஞ்சு அந்த எண்ணெயை பயன்படுத்தலான்னு சொன்னீங்க, இது வந்து ஜடாமாஞ்சல் எண்ணெயாகவே வந்து கிடைக்குதா சித்த மருத்துவ கடைகளில் மருத்துவத்தில்?
0: அதான் சொன்ன இல்லையா, கூந்தல் தைலங்கள்லயும் இல்ல வாத சம்பந்தமான நோய்கள்லயும் நிறைய மருந்துகள்ல வந்து இந்த மூலிகை வந்து
1: சேர்க்கும். இது வந்து தனியா வந்து ஜடாமாஞ்சல் எண்ணெய் அப்படிங்கிற மாதிரி கிடைக்காது, சோ அந்த மருந்துகள்ல இது சேர்ந்திருக்கும் அப்படிங்கறத சொல்றீங்க.
0: ஆமா, அந்த மாதிரி ஆனா தனியாவும் நம்ம உபயோகப்படுத்தலாம். இப்ப பிரச்சனை இருக்கிறவங்க ஈஸியா நம்ம அந்த மாதிரி மூலிகைகளை வந்து வீட்லயே செஞ்சு நம்ம அந்த குறிப்பிட்ட அந்த நோய்களுக்காக நம்ம உபயோகப்படுத்திட்டு வரலாம்.
1: கண்டிப்பா கண்டிப்பா. நிகழ்ச்சியில ஒரு விளம்பரம் வருது, விளம்பரத்தை தொடர்ந்து ஒரு பாடல் கேட்டுட்டு தொடர்ந்து உங்களோட பேசுறோம், லைன்ல இருங்க.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால்புதூர், நாகர்கோவில்.

0: ஒரு மணி 35 நிமிடத்தில் கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 நலம்தானா நலம்தானா நிகழ்ச்சியில் இன்னைக்கு ஜடா மாஞ்சிலோட மருத்துவ பயன்கள் குறித்து சித்த மருத்துவர் ரோஹிணி ராஜா அவர்கள் தொலைபேசி வழி நேரலையில் நம்மளோட தகவல்களை பகிர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து அவங்களோட பேசிடலாம். சொல்லுங்க டாக்டர், அதாவது இந்த ஜடா மாஞ்சில் வேர் என்னென்ன நோய்களுக்கு மருந்தாக பயன்படுது அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்கிறீங்க, தொடர்ந்து வேற என்ன நோய்களுக்கு வந்து ஜடா மாஞ்சில் மருந்தாக பயன்படுத்தப்படுது?
1: இந்த மூலிகை வந்து சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய அடைப்புகளுக்கு, சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய தொற்றுகளுக்கு வந்து நம்ம வந்து இந்த மூலிகையை வந்து உபயோகப்படுத்தலாம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நிறைய பேருக்கு வியர்வை வந்து இருக்காது இல்லையா, வேர்க்கவே வேர்க்காது உடல்ல, அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க. அதே மாதிரி பெண்களுக்கு இன்னைக்கு அதிகப்படியா வந்து தைராய்டு பிரச்சனை வந்து இன்னைக்கு நிறைய பெண்களுக்கு இருக்கு. அந்த மாதிரி தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து இந்த மூலிகைகளை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பிரச்சனை வந்து கொஞ்சம் கொஞ்சமா சரியாகும். அது மட்டும் இல்லாம அந்த பாடல்கள்லயும் சொன்னேன் இல்லையா, கண்ணோய்களுக்கு வந்து நீங்கும் அப்படின்னு சொன்னேன். சோ இப்ப கண் நோய் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்கள்ல ஏற்படக்கூடிய நரம்பு பிரச்சனைகள், கண்கள்ல பார்வை குறைபாடு, அதே மாதிரி நீர் கண்ல நீர் வடிஞ்சுகிட்டே இருக்கிற பிரச்சனை, இந்த கண் தாரைகள்ல ஏற்படக்கூடிய வீக்கம், அதுல ஏற்படக்கூடிய அலர்ஜி பிரச்சனைகளுக்கு வந்து இந்த சடா மாஞ்சில் மூலிகை வந்து ஒரு சிறந்த மருந்தா பயன்படுது. எப்படி அப்படின்னா, இத நம்ம ஆயிலா வந்து தொடர்ந்து நம்ம வந்து தேய்ச்சி குளிச்சுட்டு வரும்போது அது வந்து கண்கள்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை வந்து சரி பண்ணுது. வெறும் முடி வளர்ச்சிக்கு மட்டும் இல்லாம நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அந்த மூன்று தோஷங்கள் சொல்லுவாங்கல்ல, வாத பித்த கபம், சோ இந்த மூணையும் வந்து சமநிலையில வச்சுக்கிறதுக்கு இந்த சடா மாஞ்சில் மூலிகை வந்து மிக ரொம்ப உதவியா இருக்குது.
0: இப்போ நீங்க சொல்லும் போதுதான் எனக்கு தோணுச்சு, இப்போ வந்து வாத பித்த கபம்னு சொல்லிங்கன்னா இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி அவங்களோட உடம்புல இருக்கலாம். சிலருக்கு வாதம் அதிகமா இருக்கும், சிலருக்கு பித்தம் அதிகமா இருக்கும், அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா இருக்கும் தானே?
1: ஆமா.
0: அப்படி இருக்கும்போது இதை வந்து சமநிலைப்படுத்துறது அப்படிங்கிறப்ப வந்து எல்லாருக்கும் இது செட் ஆகுமா பயன்படுத்துறதுக்கு?
1: கண்டிப்பா. அதாவது இந்த மூலிகை வந்து வெறும் பித்தத்தை மட்டும் அதிகப்படுத்தாம இந்த மூலிகையும் வந்து சமநிலைப்படுத்தக்கூடிய தன்மை வந்து சடா மஞ்சள் மூலிகைக்கு இருக்கு. இப்ப உங்களுக்கு பித்தம் அதிகமா இருந்தாலும் இந்த பித்தத்தையும் சமநிலைப்படுத்துது, அதே மாதிரி வாத பித்தம் அதிகமா இருந்தாலும் அந்த ரெண்டையும் சமநிலைப்படுத்தும். திரிதோஷத்தையும் சமநிலையில வச்சுக்கக்கூடிய மூலிகை வந்து நம்ம சடா மாஞ்சில் வந்து நம்ம ரெகுலரா நம்ம ஆயில் பாத்தா, அதாவது எண்ணெய் குளியல் மாதிரி நம்ம அதை தொடர்ந்து எடுத்துட்டு வந்தாலும் நம்மளுக்கு இந்த கண் சார்ந்த பிரச்சனைகள், நரம்பு சார்ந்த பிரச்சனைகள், இந்த பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து சரியாகும். மெயினா வந்து இப்போ எண்ணெயை வந்து எக்ஸ்டர்னலா நம்ம தலைக்கு அப்ளை பண்ணும் போது நல்ல தூக்கத்தை வந்து கொடுக்கும். மெயினா வந்து இன்னைக்கு நிறைய பேர் வந்து கவலைப்பட்டுட்டு பதட்டத்தோடையும் மன கவலையோடையும் மன அழுத்தத்தோடையும் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமா தூக்கம்ங்கிறது இருக்காது. சோ அந்த மாதிரி தூக்கம் பிரச்சனை தூக்கம் இல்ல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஆயில வந்து தொடர்ந்து அப்ளை பண்ணிட்டு வந்தாங்க
0: அப்படின்னா
1: அந்த பிரச்சனையும் சரியாகும், அதே மாதிரி நல்ல தூக்கம் வரும் இந்த மூலிகைக்கு. நம்ம இன்டர்னலாவும் உள்ளயும் எடுத்துக்கலாம், அதே மாதிரி எண்ணெய் குளியலாவும் நம்ம அதை அப்ளை பண்ணிட்டு தொடர்ந்து எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா இது கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணிடலாம்.
0: இப்போ வந்து உள்ள மருந்தா எடுத்துக்கலாம்னு சொன்னீங்க, அது வந்து இந்த வேர் வந்து எப்படி மருந்தா எடுத்துக்கிறது? இப்போ வெளிப்பூச்சி வந்து எண்ணெயை வந்து நம்ம தலைக்கு தேய்க்கலாம், உடம்புல தேய்க்கலாம், அதே மாதிரி உள் பக்கம் முதியா வந்து எடுக்கும்போது இந்த வேரை எப்படி மருந்தா எடுக்கிறது?
1: இப்ப நான் சொன்னேன் இல்லையா, அந்த மன அழுத்தம் இருக்கிறவங்க, எரிச்சல், அந்த கவலை, பயம், பதட்டம், அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க இத வந்து ஒரு அஸ்வகந்தா மூலிகை கேள்விப்பட்டிருக்கீங்க, அந்த அஸ்வகந்தா மூலிகையோட சேர்த்து இதுவும் அதுவும் சம அளவு சேர்த்து நம்ம ரெகுலரா நம்ம வந்து எடுத்துட்டு வந்தோம், அதாவது நைட்டு தூங்குறதுக்கு முன்னால சாப்பாடு

0: சாப்பிட்டுட்டு தூங்குறதுக்கு முன்னால ஒரு அரை ஸ்பூன் வந்து நம்ம தேன்லயோ இல்ல சூடான கொஞ்சம் வெது வெது தண்ணிலயோ நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நல்ல தூக்கம் வரும். தூக்க பிரச்சனை இருக்கிறவங்க இதை வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா நல்ல தூக்கம் வரும். அது மட்டும் இல்லாம இப்ப நிறைய பேருக்கு வந்து ஞாபக மறதி, குழந்தைங்க எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னைக்கு நிறைய பேர் மொபைல் போன் பார்த்து ஒரு ஆக்டிவாவே இல்லாம கொஞ்சம் ஞாபக மறதியோட இருப்பாங்க ஒரு சில குழந்தைங்க. அந்த மாதிரியான குழந்தைங்களுக்கு வந்து இந்த மூலிகை ஜடாமாஞ்சல் மூலிகையை வந்து வல்லாரை அஸ்வகந்தா இந்த ரெண்டு மூலிகையோடையும் சேர்த்து கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு நல்லா வந்து ஞாபக சக்தி அதிகமாகும், அறிவு திறன் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு அதிகமாகும். அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதே மாதிரி தூக்கத்துக்கு நம்ம எக்ஸ்டர்னலா நம்ம வெளிப்புறமா தேய்க்கிறதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜடாமாஞ்சல் ஆயிலோட பாதாம் ஆயிலையும் சேர்த்து நம்ம நல்லா மசாஜ் மாதிரி காலுக்கு தலைக்கு இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துட்டு நம்ம கொடுத்தோம், ரெகுலரா கொடுத்தோம். குளிக்கிறதுக்கு ஒரு 20 நிமிஷத்துக்கோ இல்ல 1 மணி நேரத்துக்கு முன்னால நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுவும் நல்ல தூக்கத்தை வந்து கொடுக்கும். இந்த மாதிரியும் எடுத்துக்கலாம்.
1: இதே மாதிரியும் நம்ம
0: மட்டும் இல்லாம தோல் பிரச்சனை, இன்னைக்கு நிறைய பேர் தோல் பிரச்சனை இருக்கு இல்லையா, அந்த வெயில் காலத்துல பூஞ்சை தொற்றுனால வரக்கூடியது, அது மட்டும் இல்லாம பாக்டீரியா தொற்றுனால வரக்கூடிய பிரச்சனைகள், இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கும் வந்து நம்ம இந்த ஆயிலை வந்து வந்து உபயோகப்படுத்தலாம். அதே மாதிரி இந்த பொடி பண்ணி அந்த பொடியை கூட நம்ம வந்து தோல்ல வந்து எங்கெல்லாம் பாதிப்பு இருக்கோ, இப்ப முக்கியமா சோரியாசிஸ் பேஷண்ட், கரப்பான் நோயாளிகள் இந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பர்டிகுலரா அந்த இடத்துல இருக்கும் இல்லையா, அந்த இடங்கள்ல வந்து இந்த பொடியை வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். கொஞ்சம் வெந்நீர்ல வந்து இத பேஸ்ட் மாதிரி பண்ணிட்டு பாதிக்கப்பட்ட இடத்துல வச்சு காய வச்சுட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா அந்த தழும்புகள் கூட மறையும். சோரியாசிஸ் பேஷண்ட்டுக்கு தோல் உதிரும் இல்லையா, அந்த மாதிரியான பேஷண்ட்டுக்கு கூட நம்ம இந்த மாதிரி பயன்படுத்திட்டு வந்தோம் அப்படின்னா அந்த தழும்புகள் கூட மறையும்.
1: இப்போ
0: அதே மாதிரி
1: சொல்லுங்க,
0: அடிப்பட்ட காயங்கள்லாம் ஏற்படும், ஒரு சிலருக்கு அடிப்பட்டு புண்ணாகும் இல்லையா, அந்த மாதிரி ஆகும்போது அது பாக்டீரியா தொற்று ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது அந்த காயங்கள்லயும் இந்த பொடியை வந்து நம்ம அப்ளை பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த பிரச்சனையும் கொஞ்சம் கொஞ்சமா சரியாகும்.
1: சரி, இப்போ இந்த ஜடாமாஞ்சல் வந்து மருந்தாக எடுக்கக்கூடியது, யாரெல்லாம் எடுக்கலாம் யார் எடுக்கக்கூடாது, இதோட பக்க விளைவுகள் ஏதேனும் இருந்தால் சொல்லுங்க.
0: அதாவது இது வந்து நான் முதலே சொன்னேன், இது குளிர் பிரதேசங்கள்ல உபயோகப்படுத்தக்கூடியது, ஏன்னா அவங்களுக்கு அங்க வெப்பத்தன்மை இருக்காது, அதனால எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன். ஆனா நம்ம நாட்டுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி வெப்ப பிரதேசம் தான், அதனால நம்ம வந்து இத வந்து டாக்டரோட ஆலோசனை இல்லாம உள்ள எடுத்துக்கிறதுக்கு நம்ம டாக்டர்கிட்ட வந்து ஆலோசனை கேட்டு தான் நம்ம எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாம ஆயில அப்ளை பண்றோம் அப்படின்னா அது பிரச்சனை இல்ல, உள்ள எடுத்துக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து ஆலோசனை இல்லாம நம்ம எடுத்துக்க கூடாது. மெயினா வந்து இத நம்ம அதிக அளவுல எடுத்துக்கிறாங்க, ஒரு இது விழிப்புணர்வு இல்லாம அதை எடுத்துக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா இதோட பக்க விளைவு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வாந்தி வரும், வயிறு வலி உண்டாகும், இந்த மாதிரி பிரச்சனை இருந்தது அப்படின்னா அதை கண்டிப்பா அதை வந்து ஸ்டாப் பண்ணிடணும். ஏன்னா அது வந்து அதிகமா ஹீட்ட உற்பத்தி பண்ணக்கூடியது, வெப்பத்தை உண்டு பண்ணக்கூடியதுங்கிறதுனால ஒரு சிலருக்கு ஆல்ரெடி அவங்க உடல் சூடோட இருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்க இதை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகளை உண்டு பண்ணிச்சு அப்படின்னா அதை அவங்க ஸ்டாப் பண்ணிடணும். அதே மாதிரி கர்ப்பமா இருக்கிறவங்க இதை எடுத்துக்க கூடாது, ஏன்னா அவங்களுமே வந்து இது வந்து ஷீட் உண்டு பண்ணக்கூடியதுங்கிறதுனால அவங்களுமே இதை ஆலோசனை இல்லாம எடுத்துக்க கூடாது. அதே மாதிரி ஃபீடிங் மதர்ஸ் இருக்காங்க, பால் ஊட்டுற தாய்மார்களும் வந்து எடுத்துக்க கூடாது. அதே மாதிரி பெண்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மாதவிடாய் காலங்கள்ல வந்து இதை எடுத்துக்க கூடாது, எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா இது வந்து அதிகப்படியா ரத்தப்போக்கு வந்து உண்டு பண்ணும், அதனால அவங்களும் வந்து இதை அவாய்ட் பண்றது நல்லது.
1: இது வந்து
0: பிபி அதிகமா இருக்கிறவங்க குழந்தைங்களுக்குமே இது வந்து டாக்டரோட ஆலோசனை இல்லாம எடுத்துக்க கூடாது.
1: கண்டிப்பாக இப்போ நீங்கள் சொன்னது எல்லாமே வந்து உட்புற மருந்தாக வந்து நம்ம சாப்பிட்றத வந்து இந்த மாதிரி யாருமே இவங்கள்லாம் எடுத்துக்க கூடாது அப்படிங்கிறத சொல்கிறீங்க. மற்றபடி வெளிப்பூச்சா வந்து நீங்கள் சொன்ன மாதிரி தோல் நோய்களுக்கோ இல்லை தலைக்கு தேய்க்கிறதுக்கோ வந்து இதை பயன்படுத்திக்கலாம் அப்படி தானே?
0: ஆமா, தூக்கம் இந்த தூக்க பிரச்சனை இருக்கிறவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி ஞாபகம் மறதி குழந்தைங்களுக்கு சொன்னேன் இல்லையா, சோ அவங்க எல்லாம் கொஞ்சம் ஆலோசனை கேட்டுட்டு குழந்தை அதை

0: பார்த்துட்டு அதுக்கு ஏத்த மாதிரி அவங்க அந்த மூலிகையை வந்து ரெகுலரா எடுத்துக்கலாம்.
1: கண்டிப்பா கண்டிப்பா, இவ்வளவு நேரம் நிகழ்ச்சியில தொடர்ந்து தகவல்களை கொடுத்தீங்க, நன்றிம்மா. நன்றி டாக்டர்.
0: நன்றி நன்றிம்மா. நன்றி.
1: இன்னைக்கு நலம்தான நிகழ்ச்சியில் ஜடாமஞ்சியின் மருத்துவ பயன்கள் குறித்து சித்த மருத்துவர் ரோஹிணி ராஜா அவர்கள் நம்மோட தொலைபேசி வழி நேரலையில் தகவல்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் கேட்கலாம்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் இன்று புதுடெல்லியில் ஆலோசனை மேற்கொள்கின்றனர். கேரள முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு வி டி சதீசன் பதவியேற்க உள்ளார். மே மாதத்திற்கான மகளிர் உரிமை தொகை பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் விரைவில் நேரடி வரவு வைக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். உதகையில் 21வது ரோஜா கண்காட்சி இன்று தொடங்கியது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் காலிறுதிக்கு இந்தியாவின் லக்ஷ்யா சென், பி வி சிந்து முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். உலகளாவிய ஸ்திரத்தன்மையின் மையமாக அமைதியும் பாதுகாப்பும் திகழ்கிறது என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். புதுடெல்லியில் 2 நாள் பிரிக்ஸ் வெளியுறவு அமைச்சர்கள் மாநாட்டில் இன்று தலைமை உரையாற்றிய அமைச்சர், பேச்சுவார்த்தைகளும் தூதரக நடவடிக்கைகளுமே மேற்காசிய நெருக்கடிக்கான தீர்வாக அமையும் என்று குறிப்பிட்டார். உலகளாவிய தேக்க நிலையின் போது பேச்சுவார்த்தைகள் நீடித்த வளர்ச்சியை முன்னிறுத்துவதோடு சமத்துவம் மற்றும் பல்வேறு பொறுப்புகளையும் பறைசாற்றுவதாக எடுத்துரைத்தார். தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் உலகளாவிய வரைபடத்தை மறுவடிவமைப்பதாக சுட்டிக்காட்டிய அமைச்சர், சிறப்பான ஆட்சிமுறை மற்றும் உள்ளடக்கிய வளர்ச்சியால் இதனை முன்னெடுத்து செல்ல முடியும் என்றும் கூறினார். தீவிரவாதத்திற்கு எதிரான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதை அனைத்து நாடுகளும் விரும்புவதாகவும் அவர் கூறினார். இந்த மாநாட்டில் பங்கேற்றுள்ள பிரிக்ஸ் நாடுகளுக்கு நன்றி தெரிவித்த அமைச்சர், இருதரப்பு மற்றும் பல்துறை அரசு சார்ந்த நடவடிக்கைகளில் பிரிக்ஸ் நாடுகள் இணைந்திருப்பதாக குறிப்பிட்டார். இதனிடையே பிரதமர் திரு நரேந்திர மோடியை பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் புதுடெல்லியில் இன்று பிற்பகல் சந்தித்து ஆலோசனை மேற்கொள்கின்றனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஐக்கிய அரபு அமீரகம், நெதர்லாந்து, ஸ்வீடன், நார்வே, இத்தாலி நாடுகளுக்கு அரசுமுறை பயணமாக நாளை புறப்படுகிறார். முதல்கட்டமாக அபுதாபியில் ஐக்கிய அரபு அமீரக தலைவர் ஷேக் முகமது பின் சயதுடன் நாளை இருதரப்பு ஒத்துழைப்பு மேம்பாட்டு பேச்சுவார்த்தைகளை அவர் மேற்கொள்கிறார். ராணுவ ஒத்துழைப்பு நிலைப்பாடு குறித்த பேச்சுவார்த்தைகள் இதில் முக்கியமாக இடம்பெறும் என தெரிகிறது. தேசிய பேரிடர் மீட்பு படை 140 கோடி மக்களின் நம்பிக்கையை பெற்றிருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புகழாரம் சூட்டியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத்தில் தேசிய பேரிடர் மீட்பு படையினருக்கான குடியரசுத் தலைவரின் வண்ண விருது வழங்கும் நிகழ்வில் இன்று உரையாற்றிய அமைச்சர், கடந்த 20 ஆண்டுகளாக பேரிடர் மீட்பு படையினரின் செயல்பாடுகள் பெருமிதத்திற்குரியதாக உள்ளது என்று பாராட்டு தெரிவித்துள்ளார். பேரிடர் மீட்பு படையினருக்கு விருதுகள் வழங்கும் நிகழ்வின் மூலம் அவர்களது அர்ப்பணிப்பு மிகு அளப்பரிய சேவையை நாடு போற்றுவதாக அவர் எடுத்துரைத்தார். தேசிய பேரிடர் மீட்பு படையினர் 2,20,000க்கும் மேற்பட்ட தன்னார்வலர்களுக்கு பயிற்சிகள் வழங்கியுள்ளதாக கூறிய அவர், பேரிடர் மீட்பு கட்டமைப்பு தளத்தில் உலகளாவிய தலைமைத்துவத்தை இந்தியா பெற்றிருப்பதாகவும் பெருமிதம் தெரிவித்தார். பேரிடர் உள்கட்டமைப்பு மீட்பு நடவடிக்கைகளில் 48 நாடுகள் ஒருங்கிணைந்து இந்தியாவுடன் செயலாற்றுவதாகவும் திரு அமித்ஷா கூறினார். ஆபரேஷன் சிந்தூர் துல்லிய தாக்குதலின் வெற்றி மூலம் இந்தியாவின் ஆயுதம் மற்றும் ராணுவ திறனை உலக நாடுகள் அறிந்து கொண்டதாக மத்திய பாதுகாப்பு இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் கூறியுள்ளார். புதுடெல்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் இன்று உரையாற்றிய அவர், நவீன இந்தியா தேசத்தின் நலனை பாதுகாத்து வருவதாக எடுத்துரைத்தார். சைபர் மற்றும் வான் சார்ந்த அச்சுறுத்தல்களை திறனுடன் நம் நாடு எதிர்கொள்வதாக எடுத்துரைத்த அவர், இது நம் கலாச்சார ஆற்றலோடு தொழில்நுட்ப நிபுணத்துவத்தையும் சுயசார்பு பாரத திறனையும் பறைசாற்றுவதாக கூறினார். கேரள முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு வி டி சதீசனை நியமித்து காங்கிரஸ் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் காங்கிரஸ் கட்சி இதற்கான அறிவிப்பை வெளியிட்டது. 140 சட்டப்பேரவை தொகுதிகளை கொண்ட கேரள மாநிலத்தில் 102 இடங்களை கைப்பற்றிய காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி 10 ஆண்டுகளுக்கு பின்னர் அங்கு ஆட்சி அமைப்பது குறிப்பிடத்தக்கது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. தமிழ்நாட்டில் மே மாதத்திற்கான மகளிர் உரிமை தொகை பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் விரைவில் நேரடி வரவு வைக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். தற்போது வழங்கப்படும் மகளிர் உரிமை தொகையை மறுசீரமைப்பு செய்ய அரசுக்கு உரிய கால அவகாசம் தேவைப்படுவதாகவும் அவர் கூறினார். முன்னதாக தமிழக அரசின் நிதிநிலை குறித்து முதலமைச்சர் சென்னை தலைமைச் செயலகத்தில் நிதித்துறை உயர் அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். மகளிர் உரிமை தொகை திட்டத்தை முன்னெடுத்து செல்வது குறித்து இதில் விரிவாக ஆலோசிக்கப்பட்டது.

0: தெரிகிறது. இதனிடையே தமிழ்நாட்டில் உயர்கல்வி பயிலும் மாணாக்கருக்கு மாநில அரசின் ஊக்கத்தொகையான 1000 ரூபாய் இன்று வரவு வைக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் அஇஅதிமுகவின் இரு அணிகளும் தனித்தனியாக பேரவைத் தலைவரை இன்று சந்தித்து தத்தம் பிரிவு சார்பில் கட்சி கொறடா மற்றும் துணைத்தலைவரை தேர்ந்தெடுப்பது குறித்து கேட்டுக்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து சட்டப்பேரவை செயலருடன் பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் இன்று ஆலோசனை மேற்கொள்கிறார். இதனிடையே திரு எடப்பாடி கே பழனிசாமி தலைமையிலான அணி ஆளுநரை சந்தித்து பேச இருப்பதாக தகவல்கள் கூறுகின்றன. சட்டப்பேரவை தேர்தல் தோல்விக்கு தாம் பொறுப்பேற்றுக் கொள்வதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். சென்னையில் இன்று அனைத்து மாவட்ட செயலாளர்களுடனான ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர், தோல்விக்கான காரணங்கள் குறித்து தொகுதி வாரியான கருத்து கேட்கப்பட வேண்டும் என்றும் இதற்கான கள ஆய்வுக்குழு அமைக்கப்படும் என்றும் குறிப்பிட்டார். உதகையில் 21வது ரோஜா கண்காட்சி இன்று தொடங்கியுள்ளது. 5 நாட்கள் நடைபெறும் இக்கண்காட்சியில் 4310 ரகங்களில் 33000 பலவண்ண ரோஜா செடிகள் இடம்பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: 21வது ரோஜா கண்காட்சி இன்று உதகை ரோஜா பூங்காவில் துவங்கியது. 2 லட்சம் ரோஜா மலர்களை கொண்டு பறவைகளின் சொர்க்கம் என்ற கருப்பொருளில் பல்வேறு பறவை இனங்களின் பிரம்மாண்ட வடிவங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. 60000 ரோஜாக்களை கொண்டு அமைக்கப்பட்டுள்ள ஜோடி அன்னப்பறவைகள் காண்போர் நெஞ்சை கவரும் விதத்தில் உள்ளது. அதேபோல் கழுகு, இருவாச்சி, புல்புல், தூக்குநாங்குருவி, தேன்சிட்டு, மலபார் இருவாச்சி, நீலகிரி லாஃபிங் த்ரஷ் உள்ளிட்ட 16 வடிவங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு 3 நாட்கள் ரோஜா கண்காட்சி நடைபெற்ற நிலையில் இந்த ஆண்டு 5 நாட்கள் நடைபெறுகிறது. எனவே கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அதிக அளவில் சுற்றுலாப் பயணிகள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. உதகையிலிருந்து சரவணன்.
0: கொடைக்கானலில் மலர் கண்காட்சி விரைவில் தொடங்க உள்ள நிலையில் போக்குவரத்து நெரிசலை சீர் செய்ய அனைத்து துறை அதிகாரிகளுக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளதாக திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சரவணன் கூறுகிறார்.
2: டிராபிக் மேனேஜ்மெண்ட்ல காவல்துறையும் சரி, வனத்துறையும் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகள், குறிப்பா நெடுஞ்சாலைத்துறை, உங்க எல்லாரையும் வந்து எந்த அளவுக்கு சைடு இருக்கக்கூடிய பாதையில விரிவு எப்படிப்படுத்தலாம், நெரிசல் இல்லாம எந்த அளவுக்கு சுற்றுலா பயணிகளை வசதிகளை வந்து பாக்குறதுக்கு ஏற்பாடு செய்ய முடியும்னு பார்த்துருக்கோம். சுற்றுலா பயணிகள் வந்து தங்கும் இடங்கள்லயும் சரி, உணவு விடுதிகள்லயும் சரி, தரமான உணவும் சரியான விலையில கொடுக்கணும் அப்படிங்கறத உணவு பாதுகாப்பு துறைக்கு வந்து அறிவுறுத்தியிருக்கோம். இது மாதிரி பல்வேறு ஏற்பாடுகள் தமிழக அரசினுடைய உத்தரவின்படி ஆலோசனை கூட்டத்துல எல்லாருக்குமே அறிவுறுத்தல்கள் வந்து வழங்கியிருக்கோம். 2-3 நாட்கள்ல வந்து அந்த பணிகள் எல்லாமே முடிச்சிட்டு உறுதி செய்யணும்னு சொல்லியிருக்கோம்.
0: திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணியம் சுவாமி திருக்கோவில் வளாகத்தில் உள்ள வள்ளிக்குகை பகுதியில் வர்ண ஓவியங்களை பக்தர்கள் கண்டு ரசித்து வருவதாக எமது தூத்துக்குடி செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் 300 கோடி ரூபாய் மதிப்பில் பல்வேறு பெருந்திட்ட வளாக பணிகள் நடைபெற்று முடியும் தருவாயில் உள்ளன. கோவில் வளாகத்தில் உள்ள வள்ளி குகை புதுப்பிக்கப்பட்டு வருகிறது. கோவில் பின்புற வாசலில் இருந்து வள்ளி குகைக்கு செல்லும் பாதையில் உள்ள சுவரில்

0: விலையில கொடுக்கணும் அப்படிங்கிறத உணவு பாதுகாப்பு துறைக்கு வந்து அறிவுறுத்தி இருக்கோம். மாதிரி பல்வேறு ஏற்பாடுகள் தமிழக அரசினுடைய உத்தரவின்படி ஆலோசனை கூட்டத்தில் எல்லாருக்குமே அறிவுறுத்தல்கள் வந்து வழங்கியிருக்கோம். இன்னும் 2-3 நாட்களில் வந்து அந்த பணிகள் எல்லாமே முடிச்சுட்டு உறுதி செய்யணும்னு சொல்லியிருக்கோம்.
1: திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணியம் சுவாமி திருக்கோவில் வளாகத்தில் உள்ள வள்ளிக்குகை பகுதியில் வர்ண ஓவியங்களை பக்தர்கள் கண்டு ரசித்து வருவதாக எமது தூத்துக்குடி செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் 300 கோடி ரூபாய் மதிப்பில் பல்வேறு பெருந்திட்ட வளாகப் பணிகள் நடைபெற்று முடியும் தருவாயில் உள்ளன. கோவில் வளாகத்தில் உள்ள வள்ளி குகை புதுப்பிக்கப்பட்டு வருகிறது. கோவில் பின்புற வாசலில் இருந்து வள்ளி குகைக்கு செல்லும் பாதையில் உள்ள சுவரில் புதிதாக வர்ண ஓவியங்கள் வரையும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த ஓவியங்கள் முருகன் வள்ளி தெய்வானையின் வரலாற்றை பக்தர்களுக்கு உணர்த்தும் வண்ணம் உள்ளது. தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ. லக்ஷ்மணன்.
1: காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வெப்ப அலையிலிருந்து வேளாண் மற்றும் தோட்ட பயிர்களை பாதுகாக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா அறிவுறுத்தியுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 105 பள்ளிகளின் 480 வாகனங்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் சந்திரகலா நேரில் ஆய்வு செய்தார். சிவகங்கை மாவட்டத்தில் உழவர் அட்டை மூலம் மானியங்கள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை விவசாயிகள் பெற்றுக்கொள்ளலாம் என்று ஆட்சித்தலைவர் திருமதி பொற்கொடி கூறியுள்ளார். கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், தேனி, மயிலாடுதுறை, திருவாரூர், நாகை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் சுவாமி திருக்கோவில் சித்திரை தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் ரங்காரங்கா கோஷத்துடன் தேரை வடம் பிடித்தனர். முன்னதாக ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் சூடி கொடுத்த கிளிமாலை வஸ்திரங்களை நம்பெருமாள் அணிந்து அதிகாலை மூலஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு அலங்கரிக்கப்பட்ட சித்திரை தேரில் எழுந்தருளினார். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் ஒற்றையர் காலிறுதிக்கு லக்ஷ்யா சென், பி.வி. சிந்து முன்னேறியுள்ளனர். ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு இந்தியாவின் ராங்கி ரெட்டி, சிராக் ஷெட்டி இணை முன்னேறியுள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் தரம்சாலாவில் இன்றிரவு 7:30 மணிக்கு பஞ்சாப் கிங்ஸ் மும்பை இந்தியன்ஸை எதிர்கொள்கிறது. புள்ளிகள் பட்டியலில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு தற்போது முதலிடத்திலும், குஜராத் டைட்டன்ஸ் 2வது இடத்திலும், சென்னை சூப்பர் கிங்ஸ் 5வது இடத்திலும் உள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் இன்று புதுடெல்லியில் ஆலோசனை மேற்கொள்கின்றனர். கேரள முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு வி டி சதீஷன் பதவியேற்க உள்ளார். மே மாதத்திற்கான மகளிர் உரிமைத் தொகை பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் விரைவில் நேரடி வரவு வைக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். உதகையில் 21வது ரோஜா கண்காட்சி இன்று தொடங்கியது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் காலிறுதிக்கு இந்தியாவின் லக்ஷ்யா சென், பி.வி. சிந்து முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

0: நலம்தானா? நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி. உடல் உஷ்ணத்தை தணிக்கும் ஆயுர்வேத குறிப்புகள் வழங்குபவர் ஆயுர்வேத மருத்துவ நிபுணர் டாக்டர் ராஜ்கபூர் அவர்கள்.
1: கோடை காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய உஷ்ண நோய்களில் குறிப்பாக கொப்புளங்கள் போல் வரும். அது வந்து அக்கி சர்மத்தில் வரக்கூடிய ரேஷஸ் ஊரல் அந்த போல் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறோம். இந்த நோய்களுக்கு வந்து நம்ம உணவுகளில் குறிப்பாக வெந்தயம் சார்ந்த உணவுகள், வெந்தய களி, வெந்தயம் கலந்த மோர், இது வந்து ஒரு சிறந்த பலனை தரும். சோற்றுக்கற்றாலே ஒரு சிறந்த ஒரு பொருள் தான், அது வாரத்துக்கு ஒரு முறை எடுத்துக்கலாம். அதிகபட்சம் இந்த உஷ்ணத்தை குறைக்கக்கூடிய கரும்புச்சாறு, இளநீர், பழச்சாறுகள், எலுமிச்சை சாறுகள் உணவில் கண்டிப்பாக சேர்த்துக்கணும். வெயிலில் போகும்போது கண்டிப்பாக குடை எடுத்துகிட்டு போவோங்க. இந்த உஷ்ண சம்பந்தம் பிரச்சனையினால் வரக்கூடிய தோல் நோய்களுக்கு சாதாரணமாகவே சிலருக்கு வந்து வெளியில் போயிட்டு வந்தால் சன்பர்ன் அதிகரிக்கும். இந்த பிரச்சனை உள்ளவங்களுக்கு இதை விட இன்னும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அவங்க வெளியே செல்லும்போது அவங்க

0: பாதுகாப்பை கருதி இதை போன்ற பொருட்களை எடுத்துக்கணும். உணவுகளில் தினந்தோறும் கண்டிப்பாக அதிகமாக தண்ணீர் குடிக்க வேண்டும், மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும், மைதா பொருட்களை தவிர்க்க வேண்டும், இரவு நேரங்களில் இறைச்சி மசாலா கலந்த பொரித்த உணவுகளை கண்டிப்பாக தவிர்ப்பது நலம். சன்ரசஸ் இல்லை கொப்பளம் அந்த மாதிரி வரும்போது ஒரு சில விஷயங்கள் சின்ன சின்னதாக நம்மளோட தண்ணீர் குறைபாட்டினால பாடி டீஹைட்ரேட் ஆகி வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு நம்ம சாதாரண சின்ன குப்பளம் அந்த மாதிரி வரும்பொழுது தண்ணீர் குடித்தோ உணவு முறைகளில் நம்ம மாற்றம் பண்ணியோ அதை சரி செய்ய முடியும். இல்லை நமக்கு வந்து சிறது இந்த உஷ்ணகாலத்தில் இப்போ வரக்கூடியது எல்லாமே சில வைரல் இன்ஃபெக்ஷனாகவும் மாறி வருது. அதனால் நம்ம சருமம் சார்ந்த தோல் மருத்துவர்களை சந்திப்பது மிகச்சிறந்த நன்மை பயக்கும். இல்லை ஆயுர்வேதத்தில் வந்து சருமத்துக்கு உள்ள மருந்துகள் இருக்குது. நம்ம நேரில் பார்க்கும்போது அவர்களை பார்த்து இது என்ன பிரச்சனை, எதனால் வந்திருக்குது, அது ஹீட்னால் வந்தது தானா என்பதை தெரிந்து அதற்கு தேவையான சில வெளிப்புறயோக களிம்புகள் உள்ளே சாப்பிடும் மருந்துகள் உள்ளன. கைப்பக்குவமாக சுய வைத்தியம் அப்படி என்று செய்வது அவ்வளவு சிறந்ததாக இருக்காது. இந்த நோய் வராமல் தடுக்க தான் நாம் கூறுகின்ற ஆரோக்கிய குறிப்புகள் தண்ணீர் பருகுவதிலிருந்து உணவு முறைகளில் நம்ம சரி செய்வது வரைக்குமே வந்து இந்த நோயை வராமல் தடுப்பதற்கான வழிமுறைகள். வந்தால் மருத்துவரை அணுகுவது மிகச்சிறந்த. ஆயுர்வேதத்தில் இந்த மாதிரியான உஷ்ணத்தை குறைக்கக்கூடிய மூலிகை பொடிகள் இருக்குது. உடல் உஷ்ணத்தை குறைக்கக்கூடிய வந்து வெந்தயம் கலந்து பொடிகள் இருக்குது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக நல்லெண்ணெய் தேய்த்து குளிக்கிறது நலம் தரும். அது காமனாக எல்லாருமே வீட்டில் வந்து அந்த எண்ணெய் தேய்ச்சி கொஞ்சம் குளிக்கிறதுக்கு முன்னால் வச்சு குளிக்கிறது ரொம்ப நன்மை தான். ஆயுர்வேதத்தில் தைலம் மிகச்சிறந்த ஒரு தைலம். காலை எழுந்து குளிக்கிறதுக்கு முன்னாலேயோ அல்லது வாரத்துக்கு ஒரு முறை இருமுறையோ தலைக்கு வைத்து ஒரு அரை மணி நேரம் கழித்து நாம் தலைக்கு ஸ்நானம் பண்ணும் பொழுது உடலில் உஷ்ணங்கள் குறைந்து கண் குளிர்ச்சை மற்ற மூத்திர எரிச்சல் இது போன்ற பிரச்சனைகள் தீர்ந்து ஒரு ஆரோக்கியம் தரும். இந்த காலகட்டத்தில் நாம் குறிப்பாக வந்து வாழைப்பூ வாழைத்தண்டு இது போன்ற சிறுநீர் பாதைகளை ஆரோக்கியப்படுத்தும் உணவுகளையும் மறக்காமல் உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும்.
1: நலம் தானா நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி. உடல் உஷ்ணத்தை தணிக்கும் ஆயுர்வேத குறிப்புகள் கேட்டீர்கள். வழங்கியவர் ஆயுர்வேத மருத்துவ நிபுணர் டாக்டர் ராஜ்கபூர் அவர்கள்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய பிற்பகல் வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 நேரம் 2:16. மணி திருநாடு நிகழ்ச்சி நேர்களே, இன்னைக்கு மணி திருநாடு நிகழ்ச்சியில் நாம் பயணம் செய்ய போகிறது எங்கே அப்படின்னு சொல்கிறேன், கேளுங்க. உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன் நான், எஸ் லிசி ஜெகன். மேகங்கள் அப்படியே கீழே இறங்கி

தரையை தொட்டு பேசுகிற இடம், குளிர்ந்த காற்று மனசை வருடுற இடம், இயற்கையும் ஆன்மீகமும் கை கோர்த்திருக்கும் அற்புதமான உலகத்துக்கு நாம் இன்னைக்கு பயணப்பட்டு போக போகிறோம். அது எங்கே இருக்குது அப்படின்னா, டார்ஜிலிங்கோட கூம் மனாஸ்ட்ரி. போகலாம் வாங்க.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால்புதூர், நாகர்கோவில்.

காற்றோடும் உங்கள் காதோடும் கவி பாடும் இனிய ஒலி. இது உங்கள் வானொலி ஆகாஷ்வாணி 90 ஆண்டு மக்கள் பணியில். நேரம் 2:23. மணி திரு நாடு நிகழ்ச்சியில் இன்னைக்கு நாம் அப்படியே போயிட்டு இருக்கோம் டார்ஜிலிங்கோட கும் மொனாஸ்ட்ரிக்கு. டார்ஜிலிங் நகரத்தோட ரொம்ப பக்கத்திலேயே மலைகளோட மடியில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான மடாலயம் தான் இந்த கும் மொனாஸ்ட்ரி. இது சாதாரண ஒரு சுற்றுலா தலம் மட்டும் இல்லை, நம்ம மனசை புதுப்பிக்கக்கூடிய ஒரு ஆன்மீக அனுபவ பயணம். இந்த கோ மொனாஸ்ட்ரியில் நீங்கள் காலடி எடுத்து வச்சதுமே நம்ம மனசில் தோன்றது என்ன தெரியுமாங்க? அங்கே நேரமே மெதுவாக தான் நகர மாதிரியான ஒரு உணர்வு நம்ம மனசில் வந்துடும். ரொம்ப வேகமாக ஓடிட்டே இருக்கக்கூடிய வாழ்க்கைக்கு சில நேரத்தில் நமக்கு நாமே ஓய்வு கொடுக்க வேண்டிய ஒரு அவசியம் ஏற்படுற நேரம் இயற்கை நம்மளுக்கு கொடுத்த பரிசு மாதிரியான இடம் தான் இந்த கோ மொனாஸ்ட்ரி. சரி, இந்த கோ மொனாஸ்ட்ரியை யார் நிறுவினாங்க, இங்கே என்னெல்லாம் சிறப்புகள் இருக்குது, இங்கே நம்ம போகணுன்னா என்னெல்லாம் விஷயங்களை நம்மளால் பார்க்க முடியும், இதெல்லாம் நாம் இன்றைக்கி நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்துட்டுருக்கு உங்களுக்காக தாஜ்மஹால் திரைப்படத்திலிருந்து பாடல். ஏஆர் ரஹ்மான் இசையில், வைரமுத்து வரிகளுக்கு ஸ்ரீனிவாஸ் பாடியிருக்காங்க.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால்புதூர், நாகர்கோவில்.

நேரம் 2:30 ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்ருக்கோம். இது மணி திருநாடு நிகழ்ச்சி. இன்னைக்கு நாம் அப்படியே போயிட்டுருக்கோம் டார்ஜிலிங்கோட கூம் மனாஸ்ட்ரிக்கு. ஹிமாலய மலைத்தொடரோட மடியில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த மடாலயம் யுஹா சோலை மடாலயம் அப்படிங்கிற பெயர்லையும் அழைக்கப்படுதுங்க. இது 1850 திபெத்திய புத்த மத துறவியான லாமா ஷெராப் கியாச்சோ அப்படிங்கிறவர நிறுவப்பட்டது அப்படின்னு வரலாறு சொல்லுது. அந்த காலத்தில் பார்த்துட்டிங்கன்னா ஹிமாலய பகுதிகளில் புத்த மத போதனைகளை பரப்பணும் அப்படிங்கிறதுக்காக பல துறவிகள் பல பயணங்களை செஞ்சாங்க. அந்த மாதிரியான ஆன்மீக பயணத்தோட ஒரு முக்கிய அடையாளம் தான் இந்த டார்ஜிலிங்கோட கோம் மொனாஸ்ட்ரி. இங்கே இவங்க ஃபாலோ பண்ணுற திபெத்திய புத்த மதத்தோட மரபு என்ன அப்படின்னா கெலுக்பா அப்படிங்கிற மரபு வந்து பின்பற்றாங்க. இந்த மரபு அடிப்படையிலேயே அறிவு, ஒழுக்கம், தியானம் இது எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்குற மரபாக இருக்குது. இதெல்லாத்தையும் தாண்டி கலாச்சார

இப்போ உறவுகளை பாதுகாக்கிற அடையாளமாக கூட இந்த கோ மனாஸ்ட்ரி இருக்குது. அது எப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். இன்னும் இதை உள்ளே போகும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் பல வருஷங்களாக பாதுகாக்கப்பட்டுட்டு வருது அப்படிங்கிற விஷயமும் உங்களுக்காக காத்துட்ருக்கு. இப்போ நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டுருக்கு. சங்கமம் திரைப்படத்திலேருந்து ஏ ஆர் ரஹ்மான் இசையில் ஸ்ரீனிவாஸ் சுஜாதா பாடிய பாடல்.

வாங்க தொடர்ந்து பயணிக்கலாம் டார்ஜிலிங்கோட கும் மொனாஸ்ட்ரிக்கு. இந்த மடாலயத்தோட வரலாற்றின் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, இந்தியா அப்புறம் திபெத் இந்த நாடுகளோட கலாச்சார உறவின் அடையாளமாக பார்க்கப்படுறதான். பல திபெத்திய துறவிகள், அறிஞர்கள் எல்லாரும் இந்த மடாலயத்தில் தங்கி புத்த மத நூல்களை பாதுகாத்துட்டும் வந்திருக்காங்க. இந்த மடாலயத்தில் உள்ள மிக பழமையான பொருட்களில் ஒன்று கையெழுத்துலேயே எழுதப்பட்ட புத்த மத நூல்கள். அப்போவே அச்சு இயந்திரங்கள் இல்லாத காலத்திலேயே துறவிகள் தங்களோட கைகளால் எழுதி பாதுகாத்த நூல்கள் இன்னைக்கு வரைக்குமே கும் மொனாஸ்ட்ரியில் மதிப்போட வைக்கப்பட்டிருக்குங்க. இது வெறுமனே புத்தகங்கள் இல்லை, பல தலைமுறைகளோட அறிவு புதையல்கள் அப்படின்னு சொல்லலாம். மேகங்களோட மடியில் இருக்கக்கூடிய இந்த கு மனாஸ்ரீ நம்மளுக்கு சொல்லி கொடுக்கறது எல்லாமே ஒன்றே ஒன்று தாங்க. வாழ்க்கை எவ்வளோ வேகமாக ஓடினாலும் மன அமைதியை இழக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். அங்குள்ள புத்தர் சிலைகள் அன்பை கற்றுத்தருது, அந்த மலைகள் பொறுமையை உணர்த்துது, அந்த அமைதியான சூழல் கொஞ்ச நேரம் நின்று வாழ்க்கையை ரசிக்கவும் நம்மளுக்கு சொல்லித்தருது. சரி, அப்படியே உள்ளே போகிறப்போ இன்னும் என்னென்ன காட்சிகளெல்லாம் பார்க்க முடியும், அந்த காட்சிகளோட சிறப்பு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். மணித்திருநாடு நிகழ்ச்சியில் உங்களுக்காக வந்துட்டுருக்க பாடல் எங்கள் அண்ணா திரைப்படத்திலிருந்து, தாமரை வரிகளுக்கு தேவாயிசையில் ஹரிஹரன் சாதனா சர்க்கம் பாடியிருக்காங்க.

நேரம் 2:45 நிமிடம். மணி திருநாடு நிகழ்ச்சியில் நம்ம அப்படியே போயிட்டுருக்கோம் டார்ஜிலிங்கோட கும் மனாஸ்ட்ரிக்கு. இந்த மடாலயத்துக்குள்ளே நம்ம அப்படியே நுழைஞ்சதும் முதல்ல ஆச்சரியப்படுத்துறது அங்குள்ள அமைதியான சூழல் மட்டும் இல்லை, அங்கே இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான புத்தர் சிலையும் ஆன்மீக ஒளியும் தான். அதுலேயுமே ரொம்ப புகழ் பெற்றது மைத்ரேய புத்தர் சிலை. சுமார் 15 அடி உயரம் கொண்ட அந்த சிலை தங்க நிறத்தில் அப்படியே ஜொலிக்கும் பாருங்கள். மடாலயத்தோட மையத்தில் அமைஞ்சிருக்கு. மைத்ரேயர் அப்படிங்கிறவர் எதிர்கால புத்தர்னு புத்த மதத்தில் நம்பப்படுது. உலகத்தில் அன்பு, அமைதி, நல்லிணக்கம் இதெல்லாம் பரவணும் அப்படிங்கிறதுக்காக இந்த புத்தர் சிலை பார்க்கப்படுது. அந்த சிலை அப்படியே கூர்ந்து பார்க்குறப்ப அதில் தெரிகிற மென்மையான புன்னகை நம்மக்கிட்ட கோபத்தை விடு, அமைதியை எப்போவுமே கூடவே வச்சுக்க அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்மளுக்கு தோணுங்க. அதோட இந்த சிலையோட இன்னொரு சிறப்பு என்னென்னா, அது வெறும் கலைப்பொருள் மட்டும் இல்லை, ஒவ்வொரு சிலையுமே ஒரு வாழ்க்கை

பாடத்தை நம்மளுக்கு சொல்லுது. தியானம், பொறுமை, அன்பு, கருணை, இது எல்லாமே அமைதியாக நம்மளுக்கு சொல்லித்தருது. உலகத்தில் பல இடங்களில் பெரிய பெரிய சிலைகள் இருக்கலாம், ஆனால் சில சிலைகள் மட்டும்தான் நம்ம மனசை தொடும். அந்த வகையில் கோமனாஸ்ட்ரி மடாலயத்தில் இருக்கக்கூடிய இந்த புத்தர் சிலைகள் மனசில் ஒரு அமைதியான மாற்றத்தை தரும் சக்தி இருக்குது. இதனால்தான் இந்த கோமனாஸ்ட்ரிக்கு போகக்கூடிய நிறைய பேர் இங்கே புகைப்படம் எடுப்பதுக்காக மட்டும் இல்லாமல் சில நிமிஷங்கள் அமைதியாக அப்படியே உட்கார்ந்து மன அமைதியை உணர்வதற்காகவும் நேரம் செலவிடுறாங்க. இந்த மடாலயத்தோட சிலைகள் கற்களால் செய்யப்பட்ட உருவங்கள் மட்டும் இல்லை, அது அமைதியை பேசும் மொழிகள், மனிதநேயத்தை நினைவூட்டும் அமைதியான ஆசிரியர்கள்னு கூட சொல்லலாம். நேர்களை இப்போ பாடல் உங்களுக்காக வந்துட்டுருக்கு. பூமகள் ஊர்வலம் திரைப்படத்திலிருந்து வைரமுத்து, வரிகளுக்கு சி சிவா, இசையில் ஹரிஹரன், சுஜாதா பாடியிருக்காங்க.

நேரம் 8:53. மனிதர் நாடு நிகழ்ச்சியில் டார்ஜிலிங்கோட கோ மனாஸ்ட்ரி பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். வரலாறு, ஆன்மீகம், இயற்கை, கலை, இந்த நான்கையுமே ஒரே இடத்துல இணைச்சு நிற்கிற பொக்கிஷம் தான் இந்த கோ மனாஸ்ட்ரி மடாலயம். ஒரு முறை பார்த்தா மறக்க முடியாத நினைவையும், ஒரு முறை உணர்ந்தால் மனசில் நிலைச்சிருக்கக்கூடிய அமைதியும் தரும் அருமையான இடம். இன்றைக்கி உலகத்தில் மனுஷர்கள் வேகமாக முன்னேறி போயிட்டே இருக்காங்க. தொழில்நுட்பம் வளர்ந்துட்டே இருக்குது, நகரங்கள் உயர்ந்துட்டே இருக்குது, வாழ்க்கை வசதியாகிக்கிட்டே இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் மன அமைதியை தேடுற மனுஷர்களோட எண்ணிக்கையும் அதிகரிச்சுட்டு தாங்க இருக்குது. அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த மடாலயம் நம்மளுக்கு ஒரு அழகான வாழ்க்கை பாடத்தை சொல்லி கொடுக்குது. அமைதியான மனமே உண்மையான செல்வம் அப்படின்னு. இந்த மடாலயத்தில் ஒலிக்கிற ஒரு ஒரு மணியோட ஒலியும் நமக்கு நம்பிக்கையை தருது. ஒவ்வொரு பிரார்த்தனையும் நல்ல எண்ணங்களை தருது. ஒவ்வொரு புத்தர் சிலையும் அன்பு, கருணை, பொறுமை, இது எல்லாத்தோட அர்த்தத்தையும் நம்மளுக்கு ரொம்ப அமைதியாக கற்றுத்தருதுங்க. நேர்களை, சில இடங்கள் நம்ம கண்களுக்கு மட்டும் ரொம்ப அழகாக தெரியும், ஆனால் ரொம்ப அரிய இடங்கள் தான் நம்ம மனசுக்கும் அழகாக மாறிடும். அந்த வகையில் கோ மொனாஸ்ட்ரி இயற்கையையும் ஆன்மீகத்தையும் ஒன்றா இணைச்சு மனுஷ வாழ்வோட உண்மையான மகிழ்ச்சி எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்மளுக்கு சொல்லித்தருது. நம்ம எவ்வளோதான் உயர்ந்த இடத்துக்கு போனாலும் மனிதநேயமும் அன்பும் இல்லை அப்படின்னா வாழ்க்கை முழுமையடையாது அப்படிங்கிறத இந்த மடாலயம் நம்மளுக்கு ஞாபகப்படுத்துது. அதனால தான் உலகம் முழுக்க இருந்த மக்கள் இங்கே வந்து சில நிமிடம் அமைதியாக உட்கார்ந்து மனை நிறைவை உணர்ந்து செல்கிறாங்க. வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். இயற்கையை நேசிப்போம், அமைதியை மனத்தில் வளர்ப்போம், அன்பையும் மனிதநேயத்தையும் வாழ்க்கையில் பரப்புவோம். மணி திருநாடு நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் டார்ஜிலிங்கோட கோ மொனாஸ்ட்ரி பற்றி. நிகழ்ச்சியில் இதுவரை உங்க கூட பேசிட்டு இருந்தேன் நான், எஸ் லிசி ஜெகன். நன்றி நேர்களே. நிகழ்ச்சியோட நிறைவான பாடல் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. பாடலை தொடர்ந்து கேட்கலாம். 3 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலில்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். சிறுதானியங்களுக்கான வரவேற்பு தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பேரிடர் மீட்புப் படையினர் 140 கோடி மக்களின் நம்பிக்கையை பெற்றுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புதுமை கண்டுபிடிப்புகளில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். மேற்காசிய விவகாரம் காரணமாக பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கு உதவிட பிரிக்ஸ் அமைப்பில் இடம்பெற்றுள்ள நாடுகள் முன்வர வேண்டும் என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். சர்க்கரை ஏற்றுமதிக்கு மத்திய அரசு தடை விதித்துள்ளது. கேரள முதலமைச்சராக திரு வி டி சதீசன் பொறுப்பேற்பார் என்று காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது. அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு 2% அகவிலைப்படி உயர்வு வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அறிவித்துள்ளார். கடந்த ஜனவரி மாதத்திலிருந்து இது கணக்கிட்டு வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நடப்பு மாதத்திற்கான மகளிர் உரிமை தொகை விரைவில் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 9 IPS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். உளவுத்துறை DIGயாக டாக்டர் தர்மராஜன் நியமிக்கப்பட்டுள்ளார். அஇஅதிமுக விவகாரத்தில் 4ம் தர அரசியல்வாதி போல் முதலமைச்சர் திரு விஜய் செயல்படுவதாகவும் இதுதான் தூய சக்தியா என்றும் அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் திரு KP முனுசாமி வினவியுள்ளார். நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்தியுள்ளதற்காக மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக BJP மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். நீலகிரி மாவட்டத்தில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் துஷார் சுபீர், ஸ்ரீயான்ஷி வாலிஷெட்டி, அஷ்மிதா சாலிஹா ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டி இந்தியாவில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணி இன்று மும்பை அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

சாமானிய மக்களின் இதயங்களில் சங்கீத சங்கமிடம் ஆகாஷ்வாணி மக்கள் பணியில் 90 ஆண்டுகள். மூன்று மணி 4 நிமிடத்துல கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டு ரசிக்க இருக்கிறீங்க. குக்கு நம்ம குக்கு நிகழ்ச்சியில நீங்களும் உங்களுக்கு பிடித்த பாடலை உங்களோட பேரு ஊரோட கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்க போனை எடுத்துட்டு போன்ல 9443630794 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பேரு ஊரு இதெல்லாம் டைப் பண்ணி உங்களுக்கு பிடித்த பாடல் அந்த பாடல் இடம்பெற்ற படத்தோட பேரு இதெல்லாம் டைப் பண்ணி டக்கு டக்கு டக்கு டக்குன்னு அனுப்பி விடுங்க. உங்களுக்கு பிடித்த பாடலை குக்கு நிகழ்ச்சியில கேட்டு ரசிங்க. திரும்பவும் ஒரு முறை சொல்கிறேன், நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. 9443630794. நம்ம குக்கு நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் வழியாக பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. நிறைய நேயர்கள் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிட்டே இருக்கிறாங்க, பாடல்களை கொடுங்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறது ஆசை தான். ஆனால் இன்றைக்கி குக்கு நிகழ்ச்சியில் யார் யாருக்கெல்லாம் பாட்டு கொடுக்க போகிறோம், யார் யாரோட பாட்டெல்லாம் இடம்பெற போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறீங்க. அந்த வகையில் முதல் நேயராக வந்து சங்கரன் கோவில் கோட்டியப்பன் பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. சூரிய வம்சம் திரைப்படத்திலேருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. இதோ அவங்க விரும்பி கேட்ட பாடல் அவங்களுக்காகவே வந்துட்டு இருக்குது, கேட்டு பகிலுங்க.

3:10 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 குக்கு நம குக்கு நிகழ்ச்சியில நேயர்கள் வாட்ஸ்அப் வழியா பாடல்களை விரும்பி கேட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில அடுத்த நேயர் நெல்லையிலிருந்து உமா விரும்பி கேட்டிருக்கிறாங்க அமைதிப்படை திரைப்படத்துல இருந்து பாடல். இதோ அவங்க விரும்பி கேட்ட பாடலை கேட்கலாம். நீங்களும் இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் 9443367194 இந்த நம்பருக்கு உங்களுக்கு பிடித்த பாடல் பாடல் இடம்பெற்ற படத்தோட பேர் உங்கள் பேர் ஊர் இதெல்லாம் டைப் பண்ணி டக்கு டக்கு டக்கு டக்குன்னு அனுப்பிவிடுங்க.

3:15 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 குக்கு. நம்ம குக்கு நிகழ்ச்சியில் நேர்கள் எல்லாரும் அவங்களுக்கு பிடித்த பாடல்களை வாட்ஸ்அப் வழியாக விரும்பி கேட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் அடுத்த பாடலை வந்து நெல்லை முத்து விரும்பி கேட்டிருக்கிறாங்க. வேங்கை திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. இதோ அவங்க கேட்ட பாடல் அவங்களுக்காகவே வந்துட்டு இருக்குது, கேட்கலாம்.

3:20 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 குக்கு குக்கு நிகழ்ச்சியில் நேர்கள் எல்லாரும் வாட்ஸ்அப் வழியாக அவங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறாங்க. நீங்களும் அதேமாரி உங்களுக்கு பிடித்த பாடல்களை வாட்ஸ்அப் வழியாக கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 9443364 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் உங்களோட பேர் ஊர் எல்லாம் டைப் பண்ணி உங்களுக்கு பிடித்த பாடல் பாடல் இடம்பெற்ற படத்தையும் டைப் பண்ணி அனுப்பிவிடுங்க. உங்களுக்கு பிடித்த பாடலையும் நம்ம குக்கு நிகழ்ச்சியில் கேட்டு ரசிங்க. நமக்கு குக்கு நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. கோவில்பட்டி தீபா தங்க திருப்பதி பாண்டி நாட்டு தங்கம் திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. இதோ அவங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்குது, கேட்டு ரசிங்க.

மூன்று மணி 26 நிமிடத்தில் கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 குக்கு குக்கு நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் வழியாக நேயர்கள் பாடல்களை விரும்பி கேட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. சிவா நெல்லையிலிருந்து விரும்பி கேட்டிருக்கிறாங்க முத்துக்கு முத்தாக திரைப்படத்திலிருந்து பாடலை. இதோ அவங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்குது, கேட்டு ரசிங்க.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.

3:31 கேட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 குக்கு. நம்ம குக்கு நிகழ்ச்சியில நேரில் எல்லாரும் வாட்ஸ்அப் வழியா அவங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில நிகழ்ச்சியில பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. அடுத்து தாலார்குளம், லெனிபா, போர்ஜியா, பிரீத்தி, கேஃப்ரின், அந்தோனி, லீலா இவங்க எல்லாரும் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. ஷாஜகான் திரைப்படத்துல இருந்து பாடலை, இதோ அவங்க விரும்பி கேட்ட பாடல் அவங்களுக்காகவே வந்துட்டு இருக்குது, கேட்டு ரசிக்கலாம்.

3:37 கேட்டுட்டு இருக்கிறீங்க குக்கு நிகழ்ச்சி. நேர்கள் எல்லாரும் வாட்ஸ்அப்பில் அவங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. பனையடிப்பட்டியிலிருந்து அரசு விரும்பி கேட்டிருக்கிறாங்க. கயல் திரைப்படத்திலிருந்து பாடல். இதோ அவங்க விரும்பி கேட்ட பாடலை கேட்கலாம்.

3:42 குக்கு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. குக்கு நிகழ்ச்சியில வாட்ஸ்அப் வலையடையர்கள் பாடல்களை, அவங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. சிவநாடானூர்ல இருந்து மாறி விரும்பி கேட்டிருக்கிறாங்க. உன்னை கொடு என்னை தருவேன் திரைப்படத்துல இருந்து பாடலை. இது அந்த பாடலை கேட்கலாம்.

3:46 குக்கு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6 நம்ம நிகழ்ச்சியில வாட்ஸ்அப் வழியா அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. பாளையம் கோட்டையில இருந்து அருள் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. கும்பக்கரை தங்கையா திரைப்படத்துல இருந்து பாடல் இதோ உங்க கேட்ட பாடல்.

3:52 குக்கு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில வாட்ஸ்அப் வழியாக நேயர்கள் பாடல்களை எக்கச்சக்கமாக கேட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் நிகழ்ச்சியில அடுத்து வரக்கூடிய பாடல் யார் விரும்பி கேட்டிருக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிகழ்ச்சியில அடுத்த பாடலை ஆரியங்காவூர் லட்சுமி கனக சபாபதி சரஸ்வதி சரவணகு

3:58 ஆயாச்சே. நம்ம குக்கு நிகழ்ச்சியில் நிறைய நேயர்கள், எப்பா எவ்வளோ நேயர்கள் பாடல் கேட்டிருக்கிறாங்க. ஆனால் அந்த 1 மணி நேரத்தில் வந்து அவ்வளோ நேயர்களுக்கும் வந்து பாடல் கொடுக்க முடியாது. இருந்தாலும் வந்து நம்ம வாட்ஸ்அப் வழியாக பாடல்களை விரும்பி கேட்ட நேயர்கள், அதாவது இதுவரைக்கும் பாடல்கள் கொடுத்துருக்குறோம், அது போக பாடல்களை விரும்பி கேட்டிருக்கிற நேயர்கள் அவங்களுக்கு பாடல் கொடுக்க முடியல. நான் அவங்களோட ஊர் பேரை சொல்கிறேன். வேப்பங்குளம் விக்கி, நெல்லை மகேஷ், விஸ்வம் காந்தி அறந்தாங்கி, நாங்குநேரி கண்ணன், ஆனந்தபுரம் சைலஜா, ஆதிஜா தென்காசி, மன்சூர் லயாஸ் மேலப்பாளையம், உடையாம்புலி தினகரன், சுரேஷ் அன்னை நகர், சாம்பவர் வடகரை விகாஷினி, வர்சினி ஜே ஜே நகர், முகமது காஷிம் பி கேபுரம், முல்லக்காடு பாபு, கோவில்பட்டி சுதா முத்துச்செல்வி, வெங்கடேஸ்வரபுரம் மகேஸ்வரி, டவுன் கருப்பசாமி, டவுன் மிருதுனா, அரியப்பபுரம் பார்கவி, தங்கராஜா பவிஸ்ரீ, வீரபாண்டியகுலம் மகிமைதாஸ், கார்த்திக் ராஜா பூவரசு, ஆழ்வார்குறிச்சி பரமசிவானந்தம், அறந்தாங்கி ஐயப்பன், டவுன் கல்லணை நடராஜன், கார்மேகம் தேடி, இன்னும் கூட பேரை வந்து சொல்லக்கூட முடியாத அளவுக்கு, அதாவது இன்னும் அனுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. நான் இன்னும் அந்த மெசேஜஸை கூட வந்து ஓப்பன் கூட பண்ணி பார்க்கல. அந்தளவுக்கு நேர்கள் வந்து வாட்ஸ்அப் வந்தோன்னா வாட்ஸ்அப்பில் நிறைய நேர்கள் கடைசி நிமிடம் வரைக்கும் பாடல்களை விரும்பி கேட்ட நேர் எல்லாருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்தாச்சு. இதோட குக்கு நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: 4:02 ஆயாச்சு. நேயர்களே, கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6. அதிரடி ஆசத்துல ஆரம்பிச்சாச்சுங்க பொதிகை தும்பி. நம்ம பொதிகை தும்பியில எப்போதும் போலதாங்க தாயக்கட்டையை உருட்டி பட்டையை கிளப்ப போறோம். தாயக்கட்டையை உருட்டுறதுக்கு ரெடியா வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு யாரு அப்படின்னு கேட்டா சொல்லுங்கக்கா.
1: குமுதா என்னுடைய
0: பேர். அவங்க பேர் குமுதாவா எனக்கு தெரியாதுக்கா, முதல் திருப்பி இப்பதான் கேட்டீங்க.
1: எப்படி இருக்கீங்க சுபகலா?
0: நல்லா இருக்கிறோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து பொதிகை தும்பியில எப்போதும் போலதான் இன்னைக்கும் தாயக்கட்டையை உருட்ட போறோம். விழக்கூடிய எண்கள் என்ன அப்படிங்கறது எங்களுக்கு உருட்டும் போதுதான் எங்களுக்கே தெரியும். விழக்கூடிய எண்களுக்கு ஏத்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ண போறோம். 1, 3, 5 1, 3, 5 விழுந்துச்சு அப்படின்னா நாங்க உங்ககிட்ட கேள்விகளை கேட்போம். என்ன கேள்வி வேணாலும் கேட்போம், அதுக்கு நீங்க பதில் சொல்ல ரெடியா இருந்துக்கோங்க. அதே மாதிரி 2, 4, 6 விழுந்துச்சு அப்படின்னா நீங்க எங்களை என்ன கேள்வி வேணாலும் கேட்கலாம், நாங்க பதில் சொல்லித்தான் ஆகணும். அப்படி யார் சொல்றாங்களோ அவங்களுக்கு தான் மார்க் அப்படிங்கறது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அதே தான் இன்னைக்கும் தொடர இருக்கிறோம். நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கிட்டு விளையாடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 0462251 3 2 2 5 6 1 1 3 2 2 5 6 1 1 3 3 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. வாங்க

0: தாய்கடையை உருட்டி விளையாடுவோம். வரட்டும், நேரம் வரல, அதுக்குள்ள உருட்ட ரெடியா இருக்கீங்களேக்கா. நான் வாயிட்டு உருட்டிக்கிட்டு இருக்கனா இல்லையா, அதுக்குள்ள நீங்க தாய்கண்டே உருட்ட ஆரம்பிச்சிட்டீங்க. சரி, நேயர் வராங்க, கேட்டுருவோம். வணக்கம்.
1: வணக்கம்
2: அம்மா, இருவருக்கும் அனைவருக்கும் மாலை நேர வணக்கம்.
0: ஐயா, எப்படியா இவ்வளவு ரஷ்ஷான டயத்திலேயே லைனை புடிச்சு மொத ஆளா வந்துருதியே? உங்க பேரை சொல்லிருங்க.
2: வடக்கு கரும்பலூர் மாணிக்க வாசகம்.
0: சொல்லணும்ல அந்த வாசகத்தை. சரி, இப்ப தாயக்கட்டை உருட்ட போறாங்க. மாணிக்க வாசகம் ஐயா கிட்ட என்ன மாட்டி விடுதியில?
2: என்ன
0: சொல்ல போறியன்னு தெரியல. மாடு மேய்க்க சொல்ல போறியலா இல்ல ஆடு மேய்க்க சொல்ல போறியலான்னு
2: தெரியலையே. ஒரு
0: சட்டுப்புட்டு ஒரு முடிவுக்கு வாங்க, நேரம் இல்ல.
2: ஒரு
0: படத்துல உள்ள பாட்டு பாடணுமா? அதுக்குதான் இவ்வளவு நேரம் யோசியல் ஆகும். அந்த ஒரு லைன் தான் அந்த பாட்டுல திரும்ப திரும்ப ஒரு நல்ல பாட்டு, அதையே திரும்ப திரும்ப சொல்லிடுறேன், முடிச்சிடுறேன்.
2: உள்ளம் என்றது கோயிலே தெய்வம் வேண்டும் அன்பேவா.
0: சரி ஐயா, நீங்க வந்து எனக்காக நீங்களே பாடல பாடியதுனால ஒரு மதிப்பெண்களை உங்களுக்கே தாரம், சந்தோஷமா போயிட்டு வாங்க. நன்றி. வேணா வேணா, போதும், இதுவே போதும்ல. நன்றி. நிகழ்ச்சியில கலந்துக்கக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க? நல்லா இருக்கும் ஐயா.
3: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு. பாபு,
0: வாங்க ஐயா, வாங்க. சொல்லுங்க.
3: 3 மணிக்கு டக்கு டக்குன்னு பாட்டு அனுப்புறது தெரியல, பாட்டு தரலையே.
0: டக்கு டக்குன்னு அனுப்புதே, எங்க பட்டு பட்டுன்னு பாட்டை போட முடியல. லைன்ல வந்து பேசியல்ல ஐயா. அது என்ன சொல்லுங்க? சொல்லுங்க. தாயக்கட்டை உருட்டிடுமா?
1: உருட்டிடுங்க.
0: இன்று நல்ல நாலு, அதனால எனக்கு விழுது நாலு.
1: நேரில
0: இருக்கு, எனக்கு தெரியல. குக்கூல கூட யாரும் நேரில அம்புடு. நாங்க நேரி ஒன்னே ஒன்னு வந்துச்சு, அதனால டக்குன்னு வந்துச்சு.
3: நாங்க நேரி, பத்மநேரி.
0: டைம் அப். எனக்கு
3: தெரியலையா,
0: சூப்பரா சொல்ல. அடியா இல்லையே, நேரி பா, நேரி பாட்டு வந்து நாங்க கேட்டிருக்க மாட்டோமே.
3: சரி, யார் கேட்டான்னு தெரியல.
0: சரி சரி, நன்றி நன்றி. நிகழ்ச்சியில நிகழ்ச்சியில கலந்துகிட்டு சூப்பரா ஒரு பாடல் கேட்டதுக்கு நன்றி.
3: நன்றி
0: கா, நம்ம ஒரு பாட்டை கேட்டு வந்துருவோம்.
1: நிச்சயமாமா. Everybody listen to samba bamba rumba tumba.

0: 4:12 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 பொதிகை தும்பி. பொதிகை தும்பி நிகழ்ச்சியில இன்னைக்கு தாயக்கடி உருட்டை பட்டைய கலப்பு அப்படின்னு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். ரெண்டு நேயர் வந்து விளையாண்டுட்டு போயிட்டாங்க. ரெண்டு பேர் கையிலே நான் தான் சிக்கி சின்னாபுனமா இருக்கேன். அடுத்தபடியா தாயக்கட்டியை உருட்டு போறேன். யாருக்கு அப்படின்னா நம்ம குமுதாக்காக்கு தான். அடுத்து யார் வர போறாங்க, எப்படி விளையாட போறாங்கன்னு கேட்டுலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
2: நான் வெச்சல்பட்டில இருந்து கொளுக்கட்டை
0: நீங்களே முந்திக்கிட்டீங்களே இப்படியே வெக்கால் பெட்டிலிருந்து. அதுக்காக நீங்களே முந்திக்கிட்டீங்களா?
1: அருமையான பேர் கொளுக்கட்டை. என்ன
0: அவங்க பேர்? கொளுக்கட்டை இல்ல, அவங்க உங்க பேரை சொல்லுங்க.
2: ரேணுகா தேவி.
0: ரேணுகா தேவி. நான் வந்து அவங்களை கொளுக்கட்டை கொளுக்கட்டைன்னு கூப்பிட்டு அவங்க

0: பேரை கொள்கிட்டனே மாத்திக்கிட்டாங்க போல.
1: நீங்க வந்தனா அப்படி சொன்னேன்.
0: எனக்காக சொன்னீங்களா?
2: பரவாயில்ல, புது பேரா இருக்குதே
1: அப்படின்னு.
0: ஓஹோ, சரி, தாய்கடை ஒட்டிடுமா?
1: ஆட்டுங்க.
0: ரெண்டுக்கா
2: ரெண்டு.
1: ஐயோ,
0: எனக்கு நாலு, அக்காக்கு ரெண்டு.
2: இப்ப நீங்க என்கிட்ட கேள்வி கேளுங்க.
1: யார்கிட்ட கேக்கணும்?
0: நீங்க அவங்க கிட்டதான் கேக்கணும்.
1: அப்படியா?
0: நான் தப்பிச்சிட்டேன் இன்னைக்கு. இன்னைக்கு பிறகு கொழுக்கட்டையோ இடியாப்பத்தியோ போட்டுற போறீங்க.
2: சரி சொல்லுங்க.
1: சுட்டக்கோழி ஊர் ஊரா சுத்துது.
0: சுட்டக்கோழி ஊர் ஊரா சுத்துது, அது என்னன்னு கேட்டிருக்காங்க அக்கா. கண்டுபிடிங்க அது என்னன்னு.
2: தந்தூரி. தந்தூரி
1: ஊரே கிடையாது,
0: பொருள்தான். சுட்டக்கோழி ஊர் ஊரா சுத்துதான், அது என்னன்னு கண்டுபிடிக்கணுமா?
2: ஏதாவது க்ளூ கொடுக்க முடியுமா?
0: ஒரு பொருள் பழைய காலத்துல உபயோகப்படுத்தும் பொருள். உரலான்னு கேக்குறாங்க. சொல்லுங்க. திருவ இல்ல
1: இல்ல இல்ல இல்ல.
0: முடிஞ்சு போச்சு நேரம், நீங்க தான் சொல்லணும் அந்த சுட்டக்கோழி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டுதான்.
1: மண்பானை.
2: ஓ, மண்பானையா?
1: வேக வச்சிருவாங்கல்ல.
0: பாத்தீங்களா,
1: கொண்டு போறாங்கல்ல விக்க.
0: நீங்க இந்த கேள்வியை கார் குடிச்சு கிருஷ்ணன் அண்ணாச்சி கேட்டிருந்தா கூட அவருக்கு தெரியாது.
1: அவர் இப்ப கேட்டு நம்ம பொருள் தான் தெரிஞ்சிருப்பாரு.
0: பொருள்னு தெரியும், அது என்ன சுட்ட கோழி? எல்லாரும் மைண்டும் என்ன கோழின்னு வேற எதுவும் போயிடுச்சு. போங்க. நன்றிமா, நன்றி, சூப்பரா கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்க. நன்றி, நன்றிமா,
1: நன்றி.
0: நிகழ்ச்சியில கலந்துக்கக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம், யார் பேசுறீங்கம்மா?
0: எந்த ஊரு?
3: சுப்பையாபுரம்.
2: சுப்பையாபுரமா?
0: நீங்களும் மாட்டீங்க. நீங்க கேளுங்க, உங்க விருப்பம் தான், எது வேணுமோ கேளுங்க. ஏன்னா பதில் சொல்ல போறது அந்த அக்கா
2: தானே.
0: நீங்க பேசுறது விட்டு விட்டு கேக்குது, கொஞ்சம்
3: தெளிவாங்க.
0: சந்தனம், குங்குமம்,
3: அபிஷேகம்.
0: அபிஷேகம்,
3: செவந்தி பூ அலங்காரம்.
0: சந்தன, குங்குமம், அபிஷேகம், செவந்தி பூ அலங்காரம்.
3: பாட்டு அது
0: உங்களுக்கான நேரத்தை போட்டு விட்டுருவோம் அக்கா.

0: கண்டுபிடிங்க சந்தன குங்கும அலங்காரம்.
1: ஏதோ பழைய படம் மாதிரி தெரியுது, மனசுக்குள்ள இருக்கு வெளியே வர மாட்டேங்குத.
0: தெரியலையா?
1: தெரியலையா? தெரியலையே.
0: நீங்க தான் சொல்லணும், வேற யாரும் சொல்ல முடியும்.
2: என் மனதி
0: சரிவா, உங்க பாட்டு ஏதோ சரியா கேட்கல, விட்டு விட்டு கேக்குது. நன்றிமா, நன்றி. நம்ம நிகழ்ச்சியில ஒரு பாடலை கேட்டுட்டு தொடர்ந்து பேசலாம்.

0: நான்கு மணி 23 நிமிடத்துல கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6. இன்னைக்கு பொதிகை தும்மி நிகழ்ச்சியில தாயகடைய உருட்டி பட்டையை கிளப்பிட்டு இருக்கிறோம். நேயர்கள் தான் பட்டையை கிளப்பிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில அடுத்த நேயர் யாருன்னு பாத்துடலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
2: வணக்கம்.
1: யார் பேசுறீங்க?
0: மாவடிக்கால் மகாலட்சுமி. தாயக்கட்டை ஊட்டிடலாமா?

0: ஊட்டில
1: என்னக்கா
0: நாலு
1: நாலு? ஏன்க்கா இப்படி என்னென்னு தெரியலையே ஒரே நாலா உழுதே.
0: பாட்டு மட்டும் பாட்டு பாடுங்க.
1: என்ன பாட்டு
0: பாட்டா
1: பாடணும்?
0: விஜயகாந்த் பாட்டு பாடுங்க.
1: ஜெயகாந்த் பாட்டா? சரி பாடிடுவோம். 40 செகண்டுக்குள்ள பாடுறேன். மூக்குத்தி முத்தலகு மூணாம்பிர பொட்டலகு பொட்டலகு பொட்டலகு பொள்ளாச்சி மண்ணில் விளைஞ்ச நெல்லுமணி பல்லலகு பல்லலகு பல்லலகு பத்து விரல் பூவலகு பாதம் தங்க தேரழகு. அவ்வளோதான் எனக்கு தெரியும். நானே இதுவே லிரிக்ஸை பாட்டு என் பாட்டுக்கு போட்டு பாடியிருக்கேன்.
2: சூப்பராக பாடிட்டீங்க.
1: நன்றியா? நன்றி நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம் மேடம். இந்த கால்பட்டில இருந்து கலையரசி பேசுறேன் மேடம்.
1: பைக்கால் பட்டி கலையரசி. சரி, தாயக்கிட்டே ஒட்டிடுமா?
3: ஓகே மேடம்.
1: ஒன்னா நம்பர் விழுந்திருக்கு. ஐயோ, என்ன என்ன மாட்டி விடலான்னு வந்தீங்க
3: அப்படிதானே?
1: அதுக்காகவே கிளம்பி வர வேண்டியது. சரி, இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாம். குண்டோதரன் வயிற்றிலே குள்ளன் நுழைகிறான், அவன் யார்? இல்ல, கண்டுபிடிங்க. குண்டோதரன் வயிற்றிலே குள்ளன் நுழைகிறான், அவன் யார்? இது வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருள். கதவில்ல. இப்போ உங்களை ஆன்சர் சொல்ல வைக்கும். சரியா சொல்லிட்டீங்க. சரியான விடை, சரியான விடை. சூப்பர், நன்றி நன்றி நன்றி. அதான் கதவு நீங்க சொல்லவும் நான் வந்து சொல்ல வந்தேன். கதவோட சேர்ந்தது தான் அப்படின்னு சொல்ல வந்தேன், நீங்களே ஆன்சர் சொல்லிட்டீங்க. பூட்டு அப்படிங்கிறது சரியான விடை. நன்றி நன்றி நன்றி. குண்டோதரன் வயிற்றிலே குள்ளன் நுழைகிறான் அப்படின்னா பூட்டு சாவி, அதுதான் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க பூட்டு அப்படின்னு. நம்ம நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்டு வந்துடுவோமா?

0: 4:31 நிமிடத்துல கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 பொதிகை தும்பி. பொதிகை தும்பியில தாயக்கட்டி உருட்டு பட்டையை கலப்புன்னு விளையாண்டுட்டு இருக்கோம். அந்த வகையில அடுத்து யார் எங்கிருந்து விளையாட வராங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். அமைதிக்கு பின் புயலோ, அதுதான் புயல் அடிச்சிட்டு இல்ல. அடுத்த நேயர் வணக்கம்.
2: ஹலோ
1: வணக்கம். யார் சார்?
2: வணக்கம் வணக்கம்மா, நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களை சந்திக்கிறோம். சந்தோஷம், மகிழ்ச்சி.
0: சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: நான் திருநெல்வேலி அழகிய நம்பி.
0: திருநெல்வேலி அழகிய நம்பி.
2: ஆமா.
0: சரி, தாயக்கடி ஒட்டிடுமா?
2: ஆ, ஒட்டுங்கம்மா.
0: ரெண்டே
2: முதல் திவ்ய தேசம் ஸ்ரீரங்கம். ஒரு 5 திவ்ய தேசம் சொல்லுங்க பாப்போம்.
0: சரி,
1: பழனி.
2: வாவ், பெருமாளுக்கு உள்ளது.
1: அது பெருமாள் உள்ளது.
2: முருகன்.
0: இது பழனி கேட்டிருக்காங்க, திவ்ய தேசம்னு.
2: பழனி கிடையாது.
1: பழனி
2: கிடையாது. கோவில் அது.
1: பெருமாளுக்கு உள்ளது கேக்குறீங்க.
2: நாராயணன்.
1: திருப்பதி.
2: குட்.
1: திருப்பதி மனசுல இருக்கு, வர மாட்டேங்குது.
2: வர மாட்டீங்களா? நம்ம ஆண்டாளுடைய பாசுரம் பாடின கோவில் ஒண்ணு இருக்கு,
1: ஸ்ரீவில்லிபுத்தூர்.
2: வெரி குட். ரெண்டாவது, என் பேர் என்ன சொன்ன ஞாபகம் இருக்கா?
0: அழகிய நம்பி.
1: அழகிய நம்பி சார். அதுல ஏதோ குளோ இருக்கு.

0: நினைக்கிறேன். என்ன சார்
1: அது? எந்த அஞ்சாறு தெரியுமா?
2: டைம் ஆப், நேரம் முடிஞ்சு வச்சே.
0: சரி, ரெண்டு தான் சொல்ல முடிஞ்சது.
1: வெரி குட். இருந்தாலும் நீங்க திருப்பதி சொன்னீங்க, பாராட்டக்கூடிய விஷயம்.
0: நிச்சயமா.
1: அழகிய நம்பி கோயில் திருக்குறுங்குடி.
2: திருக்குறுங்குடி,
0: திருக்குறுங்குடி.
1: நாங்குநேரி, நாங்குநேரி ஒரு வானமாமலை.
2: நன்றி.
1: கோவில் மதுரையிலே அழகர் கோவில் இருக்கு இல்லையா?
0: அழகர்
1: கோவில் பல நம்ம திருநெல்வேலியில இருக்கிற 9 நவக்கிரகங்களும் நவ திருப்பதிகளும் திவ்ய தேசங்கள்.
2: சரி ஐயா, நன்றி நன்றி, நல்ல தகவல் சொல்லியிருக்கீங்க, நன்றி நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். சரி ரைட்டு அக்கா,
0: சொல்லுங்க.
2: 108 திவ்ய தேசத்தையும் சொல்லுங்கன்னு சொல்லாம விட்டாங்க. அவ்வளோதான், நமக்கு ஒன்றும் தெரியாதே அப்படிங்கிற அளவுக்கு முழிச்சுக்கிட்டு இருந்தீங்க, பரவாயில்ல. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்
0: வணக்கம். லைனில் இருக்காங்க. ஆ வணக்கம்.
3: ஹலோ.
0: ஆ வணக்கம், யார் யார் பேசுறீங்க?
3: வணக்கம், மாசாங்கரங்கிலேருந்து கோட்டி பேசுகிறேன். நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கிறோம்.
0: யார் சொல்லுங்க?
3: காலையிலேருந்து ஸ்டே பண்ணி இதுதான் கிடைச்சிருக்கு.
2: அப்படியே ஐயா, 3 விழுந்திருக்கு.
3: சரி கேளுங்க, நீங்க தான் கேட்டீங்க. விலை காலங்க.
0: ஆ, 3வது கேட்டலாமா? ஒரு சின்ன விடுகதை தான், சரியா?
3: சரி கேளுங்க.
0: ஓட தெரியும் ஆனால் நடக்க தெரியாது, நான் யார்?
2: உங்களுக்கான நேரம்.
0: ஓட தெரியும் ஆனால் நடக்க தெரியாது.
3: காற்றா?
0: இல்ல ஐயா, கொஞ்சம் பக்கத்துல வந்துட்டீங்க. சொல்லுங்க.
3: மழை?
0: மழை இல்ல, மழை பக்கத்துல தான் இருக்குது. ஓட தெரியும் ஆனால் நடக்க தெரியாது. நம்ம டெய்லி அதை வந்து இன்டேக்காக எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம், இல்லைன்னா அது கஷ்டம்தான். அதுவும் கோடை காலத்தில் நல்லாவே எடுக்கணும்.
2: ஐயா நல்ல குளு கொடுத்துட்டாங்க.
3: வெயில்
2: ஜா.
3: வெயில் தானா?
2: இல்லை, கோடை காலத்துக்கு தேவையானதுன்னு
0: சொன்னாங்க. நம்ம பாடி அல்லது டீஹைட்ரேட்
2: டைம் முடிஞ்சிச்சு.
0: ஓகே,
3: சரி. மணிங்களை சொல்லியிருந்தேன்.
0: தண்ணீர்.
2: நீங்க என்ன இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க
3: நினைச்சுக்கிட்டு
2: அதே சொல்லிட்டேன். அவ்வளவுதான்.
3: அப்படியா?
2: ஆமா, 100 பேர் ஒன்னா இருந்துச்சு, டக்குன்னு அப்படியே பார்த்து வாசிக்கல, அப்படியே வாசிச்சிட்டு, அவ்வளவுதான், வேற ஒண்ணும்.
0: நன்றி
2: ஐயா, நன்றி. மனசுல வச்சிருக்கோம். நன்றி.
3: நன்றி.
2: நிகழ்ச்சியில ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம்.
0: வந்துடலாம்.

0: 4:41 கேட்டுட்டு இருக்கிறீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6 பொதிகை தும்பி. பொதிகை தும்பி நிகழ்ச்சியில தாயகடே உருட்டு பட்டைய கிளப்பு அப்படின்னு சொல்லி விளையாடிட்டு இருக்கோம். அந்த வகையில நம்ம நிகழ்ச்சியில அடுத்த நேயர் யாரு எங்க இருந்துன்னு கேட்டுருவோம். வணக்கம்.
1: வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் மேடம்.
1: யார் பேசுறீங்க?
2: ராமையம்பேட்டில இருந்து மாரியம்மாள்.
1: சொல்லுங்க மாரியம்மா, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கோம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நலமாக இருக்கிறோம். இப்போ உருட்டிடுவோமா?
2: ரைட் மேடம், உருட்டுங்க.
0: மாட்டிக்கிட்டாங்க சுபகலா அப்படின்னு சந்தோஷம். கேக்குறேன், ஒரு கடி ஜோக்கு தான், சரியா? சாவி தொலைஞ்சு போனா யார்கிட்ட போய் கேக்கணும்? சாவியே தொலைச்சிட்டீங்க, சாவி தொலைஞ்சு போனா யார்கிட்ட கேக்கணும்? இது ஒரு கடி ஜோக். வீட்டுக்கார்ட்ட போய் கேப்பீங்களா? நீங்க பிசாடி எங்கயாவது சாவியை தொலைச்சிட வேண்டியது. பாவம் அந்த மனுஷன், செவனின்னு இருப்பாரு, அவர்கிட்ட போய் சாவியை
2: கேப்பீங்க.
0: இது வந்து ஒரு கடி ஜோக், கொஞ்சம் புத்திசாலித்தனமா நம்ம யோசிச்சு காமெடியா வந்து கட்டிக்கிற மாதிரி ஒரு ஜோக்க சொல்லணும். சொல்லுங்க.

0: சொன்னீங்களே சொல்லுங்க.
1: இருந்தாலும் நான் சொன்ன ஜோக்கை விட நீங்க வீட்டுக்கார்ட்ட போய் கேட்கணும்னு சொன்னீங்களே, அது பெரிய ஜோக்கா இருக்கு.
2: அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார்.
1: இல்ல, அவரோட மைண்ட் வாய்ஸ் என்ன தெரியுமா, அம்மா என் சாவியே ஒண்டதனமா இருக்கு, நீ கீ கொடுத்துதானே நானே ஆடிக்கிட்டு இருக்கேன் அப்படிதான்.
0: கீதா
1: கிட்ட போய் கீதான்னு கேக்கணுமா?
3: வணக்கம்.
1: யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: மகிமேதாஸ் வீரபாண்டிய புலிகளம். நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கும் ஐயா, நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன். ஒரு ஆளு காணுமே, எங்க விட்டீங்க?
1: எந்த ஆளு?
3: உங்க சோளப்பூரி சுமித்ரா.
2: சோளப்பூரி சுமித்ரா
1: அநேகமா இப்ப அதுதான் சோளப்பூரி தான் வித்துக்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கேன்.
3: பக்கத்துல மேடம் நல்லா இருக்கீங்களா?
2: நல்லமாக இருக்கோம் ஐயா. உங்களுக்கு உருட்டிடலாமா?
3: பாத்து உருட்டுங்க.
2: நாலு.
3: சரி, ஓகே.
1: நாலா நம்பர் கேளுங்க. ஆமா,
3: அதாவது போன வாரம் வேலைக்கிழமை 4-5 நான் வந்து ஒண்ணு வேண்டிக்கிட்டேன்.
1: வேற சொல்லுங்க. இல்ல, அதுதான் 4-5 என்ன வேண்டிக்கிட்டீங்கன்னு கீழே என்ன சொல்லிருப்பீங்க
3: சொல்லவா?
1: நீங்க நேரம் முடிஞ்சோனே சொல்லிருங்க, அது வரைக்கும் நான் கொஞ்சம் யோசிக்கேன், எப்பனாலும் கண்டுபிடிக்க மாட்டேன்.
3: அதாவது இந்த நிகழ்ச்சி வந்து ரெண்டு அலைவரிசையிலயும் வரணும், ரெண்டு அறிவிப்பாளரும் கலக்கணும் அந்த நிகழ்ச்சிய வந்து.
1: ஓ,
3: அப்படி வேண்டிக்கிட்டேன்.
1: ஓ, பாத்தீங்களா, ரெண்டு அலைவரிசையிலயே வரணும், ரெண்டு அறிவிப்பாளர். இது நீங்க
3: வேண்டிக்கிட்டீங்க.
1: சொல்லி இப்ப மார்க் வாங்கிட்டீங்க.
3: கண்டிப்பா கண்டிப்பா.
1: நன்றி நன்றி.
3: எனக்கு நிகழ்ச்சி வந்தாதான் நல்லா இருக்குது, நிகழ்ச்சியும் நல்லா போய்கிட்டு இருக்கு. திரும்பி வேண்டிக்கிட்டு அந்த நிகழ்ச்சி மாத்தாம அப்படியே இருக்கணும், ரெண்டு வானொலி சேர்ந்து வரணும் அலைவரிசையிலையும்.
1: நன்றி நன்றி ஐயா, நன்றி
3: நன்றி நன்றி.
1: நிகழ்ச்சியில ஒரு பாடல் கேட்டு வந்துருவோம்க்கா.
2: நிச்சயமா.

0: 4:51 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 பொதிகை தும்பி. நம்ம பொதிகை தும்பி நிகழ்ச்சியில அடுத்ததா யாரு எங்க இருந்து வந்து விளையாட போறாங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
2: வணக்கம்.
1: யார் பேசுறீங்க?
0: நல்லா இருக்கிறோம். எங்க இருந்து பேசுறீங்க?
2: ரொம்ப நாள் ஆச்சு
0: கேட்டு. எங்க இருந்து பேசுறீங்க?
2: பழையப்பேட்டையிலிருந்து செல்வக்கணிமா.
0: பழையப்பேட்டை செல்வக்கணி. சரி, தாயக்கட்டி உருட்டுவோம்.
1: 5
2: ஐயோ திக்குனா திக்கேருங்க.
1: சரி
2: எனக்கு தெரிஞ்ச பதில்
1: பதில் அதுதான். சரி, அப்ப உங்களுக்கு மார்க் கொடுத்துடலாம் சுபகலா மேடம். ஏன்னா நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா கரண்டின்னு யோசித்தேன். கிட்டத்தட்ட ரெண்டு ஒண்ணு தானே.
2: இப்போ இப்போ மத்தியில கரண்டி தான் யூஸ் பண்ண வேண்டியிருக்கு. இருந்தாலும் அதுக்கு விடை அதுதான்.
1: ஆ, மத்துதான். என்ன,
0: நீங்களே சொல்லிட்டீங்க தீர்ப்பை. இனிமேல் தீர்ப்பை மாத்த முடியுமா சொல்லுங்க?
2: தீர்ப்பை மாத்தவே கூடாது.
0: மாற்ற கூடாது. ஆ, அதான வருத்தப்படுவார்ல. அதனால செல்வக்கணி அவர்களுக்கு ஒரு வார்த்தை கொடுத்து விட்டாச்சு. நன்றி.
1: ரொம்ப நன்றி.
2: நன்றிமா, நன்றிமா.
0: அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: புதுப்பட்டி
1: சரி. உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா கேட்டுடலாமா?
3: கேளுங்க.

0: புட்டும் புது புட்டு, தட்டும் புது தட்டு, புட்டும் புது புட்டு, தட்டும் புது தட்டு, புட்டை கொட்டிட்டு தட்டை தா. இதை நீங்கள் திருப்பி திருப்பி சொல்லணும், சரியா? என்ன ஒரு தடவை சொல்கிறேன், கவனமாக கேட்டுக்கோங்க. புட்டும் புது புட்டு, தட்டும் புது தட்டு, புட்டை கொட்டிட்டு தட்டை தா.
1: ஒன்றும் இல்லை, புட்டும் புதுசு, தட்டும் புதுசு, புட்டை கொட்டிட்டு தட்டைத்தா, அவ்வளோதான். அதை அப்படியே நீங்கள் வந்து மைண்டில் ஏற்றிட்டு சொல்லிடுங்க.
2: புட்டும் புது புட்டு,
0: தட்டை தட்டி,
1: தட்டை தட்டி, தட்டை தட்டை தட்டணுமா சொல்லுங்க.

0: தட்டும் போது தட்டு. பொட்டை தட்டியது தட்டை தான்.
1: அவ்வளவுதான், வேகமா சொல்லுங்க.
0: புட்டும் போது புட்டு, தட்டை தட்டும்
1: நல்ல முயற்சி பண்ணீங்க, வாழ்த்துக்கள்மா. யாருக்கு வின் பண்ணா அவங்க கேப்போம், யாரு வின் பண்ணாமா? நீங்க தான் வின் பண்ணிருக்கீங்க.
2: அப்படியா?
1: நன்றிமா, நன்றி,
2: ரொம்ப நன்றி.
1: நிகழ்ச்சியில் நேர்கள் எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க, சூப்பராக விளையாண்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம நிகழ்ச்சியில் வந்து இன்னைக்கு வெற்றி பெற்றது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நேர்கள் தான். நேர்கள் வந்து நிறையா பேர் வந்து வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து முதல் நேயர் மாணிக்க வாசகம் ஐயா என்ன பாட்டு பாட சொல்லிட்டு அவரே பாட்டு பாடினதில் அவருக்கு ஒரு மதிப்பெண்ணை வந்து நம்ம தூக்கி கொடுத்தாச்சு. அதில் மாணிக்க வாசகமும், அப்புறம் வந்து முல்லக்காடு பாபு, வைக்கால்பட்டி கொழுக்கட்டை என்ற ரேணுகா அவர்கள், அப்புறம் ராசாத்தி, வைக்கால்பட்டி கலை, திருநெல்வேலி அழகிய நம்பி, அடுத்து மகிமைதாஸ் வீரபாண்டிய புலிக்குளம், அப்புறம் பழையப்பேட்டை செல்வக்கணி, இவங்க எல்லாரும் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. மாவடிக்கால் மகாலட்சுமி அவங்களை நான் வெற்றி பெற்றேன். அடுத்தபடியாக சங்கரன் கோவில் கோட்டியப்பனை நீங்கள் வெற்றி பெற்றிருக்கிறீங்க. அடுத்து இப்போ புதுப்பட்டி பரமேஸ்வரியையும் நீங்கள் வெற்றி பெற்றிருக்கிறீங்க. அது கூட இன்னும் ஒரு நேரை நான் வெற்றி பெற்றிருக்கிறேன். மொத்தம் வந்து நீங்கள் 2 மார்க், நான் 2 மார்க்.
2: குட்,
1: சரியா? கணக்கு சரியா போச்சா?
2: சரியா போச்சு.
1: அப்போ நம்ம 4 மார்க் எடுத்திருக்கிறோம். நேயர்கள் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 நேயர்கள் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. 12 நேயர்கள் கலந்து கொண்டதில் நேயர்கள் 8 பேர் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. நேயர்களுக்கு கைத்தட்டி வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். கிளாப் சவுண்ட் எடுத்து வைக்கல, அதான் நானே
2: கைத்தட்டுறேன்.
1: நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு வெற்றி பெற்ற நேயர்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டையும் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. நிகழ்ச்சியின் நிறைவாக பாடல் வருது, கேளுங்க. இதுவரைக்கும் பொதிகை தும்பி நிகழ்ச்சியில் கலந்து பேசிகிட்டு இருந்தோம். நான் சுபகலா.
2: நான் குமுதா.

Come on.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்களை புதுதில்லியில் சந்தித்து பேசினார். மேற்காசிய விவகாரம் காரணமாக பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கு உதவிட பிரிக்ஸ் அமைப்பில் இடம்பெற்றுள்ள நாடுகள் முன்வர வேண்டும் என வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியிருக்கிறார். பேரிடர் மீட்புப் படையினர் 140 கோடி மக்களின் நம்பிக்கையை பெற்றுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புதுமை கண்டுபிடிப்புகளில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு மற்றும் இயற்கை எரிவாயு நாடு முழுவதும் தட்டுப்பாடின்றி கிடைக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாக பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா தெரிவித்துள்ளார். சர்க்கரை ஏற்றுமதிக்கு மத்திய அரசு தடை விதித்திருக்கிறது. தமிழக அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு இவ்வாண்டு ஜனவரி 1 முதல் 2% கூடுதல் அகவிலைப்படி வழங்க முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். நடப்பு மாதத்திற்கான மகளிர் உதவித்தொகை உரிமைத் தொகை விரைவில் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 9 IPS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். உளவுத்துறை DIG டாக்டர் தர்மராஜன் நியமிக்கப்பட்டுள்ளார். அஇஅதிமுக விவகாரத்தில் 4ம் தர அரசியல்வாதி போல் முதலமைச்சர் திரு விஜய் செயல்படுவதாகவும் இதுதான் தூய சக்தியா என்றும் அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் திரு KP முனுசாமி வினவியுள்ளார். நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்தியுள்ளதற்காக மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். நீலகிரி மாவட்டத்தில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது.

5:03 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6. கேட்டு ரசிக்க இருக்கிறீங்க படமும் பாடலும். இன்றைய படமும் பாடலும் நிகழ்ச்சியில 1980

ஆம் வருடத்தில் வந்த பாடல்கள், அதாவது திரைப்படங்கள், 1980 வந்த திரைப்படங்களில் உள்ள பாடல்களை கேட்க இருக்கிறீங்க. கூடவே அந்த திரைப்படம் குறித்த பாடல் குறித்த திரை தகவல்களையும் தெரிஞ்சுக்க இருக்கிறீங்க. படமும் பாடலும் நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் திரைப்படம், 1980 வந்த ஒரு முக்கியமான திரைப்படம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பில்லா திரைப்படம். ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியான இந்த அதிரடி திரைப்படம் வந்து ரஜினிகாந்த் அவர்களின் திரைப்பய பயணத்தில் ஒரு முக்கியமான திருப்பத்தை ஏற்படுத்திய ஒரு திரைப்படமாகும். இந்த அதிரடி திரைப்படம் வந்து 25 வாரங்களுக்கும் மேலாக, அதாவது வெள்ளி விழா காணக்கூடிய அளவில் வந்து திரையரங்குகளில் ஓடி அந்த காலகட்டத்திலேயே வசூலை வாரி குவித்து மாபெரும் வெற்றியை பெற்ற ஒரு திரைப்படம். இதோ பில்லா திரைப்படத்திலிருந்து அந்த சூப்பர் ஹிட்டான அதிரடியான பாடலை கேட்கலாம்.

நான் கொண்டு வந்தேனா நீ கொண்டு வந்தாய செல்வம் நாளென்ன பொழுது.

5:10 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 படமும் பாடலும். 1980களில் வெளிவந்த பாடல்கள், அதாவது அந்த திரைப்படங்கள்ல இருந்து வரக்கூடிய பாடல்களை தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. அந்த வகையில் பில்லா திரைப்படத்துல இருந்து ஒரு பாடல் கேட்டீங்க. அடுத்தபடியாக வரக்கூடிய பாடல் என்ன திரைப்படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு திரைப்படம். குரு திரைப்படம் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா கமல் ஸ்ரீதேவி ஜோடியின் வெற்றி பட்டியலில் தனி இடம் பிடித்த படம் குரு. இந்த படத்தில் நிறைய நடிகர்கள் நடிச்சிருக்கிறாங்க. இதில் வந்து கமலின் ஸ்டைலிஷ் நடிப்பும் குருவாக வேடமிட்டு வந்து கலக்குவதும் வெகுவாக ரசிக்கப்பட்டது. இந்த படப்பிடிப்பில் வந்து நல்ல நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க ஸ்ரீதேவியும் கமலும். நல்ல அழகுடன் கூடிய ஒரு நடிப்பு. ஹெலிகாப்டர் பாடல், சண்டை காட்சிகள், ரயில் சேசிங், குதிரை என படம் வந்து பக்கா கமர்ஷியல் விஷயங்களோட காதல் சென்டிமெண்ட்டு எல்லாமே கலந்து ரொம்பவே கலக்கட்டின ஒரு படம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்தியாவின் மிகப்பெரிய ஒளிப்பதிவாளர் என்று புகழ்பெற்ற வின்சென்டின் மகன் ஜெயனன் வின்சென்டின் ஒளிப்பதிவு படத்தை ரொம்பவே அழகாக காட்டியிருக்கு. சண்டை காட்சிகளை விரட்டலாகவும் காட்டியிருக்கு. இந்த படத்தில் மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா, இந்த படம் முழுவதுமே ப்ளஸ் பாயிண்ட் தான், இருந்தாலும் இளையராஜாவின் இசை வந்து படத்துக்கு ஒரு ஆக சிறந்த ஒரு பலம் அப்படின்னு கூடவே சொல்லலாம். பறந்தாலும் விடமாட்டேன் அப்படிங்கிற பாடல் வந்து ஹெலிகாப்டரில் நம்மையும் சேர்த்து பறக்க வைக்கக்கூடிய வகையில் இருந்தது. ஆடுங்கள் பாடுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல் குழந்தைகளுடன் குழந்தையாய் நம்மையும் குதூகலமாய் ஆட வைக்கக்கூடிய ஒரு பாடலாக இருந்தது. எந்த கண்ணில் 7 உலகங்கள் இந்த பாடலை கேட்கும் போதும் பார்க்கும்போதும் நமக்கே வந்து அந்த அளவுக்கு ஒரு போதை கொடுக்கக்கூடிய ஒரு இசையில் அமைஞ்ச ஒரு பாடலாக இருக்கு. அடுத்த பாடல் பேரை சொல்லவா அது நியாயமாகுமா என்று காதல் நியாயத்தை பறைசாற்றும் ஒரு பாடலாக அமைஞ்சிருக்குது. அடுத்து மாமனுக்கு பரமக்குடி மச்சினிக்கு தூத்துக்குடி பாடல் வந்து அந்த கால குத்தாட்ட பாடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் வணங்குகிறேன் சபையிலே அப்படிங்கிற பாடல் எல்லோரையும் தாளமிட வைக்கக்கூடிய ஒரு பாடலாக அமைஞ்சிருக்கு. எல்லாத்துக்கும் மேலாக அந்த குருவாக இருக்கக்கூடிய கமலஹாசன் அவர்கள் வரும்போது ஒரு பிஜிஎம் பண்ணியிருப்பாராம் நம்ம ராஜா சார். அது வந்து நம்மையும் சேர்த்து வந்து அந்த குதிரையில் போகக்கூடிய அளவுக்கு ஒரு மாசான ஒரு ஃபீலிங் கொடுக்கக்கூடிய ஒரு இசையோடு அமைந்த ஒரு இதாக இருந்திருக்குது. இப்படி வந்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலம் கொடுத்தது இளையராஜா அவர்களோட இசை அப்படிங்கிறது தான். அந்த இளையராஜா இசையில் அமைந்த அந்த காதல் பாடல், ஒரு பாடல் சொன்னேன் இல்லையா, பேரை சொல்லவா அது நியாயமாகுமா அப்படின்னு சொல்லி, அந்த பாடல் தான் இப்போ கேட்க இருக்கிறோம்.

5:18 நிமிடத்துல கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6. படமும் பாடலும் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில இன்னைக்கு 1980களில் வெளிவந்த திரைப்படங்கள்ல பாடல்களை தான் கேட்டுட்ருக்கேங்க. கூடவே அந்த திரைப்படங்கள் பாடல்கள் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களையும் கேட்டுட்ருக்கீங்க.

அந்த வகையில் நம்ம நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய திரைப்படம் அன்புக்கு நான் அடிமை அப்படின்னு சொல்லக்கூடிய திரைப்படம் தான். இந்த திரைப்படமும் வந்து

ஒரு சூப்பரான ஹிட்டான படம் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த காலகட்டத்தில் நல்ல ரஜினி அவர்களுக்கு ஒரு மாசை கொடுத்த ஒரு படம். தேவர் ஃபிலிம்ஸோட படம் அப்படின்னு சொன்னாலே வந்து அதில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு விலங்குகளோட பங்களிப்பு இருந்தே இருக்கணும். அதே மாதிரி தான் இந்த திரைப்படத்துலேயும் வந்து ஒரு ஆடு அப்படின்னு ஒரு ஆடு வந்து ரசிக்கும்படி சில வித்தைகளை காட்டக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர், அதாவது ரசிக்கக்கூடிய வகையில் அந்த ஆடுக்கும் ஒரு கேரக்டர் கொடுத்து நடிக்க வச்சுருப்பாங்க இந்த தேவர் ஃபிலிம்ஸில். இந்த திரைப்படத்தின் வசனங்கள் பொதுவாகவே வந்து ரஜினி படங்களுக்கு வசனங்கள் அப்படிங்கிறது ரொம்பவே, அந்த பஞ்ச் டைலாக் வசனங்கள் எல்லாமே வந்து ஹிட்டு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இது வந்து அவரோட ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தே அவருக்கு கை கொடுத்த ஒரு விஷயமா இருக்குது. அந்த வகையில் வந்து இந்த திரைப்படத்துலேயும் வந்து ஒரு கூர்மையான வசனங்கள் எழுதியிருக்கிறாங்க. முதல் சந்திப்பிலே முழு கை கொடுக்குற பழக்கம் எனக்கு இல்லை, என் பின்னாடி இருக்கவங்களை நான் என் முன்னாடி இருக்கவங்க கண்ணில் தான் நான் பார்ப்பேன். இந்த கூர்மையான வசனங்களை வந்து தூயவன் அப்படிங்கிறவர் வந்து எழுதி ரஜினி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கலைஞருக்கு வந்து கொடுத்து, அவர் வந்து இதை இந்த வசனங்களை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்த விதம் இந்த படத்தில் ரொம்பவே அருமையாக இருந்திருக்கு. ரொம்ப வேகமான ஒரு தீயை பரவவிடக்கூடிய அளவில் வந்து ரஜினிகாந்தின் யுகங்கள் வந்து இந்த ஆரம்ப அலையில் வந்து ரொம்பவே இதாக இருந்தது வந்து இந்த அன்புக்கு நான் அடிமை இந்த திரைப்படத்தில் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்தில் வரக்கூடிய காட்டில் ஒரு சிங்கக்குட்டியாம் வந்து 80களில் வளர்ந்த குழந்தை பட்டாலும் மறக்க முடியாத ஒரு பால்ய கால பாட்டு, வாலி அவர்களோட பாடல் வரிகளில் படத்தின் கதையையே வந்து இதில் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு பாடலாக இருக்கும். இளையராஜாவோட இசையில் அமைந்த இந்த பாடல் வந்து இந்த திரைப்படத்தில் இந்த பாடலை மேலும் வந்து மெருகூட்டி அழகுபடுத்தியிருக்கு. இதோ அந்த பாடலை தான் கேட்க இருக்கிறோம், அன்புக்கு நான் அடிமை திரைப்படத்திலிருந்து.

5:27 கேட்டுட்ருக்கிறீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்ருக்கிறீங்க. படமும் பாடலும், படமும் பாடலும் நிகழ்ச்சியில் இன்றைக்கி 1980களில் வெளிவந்த திரைப்படங்களில் வந்தக்கூடிய பாடல்களையும் அந்த திரைப்படங்கள் பற்றிய தகவலையும் தெரிஞ்சுக்கிட்டு பாடல்களை கேட்டுட்ருக்கிறீங்க. அந்த வகையில் அடுத்து வரக்கூடிய படம் 1980 வந்த ஒரு முக்கியமான படம் மூடு பணி. இந்த திரைப்படம் வந்து மக்களால் வந்து ரொம்பவே விரும்பி பார்க்கப்பட்ட ஒரு வித்தியாசமான ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து எல்லாருமே ஒரு சைக்கோ ஹீரோவாக நடித்த அந்த சைக்கோ படம் அதோட நகல் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து பார்த்துருந்துருக்காங்க. இந்த படத்தில் என்ன அப்படின்னா, இறுதியில் தாயோட எலும்பு கூடு ஒன்று வந்து பிரதாப் பீத்தன் வந்து பாதுகாத்து வைத்திருப்பார் ஒரு சுவரில். அந்த காட்சி ஒன்று வருமா, அதை வச்சு வந்து இது ரொம்பவே சைக்கோவின் நகல் அப்படின்னு சொல்லி பலரும் வந்து பேச தொடங்கி இருக்கிறாங்க. அப்போ வந்து இந்த படத்தை குறித்து ஒரு பதிவையும் வந்து பாலு மகேந்திரா அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இளம் வயதில் ஏற்படக்கூடிய உளவியல் பாதிப்புகளும் குற்றங்களின் ஊற்றுக்கண்களாக வந்து நமக்கு மாறுது அப்படிங்கிற கோட்பாட்டை இந்த மாதிரியான திரைப்படங்கள் தான் பிரதிபலிக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இந்த மூடுபனி திரைப்படத்தோட பெரும்பான்மையான பகுதி வந்து 1965 வெளியான தி கலெக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆங்கில திரைப்படத்தின் அழுத்தமான சாயலை பெற்றிருக்கு தான். ஒரிஜினலில் வரும் பல சம்பவங்கள், வசனங்கள், திருப்பங்கள் வந்து அப்படியே அச்சு அசலாக மூடுபனி திரைப்படத்திலையும் இடம்பெற்றிருக்கிறதா. இந்த மூடுபனி திரைப்படம் வந்து ஒன்றுவே வந்து ஒரு வித்தியாசமான கதை கோணத்தில் கொஞ்சம் இதாக இருந்தால் கூட, இந்த படத்தில் வரக்கூடிய அந்த என் இனிய பொன்னிலாவே அந்த பாடல் வந்து எல்லாராலையும் ரசிக்கக்கூடிய, அப்போ வந்து விரும்பி கேட்கக்கூடிய பாடல்கள் அடிப்படையில் அந்த பாடலும் ஒன்றாக இருந்திருக்குது. அந்த பாடலை தான் இப்போ கேட்க இருக்கிறோம் மூடுபனி திரைப்படத்திலிருந்து.

படமும் பாடலும் நிகழ்ச்சியில் இன்னைக்கு 1980களில் வெளிவந்த திரைப்படங்களில் உள்ள பாடல்களை கேட்டுட்டு இருக்கிறீங்க. அந்த வகையில் அடுத்து வரக்கூடிய படம் ஜானி திரைப்படம். ஜானி திரைப்படமும் ரஜினி அவர்களோட ஒரு முக்கியமான திரைப்படம் அப்படின்னு தான் சொல்லணும். இதில் வந்து ரஜினி ஸ்ரீதேவி இந்த காம்போ வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு சீனாக இருக்கும். பொதுவாகவே வந்து ஸ்ரீதேவி அப்படின்னு சொன்னாலே வந்து அவங்க வந்து ரஜினி அவர்களுக்கும் கமல் அவர்களுக்கும் வந்து ஒரு படங்களில் ஒரு முக்கியமான ஒரு நடிகையாக ஒரு ஜோடியாகவே வந்து வளர்ந்துருப்பாங்க. உண்மையிலே 80களில் வந்து விரும்பின எல்லாருமே வந்து ஸ்ரீதேவி அப்படின்னு சொன்னாலே வந்து அவங்கள தாண்டி வேறு எங்கேயுமே போக முடியாது அந்த அளவுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து ஸ்ரீதேவி அவங்களோட நடிப்பு, அவங்களோட இயல்பு, இது எல்லாமே வந்து நிறையா டேரக்டர்ஸ் வந்து அவங்கள ஹீரோயினாக போடுறதுக்கு வந்து முக்கியமான ஒரு காரணமாக இருக்குமா. இவங்க கிட்ட வந்து எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட்டான மேக்கப்பு போடக்கூடிய வங்களா தான் இருப்பாங்களாம். இந்த திரைப்படத்தில் வந்து இந்த திரைப்படத்தில் நடிக்கிறதுக்காக ஒரு சீனுக்காக வந்து இவங்க காரில் இருந்து இறங்கினாங்களாம். அப்போ இறங்கும்போது வந்து அந்த படத்தோட இந்த ஜானி திரைப்படத்தோட டைரக்டர் வந்து எந்த அளவுக்கு எதிர்பார்த்தாங்களோ அதே காஸ்டியூமில் அப்படியே வந்து இறங்கினாங்களாம். அதே மாதிரி சிம்பிளாக வந்து ஒரு வார்ம் கலரில் ஒரு காட்டன் புடவை கட்டிட்டு அதை வந்து அந்த முந்தானை இழுத்து போத்திட்டு கழுத்தில் ஒரு மாலையும் அணிஞ்சு அந்த மாதிரி வந்து இறங்கினாங்களாம். அதை பார்த்த உடனே இந்த காஸ்டியூம் தான் நான் மைண்டில் நினச்சி வச்சுருந்தேன், எப்படி நீங்கள் அதே மாதிரியே வந்து இறங்குனீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டாங்களாம். இப்போ சொன்னாங்க, நீங்கள் இந்த சீனை சொல்லும்போதே இந்த மாதிரி ஒரு காஸ்டியூம் சூஸ் பண்ணுவீங்கன்னு எனக்கு தோணுச்சு அப்படின்னு சொன்னாங்களாம். அந்த அளவுக்கு வந்து அவங்கக்கிட்ட வந்து ஒரு இது இருக்குமா. அதே மாதிரி அவங்களோட நடிப்பு, அவங்களோட வசனங்கள், இது எல்லாமே வந்து படத்தில் இப்போ தான் அவங்க நடிக்கிறாங்களா இல்லை ஆல்ரெடி இதெல்லாம் நடித்து முடிச்சுட்டு வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து சிறப்பாக இருக்குமா. நிறைய நேரங்களில் வந்து ஒரு சீன் இப்போ நடிக்கிறாங்க அப்படின்னா கட் அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா, அந்த கட்டுன்னு சொல்லக்கூடியதையும் மறந்து வந்து அவங்களோட நடிப்பை நிறைய பேர் ரசிச்சிருக்கிறாங்களா. ஸ்ரீதேவி அவங்க வந்து ஒரு பிறவி நடிகை அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ஜானி திரைப்படத்தில் நிறைய பாடல்கள் வந்திருந்தாலும் கூட இந்த திரைப்படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் ஸ்னோ ரீட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாடல் அன்றைய காலகட்டத்தில் 1980களில் அனைவரையும் வெகுவாக கவர்ந்திழுத்த ஒரு பிரபலமான ஒரு வெஸ்டர்ன் டைப் பாடல் தான். அந்த பாடலை தான் இப்போ கேட்க இருக்கிறீங்க ஜானி திரைப்படத்திலிருந்து.

5:41 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6. படமும் பாடலும் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. படமும் பாடலும் நிகழ்ச்சியில இன்னைக்கு 1980களில் வெளிவந்த திரைப்படங்கள்ல இருந்து முக்கியமான பிரபலமான எல்லாரும் விரும்பி கேட்ட 80கள் பாடல்களை தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. அந்த வகையில் அடுத்து வரக்கூடிய திரைப்படம் நிழல்கள். நிழல்கள் திரைப்படத்தில் வந்து நடித்திருக்கக்கூடிய அந்த நிழல்கள் ரவி, சொன்னாலே தெரியும் இந்த படம் மூலியமாக தான் இவர் அறிமுகமாயிருக்கிறாரு அப்படிங்கிறது. ஏன்னா அவரோட இயற்பெயர் ரவி, அந்த ரவிங்கிற பெயர் வந்து நிழல்கள் அப்படிங்கிற அவரோட முதல் படம் மூலியமாக அவருக்கு வந்து நிழல்கள் ரவி அப்படிங்கிற ஒரு நிலையை வந்து கொடுத்தது. இவர் வந்து ஒரு பன்முகத்தன்மைக்காக வந்து அறியப்படக்கூடிய ஒரு நடிகர். இவர் வந்து வில்லன், கதாநாயகன், குணச்சித்திர நடிகர், டப்பிங் கலைஞர் என பல பன்முகத்தன்மையை கொண்ட அவர். ரஜினி, கமல், அஜித், விஜய் போன்ற புகழ்பெற்ற நடிகர்கள் கூட தன்னோட திரை பயணத்தை வந்து இவரும் பகிர்ந்திருக்கிறாரு. 60க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் மற்றும் 20க்கும் மேற்பட்ட தொலைக்காட்சி தொடர்களையும் நடித்ததன் மூலம் நிழல்கள் ரவி வந்து திரையுலகில் தனக்கென ஒரு தனி இடத்தை பிடித்திருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். நிழல்கள் ரவி வந்து திரைப்படங்களில் முன்னணி கதாபாத்திரங்களுக்கு வந்து அந்த டப்பிங், அந்த குரல் கொடுக்கறதுல வந்து பிரபல்யமானவராகவும் பரவலாக அறியப்பட்டவருமாக இருந்திருக்கிறாரு. முக்கியமாக வந்து சமீப காலங்களில் வெளியான பிகில், அது மட்டும் இல்லாமல் KGF திரைப்படத்தில் வந்து ஒரு கதை சொல்லி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த கதை சொல்லியாக வந்து அந்த ஆனந்த் கதாபாத்திரத்துக்கு அவர் குரல் கொடுத்தது பார்வையாளர்கள் மற்றும் விமர்சகர்கள் வந்து ரொம்பவே பாராட்டை பெறக்கூடிய ஒரு முக்கியமான அவரோட அந்த கம்பீரமான குரல் வந்து அந்த திரைப்படத்திற்கு அந்த கதை சொல்லிக்காக வந்து ரொம்பவே சிறப்பாக அமைஞ்சிருக்கு. 1980 தன்னோட அந்த திரைப்பயணத்தை தொடங்கிய நிழல்கள் ரவி இந்த நிழல்கள் திரைப்பட மூலமாக அறிமுகமாகி ரொம்பவே சிறப்பான ஒரு இடத்தை பெற்றிருக்கிறார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த திரைப்படத்திலிருந்து 1980களில் எல்லாரும் விரும்பி கேட்கக்கூடிய பாடல் அந்த பொன் மாலை பொழுது, அந்த பாடல் தான். இதோ அந்த பாடலை கேட்கலாம்.

5:48 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6ல. இன்னைக்கு படமும் பாடலும் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் 1980களில் வெளிவந்த திரைப்படங்களில் உள்ள பாடல்களை கேட்டுட்ருக்கிறீங்க, கூடவே அந்த திரைப்படங்கள் பாடல்கள் சம்பந்தப்பட்ட செய்திகளையும் கேட்டுட்ருக்கிறீங்க. அந்த வகையில் நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன திரைப்படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முரட்டுக்காலை அப்படிங்கிற ஒரு திரைப்படம் தான். இந்த திரைப்படமும் அந்த 1980களில் வந்து ஒரு முக்கியமான திரைப்படம். ரஜினி அவர்கள் நடிப்பில் வெளியான இந்த திரைப்படம், இந்த படத்தை பற்றின ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த திரைப்படத்தில் வரக்கூடிய கிளைமேக்ஸ், அதாவது ஒரு சண்டை காட்சியை வந்து பொதுவாகவே தமிழ் சினிமா நடிகர்கள் பலரும் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுக்கக்கூடிய சண்டை காட்சிகளில் டூப் போட்டு நடிப்பாங்க. அதே மாதிரி வந்து இந்த திரைப்படத்தில் வந்து ஒரு கிளைமேக்ஸ் காட்சியில் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து ஒரு சண்டை காட்சி இடம்பெற்றிருக்குமா, இதுக்காக வந்து ரயில் ஒன்றை வாடகைக்கு எடுத்து அந்த காட்சியை வந்து படமாக்கியிருக்காங்க. அப்போது

அதில் அந்த திரைப்படத்தில் இருக்கக்கூடிய ஸ்டண்ட் மாஸ்டர் ஜூடோ வந்து இந்த காட்சிக்காக டூப்பு வைத்து படமாக்கணும் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டாங்களாம். ஆனால் அதுக்கு ரஜினி அவர்கள் வந்து சம்மதிக்காமல், அவங்களும் மனுஷங்க தானே, அதனால் நானே ரிஸ்க் எடுத்து நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த திரைப்படத்தோட சண்டை காட்சிகளில் டூப்பு இல்லாமல் அவரே நடிச்சிருக்கிறாரு. ஸ்டண்ட் நடிகர்கள் மீது வந்து ஒரு முக்கியமான அக்கறை கொண்ட நடிகர் வந்து ரஜினிகாந்த் அவர்கள். அதே மாதிரி முரட்டுக்காலை திரைப்படத்தில் வந்து வில்லனாக நடித்த ஜெய்சங்கர் அவர்களுக்கும் வந்து இந்த திரைப்படம் மிகப்பெரிய வாய்ப்பை, இந்த படத்தில் அவர் வில்லனாக நடித்ததுக்கப்புறம் தான் நிறைய வாய்ப்புகளும் அவரோட சம்பளமும் கூட கூடினதாக சொல்கிறாங்க. இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, முரட்டுக்காலை திரைப்படத்தில் வந்து நடிக்கிறதுக்கு முத முதல்ல வந்து தேர்வு செய்யப்பட்டது நடிகர் கமலஹாசன் அவர்கள் தான். எஸ்பி முத்துராமனின் வந்து முதல் சாய்ஸ் வந்து கமலஹாசனாக தான் இருந்தாங்க. ஆனால் வந்து அவரோட கால் ஷீட் கிடைக்காத காரணத்தினால வந்து ரஜினிக்கு வந்து இந்த முரட்டுக்காலை திரைப்பட வாய்ப்பு கொடுத்தாங்க. கடைசியில் ரஜினிகாந்த் அவர்களுக்கு வந்து இந்த படம் ஒரு மாபெரும் வெற்றி படமாக அமைந்தது வந்து குறிப்பிடத்தக்கது. ஏவிஎம் ஸ்டுடியோவின் முதல் படமாக இவர் வந்து, அதாவது ரஜினியோட முதல் படம் ஏவிஎம் ஸ்டுடியோவில் முக்கியமாக ஒரு படமாகவும் இருந்துச்சு. ஏவிஎம் ஸ்டுடியோவுக்கு வந்து தாறுமாறாக வந்து கல்லா கட்டியது அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா அது வந்து இந்த முரட்டுக்காலை இந்த திரைப்படம் தான். இந்த திரைப்படத்தில் வரக்கூடிய அந்த சாங், பொதுவாக எம் மனசு தங்கம், அந்த பாடல் வந்து 1980களில் ரஜினி ரசிகர்கள் மட்டும் வந்து பலரால், பல இளைஞர்களால் வந்து விரும்பப்பட்ட ஒரு மாசான ஒரு பாடல் அப்படின்னு தான் சொல்லலாம். அந்த பாடலை தான் கேட்க இருக்கிறோம் நம்ம நிகழ்ச்சியில்.

5:56 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 படமும் பாடலும். படமும் பாடலும் நிகழ்ச்சியில் இன்றைக்கி 1980களில் வெளிவந்த திரைப்படங்கள்லேருந்து சில பிரபலமான பாடல்களை தான் கேட்டுட்ருக்கிறோம். அந்த வகையில் நம்ம நிகழ்ச்சியின் நிறைவான திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உல்லாச பறவைகள். உல்லாச பறவைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த படம் வந்து 1980களில் வெளிவந்த கமலஹாசன் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த ஒரு முக்கியமான திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா காதல் நாயகன் கமலஹாசன் அப்படின்னு சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து காதல் காட்சிகள்லையும் காதல் பாடல்கள் காட்சிகள் வந்து ரொம்பவே கமலஹாசன் அவர்களுக்கு அவரோட நடிப்பில் வரக்கூடிய படங்களுக்கு பாடல்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க டைரக்டர்ஸ் எல்லாருமே. அந்த வகையில் தான் வந்து இந்த உல்லாச பறவைகள் திரைப்படத்தில் வந்து அந்த ஜெர்மனியின் செந்தேன் மலரே அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல் பலராலும் ரசிக்கப்பட்ட ஒரு பாடல். ஒரு பாடல் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து அந்த வரிகளுக்காக, இசைகளுக்காக, நடிப்புக்காக, ஹீரோக்காக, ஹீரோயின்காக இப்படி பல விதங்களில் ரசிக்கக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் இந்த திரைப்படம் இந்த பாடல் அப்படின்னு பார்த்தா ஐக்கிய ராஜ்யம் முதல் நெதர்லாந்து வரை ஐரோப்பாவின் பல இடங்களில் படமாக்கப்பட்டது. கமல் அவர்கள் வந்து ஐரோப்பில் உள்ள சில வரலாற்று கட்டடங்களுக்கு வெளியே நடனமாடக்கூடிய வகையில் இந்த படத்தில் வந்து காட்சிகள் இருக்கும். இந்த படத்தின் ஒரு பகுதி மட்டுமே வெளிநாட்டில் படமாக்கப்பட்டிருந்தாலும் இந்த பாடல் மற்றும் அது உள்ளடக்கிய நிலப்பரப்புகள் எல்லாமே வந்து ரொம்பவே பிரபலமானதாம். அதுக்காகவே இந்த பாடல் விரும்பி பார்க்கப்பட்டதாம். அப்படிப்பட்ட பாடல் தான் வந்து உல்லாச பறவைகள் உள்ள ஜெர்மனியின் செந்தேன் மலர். இதோ அந்த பாடலை கேளுங்க. இந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது படமும் பாடலும் நிகழ்ச்சி. இதுவரை நிகழ்ச்சியை வழங்கியது நான் சுபகலா.

இனிய மாலை வணக்கம் நேர்களே, நேரம் 6 மணி, இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நிகழ்ச்சி குறிப்புகள். நமது நிலையத்தில் இன்று மற்றும் நாளை இடம்பெறும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 6:10 மற்றும் 6:40 பக்தி மாலை, 7 மணிக்கு திரை இசை, 7:10 தேனி மாவட்ட செய்திகள் எழுதியவர் ராஜ்குமார், 7:25 நம்மை சுற்றி, 7:30 கேட்கலாம் ஆசை அஞ்சல், 8:05 குக்கு நேயுறுப்பு பாடல்கள், 9:15 திரை இசை, 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் தமிழ் இலக்கியத்தில் நாட்டுப்புற கலைகள், 10 மணிக்கு தாளாட்டும் தென்றல், 11 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள்.

இனி நமது நிலையத்தில் நாளை இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 6:02 நிகழ்ச்சியும் நேரமும், 6:10 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள், 6:35 உழவர்களுக்கான தகவல்கள், 6:55 சூழல் காப்பது சுகம், சூழல் ஒளி வழங்குபவர் திருநெல்வேலி மாவட்ட பசுமை தோழர் ஜே ரூஜன் அவர்கள், 7:00 to 7:30 வணக்கம் பரணி, 7:25 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி, 8:02 மற்றும் 8:30 திரை அருவி.

தொடர்ந்து காலை 8:50 சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 8:55 திரையருவி. 9:02 ஆனந்த பூங்காற்று. குழந்தை வளர்ப்பு என்பது புத்தக அறிவா அனுபவ பாடமா? 10:02 கேட்கலாம் மனம் விரும்புதே நேரிருப்பு பாடல்கள். முற்பகல் 11:02 வெளிச்சம் தேசிய பால்வள மேம்பாட்டு திட்டம். நண்பகல் 12 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 மற்றும் 12:50 சிநேகிதியே நிகழ்ச்சியில் சர்வதேச குடும்ப தினத்தையொட்டி சமூகத்தை கட்டமைப்பதில் குடும்பத்தின் பங்கு. 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள். பிரதம மந்திரி இலவச எரிவாயு இணைப்பு வழங்கல் திட்டம் 2.0. 1:10 நலம்தானா? பழமையான உணவுகள் மறக்கப்படுகிறதா?

1:55 நலம்தானாவில் கோடை காலத்தில் உடலின் உஷ்ணத்தை தணிக்க ஆலோசனைகள் வழங்குவவர் ஆயுர்வேத மருத்துவர் டாக்டர் ராஜ் கபூர் அவர்கள். பிற்பகல் 2:15 மணித்திருநாடு கோனோமா பசுமை கிராமம். 3:02 குக்கு நேருப்பு பாடல்கள். மாலை 4:02 பொதிகை தும்பி. 5:02 படமும் பாடலும். 6:00 நிகழ்ச்சி குறிப்புகள். 6:10 மற்றும் 6:40 பக்தி மாலை. 7:00 திரைசை. 7:10 திருச்சிராப்பள்ளி மாவட்ட செய்திகள். எழுதியவர் இ கதிரவன். 7:25 நம்மை சுற்றி. 7:30 அறிவியல் நேரம். தூக்கத்தை பற்றிய அறிவியல் செய்திகள். இரவு 8:05 ஊரும் உறவும் மண்மணக்கும் மக்களின் ஒளி வில்லுப்பாட்டு வழங்குவவர் கிருஷ்ணாபுரம் எஸ்பி முத்துலட்சுமி குழுவினர் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல்கள். 9:15 செய்திச் சுடர். 9:30 இலக்கிய சாரல். தமிழ் மாணவன் ஜி போப் ஆற்றிய மொழி தொண்டு. 10:00 சுகமான ராகங்கள். பாளையங்கோட்டை டி ராஜாமணி அவர்களின் விருப்ப பாடல்கள் இடம்பெறும். 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள். இவையாவும் நமது நிலையத்தின் நாளைய நிகழ்ச்சிகள். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

0: revenues must remain open to support the free flow of energy. Benchmark domestic equity indices surged over 1% today, led by broad-based buying across most sectors. The Sensex gained 790 points to close at 75,399. And that is the end of this news bulletin.
1: நேரம் 6:10. இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேயர்கள் கேட்க இருப்பது இறைவன் புகழ் பாடும் பக்தி பாடல்கள் நற்சிந்தனைகளோடு. இது பக்தி மாலை.

இணைந்திருப்பது ஆகாசவாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 101.6. இன்றைய பொழுதை முழுமையாக அனுபவிப்பவருக்கு எதிர்காலம் குறித்த பயம் இருக்காது.

தலைப்புச் செய்திகள். பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு மற்றும் இயற்கை எரிவாயு நாடு முழுவதும் தட்டுப்பாடின்றி கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு 2% கூடுதல் அகவிலைப்படி வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். சனாதனத்திற்கும் மக்களின் மத உணர்வுகளுக்கும் எதிராக தாவேகாவினர் கருத்துக்களை தெரிவிப்பது கண்டனத்திற்கு உரியது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். தென் தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலிஷெட்டி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு மற்றும் இயற்கை எரிவாயு நாடு முழுவதும் தட்டுப்பாடின்றி கிடைக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாக பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உள்நாட்டில் சமையல் எரிவாயு விநியோகம் சீராக இருப்பதாகவும் எந்தவொரு பகுதியிலும் பற்றாக்குறை ஏற்படவில்லை என்றும் தெரிவித்தார். நாட்டில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் முழு அளவில் செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். எரிவாயு விநியோகத்தில் இருந்த தடைகள் நீக்கப்பட்டு 70% வர்த்தக பயன்பாட்டுக்கான எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த மார்ச் மாதத்திலிருந்து இதுவரை 7 லட்சத்திற்கும் மேற்பட்ட புதிய சமையல் எரிவாயு இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். குழாய் வழி சமையல் எரிவாயு இணைப்பு பெற புதிதாக 750,000 நுகர்வோர் விண்ணப்பித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த 3 நாட்களில் 1,40,00,000 மேற்பட்டோர் சிலிண்டர் கோரி பதிவு செய்திருப்பதாகவும், 1,39,00,000 சிலிண்டர்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும் திருமதி சுஜாதா சர்மா கூறினார். தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு இவ்வாண்டு ஜனவரி 1 முதல் 2% கூடுதல் அகவிலைப்படி வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். இதனையடுத்து தற்போது 58% உள்ள அகவிலைப்படி 60% உயர்கிறது. இந்த அகவிலைப்படி உயர்வால் 16,00,000 அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்கள், ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் பயன்பெறுவர். இதனால் அரசுக்கு ஆண்டொன்றுக்கு 1,230 கோடி ரூபாய் கூடுதல் செலவினம் ஏற்படும் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தமிழகத்தில் இன்று 12 காவல்துறை உயரதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். காத்திருப்போர் பட்டியலில் இருந்த திரு டேவிட்சன் தேவாசீர்வாதம் தமிழ்நாடு பால் கூட்டுறவு உற்பத்தியாளர் கூட்டமைப்பின் ஊழல் தடுப்பு தலைமை அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளார். காத்திருப்போர் பட்டியலில் இருந்த திரு செந்தில்வேலன் காவல்துறை பயிற்சிக் கல்லூரியின் கூடுதல் இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளார். அஇஅதிமுக கொறடா உத்தரவை மீறி செயல்பட்டுள்ள உறுப்பினர்கள் மீது பேரவைத் தலைவர் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்துமாறு ஆளுநர் திரு விஸ்வநாத் அர்லேக்கரிடம் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் ஆளுநரை சந்தித்து அளித்த மனுவில் தங்கள் கட்சியின் கொறடா OS மணியனின் உத்தரவிற்கு எதிராக அஇஅதிமுகவின் 25 உறுப்பினர்கள் பேரவையில் தாவேகா அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பில் அரசுக்கு ஆதரவாக வாக்களித்ததாக குற்றம் சாட்டினார். இந்த 25 உறுப்பினர்களையும் தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்று பேரவைத் தலைவரிடம் தாங்கள் கோரிக்கை விடுத்திருப்பதாக திரு எடப்பாடி பழனிசாமி அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் இன்று காலை திரு எடப்பாடி பழனிசாமி பேரவைத் தலைவரை சந்தித்து உறுப்பினர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியபோது பேசிய பேரவைத் தலைவர், தமக்குள்ள அதிகாரத்தின்படி அதிகப்படியான உறுப்பினர்கள் கொண்ட திரு வேலுமணி தலைமையிலான பிரிவினருக்கு வாக்குகள் செலுத்துவதற்கான வாய்ப்பை தாம் வழங்கியதாக கூறினார். அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் 22 உறுப்பினர்கள் அரசுக்கு எதிராக நேற்று வாக்களித்தனர். சனாதனத்திற்கும் மக்களின் மத உணர்வுகளுக்கும் எதிராக தாவேகாவினர் கருத்துக்களை தெரிவிப்பது கண்டனத்திற்கு உரியது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இன்று அவர் விடுத்துள்ள சமூக

0: வலைதள பதிவில் தங்களின் அரசை அனைவருக்குமான அரசு என்று விளம்பரப்படுத்திக் கொண்டு அக்கட்சியைச் சேர்ந்த உறுப்பினர்கள் மத நம்பிக்கைக்கு எதிராக தேவையற்ற கருத்துக்களை கூறுவதை தடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் மே மாதத்திற்கான மகளிர் உரிமைத் தொகை விரைவில் வங்கிக் கணக்கில் வரவு வைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இந்த திட்டத்தை மறுசீரமைப்பு செய்வதற்கு கால அவகாசம் தேவைப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன் திட்ட பயனாளிகளுக்கு மாதாந்திர கல்வி உதவித்தொகை 1000 ரூபாய் அவர்களின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. திருப்பூர் ரயில் நிலையத்தில் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்பாட்டுப் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இப்பணிகளை சேலம் ரயில்வே கோட்ட கூடுதல் மேலாளர் திரு சரவணன் இன்று ஆய்வு செய்து அதிகாரிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: திருப்பூர் ரயில் நிலையத்தில் அம்ரித் பாரத் திட்டத்தின் மூலம் நடைபெற்று வரும் கட்டுமான பணிகள் மற்றும் ரயில் நிலைய பராமரிப்பு பணிகளை சேலம் கூடுதல் ரயில்வே கோட்ட மேலாளர் சரவணன் ஆய்வு செய்தார். இந்த ஆய்வின் போது ரயில் நிலைய மேம்பாட்டு பணிகள், ரயில் நிலைய வளாகம், பார்சல் புக்கிங், நிலைய அதிகாரி அலுவலகம், பணியாளர்களின் ஓய்வறைகள் மற்றும் பயணிகள் காத்திருப்போர் அறை ஆகியவற்றை ஆய்வு செய்தார். அப்போது ரயில் நிலைய சுவர்களில் ஒட்டப்பட்டிருந்த பல்வேறு துறைகளின் போஸ்டர்களை அப்புறப்படுத்த வலியுறுத்தினார்.
0: தென் தமிழக கடலோர மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
3: நேற்று தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை 8:30 அளவிலும் அதே பகுதிகளில் நிலைகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு மேற்கு மலை மாவட்டங்கள், தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு நகரின் ஓரிரு பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸ் வட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் வட்டியும் இருக்கக்கூடும். தமிழக மீனவர்களுக்கான எச்சரிக்கை, அடுத்த 3 நாட்களுக்கு தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள்
0: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வேளாண் மற்றும் தோட்டக்கலை பயிர்களை கோடை வெப்பத்திலிருந்து பாதுகாத்திட எடுக்கப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஆட்சியர் திருமதி சினேகா ஆய்வு செய்தார். தேனி மாவட்டம் மீரு சமுத்திரம் கண்மாயை நவீனப்படுத்தும் பணிகளை ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் ஆய்வு செய்தார். மதுரை மாவட்ட வருவாய் கிராமங்களில் நாளை முதல் ஜூன் மாதம் 15ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள PM கிசான் திட்ட சிறப்பு முகாமை விவசாயிகள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு ஆட்சியர் திரு பிரவீன்குமார் அறிவுறுத்தியுள்ளார். கடலூர் மாவட்டத்தில் கிராமப்புறங்களின் உட்கட்டமைப்பு வசதி குறித்த ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் தலைமையில் இன்று நடைபெற்றது. நாகை மாவட்டம் சிக்கல் அருகே தண்ணீர் தொட்டியில் மூழ்கியதில் 2 சிறுவர்கள் உயிரிழந்தனர். நாமக்கல் மாவட்டத்தில் பள்ளி வாகனங்களை ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி இன்று ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலிஷெட்டி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-19, 23-21 என்ற செட் கணக்கில் தைவானின் யுவான்ஷி லியாவோவை வென்றார். இப்போட்டியில் துஷார் ஸ்வீர், அஷ்மிதா சாலிஹா ஆகியோரும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணி இன்று மும்பை அணியை எதிர்கொள்கிறது. தரம்சாலாவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ஹாங்காங்கில் நடைபெற்ற சர்வதேச யோகாசன போட்டியில் பதக்கங்களை வென்று திரும்பிய மாணவர்களுக்கு திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில்

0: உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு மற்றும் இயற்கை எரிவாயு நாடு முழுவதும் தட்டுப்பாடின்றி கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு 2% கூடுதல் அகவிலைப்படி வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். சனாதனத்திற்கும் மக்களின் மத உணர்வுகளுக்கும் எதிராக தாவேகவினர் கருத்துக்களை தெரிவிப்பது கண்டனத்திற்கு உரியது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். தென் தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஷியான்ஷி வாலிஷெட்டி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 6:40 இணைந்திருக்கின்றோம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தொடர்கிறது பக்தி மாலை.

உண்மையான சுதந்திரம் என்பது விருப்பப்படி வாழ்வது மட்டுமல்ல, மற்றவர்கள் விருப்பப்படி வாழும் உரிமையை மதிப்பதும் ஆகும்.

நேரம் 6:50. வேகம் முக்கியமல்ல, சரியான திசையில் செல்வதே முக்கியம்.

அறிவனும் சுடர் தாரகையே, அமைதியின் கலை ஜோதியே. அறிவனும் சுடர் தாரகையே, அமைதியின்

இணைந்திருக்கின்றோம் பக்தி மாலையில். பக்தி என்பது அடிமைத்தனமல்ல, அது தடையற்ற அன்பு மற்றும் அர்ப்பணிப்பு.

ஒழித்த பாடலோடு நிறைவு பெற்றது பக்தி மாலை. நேரம் 7 மணி, இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 இல். இனி கேட்க இருப்பது திரை இசை.

ஒலித்த அந்த பாடல் கபிலன் வரிகளில் தேவி ஸ்ரீ பிரசாத் இசையமைப்பில் பாடியிருந்தார்கள் ஜேசி கிஃப்ட், மாலதி லக்ஷ்மணன். நிகழ்ச்சியில் இனி ஜேசி கிஃப்ட் இசையமைத்து பாடிய பாடல் ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸ் திரைப்படத்திலிருந்து.

0: நிறைவு பெற்றது திரை இசை. அடுத்த நிகழ்ச்சி பற்றி அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: நிமிடம் ஆகாஷ்வாணி தேனி மாவட்ட செய்திகள் வழங்குபவர் ராஜ்குமார்.
2: தேனி மாவட்ட ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெற்ற தனியார் பள்ளி வாகனங்களின் கூட்டாய்வில் வாகனங்களில் முதலுதவி பெட்டி, தீயணைப்பு கருவி, அவசரகால வழி, வேகக்கட்டுப்பாட்டு கருவி மற்றும் கண்காணிப்பு கேமரா உள்ளிட்டவைகளின் செயல்பாடுகள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டது. மேலும் வாகனங்களின் படி

0: டிக்கெட்டுகள், தரைப்பலகை, இன்ஜின் மற்றும் பிரேக் உள்ளிட்டவைகளின் தரம் ஆகியவை ஆய்வு செய்யப்பட்டன. பின்னர் வாகன ஓட்டுநர்களுக்கு விபத்தில்லா மற்றும் பாதுகாப்பான பயணம் குறித்து போக்குவரத்து காவல்துறையினர் சார்பில் பல்வேறு ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. வணிக எரிவாயு விலை உயர்வு, ரயில்வே பணியிடங்களை குறைக்கும் நடவடிக்கை உள்ளிட்டவைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மத்திய அரசை கண்டித்து தேனியில் இடதுசாரிகள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கம்பம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் அமைந்துள்ள சுற்றுலா தலமான சுருளி அருவி நீர்வரத்து முற்றிலும் குறைந்து வறண்டு காணப்படுவதால் கோடை விடுமுறையை கொண்டாட வரும் சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்பிச் செல்கின்றனர். தேனி அரசினர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் நடைபெற்ற தொழில் பழகுனர் பயிற்சிக்கான சேர்க்கை முகாமில் 50-க்கும் மேற்பட்ட தனியார் நிறுவனங்கள் கலந்து கொண்டு பல்வேறு பணியிடங்களுக்கு 100-க்கும் மேற்பட்ட வேலை நாடுனர்களை தேர்வு செய்தனர். சித்திரை திருவிழாவை ஒட்டி சின்னமனூர், சிவகாமி அம்மன் திருக்கோயில் மற்றும் ஆண்டிப்பட்டி, ஜம்பளிபுத்தூர், கதலி நரசிங்க பெருமாள் கோயில் ஆகியவற்றின் சித்திரை தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. தேனி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் கீழ் இயங்கும் சட்ட உதவி பாதுகாப்பு ஆலோசகர் அமைப்பில் காலியாக உள்ள 5 பணியிடங்களுக்கு வரும் 22 தேதிக்குள் விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்கலாம் என்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. பெரியகுளம் அருகே லட்சுமிபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் சமூக நலத்துறை சார்பில் பள்ளி மாணவ மாணவியர்களுக்கான கோடைகால பயிற்சி முகாமினை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ரஞ்சித் சிங் தொடங்கி வைத்தார். இம்முகாமில் ஓவிய பயிற்சி, சிலம்பம், சதுரங்கம், யோகா மற்றும் இயற்கை மருத்துவம், காளான் வளர்ப்பு, மண்புழு உரம் தயாரித்தல் மற்றும் நாற்றாங்கால் வளர்ப்பு முறை ஆகியவைகள் குறித்து பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகிறது. 2027 பத்ம விருதுக்கு தகுதியானவர்கள் இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பத்ம விருதுகள் தொடர்பான விவரங்கள் மற்றும் தகுதிகளை https://awards.gov.in என்ற இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து வரும் ஜூலை மாதம் 31 தேதிக்குள் இணையதளம் வழியாகவே விண்ணப்பிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தேர்தல் நடத்தை விதிமுறைகள் காரணமாக 2 பின்பு நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து 120 மனுக்கள் பெறப்பட்டது. பெறப்பட்ட மனுக்கள் தொடர்பாக சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த அலுவலர்கள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் உத்தரவிட்டுள்ளார். தேக்கம்பட்டி பாலிடெக்னிக் கல்லூரியில் 2026 மற்றும் 27 கல்வியாண்டில் டிஜிட்டல் உற்பத்தி தொழில்நுட்பம், ரோபோட்டிக்ஸ் மற்றும் தானியக்கம், பொருட்களின் இணையம் என புதிய பாடப்பிரிவுகளுக்கான சேர்க்கை நடைபெற உள்ளதாகவும் இதனை மாணவ மாணவியர்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்றும் மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணைய மண்டல இயக்குநர் திரு கிரிதர் தலைமையிலான துணை கண்காணிப்பு குழுவினர் நாளை முல்லைப்பெரியாறு அணையில் ஆய்வு மேற்கொள்கின்றனர். அணையின் பராமரிப்பு பணிகள் மற்றும் பருவமழை தொடர்பான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து இந்த ஆய்வில் கலந்தாலோசிக்கப்பட உள்ளது. மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகம் மற்றும் தொழில்நெறி வழிகாட்டுதல் மையம் ஆகியவற்றில் வழங்கப்படும் போட்டித் தேர்வுக்கான இலவச பயிற்சி வகுப்புகளை போட்டித் தேர்வர்கள் மற்றும் வேலை நாடுனர்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் கேட்டுக்கொண்டுள்ளார். கோடை வெயில் மற்றும் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் மழை இல்லாத காரணத்தால் மாவட்டத்தில் உள்ள முக்கிய அணைகளின் நீர்மட்டம் தொடர்ந்து சரிந்து காணப்படுகிறது. 152 உயரம் கொண்ட முல்லைப்பெரியாறு அணையின் நீர்மட்டம் 111 உயரம் கொண்ட வைகை அணையின் நீர்மட்டம் 26 குறைந்துள்ளது. கும்பக்கரை அருவி, மேகமலை அருவி போன்ற சுற்றுலா தலங்களிலும் நீர்வரத்து இல்லாததால் அங்கு சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கான தடை நீடிக்கிறது. பிரசித்தி பெற்ற வீரபாண்டி ஸ்ரீ கௌமாரியம்மன் கோவில் சித்திரை பெருந்திருவிழா தொடங்கியதை முன்னிட்டு தீச்சட்டி, ஆயிரங்கன் பானை, பால்குடம் மற்றும் காவடி எடுத்தல், அழகு குத்துதல் என தங்கள் நேர்த்திக் கடன்களை செலுத்தி நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அம்மனை வழிபட்டு செல்கின்றனர். வரும் 19 தேதி வரை ஒருவார காலம் நடைபெறும் இத்திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் நாளை நடைபெற உள்ளது. இதனால் நாளை தேனி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ரஞ்சித் சிங் உத்தரவு பிறப்பித்துள்ளார்.
1: தேனி மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் ராஜ்குமார். தொடர்வது தமிழில் செய்திகள்.

0: நரேந்திர மோடி பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்களை புதுதில்லியில் இன்று சந்தித்து பேசினார். நடப்பாண்டில் 14 கரீப் பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்தியுள்ள பிரதமரின் அறிவிப்பை வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வரவேற்றுள்ளார். 3வது கட்ட வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் 16 மாநிலங்கள் மற்றும் 3 யூனியன் பிரதேசங்களில் மேற்கொள்ளப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இந்திய கப்பல் மீது ஓமன் நாட்டு கடற்பரப்பில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அஜித் நாராயணா வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்களை புதுதில்லியில் சந்தித்து பேசினார். ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் திரு செர்கி லாவ்ரோவ், ஈரான் அமைச்சர் திரு அப்பாஸ் அரகச்சி, தென்னாப்பிரிக்க அமைச்சர் திரு ரொனால்ட் லமோலா, பிரேசில் அமைச்சர் மௌரா வியரா ஆகியோர் பிரதமர் திரு நரேந்திர மோடியை இன்று சந்தித்து பேசினர். பிரிக்ஸ் மாநாட்டையொட்டி உறுப்பு நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் புதுதில்லி வந்துள்ளனர். இக்கூட்டத்தில் பேசிய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர், உலகளாவிய அரசியல் ஸ்திரத்தன்மைக்கு அமைதியும் பாதுகாப்பும் அவசியம் என கூறினார். மேற்காசியா உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்ற மோதல்கள் பேச்சுவார்த்தையின் முக்கியத்துவத்தையும் அரசியல் ரீதியான அணுகுமுறையையும் நமக்கு உணர்த்தியிருப்பதாக அவர் தெரிவித்தார். ஒவ்வொரு நாட்டிலும் மேற்கொள்ளப்பட்டு வரும் தொழில்நுட்ப மேம்பாடு அதன் பரிமாணத்தை மாற்றியமைப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். சிறந்த அரசு நிர்வாகம் மற்றும் உள்ளார்ந்த வளர்ச்சியை உறுதி செய்வதன் மூலம் தொடர்ந்து வளர்ச்சிப் பாதையில் பயணிக்க முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார். தீவிரவாதத்திற்கு எதிரான ஒத்துழைப்பை வலுப்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் திரு ஜெய்சங்கர் கூறினார். உலகில் தற்போது நிலவி வரும் மோதல்கள், பொருளாதார பிரச்சினைகள், வர்த்தகம் மற்றும் தொழில்நுட்ப சவால்கள், பருவநிலை மாற்றங்கள் உள்ளிட்டவை உலகில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் காரணிகளாக அமைந்துள்ளதாகவும் இதனை சமநிலைப்படுத்த பிரிக்ஸ் உறுப்பு நாடுகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். நடப்பு ஆண்டில் 14 கரீப் பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்தியுள்ள பிரதமரின் அறிவிப்பை வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வரவேற்றுள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை குவிண்டாலுக்கு 2,369 ரூபாயிலிருந்து 2,441 ரூபாயாக உயர்த்தியுள்ளதை குறிப்பிட்டார். சோளம் குவிண்டாலுக்கு 4,023 ரூபாயாகவும், கம்பு 2,900 ரூபாயாகவும், மக்காச்சோளத்திற்கு 2,410 ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டினார். துவரம் பருப்புக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை 8,450 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளதையும் அவர் குறிப்பிட்டார். பருத்திக்கான ஆதரவு விலையும் 8,267 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். குறைந்தபட்ச ஆதரவு விலை உயர்த்தப்பட்டுள்ளதால் விவசாயிகளின் வருவாய் அதிகரிக்கும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். இந்தியா பிலிப்பைன்ஸ் இடையேயான தீவிரவாத தடுப்புக்கான 2வது ஆலோசனைக் கூட்டம் இன்று மணிலாவில் நடைபெற்றது. 2 நாட்கள் நடைபெறும் இந்த கூட்டத்தில் இந்தியாவின் சார்பில் வெளியுறவுத்துறை இணைச் செயலர் டாக்டர் வினோத் வகடேவும் பிலிப்பைன்ஸ் வெளியுறவுத்துறை உதவிச் செயலர் மார்ஷல் லூயிஸ் அல்ஃபரேஸும் கலந்து கொண்டனர். தீவிரவாதம் எந்த வடிவில் இருந்தாலும் அதனை ஒழிக்க உறுதியான நடவடிக்கைகளை இணைந்து மேற்கொள்வது என முடிவு செய்யப்பட்டது. கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் பஹல்காமில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மண்டல அளவிலும் உலக அளவிலும் தீவிரவாதத்திற்கு எதிராக இந்தியா மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு முழு ஒத்துழைப்பு தருவதாக பிலிப்பைன்ஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளின் 3வது கட்டம் 16 மாநிலங்கள் மற்றும் 3 யூனியன் பிரதேசங்களில் படிப்படியாக மேற்கொள்ளப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. ஆந்திரப்பிரதேசம், அருணாச்சலப்பிரதேசம், ஹரியானா, ஜார்க்கண்ட், கர்நாடகா, மகாராஷ்டிரா, மணிப்பூர், மேகாலயா, மிசோரம், நாகாலாந்து, ஒடிசா, பஞ்சாப், சிக்கிம், திரிபுரா, தெலங்கானா, உத்தராகண்ட் ஆகிய மாநிலங்களிலும், தில்லி மற்றும் புறநகர் பகுதிகள், சண்டிகர், தாத்ரா நாகர் ஹவேலி மற்றும் டாமன் டையூ யூனியன் பிரதேசங்களிலும் வாக்கு

0: வேட்பாளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் நடைபெறவுள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியுடன் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளும் மேற்கொள்ளப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. இந்திய கப்பல் மீது ஓமன் நாட்டு கடற்பரப்பில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், வர்த்தக கப்பல்கள் மற்றும் பயணியர் கப்பல்களை குறிவைத்து அவ்வப்போது தாக்குதல் நடைபெறுவதாகவும் இதனை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் கூறியுள்ளார். இந்த கப்பலில் இருந்த அனைத்து மாலுமிகளும் பாதுகாப்பாக உள்ளதாகவும் அவர்களை மீட்ட ஓமன் நாட்டு அதிகாரிகளுக்கு இந்தியா நன்றி தெரிவிப்பதாகவும் கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக பொறுப்பேற்றுள்ள திரு ஜே சி டி பிரபாகருக்கு மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பேரவைத் தலைவராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திரு ஜே சி டி பிரபாகர் தலைமையில் சட்டப்பேரவையில் ஜனநாயக மாண்புகள் வலுப்பெற்று பேரவையின் மரபுகள் காக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசின் நேரடி ஆதார் சேவை மையம் இன்று விழுப்புரத்தில் தொடங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் புதிதாக விண்ணப்பிப்போருக்கு ஆதார் அட்டைகள் விரைந்து கிடைக்க வழி ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: விழுப்புரத்தில் 6வது இடமாக இன்று ஆதார் சேவை மையம் விழுப்புரம் நகர பகுதியில் துவக்கப்பட்டுள்ளது. மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் இதனை குத்துவிளக்கேற்று துவக்கி வைத்தார். 15 நாட்களுக்குள் நேரடியாக வீடுகளுக்கு ஆதார் அட்டை வருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. 5 வயது முதல் 7 வயது வரை உள்ள சிறுவர்களுக்கு இலவசமாக ஆதார் பதிவு செய்யப்படுகிறது. மேலும் 12 வயது முதல் 15 வயதுக்கு உட்பட்ட அனைவருக்கும் இலவசமாக பயோமெட்ரிக் முறையில் ஆதார் அட்டை திருத்தப்படுகிறது. மற்ற அனைவருக்கும் முகவரி மாற்றம், பெயர் மாற்றம், வயது, பிறந்த தேதி உள்ளிட்டவை மாற்றங்களுக்கு 75 ரூபாய் கட்டணமாகவும், பயோமெட்ரிக் முறையில் கண்கள் மற்றும் விரல் கைரேகைகள் பதிவு செய்வதற்கு 125 ரூபாய் கட்டணமாகவும் வசூலிக்கப்படுகிறது. விழுப்புரத்திலிருந்து ஜி சுரேஷ்.
0: சிக்கிம் மாநிலத்தில் உள்ள அரசு ஊழியர்கள் 50% பேர் வீட்டிலிருந்தே பணியாற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்குமாறு அனைத்து துறைகளுக்கும் அம்மாநில முதலமைச்சர் திரு பிரேம்சிங் தமாங் உத்தரவிட்டுள்ளார். தலைநகர் கேங்டாக்கில் உயரதிகாரிகளுடன் நடத்திய கூட்டத்திற்கு பின் இந்த சிக்கன நடவடிக்கைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அதிகாரிகள் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ள ஓராண்டுக்கு தடை விதிக்கப்படுவதாகவும் அவர் அறிவித்துள்ளார். சனி ஞாயிற்றுக்கிழமைகள் முழு விடுமுறை நாளாக கடைபிடிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஒற்றை இலக்க மற்றும் இரட்டை இலக்க வாகனங்களை தினசரி மாற்றி அனுமதிக்கும் நடைமுறையை அனைத்து மாவட்டங்களிலும் கொண்டுவர வேண்டும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். அரசு வாகனங்களை பயன்படுத்தி ஒரு மாவட்டத்தில் இருந்து மற்றொரு மாவட்டத்திற்கு வெளி மாநிலங்களுக்கு செல்லவோ அதிகாரிகளுக்கு அனுமதி இல்லை என்றும் சிக்கிம் முதலமைச்சர் திரு பிரேம்சிங் தமான் கூறியிருக்கிறார். விளையாட்டுச் செய்திகள். ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அஜித் நாராயணா வெண்கலப் பதக்கம் வென்றார். குஜராத்தின் காந்தி நகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 71 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் ஆசிய இளையோர் குத்துச்சண்டை போட்டியின் 15 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவில் இந்தியா 7 தங்கம், 2 வெள்ளி, 5 வெண்கலப் பதக்கங்களை வென்று முதலிடத்தை பிடித்தது. ஆடவர் பிரிவில் 2 தங்கம், 4 வெள்ளி, 7 வெண்கலப் பதக்கங்களை வென்று 3வது இடத்தை பிடித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணி இன்று மும்பை அணியை எதிர்கொள்கிறது. தரம்சலாவில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற மும்பை அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலிஷெட்டி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-19, 23-21 என்ற செட்கணக்கில் தைவானின் யுவாங் சி லியோவை வென்றார். இப்போட்டியில் துஷார் சுவீர், அஷ்மிதா சாலியா ஆகியோரும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்களை புதுதில்லியில் இன்று சந்தித்து பேசினார். நடப்பாண்டில் 14 கரீப் பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்தியுள்ள பிரதமரின் அறிவிப்பை வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வரவேற்றுள்ளார். 3வது கட்ட வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் 16 மாநிலங்கள் மற்றும் 3 யூனியன் பிரதேசங்களில் மேற்கொள்ளப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இந்திய கப்பல் மீது ஓமன் நாட்டு கடற்பரப்பில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அஜித் நாராயணா வெண்கலப் பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

நேரம் 7:25 இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நம்மை சுற்றி நம்மை சுற்றியில் முதலாவது தகவல்,

எல்நினோ நிகழ்வினால் காலநிலையில் இந்த ஆண்டு அதிகளவு மாற்றங்கள் ஏற்படக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனை எதிர்கொள்ளும் வகையில் முன்னெச்சரிக்கை மற்றும் மேலாண்மை நடவடிக்கைகளை விவசாயிகள் மேற்கொள்ள வேண்டும். வெப்ப பாதிப்புகளிலிருந்து பாதுகாத்து கொள்ள அதிக வெப்ப நேரமான மதியம் 12 மணி முதல் 3 மணி வரையிலான காலத்தில் விவசாயிகள் மற்றும் பண்ணை தொழிலாளர்கள் வெயிலில் நேரடியாக வயல்களில் வேலை செய்வதை தவிர்க்க வேண்டும். தண்ணீரை முறையாகவும் சிக்கனமாகவும் பயன்படுத்த, அதிக வெயில் நேரங்களில் பயிர்களுக்கு நீர்ப்பாசனம் செய்வதை தவிர்த்து மாலை அல்லது அதிகாலை வேளையில் பாசனம் செய்ய வேண்டும். நுண்ணீர் பாசன முறைகளான சொட்டு நீர் பாசனம் மற்றும் தெளிப்பு நீர் பாசனம் போன்றவற்றை விவசாயிகள் கடைபிடிக்க வேண்டும். வெப்பமான மற்றும் வறண்ட காலங்களில் பாசன நீரை இலை வழியாக தெளிப்பதன் மூலம் வெப்ப தாகத்தை குறைக்கலாம். மண் ஈரப்பதத்தை பாதுகாக்க வயல்களில் தென்னை நார் கழிவை மூடாக்காக இடலாம். மேலும் பாலித்தீன் படல மூடாக்கு, 25 மைக்ரான் தடிமன் கொண்ட கருப்பு LTPE தாள்கள் ஆகியவை மூலம் மூடாக்கிடலாம். மண் ஈரப்பதத்தை பாதுகாக்கவும் மேற்பரப்பு வெப்பநிலையை குறைக்கவும் இயற்கை முறை மூடாக்குகளான வைக்கோல், கரும்பு தோகை ஆகியவையும் உதவும். விவசாயிகள் இக்கோடை பருவத்தில் கோடை உழவு செய்ய வேண்டும். வெப்பத்தை தாங்கக்கூடிய பயிர் ரகங்களையும் குறுகிய கால சாகுபடி ரகங்களையும் சாகுபடி செய்ய வேண்டும். பயிர்களின் பூ மற்றும் காய் பிடிக்கும் பருவங்கள் அதிக வெப்பத்தினால் பாதிக்காத வண்ணம் விதைப்பு தேதியை மாற்றி விதைக்க வேண்டும். வேளாண் காடுகள் வளர்ப்பதன் மூலம் வயல்களுக்கு நிழல் மற்றும் காற்று தடுப்புகளை உருவாக்கி வெப்ப அலைகளிலிருந்து பாதுகாக்க வேண்டும். பிரதிபலிக்கும் கூரைகள் மற்றும் 30 முதல் 70% நிழல் தரக்கூடிய நிழல் அமைப்புகள் ஆகியவற்றை கொண்டு கால்நடை கொட்டைகளை மேம்படுத்த வேண்டும். பயிர்களுக்கு இடையே தகுந்த இடைவெளி மற்றும் கவாத்து முறைகளை மேற்கொண்டு காற்றோட்டத்தை அதிகரிக்க செய்ய வேண்டும். மேலும் அதிக மதிப்புடைய காய்கறி தோட்டங்களுக்கான நிழல் வலைகள் அல்லது தற்காலிக நிழல் அமைப்புகளும் குறுகிய காலத்துக்கு 30 முதல் 50% நிழல் தரக்கூடிய நிழல் வலைகளை பயன்படுத்தலாம். நீராவி போக்கு தடுப்பு தெளிப்புகளை பரிந்துரைக்கப்பட்டவாறு பயன்படுத்த வேண்டும். இலைவழி பயிர் ஊக்கிகளை நல்ல தரமான நீரை பயன்படுத்தி தெளிக்க வேண்டும். வெப்ப காற்றிலிருந்து பழத்தோட்டத்தை பாதுகாக்க காற்று தடுப்புகளை பயன்படுத்த வேண்டும். நெல்லுக்கு பல்வேறு பயிர் வளர்ச்சி நிலைகளில் 3% கயோலின் அல்லது 1% பொட்டாசியம் குளோரைடு கரைசலை இலை வழியாக தெளிக்க வேண்டும். PBFM நுண்ணுயிரிகள் ஹெக்டேருக்கு 500 மில்லி வீதத்தில் 15 நாட்கள் இடைவெளியில் இலை வழியாக தெளிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.

நேரம் 7:30. இனி ஆசை அஞ்சல். நேயர்களின் விருப்ப பாடல்கள் கடிதம் வழியாக நிறைவேறும் நேரம் இது. இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய பாடலும் இடம்பெறணும் அப்படின்னா நீங்களும் கடிதம் எழுதி அனுப்பலாம். உங்கள் பெயர், ஊரோட, எந்த பாட்டு, அது எந்த படத்தில் அப்படிங்கிறதையும் தெளிவாக எழுதி நிலைய இயக்குனர் ஆசை அஞ்சல், அகில இந்திய வானொலி நிலையம், பாளையங்கோட்டை, திருநெல்வேலி 2 என்ற முகவரிக்கு எழுதி அனுப்புங்க. நம்ம நிகழ்ச்சியோட முதல் பாடல் கடைக்குட்டி சிங்கம் படத்திலிருந்து கேட்டிருக்கிறாங்க. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியிலிருந்து கனகவள்ளி நாராயணன், அஸ்வினி கல்யாண், சுகன்யா ராமநாதன், சாய் வெண்பா, ஆதிரா, இனியா, நிலானி இவங்கெல்லாம் கேட்டிருக்கிறாங்க. இவங்களுக்காக அந்த பாடல் டி இமான் இசையில் கேட்கலாம்.

நேர்களே, நமது இன்றைய நிகழ்ச்சிகளில் இரவு 8:05 குக்கு நேயர் உறுப்பாளர்கள் வாட்ஸ்அப் சாய்ஸாக இந்த நிகழ்ச்சியில் நேயர்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். இந்த எண்ணில் 9443360794 வாட்ஸ்அப் பண்ண எஃப்எம் நம்பர் 9443360794. குக்கு வாட்ஸ்அப் சாய்ஸாக கேட்கலாம் 8:05. தொடர்ந்து 9:15 திரை இசை, 9:30 பழைய திரைப்பட பாடல்கள், இலக்கிய சாரலாக நிகழ்ச்சியில் தமிழ் இலக்கியத்தில் நாட்டுப்புற கலைகள், 10:00 இடைக்கால பாடல்களோடு தாளாட்டும் தென்றல்.

ஆசை அஞ்சல் கேட்டுட்ருக்குறோம். அடுத்ததாக இளையராஜாவோட இசையில் எஸ் ஜானகி குரல், வைரமுத்துவோட வரிகளில் முதல் மரியாதை படப்பாடல் கேட்டிருக்கிறாங்க நேயர்கள் இளையான்குடி இக்பால், சித்தி கதீஜா, அப்துல் மஜீத், ரிபாவியா, முகமது ஹசன், நுருல் பாத்திமா இவங்களுக்காக.

ஆசை அஞ்சலோட அடுத்த பாடல் வாலியின் வரிகளுக்கு இளையராஜா இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியிருக்கிறாங்க. திருமதி பழனிச்சாமி படத்திலிருந்து பாட்டு கேட்டிருக்கிறாங்க. மஞ்சள் நீர்காயல் சிங்காரவேல், சுரேஷ் முருகன் மம்சாபுரம் மீனா, குளையன் கரிசில் சந்திரபோஸ் சுஜன்.

கேட்டுட்ருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியோட பண்பலை 102.6 ஆசை அஞ்சல். அடுத்த பாட்டு சாமுண்டி படத்திலிருந்து, தேவாவோட இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில், வாலியோட வரிகளில் கேட்டிருக்கிறாங்க. தூத்துக்குடி ஸ்பீக் நகர் ராஜேஷ், தேவி ராஜேஷ், ராமநாதபுரம் மாவட்டம் பேரையூர் செல்லப்பாண்டியன், ஜெயராணி, முள்ளக்காடு எஸ்பி பாபு, சரஸ்வதி பாபு இவங்களுக்காக

0: ஆசை அஞ்சல் நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் ஊட்டி வரை உறவு திரைப்படத்திற்காக பி சுசீலா குரலில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில், கண்ணதாசனின் வரிகளில். செம்மன் சாலை வண்டியூர், சக்தி ஜனார்த்தனன், அஸ்ரீத் பவஷ்பவா இவங்களுக்காக கேட்க போகிறோம்.
1: தேடினேன் வந்தது, நாடினேன் தந்தது,

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பருத்திக்கான இறக்குமதி வரியை ரத்து செய்ய வேண்டும் என முதலமைச்சர் திரு விஜய் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு இன்று அவர் எழுதியுள்ள கடிதத்தில், தற்போது பருத்திக்கு விதிக்கப்பட்டு வரும் இறக்குமதி வரியை முற்றிலுமாக ரத்து செய்தால் ஜவுளி மற்றும் ஆயத்த ஆடைத்துறை உலக அளவில் போட்டித்திறனுடன் திகழும் என்று கூறியுள்ளார். இந்தியாவின் மிகப்பெரிய ஜவுளி மற்றும் ஆயத்த ஆடை ஏற்றுமதி மாநிலமாக தமிழகம் திகழ்ந்து வரும் நிலையில் ஏற்றுமதி அதிகரிப்பதற்கும் வேலைவாய்ப்புகளை பாதுகாப்பதற்கும் வழிவகை செய்யும் என்றும் திரு விஜய் தமது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக பொறுப்பேற்றுள்ள திரு ஜே சி டி பிரபாகருக்கு மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பேரவைத் தலைவராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திரு ஜே சி டி பிரபாகர் தலைமையில் சட்டப்பேரவையில் ஜனநாயக மாண்புகள் வலுப்பெற்று பேரவையின் மரபுகள் காக்கப்படும் என்று கூறியுள்ளார். நடப்பாண்டில் 14 வகையான கரீஃப் பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை உயர்த்தப்பட்டுள்ளதற்கு வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் பிரதமருக்கு நன்றி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை குவிண்டாலுக்கு 2,369 ரூபாயிலிருந்து 2,441 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். சோளம் குவிண்டாலுக்கு 4,023 ரூபாயாகவும், கம்பு 2,900 ரூபாயாகவும், மக்காச்சோளத்திற்கு 2,410 ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டதை அவர் குறிப்பிட்டார். துவரம் பருப்புக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை 8,450 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பருத்திக்கான ஆதரவு விலையும் 8,267 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். குறைந்தபட்ச ஆதரவு விலை உயர்த்தப்பட்டுள்ளதால் விவசாயிகளின் வருவாய் அதிகரிக்கும் என்று திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு மற்றும் இயற்கை எரிவாயு நாடு முழுவதும் தட்டுப்பாடின்றி கிடைக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாக பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உள்நாட்டில் சமையல் எரிவாயு விநியோகம் சீராக இருப்பதாகவும் எந்தவொரு பகுதியிலும் பற்றாக்குறை ஏற்படவில்லை என்றும் தெரிவித்தார். நாட்டில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் முழு அளவில் செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். எரிவாயு விநியோகத்தில் இருந்த தடைகள் நீக்கப்பட்டு 70% வர்த்தக பயன்பாட்டுக்கான எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த மார்ச் மாதத்திலிருந்து இதுவரை 7,00,000 மேற்பட்ட புதிய சமையல் எரிவாயு இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். குழாய் வழி சமையல் எரிவாயு இணைப்பு பெற புதிதாக

0: 750,000 நுகர்வோர் விண்ணப்பித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த 3 நாட்களில் 1,40,00,000-க்கும் மேற்பட்டோர் சிலிண்டர் கோரி பதிவு செய்திருப்பதாகவும், 1,39,00,000 சிலிண்டர்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும் திருமதி சுஜாதா ஷர்மா கூறினார். தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு இவ்வாண்டு ஜனவரி 1 முதல் 2% கூடுதல் அகவிலைப்படி வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். இதனையடுத்து தற்போது 58% உள்ள அகவிலைப்படி 60% உயர்கிறது. இந்த அகவிலைப்படி உயர்வால் 16,00,000 அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்கள், ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் பயன்பெறுவர். இதனால் அரசுக்கு ஆண்டொன்றுக்கு 1,230 கோடி ரூபாய் கூடுதல் செலவினம் ஏற்படும் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சனாதனத்திற்கும் மக்களின் மத உணர்வுகளுக்கும் எதிராக தாவேகாவினர் கருத்துக்களை தெரிவிப்பது கண்டனத்திற்கு உரியது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இன்று அவர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், தங்களின் அரசை அனைவருக்குமான அரசு என்று விளம்பரப்படுத்திக் கொண்டு அக்கட்சியைச் சேர்ந்த உறுப்பினர்கள் மத நம்பிக்கைக்கு எதிராக தேவையற்ற கருத்துக்களை கூறுவதை தடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அஜித் நாராயணா வெண்கலப் பதக்கம் வென்றார். குஜராத்தின் காந்தி நகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 71 கிலோ எடை பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் ஆசிய இளையோர் குத்துச்சண்டை போட்டியில் 15 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவில் இந்தியா 7 தங்கம் 2 வெள்ளி 5 வெண்கலப் பதக்கங்களை வென்று முதலிடத்தை பிடித்தது. ஆடவர் பிரிவில் 2 தங்கம் 4 வெள்ளி 7 வெண்கலப் பதக்கங்களை வென்று 3வது இடத்தில் உள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணிக்கு எதிராக முதலில் பேட் செய்து வரும் பஞ்சாப் அணி சற்று முன் வரை 6.2 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 57 ரன் எடுத்துள்ளது. தரம்சாலாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற மும்பை அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டி, அஷ்மிதா சாலிகா மற்றும் துஷார் சுவீர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 8:05 இணைந்திருக்கின்றோம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 MHz ஒளிபரப்பில்

நேயர்கள் கேட்க இருக்கிறீங்க குக்கு நேயர்ப்பு பாடல்கள் வாட்ஸ்அப் சாய்ஸாக நிகழ்ச்சியில் உங்கள் முத்து அபிஷேகம். 9443360794 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்ன, அது எந்த படத்துலேருந்து, அதோட உங்கள் பேரையும் ஊர் பேரையும் தெளிவாக டைப் பண்ணி அனுப்புங்க. இந்த எண்ணில் 9443360794. நிகழ்ச்சியோட முதல் பாடல் சத்ரியன் படத்திலிருந்து, சுனலதா குரலில் இளையராஜாவோட இசையில் கேட்டிருக்கிறாங்க ராஜபாளையம் ராகப்பன், பிச்சையம்மாள், ஹர்ஷவர்தன்.

கேட்ட அந்த பாடல் வாலியோட வரிகளில். குக்குல வாட்ஸ்அப் சாய்ஸ் கேட்டுட்ருக்குறோம். அடுத்த பாட்டு தேவாவோட இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா பாடியிருக்கிறாங்க காளிதாசன் பாடல் வரிகளுக்கு. வைகாசி பிறந்தாச்சு படத்துலேருந்து இந்த பாட்டை கேட்டுருக்குறாங்க வெங்கடாச்சலபுரம், பாலகிருஷ்ணன், மகேஸ்வரி.

கேட்ட அந்த பாடல் உடையாம்புலி தினகரன் விருப்பத்தில் ஒலித்தது. செம்பருத்தி படத்துக்காக எஸ் ஜானகி, மனோ பாடியிருந்தாங்க. முத்துலிங்கத்தோட பாடல் வரிகளுக்கு இசையமைச்சிருந்தாங்க இளையராஜா. அடுத்ததாக ஆரியபுரம் சாஸ்தா இவங்களோட விருப்பத்தில் வருது. ஆசா போன்ஸ்லே, இளையராஜா குரல்களில், கங்கை அமரனோட வரிகளில், புதுப்பாட்டு படத்திலிருந்து.

நேயர்களோட விருப்ப பாடல்கள் குக்கு நிகழ்ச்சியாக கேட்டுட்ருக்குறோம். அடுத்ததாக திருநெல்வேலி டவுன் வள்ளிராஜ், பரமேஸ்வரி, யஸ்வந்த் ஸ்ரீ, முதிர்மதியோன், சர்வினி, பிரத்திகா இவங்களுக்காக வருஷமெல்லாம் வசந்தம் படத்திலிருந்து பாட்டு வருது. உன்னிகிருஷ்ணன் கங்கா பாடியிருக்கிறாங்க, ரவிசங்கர் வரிகளுக்கு இசையமைச்சிருக்கிறாங்க சிற்பி.

கேட்டுட்ருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸ் ஒளிபரப்பு. அடுத்ததா திருநெல்வேலி டவுன்லேருந்து சங்கர நாராயணன், பெரியசாமி இவங்க கேட்டிருக்க பாட்டு கோகுலம் படத்துலேருந்து.

ஒளித்தந்த பாடல் உன்னிமேனன், சுசீலா குரல்கள், சிற்பியோட இசையில பழனி பாரதியின் வரிகளில் ஒலித்தது. அடுத்ததா திருப்பூர் வெள்ளியங்காடு கீர்த்தி, மகேஸ்வரி, ஹரிஷ் இவங்களுக்காக பாட்டு வருது. லதா மங்கேஷ்கர், எஸ்பி பாலசுப்ரமணியம் குரல்களில், வாலியோட வரிகளில் இளையராஜாவோட இசை, சத்யா படத்துக்காக.

நேர்களை, நமது இன்றைய நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து இரவு 9:15 திரை இசை, 9:30 பழைய திரைப்பட பாடலோடு இலக்கியச்சாரல் நிகழ்ச்சியில் சங்க இலக்கியத்தில் நாட்டுப்புறக்கலைகள்.

தொடர்ந்து இரவு 10 மணிக்கு தாளாட்டும் தென்றல் இனிய இடைக்கால பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். குக்கோட அடுத்த பாட்டு கீழக்குளம் வளர்மதியோட விருப்பத்தில் கேஜே ஜேசுதாஸ் எஸ் ஜானகி குரல்களில் கேட்க போகிறோம். உன்னை வாழ்த்தி பாடுகிறேன் படத்துக்காக பிறைசூடன் வரிகள் இளையராஜா இசை.

கொக்கு நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் இளையராஜாவோட இசையில் பி சுசீலா குரல் மல்லுவேட்டி மைனர் திரைப்படத்திற்காக கங்கை மரனோட வரிகளில் பாட்டு கேட்டிருக்கிறாங்க சிந்து பூந்துரை முருகன்.

நேர்களே குக்கு வாட்ஸ்அப் சாய்ஸில் நிறைய நேயர்கள் பாடல் கேட்டிருந்தாங்க. அவங்க எல்லாரும் அருமையான பாடலாக கேட்டிருந்தாங்க. எதை போடுறது அப்படின்னு தெரியலை அந்தளவுக்கு பாடல்கள். உடையாம்புலி, அபிஷேக், வெங்கடேஸ்வரபுரம் மகேஸ்வரி, திருச்செந்தூர் நாகராஜன், பிந்து, சைலஜா, ஆழ்வார்குறிச்சி பரமசிவானந்தம், திருப்பூர் கனியாம்பூண்டி கனகரத்னம், புதுக்குடி அனுராதா, மேலப்பாளையம் ஹுசைன்,

பாவூர் சத்திரம் புஷ்பலதா, மந்தித்தோப்பு ஆறுமுகசாமி, மேலக்கரம் ஜெயக்குமார், அவிநாசி காந்திபுரம் பிரபுதேவி, மதுரை அந்தோணி, பூலாங்குளம் முத்து, தென்காசி குத்தாலிங்கம் இவங்கெல்லாம் பாட்டு கேட்டிருந்தாங்க. ஆனால் நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் இப்போ நாம் கேட்க போகிறோம். மானூர் வின்சியல் இவங்களுக்காக அந்த பாட்டு இதோ.

நேரம் 9:15 இணைந்திருக்கின்றோம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் இனி திரைசை. துவக்கமாக மனோ சுஜாதா குரல்கள், சிற்பியின் இசையில் நாட்டாமை படப்பாடல்.

திரையிசையின் அடுத்த பாடல் மனோ சுஜாதா குரல்கள் எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் மு மேத்தாவின் வரிகளுக்கு, பாடல் சிம்ம ராசி படத்திலிருந்து.

திரையிசையின் நிறைவாக எஸ்பி பாலசுப்ரமணியம், அனுராதா ஸ்ரீராம் குரல்களில் ஜானகிராமன் என்ற திரைப்படத்திற்காக சிற்பியின் இசை பழனி பாரதியின் வரிகள்.

சாதாரண மக்களின் வாழ்க்கையையும் அவர்களின் கொண்டாட்டங்களையும் உழைப்பையும் சார்ந்துதான் உருவாயிற்று. தமிழ் இலக்கியங்களும் அதனையே உணர்த்துகின்றன. இன்றைய நிகழ்ச்சி தமிழ் இலக்கியத்தில் நாட்டுப்புற கலைகளாக. துவக்கமாக ஒலிக்கும் பாடல் கே வி மகாதேவன் இசையில், ஆ மருதகாசியின் பாடல் வரிகளுக்கு எஸ் சி கிருஷ்ணன், பி சுசீலா குரல்கள், வண்ணக்கிளி படத்திலிருந்து.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: காலம் கடந்தும் நம் நினைவில் ரீங்காரமிடும் பழைய திரைப்பட பாடல்கள் கேட்டு ரசிக்க இது இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் உங்கள் முத்து அபிஷேகம். இலக்கியம் என்பது சாதாரண

சங்க இலக்கியங்களில் இசை, கூத்து மற்றும் ஆடல் பற்றிய குறிப்புகள் ஏராளமாக இருக்குது. சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை போன்ற இசைக்கலைஞர்கள் வாழ்க்கை முறையையும் அவங்க பயன்படுத்தின யாழ் போன்ற இசைக்கருவிகளை பற்றியும் விரிவாகவே பேசுது. மலைபடுகடாம் நூல் கூத்தர்களோட இயல்பு பற்றியும் அவர்கள் நிகழ்த்தின கலைகள் பற்றியும் விரிவாக விளக்கிறதால கூத்தராற்றுப்படை அப்படின்னே அழைக்கப்படுது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பி சுசீலா குரலில் வேதாவோட இசையில் வாலியோட வரிகளில் பாட்டு அதே கண்கள் படத்துக்காக.

இலக்கியச்சாரல் கேட்டுட்ருக்கிறீங்க. 9:42. சிலப்பதிகாரம் நாட்டுப்புற கலைகளோட கருவூலமாக பல்வேறு கலைகளை பற்றி எடுத்துரைக்குது. முல்லை நில மக்கள் கண்ணனை பாடி ஆடின ஆய்ச்சியர் குறவை, குறிஞ்சி நில மக்கள் முருகனை வேண்டி ஆடிய குன்றக்குறவை, பாலை நில மக்கள் கொற்றவை தெய்வத்தை வழிபட்ட வேட்டுவ வரி, இப்படி பல கலைகளை பற்றி சிலப்பதிகாரத்தில் அறிய முடியுது. இப்போ அடுத்த பாட்டு விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைப்பில், பி. சுசிலாவோட குரல், கண்ணதாசன் வரிகள், ஆலயமணி படத்திலிருந்து.

பக்தி இலக்கியங்கள்லையும் சாதாரண நாட்டுப்புற வடிவங்கள் பயன்படுத்தப்பட்டன. பெண்கள் அதிகாலை நீராடி ஆடும் சடங்குகளை கொண்ட திருப்பாவை திருவம்பாயிலையும் வினாவிடை வடிவில் நாட்டுப்புற விளையாட்டு பாடல் போல மாணிக்க வாசகர் இறைவனோட பெருமைகளை திருச்சாளலிலும் அமைச்சிருக்கிறாங்க. சங்க இலக்கியத்தில் நாட்டுப்புற கலைகளாக கேட்டுட்ருக்குறோம் இலக்கியச்சாரல். இப்போ பாடல் அமுதவெள்ளி திரைப்படத்திற்காக டி ஆர் மகாலிங்கம், பி சுசீலா குரல்கள், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைப்பில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தின் பாடல் வரிகள்.

இலக்கியச்சாரல் கேட்டுட்ருக்கிறீங்க. வைகை நதியில் நீர் பெருகி வரும்போது மக்கள் இசைக்கருவிகளை முழக்கி கொண்டாடிய விதத்தை பற்றி பரிபாடல்லையும், நாட்டுப்புறத்தில் வழங்கிய தேசிங்கராஜன் கதை, மதுரை வீரன் கதை, பல்வேறு சிறு தெய்வங்களோட கதைகள் பிற்காலத்தில் வில்லுப்பாட்டாகவும் உடுக்கைப்பாட்டாகவும் உருவெடுத்துச்சு. உடலை வருத்தி செய்யும் கலைகளாக இருந்தாலும் காவடியாட்டம், கரகாட்டம் பக்தியையும் மன ஒருமைப்பாட்டையும் தருவதாக அமைஞ்சது. 96 வகையான சிற்றிலக்கியங்களும் நாட்டுப்புற மக்களோட வாழ்க்கையை மையமாக வச்சே தோன்றியிருக்கு. உழவர்களோட வாழ்க்கை முறை, அவர்கள் பாடும் பாடல்களை கொண்ட பல்லு இலக்கியம், குறத்தி குறி சொல்லும் கலை மற்றும் மலைவள

காலத்தை பாடும் குறவஞ்சி இலக்கியங்கள் போன்றவையும் அண்ணாமலை ரெட்டியார் இயற்றிய காவடி சிந்து நாட்டுப்புற மெட்டில் அமைஞ்ச பக்தி பாடல்களுக்கு சிறந்த உதாரணமாக அமைஞ்சிருக்குது. இப்போ ஜி ராமநாதன் இசையில் அமரதீபம் படத்துக்காக உடுமலை நாராயணகவியின் பாடல் வரிகளுக்கு பாடலை பாடியிருக்கிறாங்க டி எம் சவுந்தரராஜன், ஏ பி கோமலா, சீர்காழி எஸ் கோவிந்தராஜன், டி வி ரத்னம்.

இலக்கியச்சாரல் நிகழ்ச்சி ஒலிக்கு வரும் பாடலோடு நிறைவு பெறுகிறது. வரும் பாடல் எஸ் ஏ கிருஷ்ணன் மற்றும் குழுவினர் குரல்களில் மிஸ்ஸி அம்மா திரைப்படத்திற்காக.

நேரம் 10 மணி. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 MHz ஒளிபரப்பு. தேன் சுவை பாடல்கள் சொட்ட சொட்ட கேட்டு ரசிக்க இது தாளாட்டும் தென்றல். நிகழ்ச்சியில் இணைவது உங்கள் முத்து அபிஷேகம்.

கேட்ட பாடல் ஐ லவ் இந்தியா திரைப்படத்திற்காக மின்மினி எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல், இளையராஜாவோட இசையில் வாலியின் வரிகளில். தொடர்ந்து அருண்மொழி, மின்மினி, மலேசியா வாசுதேவன் குரல்கள், வாலியின் வரிகள், இளையராஜாவின் இசையில் அரண்மனை கிளி படத்திற்காக.

இளையராஜாவின் இசையில் அருண்மொழி எஸ் ஜானகி குரல்கள் மல்லுவேட்டி மைனர் திரைப்படத்திற்காக. தொடர்ந்து இளையராஜாவின் இசையில் மலேசியா வாசுதேவன் சித்ரா என்னுயிர் தோழன் படத்திற்காக.

மனோ சித்ரா குரல்களில் எங்கள் வீட்டு பண்ணைக்காரன். பெரிய வீட்டு பண்ணைக்காரன் திரைப்படத்திற்காக பாடலை கேட்டு ரசித்தோம். இளையராஜாவின் இசையில் தாளாட்டும் தென்றலின் அடுத்த பாடல் என்னருகே நீ இருந்தால் திரைப்படத்திற்காக இளையராஜா எஸ் ஜானகி குரல்கள்.

உமாரமணன் இளையராஜா குரல்கள் கேட்டு ரசித்தோம். பாட்டு பாடவா திரைப்படத்திற்காக, தொடர்ந்து பரதன் பட பாடல்.

இனிய இடைக்கால பாடல்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். தாளாட்டும் தென்றலாக இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸ் ஒளிபரப்பு.

என் ஜீவன் பாடுது திரைப்படத்திற்காக இளையராஜாவின் இசையில் மலேசியா வாசுதேவன், எஸ் ஜானகி குரல் கேட்டு ரசித்தோம். தொடர்ந்து ஜெயச்சந்திரன், சுனத்தா குரல்கள், என் புருஷன்தான் எனக்கு மட்டும்தான் திரைப்படத்திற்காக.

நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸ் ஒளிபரப்பு. நேரம் 11:01. நிகழ்ச்சி குறிப்புகள். நமது நிலையத்தில் நாளை இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 6:02 நிகழ்ச்சியும் நேரமும், 6:10 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள், 6:35 உழவர்களுக்கான தகவல்கள், 6:55 சூழல் காப்பது சுகம் சூழல் ஒளி வழங்குவவர் திருநெல்வேலி மாவட்ட பசுமை தோழர் ஜே ரூஜன் அவர்கள். 7:00 to 7:30 வணக்கம் பரணி, 7:25 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி, 8:02 to 8:30 திரையருவி. எட்டு 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல், 8:55 திரையருவி. காலை 9:02 ஆனந்த பூங்காற்று, குழந்தை வளர்ப்பு என்பது புத்தக அறிவா அனுபவ பாடமா. 10:02 மனம் விரும்பதே நேருறுப்பு பாடல்கள், 11:00 to 12:00 வெளிச்சம் தேசிய பால்வள மேம்பாட்டு திட்டம், 12:00 to 12:00 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 to 12:50 சிநேகிதியே சர்வதேச குடும்ப தினத்தையொட்டி சமூகத்தை கட்டமைப்பதில் குடும்பத்தின் பங்கு, 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், பிரதம மந்திரி இலவச எரிவாயு இணைப்பு வழங்கல் திட்டம் 2.0, 1:10 நலம்தானா பழமையான உணவுகள் மறக்கப்படுகிறதா.

ஆலோசனைகள் வழங்குபவர் ஆயுர்வேத மருத்துவர் டாக்டர் ராஜ் கபூர் அவர்கள். பிற்பகல் 2:15 மணித்திருநாடு, கோனோமா பசுமை கிராமம். 3:02 குக்கு நேருப்பு பாடல்கள். மாலை 4:02 பொதிகை தும்பி. 5:02 படமும் பாடலும். 6 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள். 6:10 மற்றும் 6:40 பக்தி மாலை. 7 மணிக்கு திரை இசை. 7:10 திருச்சிராப்பள்ளி மாவட்ட செய்திகள். எழுதியவர் இ கதிரவன். 7:25 நம்மை சுற்றி. 7:30 அறிவியல் நேரம். தூக்கத்தை பற்றிய அறிவியல் செய்திகள்.

இரவு 8:05 ஊரும் உறவும் மண்மணக்கும் மக்களின் ஒளி வில்லுப்பாட்டு வழங்குவோர் கிருஷ்ணாபுரம் எஸ்பி முத்துலட்சுமி குழுவினர். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல்கள். இரவு 9:15 செய்தி சுடர், 9:30 இலக்கிய சாரல், தமிழ் மாணவன் ஜியு போப் ஆற்றிய மொழி தொண்டு, 10:00 சுகமான ராகங்கள், பாளையங்கோட்டை டி ராஜாமணி அவர்களின் விருப்ப பாடல்கள், 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள். இவையாவும் நமது நிலையத்தின் நாளைய நிகழ்ச்சிகள். நேர்களே, இன்னும் சில நொடிகளில் 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்கலாம் திரைகானம்.

நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்கவிருப்பது தக் லைஃப் படத்திலிருந்து வைஷாலி சமந்த், சக்தி ஸ்ரீ கோபாலன் மற்றும் ஆர் கே ஆதித்யா இணைந்து பாடியுள்ள பாடல்.

நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்கவிருப்பது ஓஹோ எந்தன் பேபி படத்திலிருந்து பிரியாமாலி, அபிஷேக் சுரேஷ் மற்றும் சத்யநாராயணன் இணைந்து பாடலில் பாடல்.

திரைக்கணத்தில் அடுத்து ஒழிக்கவிருப்பது இட்லி கடை படத்திலிருந்து ஏ ஆர் ரமீன் மற்றும் சுப்லாஷினி இணைந்து பாடியுள்ள பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்ட்.
1: எஃப்எம் கோல்ட் அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்கலாம் இரவின் மடியில்.

0: நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்கவிருப்பது வல்லவன் படத்திலிருந்து டிஜே பிரேம்ஜி, எம்சி மற்றும் சிம்பு இணைந்து பாடியுள்ள பாடல்.
1: லுசு பெண்ணே லுசு பெண்ணே லுசு பெண்ணே, லுசு பையன் மேலதான் லுசா சுத்துறான். லுசு பெண்ணே லுசு பெண்ணே லுசு பெண்ணே, லுசு பையன் மேலதான் லுசா சுத்துறான்.

go. Lucifer, nej, underligt.

நேரம் நள்ளிரவு 12:36 36 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் இரவின் மடியில்.

நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்கவிருப்பது காக்க காக்க படத்திலிருந்து கே கே மற்றும் சித்ரா இணைந்து பாடியுள்ள பாடல்.

நிகழ்ச்சியில் அடுத்து ஆயுத எழுத்து படத்திலிருந்து பாடல் இருப்போது சுனிதா சாரதி, ஏ ஆர் ரஹ்மான் மற்றும் பாப் ஷாலினியோட வாய்ஸில். இணைந்திருங்கள் 100.1 FM கோல்டு அலைவரிசையுடன்.

ஒழித்த பாடலுடன் நிறைவு பெற்றது இந்த இரவின் மடியில் நிகழ்ச்சி. சில நொடிகளில் தொடர்வது ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கைகள். டெல்லி அஞ்சல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்கலாம் நினைவில் நின்றவை.

நேரம் நள்ளிரவு 1:33:52. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் நினைவில் நின்றவை.

நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்கவிருப்பது திருடா திருடா படத்திலிருந்து ஷாகுல் ஹமீத், சுஜாதா மோகன், கங்கா சித்தரசு மற்றும் மின்மினி ஆகியோர் இணைந்து பாடியுள்ள பாடல்.

0: தொடர்வது ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கைகள் டெல்லி அஞ்சல்.
1: நமஸ்கார், ஆகாஷ்வாணி சமாச்சார் கே சாத் மே ஜயா பாரதி. प्रधानमंत्री नरेंद्र मोदी आज संयुक्त अरब अमीरात

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டில் இனி கேட்கலாம் நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியின் முதலில் ஆடு புலியாட்டம் திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்கலாம். எஸ்பி பாலசுப்ரமணியம் எல்லாரஞ்சிலே குரலில் ஒலிக்கும் முதல் பாடல்

எஃப்எம் கோல்டு வழங்கி கொண்டிருக்கும் நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் அடுத்து எல்லாம் அவளை திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்கலாம். எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணிஜெயராம் குரல்களில் ஒலிக்கும் பாடல்.

எஃப்எம் கோல்டு வழங்கி கொண்டிருக்கும் நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் அடுத்து மீனவ நண்பன் திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்கலாம். கேஜே யேசுதாஸ் வாணிஜெயராம் குரல்களில் ஒலிக்கும் முதல் பாடல்.

மீனவ நண்பன் திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிறைவான பாடல் டி எம் சௌந்தரராஜன் குரலில்.

0: ஷர்மிஷா சென் அவர்களின் சித்தாரிசையும், அதைத் தொடர்ந்து பர்வின் சுல்தானா அவர்களின் பாட்டும் கேட்கலாம்.
1: ஆர் லீஜே அப் சுனியே விதுஷி ஷர்மிஷ்டா சேன் கா சித்தார் பர் பஜாயா ராக் அலையா பிலாவல்.

0: இனிய ராகம் நிகழ்ச்சியில் இதுவரை ஷர்மிஷ்டா சென் அவர்களின் சித்தாரிசையும் அதைத் தொடர்ந்து பர்வீன் சுல்தானா அவர்களின் பாட்டும் கேட்டீர்கள். தொடர்வது செய்தி அறிக்கைகள் டெல்லி அஞ்சல்.
1: நமஸ்கார், ஆகாஷ்வாணி சமாச்சார் கே சாத் மே ஜயா பாரதி. प्रधानमंत्री नरेंद्र मोदी आज से संयुक्त अरब अमीरात, नीदरलैंड, स्वीडन, नॉर्वे और इटली के 6 दिवसीय दौरे पर रहेंगे. 5 देशों की यात्रा

0: விஷன் ஃபார் பிரிக்ஸ். பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வில் அரைவ் இன் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் கேபிட்டல் அபுதாபி டுடே ஆன் த ஃபர்ஸ்ட் லெக் ஆஃப் இஸ் ஃபைவ் நேஷன் விசிட். ஹி வில் லேட்டர் விசிட் த நெதர்லாண்ட்ஸ், ஸ்வீடன், நார்வே அண்ட் இட்லி. அவர் வெஸ்ட் ஏஷியா கரஸ்பாண்டன்ட் ரிப்போர்ட்ஸ் இந்தியா அண்ட் த யூஏஇ ஆர் ப்ரிப்பேரிங் டு ஃபர்தர் எக்ஸ்பேண்ட் ஒன் ஆஃப் ஏஷியாஸ் ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் இக்கனாமிக் பார்ட்னர்ஷிப்ஸ் டியூரிங் ஹை லெவல் டிஸ்கஷன்ஸ் பிட்வீன் பிரைம் மினிஸ்டர் மோடி அண்ட் பிரசிடென்ட் ஷேக் முகமது பின் ஜாயத் அல் நஹ்யான். The talks are expected to focus on trade, investment, energy security, and emerging technologies. India-UAE trade crossed the $100 billion mark in the financial year 2024-25, achieving the target set under the 2022 Comprehensive Economic Partnership Agreement, or CEPA, 5 years ahead of schedule. Meanwhile, United Arab Emirates is preparing to welcome Indian Prime Minister Narendra Modi today. Reem Bint Ibrahim Al Hashimi, the UAE Minister for State for International Cooperation, said the government is looking forward to the occasion with great excitement. She said that Mr. Modi is a key figure of friendship, of long-standing partnership, and a true treasure to the leadership and to the people of the UAE. A high-level meeting was held yesterday at the residence of the Union Education Minister Dharmendra Pradhan to review preparations for the upcoming National Eligibility Cum Entrance Test NEET examination. During the meeting, detailed discussions were held on various aspects of conducting the NEET examination smoothly and efficiently. The meeting was attended by senior officials including the Secretary of Higher Education, Secretary of School Education, Director General of the National Testing Agency NTA, Chairperson of CBSE and Commissioners of Kendriya Vidyalaya Sangathan and Navodaya Vidyalaya Samiti, along with other senior officials. Union Housing and Urban Affairs Minister Manohar Lal yesterday held a review meeting with the officials of the Delhi Development Authority on various important topics related to the transit-oriented development policy, redevelopment projects, and Delhi's overall urban development. Social media post. The minister said that the meeting featured extensive discussions on various aspects aimed at promoting the development of well-planned and people-centric urban infrastructure, expanding residential facilities, and accelerating sustainable and inclusive development. The Central Bureau of Investigation yesterday conducted searches at 7 premises across Mumbai, Gurugram and Bengaluru in connection with a case registered against Reliance Communications Limited, one of the ADA group companies. According to a statement, searches were conducted at the residential premises of the then CEO, CFO and directors of the company who served during the period 2015 to 2017. In Uttar Pradesh, more than 111 people have died and 200 injured in the last 24 hours due to rain, storms and lightning. Chief Minister Yogi Adityanath directed the district magistrate and relevant officials to immediately conduct a survey on the spot. He also asked them to update the status of compensation every 3 hours. In IPL cricket, Mumbai Indians defeated Punjab Kings by 6 wickets at Himachal Pradesh Cricket Association Stadium in Dharamshala last night. And that is the end of this news bulletin.
1: நேரம் 4:10, ஆகாஷ்வாணி 100.1 எஃப்எம் கோல்டு. எஃப்எம் கோல்டில் இன்னைக்கு கேட்கலாம் பொங்கும் மங்கலம்.
2: பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் பையூர் எம் பார்த்தசாரதி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். பள்ளிகொண்டா ஆர் ராமதாஸ் அவர்கள் தவில். சாரசமுகி ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் சாகித்யத்துடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகின்றது. ராகம் கவுடமல்ஹார், ரூபகதாளம்.

அடுத்து கற்பக மனோகரா, பாபநாசம் சிவன் கீர்த்தனை, ராகம் மலையமாருதம், கண்டச்சாப்பு தாளம்.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் பையூர் எம் பார்த்தசாரதி அவர்களின் நாகஸ்வர இசை ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து கல்யாணி ராகத்தில் அமைந்த வாசுதேவயனி தியாகராஜர் கீர்த்தனை ஆதிதாளம்.

0: இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் பையூர் எம் பார்த்தசாரதி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள்.
1: பள்ளிகொண்டா ஆர் ராமதாஸ் அவர்கள் தவில்.

0: வெண்ணை கமலத்திலே.
1: அடுத்து அம்மன் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடல்.